நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நேரம் வைகரை 5:49:20. மலர்ந்திருக்கும் இந்நாள் அனைவருக்கும் மகிழ்ச்சி, சந்தோஷம், சுபிட்சம், சௌபாக்கியம் நிறைந்த இனிய நாளாக என்றும் அமைந்திட நல்வாழ்த்துக்கள். பணியில் நனைந்த ரோஜாவை போல் அழகாக புத்திருக்கு புதிய நாள். சுறுசுறுப்பாக மனதை வைப்போம், உற்சாகமாக உடலை வைப்போம், குழந்தை போல் இதயம் வைப்போம். இன்றைய பொழுதை இனிய பொழுதாக மலர வைப்போம். இனிய நாளாக அமைந்திட நல்வாழ்த்துக்கள். நிகழும் சக வருடம் 1948 ஜெய்ஷ்ட மாதம் 21 2026 ஜூன் திங்கள் 11 நாள். இன்று விவேகமான வியாழக்கிழமை தினம். காலை நல்வாழ்த்துக்கள். நேயர்களே, எல்லையற்ற நிறைந்திருக்கும் ஆகாயத்துடன் ஆகாஷ்வாணி வானு

ஒலிக்கி 90, 91 மற்றும் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை 59 வருடம் வெற்றி நடையில் மத்திய அலை 1215 கிலோஹர்ஸ் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நாம் இணைந்துள்ளோம். இன்று பிறந்தநாள் காணும் அனைத்து வானளாவிய உலக உயிர்களுக்கு மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மற்றும் இன்றைய ஒளிபரப்பு நிகழ்ச்சிகள் இனிதே துவங்குகிறது. உங்களுடன் இணைந்திருப்பவர் சரவணன்.

நாள் ஒரு குரல் இனியவை கூறல் என்ற அதிகாரத்திலிருந்து 97வது திருக்குறளை கேட்கலாம். நயன் இன்று நன்றி பயக்கும், பயன் இன்று பண்பின் தலைப்பிரியா சொல். இதன் பொருள், பிறருக்கு நன்மையான பயனை தந்து நல்ல பண்பிலிருந்து நீங்காத சொற்கள் வழங்குவோனுக்கும் இன்பம் தந்து நன்மை பயக்கும். மீண்டும் ஒருமுறை, நயன் இன்று நன்றி பயக்கும், பயன் இன்று பண்பின் தலைப்பிரியா சொல்.

நேரம் காலை 5:53 27 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில். இனி வருவது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸ் புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இன்றைய நிகழ்ச்சி நிரல் தங்கள் கவனத்திற்கு. இன்று காலை 6:10 இணைத்தானும் நிலவை கேட்க வழங்குகிறார் மதுரை ரா நடராஜன் அவர்கள். படைப்பு மதுரை வானொலி நிலையம் சென்னையஞ்சல். 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் பயிர் வளர்ச்சி ஊக்கியான முட்டை ரசம் தயாரிப்பது குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்களும் கருத்துமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். இன்று காலை 6:55 சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் ஆர்வலர் ஜாதவ் மௌலாய் பயிங், வழங்குபவர் கே ரவிச்சந்திரன் அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமையில் நுகர்வோரின் வெற்றி கதைகள் குறித்து வழக்குறிஞர் டி ராமநாதன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் சீனிவாச முருகன் அவர்கள். இன்று காலை 7:25 நலமாய் வாழ வலிப்பு நோய் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிக்மர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் அமராவதி உதயகுமார் அவர்கள். இன்று காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கு சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருலா 8:02 8:30 தகவல் தளம். இன்று காலை 9:00 அரங்கிசை அக்கறை சகோதரிகள் எஸ் சுப்புலட்சுமி மற்றும் எஸ் சொர்ணலதா ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். ஆர் ரகு அவர்கள் வயலின் இடம்பெறும். பி சிவராமன் அவர்கள் மிருதங்கம். பி ஸ்ரீ சுந்தர்குமார் கஞ்சிரா இடம்பெறும். சென்னையஞ்சல் 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர்விருப்போம். இன்று காலை 11:00 நேர் நேரம் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சியில் இதன்

இப்போ கெடுவான் கேடு நினைப்பான் நெறிப்படுத்துகிறார் மீனாட்சி அவர்கள். இன்று மதியம் 12 மணிக்கு வளமான பாரதம் மத்திய அரசின் பழங்குடி இனத்தவர்களுக்கான மேம்பாட்டு திட்டங்கள் குறித்த சித்திரம் நிறைவு பகுதி அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார் சீனிவாசமுருகன் ஆகியோர். மதியம் 12:30 பன்னிசை மாலை ஆர் வேதவள்ளி அவர்களின் பாட்டு கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர் வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். இன்று மதியம் 1 மணிக்கு மகளிர் நேரம் திரைத்துறையில் பெண்கள் வழங்குகிறார் சிவகங்காவதி. 2:15 என்று மணியவை 2:55 வானிலை அறிக்கை சென்னையஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் NC வசந்த கோகிலம் அவர்களின் பாட்டு இடம்பெறும். இன்று மாலை 4 மணிக்கு நவகிரக நாயகி திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை MS விஸ்வநாதன் அவர்கள், கதை KP அறிவானந்தம் அவர்கள், வசனம் வியட்நாம் வீடு சுந்தரம் அவர்கள், திரைக்கதை இயக்கம் K. சங்கர் அவர்கள். 5 மணிக்கு பொன்மாலை பொழுது இதயம் என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6 மணிக்கு திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7 மணிக்கு திரை இசை. 7:25 உழவர்களுக்கான செய்திகள். இன்று இரவு 7:30 உழவர் உலகம். நூற்புழு மேலாண்மையில் புதிய தொழில்நுட்பங்கள் குறித்த கடலூர் கரும்பு ஆராய்ச்சி நிலைய நூற்புழுவியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் ஜெயக்குமார் அவர்களின் உரை கேட்கலாம். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், அதனைத் தொடர்ந்து பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். இன்றிரவு 8:00 முதல் 8:58 திரை இசை. 9:15 ஸ்பாட்லைட் டெலிஞ்சல். 9:30 நாடகமலர் அமுதக்கனி நாடகம் எழுதியவர் சேலம் கா ஜெகநாதன் அவர்கள். அமைப்பு எஸ் பெரியசாமி லக்ஷ்மி பாஸ்கரன் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி சென்னையில். இரவு 10 மணிக்கு தென்மழை. 10:25 மத்திய அரசின் 12 ஆண்டுகால நிறைவையொட்டி பல்வேறு கருப்பொருட்களின் புதுடெல்லி செய்திப்பிரிவு வழங்கும் சிறப்பு தொடர் கேட்கலாம். இந்த நிகழ்ச்சி இன்று இரவு 7:10 ஆகாஷ்வாணி டெல்லி ஒலிபரப்பு நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு. 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறும். இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2 மணி 3:05 இரவு 9 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி 10 மணி 11 மணி இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேர்கள் இதுவரை மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸ் புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இன்றைய நிகழ்ச்சி நேரில் கேட்டீர்கள்.

நேயர்கள் இனி கேட்கலாம் எஃப்எம் ரெயின்போ 102.8 நிகழ்ச்சினர்கள். இன்று காலை 7:30 வணக்கம் மக்களை 8:02 8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆஜய் சீனிவாசன். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி சுவாமிநாதன் அவர்கள். இன்று காலை 9:02 இணைய வழி நேர்விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். இன்று மதியம் 1:02 ஹாய் ஸ்நேகிதியே திரைத்துறையில் பெண்கள் வழங்குகிறார் ஆர்ஜே சிவகங்காவதி. 2:15 காலத்தை வென்ற காலங்கள். 3:00 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் மெலோனாமா மற்றும் மெலோனாமா அல்லாத தோல் புற்றுநோய் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி அரசு மருத்துவமனையிலிருந்து ஓய்வு பெற்ற தோல் மருத்துவர் டாக்டர் கீதாஞ்சலி அவர்கள். 4:00 சந்தேஷ் டு சோல்ஜர்ஸ். 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே அந்த்வான். நிகழ்ச்சி நேரில் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் டெல்லியிலிருந்து அஞ்சலாக உள்ள ஹிந்தியில் செய்திகளைத் தொடர்ந்து ஆங்கிலத்தில் செய்திகளும், அதனைத் தொடர்ந்து 6:10 சென்னையிலிருந்து அஞ்சலாகும் இணைத்தானும் நல்லவை கேட்க கேட்கலாம்.

0: வாழ்க்கை என்பது சின்ன சின்ன விஷயங்களாலான பெரிய விஷயம். சின்ன சின்ன விஷயங்களில் கவனமாக இருப்பவர்கள்தான் பெரிய சாதனைகளை செய்ய முடியும். நல்ல விஷயங்கள் எங்கே இருந்தாலும், எந்த நாட்டு கலாச்சாரத்தில் இருந்தாலும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அமரும் போதும் எழுந்திருக்கும் போதும் நாற்காலி இழுக்கும் சத்தம் வராமல் இருக்க வேண்டும் என்பதில் ஐரோப்பியர்கள் கவனமாக இருக்கின்றனர். ஐரோப்பியர்கள் நாம் நாற்காலியை இழுத்து ஏற்படுத்தும் சத்தத்தை நமது அலட்சியம் அசிரத்தை என்கின்றனர். உளவியலும் இதனை உறுதிப்படுத்துகின்றது. இனி எங்கு அமரும்போதும் எழும்போதும் நாற்காலிகளின் சத்தம் வராமல் அமர்வதையும் எழுவதையும் உறுதிப்படுத்துவோம். ஒரு வீடு எப்படிப்பட்ட வீடு, அங்கு உள்ளவர்களின் மனநிலை என்ன போன்றவற்றை உடனடியாக அறிவதற்கு அந்த வீட்டு உறுப்பினர்கள் தங்கள் வீட்டின் வாயில் ஓரத்தில் தங்கள் காலணிகளை எவ்வாறு வைத்திருக்கின்றனர் என்பதன் மூலமாக அறிவதை ஓர் உத்தியாக வைத்துள்ளனர். காலணிகளை சீராக ஒழுங்காக அடுக்கி வைக்கும் மரபை பின்பற்றினால் அவர்கள் மற்ற விஷயங்களையும் ஒழுங்காக நேர்த்தியாக செய்வர் என நம்பப்படுகிறது. ஐரோப்பியர்களுடன் ஜப்பானியருடன் இணைந்து வேலை செய்யும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவர்களிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட விஷயங்கள் வாழ்க்கைக்கு என்றென்றும் பயன்படுபவை. ஓர் இடம் நமக்கு எப்படி தரப்பட்டதோ அப்படியே அவர்களுக்கு மீண்டும் தரப்பட வேண்டும் என்பதில் ஜப்பானியர்கள் மிக மிக கவனமாக உள்ளனர். தங்கும் விடுதியின் அறையில் இருந்து கிளம்புவதற்கு முன் அந்த அறையை சுத்தம் செய்த ஜப்பான் நண்பரை பார்த்தபோது எங்கள் அனைவருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. தெருவில் உள்ள நாய்களுக்காக இலையில் சிறிது மீதி உணவை வைப்பது எங்கள் மரபு என்று நாங்கள் கூறிய போது, நீங்கள் உங்கள் செல்ல பிராணிகளுக்கும் தெரு நாய்களுக்கும் எச்சில் உணவை தான் வைப்பீர்களா என கேட்ட ஜப்பான் நண்பருக்கு கூறுவதற்கு எங்களிடம் பதில் எதுவுமே இல்லை. எந்த பொருளையும் தூக்கி எறியாமல் மறு சுழற்சி உணர்வுடன் பயன்படுத்தும் வழக்கம் ஜப்பானியரிடம் உண்டு. எந்த ஒரு செயலுக்கும் சிறந்த திட்டமிடுதலை ஜப்பானியர்களும் ஐரோப்பியர்களும் பின்பற்றுகின்றனர். கிழிந்த ஆடைகளை தைத்து பயன்படுத்தும் வழக்கம் இன்றும் ஜப்பானியரிடம் உள்ளது. ஜப்பானியர்கள் பையில் ஊசியும் நூலும் புத்தகங்களும் கண்டிப்பாக இருக்கின்றன. தொழில்நுட்பம் மிகுந்த நாடான ஜப்பானில் காத்து கொண்டிருக்கும் நேரங்களை மொபைலில் செலவழிக்காமல் புத்தகங்களை படிப்பதில் செலவழிக்கின்றனர். ஜப்பானில் டாய்லெட்டிலும் கூட படிக்கும் வசதி உள்ளது. இன்று எரிபொருள் சிக்கனம் குறித்து நாம் அதிக அளவில் பேசுகிறோம். மகாத்மா காந்தியடிகள் இயற்கை மருத்துவம் குறித்து பேசும்போது அடுப்பில்லாத சமையல், சூரிய ஒளி சமையல், இயற்கை உணவு குறித்து அதிகம் பேசியிருக்கிறார். இது குறித்து அதிகம் நாம் அறிய ஆரோக்கிய திறவுகோள் என்ற தலைப்பில் மகாத்மா காந்தியடிகள் எழுதிய நூலை படிக்க வேண்டும். ஆங்கிலம் அறிந்த ஜப்பானியர்கள் இந்தியாவில் வாங்கும் புத்தகங்களில் முதல் புத்தகமாக மகாத்மா காந்தியடிகளின் ஆரோக்கிய திறவுகோள் கீ டு ஹெல்த் என்ற புத்தகம் உள்ளது. நம்மிடம் இருக்கும் நல்ல விஷயங்களை நம்மிடமிருந்து கற்றுக்கொண்டு வெளிநாட்டவர் செல்லும் போது அவர்களிடம் உள்ள நல்ல விஷயங்களை நாமும் கற்றுக்கொள்ளத்தானே வேண்டும். வாழ்க்கை என்பதே தொடர் கற்றல் தானே.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா நடராஜன் அவர்கள்.

நேரம் காலை 6:15. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில். இனி வருவது தெய்வீக ராகம். இறைவனின் நினைவோடு வாழும் தூய்மையான வாழ்க்கை பல கோடி செல்வங்களை அடைந்ததற்கு இணையாகும். தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் வரும் முதலாவது பாடலை பாடியவர் மலேசியா வாசுதேவன்.

அனைத்து தொடக்கங்களும் கடினமானவை, ஆகையால் இறைவன் துணை கொண்டு துவங்கலாம். தெய்வீகராக நிகழ்ச்சியில் வரும் பாடலை பாடியவர் வசந்தா.

ஆன்மீகத்தின் முதன்மை அடிப்படை பக்தி உணர்வில்தான் நிலைத்து நிற்கும். நிகழ்ச்சியில் வரும் பாடலை பாடியவர் காயல் ஏ ஆர் ஷேக் முகமது. நேரம் காலை 6:23:30. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். நல் எண்ணங்கள் நம்மை உயர்த்தும், இறை எண்ணங்கள் நம்மை வழிநடத்தும். நிகழ்ச்சியில் வரும் பாடலை பாடியவர் எம் பாலமுரளி கிருஷ்ணா.

நேயர்களே, தங்கள் பகுதி ஆன்மீக தகவல்கள் ஆகாஷ்வாணி சேவை செய்திகள் பிரிவில் இடம்பெற வேண்டுமா? நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குநர் சேவை செய்திகள் பிரிவு, ஆகாஷ்வாணி, இந்திரா நகர், புதுச்சேரி என்ற முகவரிக்கோ, அல்லது aipandi@gmail.com என்ற மின்னஞ்சலில் தகவல்களை அனுப்பலாம். அன்பும் அமைதியும் இறைவனின் மிகப்பெரிய வரங்கள். அவற்றை நாள்தோறும் நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டும். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடலை பாடியவர் எஸ் ஜானகி.

நேயர்கள் இதுவரை தெய்வீக ராகம் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 28 நாள் வியாழக்கிழமை. நேரம் காலை 6:35. உழவர்களுக்கான செய்திகளில், பயிர் வளர்ச்சி ஊக்கியான முட்டை ரசம் தயாரிப்பது குறித்த காத்துமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம்.

0: காத்த முத்து வீடு வந்துருச்சியா? சரி சரி சரி, நம்ம வச்சிருக்கிற அந்த வெள்ளரி பிஞ்ச காத்த முத்து கொடுத்துட்டா
1: வீட்டுக்கு கிளம்புவோம்.
0: காத்த முத்த, ஏமா காத்த முத்த, நான் என் வீட்டு காவலில் விட்டுட்டு இவரு எங்கே போயிட்டாரு? கேட்டெல்லாம் திறந்துக்குது, கதவு தட்டி பார்ப்போம். காத்த முத்த, ஏம்பா காத்த முத்த, என்ன அது கதவு தட்டியும் திறக்கல? சரி கொள்ளையில் எப்படியும் அங்கே தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். சரி கொள்ளைக்கு போய் பார்ப்போம்.
2: மேல
0: அகலமா இருக்குது, கீழே குறுகி போயிருக்குது.
2: கருத்தமுத்த, காலையிலே முக்கியமான ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கேன். இந்த பாத்திரத்து உள்ளார என்ன வச்சிருக்கேன்னு கொஞ்சம் எட்டி பாரு.
0: என்ன வச்சிருக்கா காத்தமுத்த? என்ன வெறி முட்டை இருக்குது, கோழி அவங்காத்துதா என்ன? இல்லை வீட்டுக்கு தெரியாமல் முட்டை கட்டை அடிக்க வச்சுக்கிறியா?
2: கருத்தமுத்த, முட்டை ரசம் தயாரிக்க போகிறேன்.
0: முட்டை ரசமா?
2: ஆமாம்ப்பா.
0: என்னப்பா இது?
2: பயிர் வளர்ச்சி ஊக்கிக்கு இந்த முட்டை ரசம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம்ப்பா.
0: என்னப்பா இது நீ புதுசு புதுசாக சொல்கிறா? சரி சரி சரி, இப்படி உக்கார, அந்த முட்டை ரசத்தை பற்றி எனக்கு கொஞ்சம் விவரமாக சொல்லு.
2: கருத்தமுத்து, மேலே அகலமாக கீழே கொஞ்சம் குறுகலாக இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கணும்.
0: ஓ சரி.
2: முட்டைகளை இப்போ அடுக்கி வைக்கணும் அதில். ஒரு 10 முட்டை எடுத்துக்க.
0: சரி.
2: முட்டையோடைய கூறு பகுதி கீழே இருக்கணும்.
0: சரி.
2: கொஞ்சம் அகலமான பகுதி மேலே இருக்கணும். அந்த மாதிரி முட்டைகளை கொஞ்சம் நெருக்கமாக நம்ம அடுக்கி வச்சுட்டு அந்த முட்டை மேலே எலுமிச்சம் பழம் இருக்குல்ல, அதை புழிஞ்சு அந்த முட்டையெல்லாம் முழுகிற அளவுக்கு நாம் வைக்கணும்.
0: ஓஹோ
2: புரியுதா? அதுக்கு எவ்வளவு எலுமிச்சம்பழம் தேவைப்படும்னா, ஒரு 10 முட்டைக்கு ஒரு 20 எலுமிச்சம்பழம் கூட தேவைப்படும்.
0: ஓஹோ சரி.
2: அப்போ எலுமிச்சம்பழ சாறுக்குள்ளார இப்போ முட்டை இருக்குது. இந்த மிச்சம் மீதி அந்த எலுமிச்ச வந்து தோலுகள் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் மேலாப்பிலேயே போட்டு இந்த பாத்திரத்தை நல்லா மூடி டைட்டாக வைக்கணும்.
0: ஓஹோ
2: காற்று கூட போகக்கூடாது.
0: சரி.
2: இந்த மாதிரி ஒரு 10 நாள் அப்படியே வச்சிடணும்ப்பா. 10 நாள் கழித்து இதை திறந்து பார்த்தோம்னா இந்த முட்டை ஓடு இருக்குல்ல, அது பழைய மாதிரி ரொம்ப கடினமாக இல்லாமல் அப்படியே குள குள குளன்னு ஆகிடும்ப்பா.
0: ஓஹோ
2: ஆமாம்ப்பா.
0: ஏன்
2: முட்டையை எடுத்தோம்னா இந்த எலுமிச்ச சாறில் கடந்ததுனால
0: ஓஹோ
2: அந்த முட்டை வந்து குழக்குமலுக்குன்னு ஆகிடும் அப்படியே. ஆனால் அந்த முட்டையை நம்ம என்ன செய்யணும், அப்படியே வச்சிருந்து
0: சரி
2: இப்போ அந்த முட்டையை எடுத்து அப்படியே கையால் நல்லா பிசைஞ்சோம்னா
0: சரி
2: அப்படியே கூடாகி அதிலே அப்படியே ஊற்றிடும்ப்பா. ஏற்கனவே எலுமிச்சை சாறு இருந்ததில்ல, அந்த பாத்திரத்தில் இதை போட்டு
0: சரி
2: ஒரு 1/4 கிலோ வெல்லம் அதோட கலந்து மீண்டும் அந்த பிளாஸ்டிக்கை அந்த டப்பாவை நல்லா மூடி ஒரு 20 நாள் வச்சுருக்கணும்ப்பா. இப்போ அதுலேருந்து வாயுக்கள் வெளியேற துடிக்கும்.
0: நாத்தம் அடிக்காது காத்தமுத்த?
2: நாத்தம்லாம் அடிக்காதுப்பா, நல்லா வாடையாக இருக்கும்.
0: ஓஹோ
2: இப்போ அந்த வாயுக்கள் வெளியேறத்துக்கு ஒரு சின்ன துளை போட்டு விட்டுருணும். போட்டு விட்டோம்னா அந்த வாயுக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறிடும். 20 நாளைக்கு பின்னாடி நாம் திறந்து பார்த்தோம்னா அருமையான முட்டை ரசம் அதில் தயாராக இருக்கும்ப்பா.
0: ஓஹோ காத்தமுத்த, நான் பூண்டு ரசம், வெங்காய ரசம், வெந்தய ரசம், கொத்தமல்லி ரசம், இது போல ரசத்தை தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீ தான்ப்பா இந்த முட்டை

0: எனக்கு புதுமையா இருக்குது பாணி.
1: எப்பா, இது பயிருடைய வளர்ச்சிய ஊக்குவிக்க கூடியதுப்பா. அதனால இந்த முட்டை ரசத்தை நாம சாகுபடி செய்யக்கூடிய எல்லா பயிருக்கும் பயன்படுத்தலாம்ப்பா.
0: ஓஹோ, காதமுத்த, இந்த முட்டை ரசத்தை பயிர்களுக்கு எவ்வளவு பயன்படுத்துறது, எப்படி பயன்படுத்துறது, அதை பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லுப்பா.
1: கருத்தமுத்து, இப்ப முட்டை ரசம் தயாரானது வரைக்கும் நீ பார்த்துட்ட.
0: ஆமா,
1: அதுக்கு பிறகு அந்த முட்டை ரசத்தை நம்ம எடுத்து வடிகட்டும். ஏன்னா அதில் வந்து அந்த முட்டையோடைய தோல் இருக்கும், அப்புறம் வந்து எலுமிச்சை தோல், அப்புறம் எலுமிச்சை விதை கசடெல்லாம் இருக்கு இல்லையா.
0: ஆமாம்,
1: அதெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு 10 லிட்டர் தண்ணீருக்கு 200 மில்லி இந்த முட்டை ரசம் இப்படி கலந்து நம்ம ஸ்ப்ரேயரில் வச்சு நம்ம செடிகள் மேலே அடித்தோம்னா
0: சரி
1: அந்த செடிகளுக்கு நல்ல ஒரு குளுமை கிடைச்சி
0: ஓஹோ
1: நல்லா பூ பூக்கும், நல்லா காய் காய்க்கும், மகசூல் அதிகமாகும், வளர்ச்சி ஊக்கியா இது பயன்படும்பா.
0: அப்படியேப்பா,
1: மிச்சம் மீதி இருக்கிற அந்த முட்டை ரசத்தை பாட்டில போட்டு அடைச்சி வச்சு 3 மாசம் வரைக்கும் நாம தொடர்ந்து பயன்படுத்தலாம்ப்பா. நல்ல வளர்ச்சி ஊக்கின்னு சொன்னேன், பூ நல்லா பூக்கும், காய் நல்லா காய்க்கும், நல்ல மகசூல் கிடைக்கும், அருமையான ஒரு இயற்கையான ஒரு வளர்ச்சி ஊக்கிப்பா இந்த முட்டை ரசங்கிறது.
0: ஓஹோ, முட்டை ரசத்துல இவ்வளோ விஷயம் இருக்குது.
1: ஆமாம்ப்பா, அதனால தான் தயார் பண்ணிகிட்டே இருக்கிறேன்.
0: சரி சரி,
1: உனக்கு சேர்த்து நானே தயார் பண்ணிடுறேன்ப்பா.
0: சரி காதமுத்தா,
1: உன் வயலுக்கு நீ நம்மளுதையே பயன்படுத்திக்க.
0: காதமுத்தா, நீ இந்த முட்டை ரசத்தை தயாரிச்சியா என் கொள்ளைக்கும் பயிரிடுற மாதிரி கொஞ்சம் கொடுத்துருப்பா அப்புறமேட்டு.
1: சரிப்பா, எப்படியும் இன்னும் 1 மாசத்துக்கு மேலே ஆகும், உனக்கு நான் தயார் பண்ணி கொடுக்குறேன்ப்பா.
0: சரி சரி சரி,
1: உனக்கு இல்லாமலாப்பா.
0: காதமுத்தா, ஒரே வெயிலாக இருக்குதா, இந்த வெள்ளரி பிஞ்சு சாப்பிடுப்பா. என் கொள்ளையில் தான் பறிச்சுன்னு வந்தேன், உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும்.
1: ஆ, கொடுப்பா கொடுப்பா கருத்தமுத்த. வெள்ளரிக்காய் நல்லா நார் சத்து உடையதுப்பா, மலச்சிக்கலை தடுக்கும். வெள்ளரிக்காயில் மெக்னீசியம், பொட்டாசியம் இது போன்ற சத்துக்கள்லாம் நிறையா இருக்குப்பா. ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல சில பேர்.
0: ஆமாம்,
1: அதெல்லாம் பராமரிக்கிறதுக்கு குறைக்கிறதுக்கு இந்த வெள்ளரிக்காய் நல்ல விதத்தில் உதவுதுப்பா.
0: ஓ
1: ஆமாம்ப்பா, பல விதத்தில் நம்ம உடம்புக்கு நல்லது செய்யக்கூடியது இந்த வெள்ளரிக்காய், குளிர்ச்சியை தரக்கூடியதுப்பா. இந்த வெய்ய நேரத்தில் நீ கொடுத்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிப்பா.
0: காதமுத்த, இந்த வெள்ளரிக்காயில் இவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குதா?
1: அப்பா, இயற்கை வந்து எந்தெந்த நேரத்தில் எது வேணும் அப்படிங்கிறத அது புரிஞ்சு வச்சுக்கிட்டு தான்ப்பா நமக்கு அதை கொடுக்குது. வெய்ய காலம்னா வெள்ளரிக்காய் கிடைக்குது, மாம்பழம் கிடைக்குது, பலாப்பழம் கிடைக்குது, அது அதுக்கு ஒரு ஒரு குணம் இருக்குதுப்பா.
0: சரி காதமுத்த, அப்போ நான் கிளம்பட்டுமா?
1: ஆ சரிப்பா சரிப்பா, நீ போயிட்டு வா.
0: சரி சரி,
1: நான் இந்த முட்டை ரசத்தை தயாரித்து வச்சுட்டு அப்புறம் நானும் வரேன்ப்பா.
0: சரி சரி சரி, அப்படியே 2-3 முட்டை போட்டு பக்கத்தில் பச்சை மிளகாய் விளையுது, அப்படியே ஒரு ஆம்லெட் போட்டு அப்படியே சாப்பிடுப்பா.
1: எப்பா, அது வீட்டில் வச்சுக்கலாம்ப்பா, இது காட்டில் நம்ம முட்டை ரசம் தயார் பண்ணுறோம்.
0: சரி சரி,
1: இப்போ போய் அந்த சிந்தனை வரலாமா?
0: ஆமாம் ஆமாம் ஆமாம். சரிப்பா, நான் கிளம்புறேன்.
1: ஆ போயிட்டு வாப்பா.
0: ஆ சரி சரி, நம்ம செல்லு ஆன் பண்ணி நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் புதுச்சேரி வானொலியில் பாட்டு கேட்டுக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போவோம்.

நேர்கள் இதுவரை உழவர்களுக்கான செய்திகளில் பயிர் வளர்ச்சி ஊக்கியான முட்டை ரசம் தயாரிப்பது குறித்த காத்துமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். உரையாடியவர்கள் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்களும், கருத்தமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர். நேர்களே, இன்னும் சில நொடிகளில் சென்னை அஞ்சல்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நித்தி

ஆயோகின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் ஏற்படும் மின்தடைகளை விரைந்து சீர் செய்யும் வகையில் 10 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் பன்னாட்டு நிறுவனங்களில் உயர் அலுவலர்களாக பணியாற்றி வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மறைந்த திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி அருகே இன்று நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்டம் மலைப்பகுதிகள் மற்றும்

0: திரைப்பட இயக்குனர் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி அருகே இன்று நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்டம் மலைப்பகுதிகள் மற்றும் தேனி கன்னியாகுமரி மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நித்தி ஆயோக்கின் ஆட்சிமன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறவுள்ளது. பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் முதலமைச்சர்கள், துணைநிலை ஆளுநர்கள் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடையும் நோக்கில் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்பது இந்த ஆண்டு நித்தி ஆயோக் கூட்டத்தின் கருப்பொருளாகும். வயது, பிராந்தியம், பாலினம் அல்லது சமூக பொருளாதார பின்னணி பேதம் இல்லாமல் அனைவரது நல்வாழ்விலும் வளர்ச்சியிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்பதே இதன் நோக்கமாகும். இந்நோக்கத்தை அடைவதற்கான அணுகுமுறை குறித்து இந்த ஆட்சிமன்ற குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. நாட்டில் தொழில் முனைவை ஊக்குவித்தல், திறன் மேம்பாட்டை அதிகரித்தல், வேலைவாய்ப்பை உருவாக்குதல், சுகாதாரம், ஊட்டச்சத்து, நலவாழ்வு ஆகியவற்றுக்கான நடவடிக்கைகள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. கடந்த டிசம்பர் மாதம் நடைபெற்ற தலைமைச் செயலாளர்கள் மாநாட்டின் பரிந்துரைகள் குறித்து இந்த நித்தி ஆயோக் கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் ஏற்படும் மின்தடையை விரைந்து சீர் செய்யும் வகையில் 10 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசியவர், அனைத்து மண்டலங்களிலும் இரவு நேர ரோந்து பணிக்காக 125 வாகனங்களின் சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார். இப்பணிக்காக 500 மேற்பட்ட பொறியாளர்கள், களப்பணியாளர்கள் உள்ளிட்டோர் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மின்தடை குறித்து பெறப்படும் புகார்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் வெளியாகும் தகவல்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். கடந்த 10 நாட்களாக சில பகுதிகளில் ஒரே மாதிரியான மின்தடை சம்பவங்கள் மீண்டும் மீண்டும் நடைபெறுவதால் அவற்றின் பின்னணி குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். அண்மையில் காற்றாலை மின் உற்பத்தி குறைந்த காரணத்தால் அதிக பயன்பாடு உள்ள நேரங்களில் சில இடங்களில் தற்காலிக பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார். எனினும் மாநிலத்தில் போதுமான மின் உற்பத்தி உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மின் விநியோக பிரச்சினைகள் விநியோக அமைப்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப பிரச்சினைகளால் ஏற்பட்டதாகவும் மின் பற்றாக்குறையால் ஏற்படவில்லை என்றும் திரு நிர்மல்குமார் குறிப்பிட்டார். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் பன்னாட்டு நிறுவனங்களில் உயர் அலுவலர்களாக பணியாற்றி வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் 10 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வில் சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஊக்கத்தொகை வழங்கி அவர் பாராட்டு தெரிவித்தார். பின்னர் பேசிய அவர், மாணவர்கள் எந்த பாடப்பிரிவுகளில் ஆர்வம் உள்ளவர்கள் என்பதை கண்டறிந்து அவர்களை ஊக்கப்படுத்துமாறு ஆசிரியர்களை அவர் கேட்டுக்கொண்டார். மாணவர்களுக்கு ஊக்கமுடைய வார்த்தைகளையும் நேர்மறையான கருத்துகளையும் தெரிவிக்க வேண்டும் என்று அப்போது அவர் குறிப்பிட்டார். மாணவர்கள் ஆசிரியர்களை மதித்து நன்றாக கல்வி கற்க வேண்டும் என்றும் திரு ராஜ்மோகன் வலியுறுத்தினார். மறைந்த திரைப்பட இயக்குனர் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் தேனியில் இன்று நடைபெறவுள்ளது. அவரது உடல் சொந்த ஊரான தேவதானப்பட்டி அருகே காற்றோடு பகுதியில் உள்ள பண்ணை வீட்டில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. பிற்பகல் 3 மணிக்கு மேல் அன்னாரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மறைந்த பாரதி ராஜாவின் உடல் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளதை அடுத்து அதற்கான முன்னேற்பாடுகள் தொடர்பாக திண்டுக்கல் மாவட்ட டிஐஜி திரு சசிமோகன் நேற்று ஆய்வு செய்ததாகவும் அவர் மேலும் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாடு முழுவதும் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் பிரதமரின் தேசிய தொழில் பழகுனர் சேர்க்கை முகாம்கள் மூலம் தொழில் பழகுனர் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த முகாம் நாமக்கல் மாவட்டத்தில்

0: உள்ள அரசின தொழிற்பயிற்சி நிலையத்தில் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: இந்திய அரசின் திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்தின் மூலம் பிரதம மந்திரியின் தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. அந்த வகையில் நாமக்கல் மாவட்டத்தில் பிரதம மந்திரியின் தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி திட்டத்தில் அந்தந்த அரசு தொழில் பயிற்சி நிலையங்கள் மூலமாக 3 மாதத்திற்கு ஒரு முறை சேர்க்கை முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதில் அரசு மற்றும் தனியார் துறை நிறுவனங்கள் பங்கேற்று ஆர்வமுள்ள இளைஞர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பிரதம மந்திரியின் தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி வழங்கப்படுகிறது. இந்த பயிற்சியின் முடிவில் அவர்களுக்கு தேசிய தொழில் பழகுனர் சான்றிதழ் வழங்கப்பட்டு அதன் மூலம் அரசு பணிகளில் சேர்வதற்கு பல்வேறு சலுகைகளும் மத்திய அரசு வழங்கி வருகிறது. இந்த திட்டத்தில் உதவித்தொகையுடன் தொழில் பழகுனர் பயிற்சி வழங்கப்படுவதால் மாணவர்கள் ஆர்வத்துடன் தங்கள் துறையில் வேலைவாய்ப்புகளை பெற முடிகிறது. பயிற்சி காலத்தில் அரசு மற்றும் பயிற்சி அளிக்கும் தனியார் நிறுவனங்கள் இணைந்து 10,000 ரூபாய் முதல் 20,000 ரூபாய் வரை தொழில் பழகுனர் உதவித்தொகையும் வழங்கப்படுகிறது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: இந்த முகாம் தங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்ததென்று இப்பயிற்சியில் பங்கேற்றுள்ள பயனாளிகள் தெரிவித்தனர்.
2: என் பேர் சாதனா, நான் நாமக்கல்ல இருந்து வரேன். வள்ளிபுரத்துல கவர்மெண்ட் ஐடி இருக்கு, அங்க வந்து கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட் வந்து முடிச்சிருக்கேன். கவர்மெண்ட் ஐடிஐல பிரதம மந்திரி இன்டர்ன்ஷிப் மேலா வந்து போட்டிருக்காங்க. கம்பெனில வந்து செலக்ட் ஆகி நல்ல ஒரு அப்ரண்டிஸ் வந்து 1 இயர் முடிச்சுட்டு ஜாப் வந்து போலான் இருக்கேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு.
3: என்னுடைய பெயர் வந்து கே லங்கேஸ்வரி, கொல்லிமலை
4: கவர்மெண்ட் ஐடிஐல இருந்து வந்திருக்கோம். நான் வந்து ஸ்விங் டெக்னாலஜி முடிச்சிருக்கேன். நாமக்கல் ஐடிஐக்கு வந்து கம்பெனி அப்ரண்டிஸ் போனோம். 9,000 சம்பளம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே வந்து எங்களுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு.
0: இருவரி செய்திகள். அமெரிக்காவில் தங்கள் குழந்தைகளை பிரசவித்து குடியுரிமை பெற அந்நாட்டிற்கு சென்று ஐரோப்பா ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானோரின் விசாக்களை அமெரிக்கா ரத்து செய்துள்ளது. பல்கேரியா சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அந்நாட்டு பிரதமர் திரு ரூமன் ராடேவை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தினார். மேற்குவங்கத்தில் முதலீடு செய்வது தொடர்பாக இந்திய வர்த்தக சபை பிரதிநிதிகள் மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங்கை சந்தித்து பேசினர். இந்தியாவிலிருந்து மாம்பழங்களை இறக்குமதி செய்வதற்கு நேபாள அரசு எந்தவித தடையும் விதிக்கவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மயிலாடுதுறை ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை வளர்ச்சிப் பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் திரு வெங்கடரமணன் தலைமையில் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் பட்டமளிப்பு விழாவில் மருத்துவ படிப்பு முடித்த 90 பேருக்கு அமைச்சர் திரு அருண்ராஜ் பட்டங்களை வழங்கினார். 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு எழுத சிறப்பு அனுமதி திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்று வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சட்டவிரோதமாக பட்டாசு கருந்திரியை தயாரித்தபோது ஏற்பட்ட விபத்தில் பெண் தொழிலாளர் ஒருவர் உயிரிழந்தார். ராணிப்பேட்டையில் வேளாண் துறை, வேளாண் வணிகம், விதை சான்றளிப்பு தொடர்பாக செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பிரியா தலைமையில் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் அணைக்கட் அருகே காவல்துறை அதிகாரி போல போலியாக சீருடை அணிந்திருந்த பெண் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் ரயில்வே மேம்பால பணிகள் மற்றும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி கவிதா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சென்னையில் உள்ள 19 மண்டலங்களில் நாளை மறுநாள் பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்டம் மலைப்பகுதிகள் மற்றும் தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களின் சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நித்தி ஆயோக்கின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் ஏற்படும் மின்தடையை விரைந்து சீர் செய்யும் வகையில் 10 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் பன்னாட்டு நிறுவனங்களில் உயர் அலுவலர்களாக பணியாற்றி வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மறைந்த திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி அருகே இன்று நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
5: ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை. நேரம் காலை 6:55 9:00.
6: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம்.
7: சுற்றுச்சூழல் ஆர்வலர் ஜாதவ் மொலாய் பயேங் வழங்குபவர் கே ஆர் ரவிச்சந்திரன் அவர்கள்.
8: ஜாதவ் மொலாய் பயேங் மஜூலி எனும் பகுதியைச் சேர்ந்த இவர் ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலர் மற்றும் வனத்துறை

0: ஆசிரியர் ஆவார். அவர் இந்தியாவின் அசாமில் அமைந்துள்ள மிசிங் என்கிற பழங்குடியினத்தைச் சேர்ந்தவர். தனது வனப்பகுதிக்குள் கட்டிய வீட்டில் அவர் வசித்து வருகிறார். பல வருடங்களாக அவர் பிரம்மபுத்திரா ஆற்றின் மணல் திட்டில் மரங்களை நட்டு பராமரித்து அதை ஒரு வனக்காப்பகமாக மாற்றியுள்ளார். அவரது பெயரால் மொலாய் காடு என்று அழைக்கப்படும் இந்த காடு இந்தியாவின் அசாமில் உள்ள ஜோர்ஹாட்டின் கோகிலாமுக் அருகே அமைந்துள்ளது. இது சுமார் 1360 ஏக்கர் பரப்பளவை கொண்டுள்ளது. ஜாதவ் செடிகள் மற்றும் மரங்களை பராமரிப்பதற்காக தினமும் தனது வனப்பகுதிக்கு செல்கிறார். அவர் தனது பண்ணையில் மாடுகள் மற்றும் எருமைகளை வளர்த்து அதன் மூலம் கிடைக்கும் பாலை விற்று தனது வாழ்வாதாரத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். இதுவே அவரது ஒரே வருமான ஆதாரமாகும். வன விலங்குகளின் அவல நிலைக்கு பெரிய அளவிலான ஆக்கிரமிப்பு மற்றும் காடுகளை அழிக்கும் மக்களே மூல காரணம் என்று அவர் குற்றம் சாட்டுகிறார். மொலாய் காடு என்று அறியப்பட்ட இந்த காட்டில் இப்போது வங்க புலிகள், இந்திய காண்டாமிருகங்கள், 100க்கும் மேற்பட்ட மான்கள் மற்றும் முயல்கள் ஆகியவை உள்ளன. மொலாய் காடு குரங்குகள் மற்றும் ஏராளமான கழுகுகள் உட்பட பல வகையான பறவைகளின் தாயகமாகவும் உள்ளது. வால்கோல், அர்ஜுன், எஜா, கோல்டு மோகர், கொரோய், மோஜ் மற்றும் ஹிமோலு உள்ளிட்ட பல ஆயிரக்கணக்கான வகையான மரங்கள் இங்கே உள்ளன. மூங்கில் 300 ஹெக்டேருக்கும் அதிகமான பரப்பளவில் விளைந்துள்ளது. சுமார் 100 யானைகள் கொண்ட ஒரு மந்தை ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் இந்த வனப்பகுதிக்கு வந்து சுமார் 6 மாதங்கள் தங்கியிருக்கின்றன. சமீபத்திய ஆண்டுகளில் அவை வனப்பகுதியில் 10 குட்டிகளை ஈன்றுள்ளன. 2008 ஆண்டில் காட்டில் இருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அருணா சப்போரி கிராமத்தில் சொத்துக்களை சேதப்படுத்திய பின்னர் காட்டிற்குள் சென்ற 115 யானைகளை தேடி வனத்துறை அதிகாரிகள் அப்பகுதிக்கு சென்றபோதுதான் ஜாதவின் முயற்சிகள் அதிகாரிகளுக்கும் வெளி உலகுக்கும் தெரிய வந்தது. இவ்வளவு பெரிய மற்றும் அடர்ந்த காட்டை பார்த்து அதிகாரிகள் ஆச்சரியப்பட்டனர். அன்றிலிருந்து வனத்துறை அந்த இடத்தை தொடர்ந்து பார்வையிட்டு வருகிறது. 2013 ஆண்டில் காட்டில் தங்கியிருந்த காண்டாமிருகங்களை கொல்ல வேட்டைக்காரர்கள் வந்தனர். ஆனால் அவர்களை எச்சரித்த வனத்துறை அதிகாரிகள் விலங்குகளை பிடிக்க வேட்டைக்காரர்கள் பயன்படுத்திய பல்வேறு பொருட்களை உடனடியாக பறிமுதல் செய்தனர். மொலாய் காட்டை சிறந்த முறையில் நிர்வகிக்கவும் மாநிலத்தின் பிற இடங்களுக்கு சென்று இதே போன்ற முயற்சியை தொடங்கவும் தயாராக இருப்பதாக கூறியுள்ளார். இப்போது அவரது நோக்கம் தனது காட்டை பிரம்மபுத்திராவிற்குள் மற்றொரு மணல் திட்டுக்கு விரிவுபடுத்துவது என்பதே ஆகும். இவரது வரலாறு அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு வெளிநாட்டு பள்ளி பாடத்திட்டங்களிலும் இடம்பெற்றுள்ளது. அரிப்பு காரணமாக பல ஆண்டுகளாக இந்த நதி சுருங்கிக் கொண்டே வருகிறது. மேலும் தீவில் மண்ணை நிலைநிறுத்துவதில் காடுகள் முக்கிய பங்காற்றுகின்றன என்பதுதான் யதார்த்தமான உண்மையாகும். மாபெரும் சுற்றுச்சூழல் பங்களிப்பை பாராட்டி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் 2012 ஆண்டு இவருக்கு இந்திய வனநாயகன் என்ற பட்டத்தை வழங்கியது. 2015 ஆண்டு நாட்டின் மிக உயரிய விருதான பத்மஸ்ரீ விருதினை இந்திய அரசாங்கம் இவருக்கு வழங்கி கௌரவித்தது. குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியிடமிருந்து ஜாதவ் பயங் பத்மஸ்ரீ விருதினை பெற்றார்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் ஆர்வலர் ஜாதவ் மொலாய் பயங் வழங்கியவர் கே ஆர் ரவிச்சந்திரன் அவர்கள்.
2: நேரம் காலை 7:13. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இனி வருவது புதுவை புதுமையில் சிந்தனை மலர். மகாகவி பாரதியார் சிந்தனை வரிகளை சிந்தனை மலரில் கேட்கலாம். கடமை அறியோம், தொழில் அறிவோம், கட்டென்பதனை வெட்டென்போம், சென்றது இனி மீளாது, சென்றதனை குறிக்காமல் இன்று புதியதாய் பிறந்தோம் என்று எண்ணி

0: வாழ்வீர். ஆன்ம ஒளிக்கடல் மூழ்கி திளைப்பவருக்கு அச்சமும் உண்டோ? என்ன வரங்கள், பெருமைகள், வெற்றிகள், எத்தனை மேன்மைகளோ தன்னை வென்றால் அவையாவும் பெறுவது சாத்தியமாகும். நேர்கள் இதுவரை மகாகவி பாரதியார் சிந்தனை வரிகளை சிந்தனை மலரில் கேட்டீர்கள்.
1: மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில். உண்மையா, பயனுள்ளதா, பொது அறிவை வளர்க்கக்கூடியதா, நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம். தினமும் காலை 8:02-8:30 நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.
0: நேரம் காலை 7:02. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில். இனி வருவது புதுவை புதுமையில்.
2: நுகர்வோரின் வெற்றி கதைகள் குறித்து வழக்குரைஞர் டி ராமநாதன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் நிறைவு பகுதியினை கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
3: நுகர்வோர் பாதுகாப்பு மன்றங்கள் எப்படி வகைப்படுத்தலாம் சார்?
4: நுகர்வோர் பாதுகாப்பு மன்றம்ங்கிறது வந்து சார் அந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்லேயே சொல்லியிருக்காங்க. கோர்ட்டுக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா முன்சிப் கோர்ட்னு இருக்கும், பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் முன்சிப் இருக்கும், ஃபர்ஸ்ட் அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் முன்சிப்னு இருக்கும், சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்னு இருக்கும், ஜேஎம் கோர்ட்னு இருக்கும், டிஸ்ட்ரிக் கோர்ட்னு இருக்கும், இவ்வளோ வகை இருக்குது. அதே போல் கன்சியூமர்லேயும் டிஸ்ட்ரிக் லெவலில் ஒரு கன்சியூமர் கோர்ட் இருக்குது, ஸ்டேட் லெவலில் ஒரு கன்சியூமர் கோர்ட் இருக்குது, நேஷனல் லெவலில் ஒரு கன்சியூமர் கோர்ட் இருக்குது. ஸோ மூணு விதமான கோர்ட் இருக்குது. இந்த மூணு விதமான கோர்ட்டை அணுகிறதுக்கு சில வரன்முறைகள் இருக்குது. இப்போ உதாரணமாக இப்போ நீங்கள் வந்து உங்களோட இழப்பீடு 1 crore rupees வரைக்கும் இருந்துன்னு வச்சுங்க, நீங்கள் இங்கே டிஸ்ட்ரிக்ட்லேயே அதை தீர்த்துக்கலாம். அதுக்கு மேலே போகும்போது தான் ஸ்டேட் லெவலும் நேஷனல் லெவலும் போவாங்க. அதே மாதிரி சில மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் கேஸ்லாம் இருக்குது. இந்த மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் கேசஸ் எதுவுமே ஒரே இடத்துல முடியறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ டிஸ்ட்ரிக் கோர்ட் முடியலன்னா ஸ்டேட் கோர்ட், ஸ்டேட்டு முடியலன்னா நேஷனல். அப்படி மூணு விதமான இது இருக்குது. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிக் கன்சியூமரும் ஸ்டேட் கன்சியூமரும் இங்கேயே இருக்காங்க, புதுச்சேரியிலே இருக்காங்க. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு வந்து இந்த பயண செலவு அதெல்லாம் குறைஞ்சிடும் ஒரே இடத்துல இருக்கிறதுனால. ஒரு ஒரு மாவட்டத்திலையும் மாவட்ட நுகர்வோர் மன்றம் இருக்கும், ஆனால் ஸ்டேட்டு வந்து அந்த ஸ்டேட் ஹெட் குவார்ட்டர்ஸில் தான்.
3: அடுத்து என்ன வெற்றி கதைகள் சொல்ல போகிறீங்க சார்?
4: இந்த மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் பற்றி பேசலான் இருக்கேன் சார். இப்போ நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறோம், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம், அந்த ட்ரீட்மெண்ட் அவங்க கொடுக்குற சேவை குறைபாடில் ஏதாவது வந்துன்னா யார் அந்த நோயாளி இங்கே நுகர்வோராக இருக்கார் அவர் வந்து பாதிப்படைகிறார். இதில் வந்துங்க உச்ச நீதிமன்றம் ஒரு வழக்கில் தீர்மானம் பண்ணுறாங்க, கட்டணம் வசூல் பண்ணிட்டு தான் மருத்துவர்கள் சேவை செய்கிறாங்க, கட்டணம் கொடுத்து தான் நோயாளிகள் பயன்படுறாங்க. ஸோ கட்டணம் கொடுப்பதால் நோயாளிகள் நுகர்வோராகவும் கட்டணம் வசூலிப்பதால் அவங்க டாக்டர்கள் வந்து சேவை பரிமாறலாகவும் இருக்காங்க. ஸோ அவங்களும் இந்த கன்சியூமர் ஆக்டில் தான் வராங்கன்னு உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. அதனால் இவங்கெல்லாம் டாக்டர்ஸும் இந்த கன்சியூமர் ஆக்டில் தான் வராங்க. ஸோ இந்த மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் அப்படின்னு வரும்போது உதாரணமாக ஒரு சின்ன சம்பவம் மூலம் விளக்கலாம். அது ஒரு பெண்மணி, அவங்களுக்கு வந்து 2வது கர்ப்பம் தெரிக்கிறாங்க. ரெகுலராக ஒரு டாக்டர்கிட்ட போகிறாங்க, ரெகுலர் செக்கப். அந்த டாக்டர் மாதம் மாதம் அவர் பரிசோதனை பண்ணுறாரு, மாதம் மாதம் டெஸ்ட்லாம் பண்ணுறாரு, எல்லாம் பண்ணுறாரு, குழந்தை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த குழந்தை பிறக்கும்போது தான் தெரியுது அதுக்கு நிறைய டிஃபெக்ட் இருக்குது. டாக்டர் போய் கேட்கும்போது ஒழுங்கான ஒரு பதில் இல்லை. அந்த அம்மா உரிய நீதிமன்றத்தை அணுகிறாங்க, நேஷனல் கமிஷனில் தான் அது தீர்வாகுது. அப்போ ஒரு ஒரு மாதமும் ஸ்கேன் டெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த ஸ்கேன் டெஸ்ட் பண்ணது ரொம்ப நுட்பமாக அந்த கேஸை ஆராய்ஞ்சிருப்பாங்க. ரொம்ப முக்கியமான கேஸ் அது, 2022 தீர்மானமான கேஸ் அது. ஒரு ஸ்கேன் சென்டர் எப்படி செயல்படுது, அந்த மருத்துவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் தீர்க்கமாக ஆராய்ஞ்சி எக்ஸ்பர்ட்டை வச்சு விளக்கி அதில் வந்து அந்த அம்மாவுக்கு சேவை குறைபாடு இருக்குதுன்னு சொல்லி அந்த அம்மா கேட்ட தொகையை நிவாரணமாக கொடுக்குறாங்க. அதனால் நம்மளுக்கு வந்து இந்த மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் அதில் ரொம்ப நம்ம மக்கள் எல்லாருமே இந்த நிகழ்ச்சியை கேட்குறவங்க எல்லாருமே நோய்வாய்ப்படாதவங்களே இல்லை. இப்போ 30 வயசுலேயே எல்லாருக்கும் ஒரு நோய் வந்துடுது, எதாவது ஒரு நோய் வந்துடுது, எல்லோரும் டாக்டர்கிட்ட தான் இருக்கும். சினிமா தியேட்டரில் கும்பல் இருக்கிற மாதிரி தான் டாக்டர் கிளினிக்லையும் கும்பல் இருக்குது. எல்லோரும் டாக்டர்கிட்ட போகிறோம், தனியார் டாக்டர்கிட்ட போகிறோம், ப்ரைவேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க போகிறோம், இல்லை பெரிய நர்சிங் ஹோமுக்கு போகிறோம், இல்லை மிகப்பெரிய பெரு நிறுவனங்கள்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறோம். நம்ம எங்கே போனாலும் அந்த டாக்டர்ஸு நம்மளுக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டுடைய டீட்டெயிலெல்லாம் நம்ம கையில் வச்சுக்கிறது நம்மளுக்கு ரொம்ப நல்லது. அதில் ஏதாவது தவறு இருந்தது அப்படின்னு தெரிய வரும் பட்சத்தில் உடனே ஒரு உரிய வக்கீல

0: அணுகி ஒரு நீதிமன்றத்தின் மூலம் அந்த குறையை நிவர்த்தி பண்ணிக்கிறது அவங்களுக்கு சிறந்தது.
1: சார், அடுத்ததாக ஒரு கேள்வி, நுகர்வோர் மன்றங்களை அணுகுவதற்கு ஏதாவது வரன்முறை இருக்கா சார்? அதாவது ஒருத்தருக்கு ஒரு 500 ரூபாயோ 100 ரூபாயோ இல்லை 5000 இழப்பு வந்துருச்சுன்னா அவருக்கு ஏதாவது வரன்முறை இருக்கா?
0: அதான் இப்போ நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, இத்தனை ரூபாய் வரைக்கும் இந்த கோர்ட் அணுகலாம், அதுக்கு மேலே போனால் இந்த கோர்ட் அணுகலாம், 1 ரூபாயிலிருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் நீங்கள் நிவாரணம் கேட்டு கோர்ட் அணுகலாம், 1 கோடி ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா அதுக்கு மேல் கோர்ட்டு ஸ்டேட் கோர்ட், 10 கோடிக்கு மேலே போச்சுன்னா நேஷனல் கோர்ட் அப்படின்னு வரன்முறை படித்து வச்சுருக்காங்க. அந்தந்த கோர்ட்டில் உரிய வழக்கறிஞர் மூலம் நீங்கள் போனீங்கன்னா நம்மளுக்கு உரிய நிவாரணம் நிச்சயம் கிடைக்கும். எனக்கு வந்து உண்மையாகவே பாதிப்பு ஏற்பட்டிருந்தது, அதுக்கான ஆவணங்கள்லாம் என்கிட்ட இருந்ததுன்னா நிச்சயம் கிடைக்கும். ஆனால் நான் வந்து பாதிப்பு ஏற்பட்டதாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினேன் அப்படின்னா, ஆக்சுவலாக அந்த எனக்கு அந்த சேவை செய்தவரோ பொருளை விட்டவரோ எந்த தவறு செய்யலைன்னா அவரும் அதில் பாதுகாக்கப்படுகிறார். ஸோ அதனால் இந்த நுகர்வோர் பாதுகாப்பு என்பது கன்சியூமருங்கிறது நான் போய் சேவை பெறுபவரோ அல்லது ஒரு பொருளை வாங்குபவரோ மட்டும் இல்லை, அந்த பொருளை விற்றவரும் பாதுகாக்கப்படுகிறார். பொருளை விற்றவர் அவர் நியாயமாக நடந்திருக்கும் பட்சத்தில் அவரும் பாதுகாக்கப்படுகிறார்.
1: சார், இப்போ நுகர்வோர் வந்து ஒரு கேஸ் கொடுக்குறாரு, நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறாரு, அது எத்தனை நாட்களுள்ள முடியும் சார்?
0: சார், ஒரு சட்டங்களும் நிர்ணயம் பண்ணிருக்கு, இந்த காலத்துக்குள்ளே இதை முடிச்சணும்னு, 6 மாதத்துக்குள்ளே முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி கால நிர்ணயம்லாம் இருக்குது. இப்போ அப்படி தான் பண்ணுவாங்க. இப்போ நான் ஒரு வழக்கு தொடுத்து வழக்கறிஞர் ஒருத்தர் வழக்கு தொடுக்கிறாருன்னா அவர் வழக்கு தொடுத்து அந்த வழக்கு ஏற்புடையதா இல்லையா அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. ஏற்புடையினோடனே அவர் யார் மேலே வழக்கு தொடுத்தா அவருக்கு சம்மன் போயிடும், அவர் வந்து அவர் இத்தனை நாளுக்குள்ளே அவர் வந்து பதில் போடணும் அப்படின்னு ஒரு வரம்பு இருக்குது, அதுக்குள்ளே அவர் பதில் போடனா அவருக்கு பதில் வந்து சொன்னதாக ஏற்றுக்கொள்ளப்படும். நீதிமன்றத்துக்கு அந்த அதிகாரம்லாம் கொடுத்துருக்காங்க சட்டத்தில். ஸோ இந்த காலக்கெடுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு இருக்குது. ஒரு சில வழக்குகள் கொஞ்சம் நீளத்தான் செய்யும், ஆனாலும் குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே முடிஞ்சிடும் வழக்குகள்லாம். இந்த வழக்குகள் நடந்துட்டு இருக்கும்போதே சமாதானமாக போகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்துன்னா சமாதானமாக போகிறதும் ரொம்ப நல்லது, யாருக்கும் பாதிப்பு இல்லை அதில்.
1: இப்போ நுகர்வோர் வந்து தனக்கு குறைகள் ஏற்பட்டால் தைரியமாக போய் கோர்ட்டில் கம்ப்ளைண்ட்
0: தாராளமாக சொல்லலாம், அதனால் அவருக்கு எந்த பாதிப்பும் வரப்போகிறதில்ல. ஏன்னா எனக்கு உண்மையாகவே ஒரு குறை வந்ததுனால நான் போய் சொல்கிறேன், எனக்கு குறை ஏற்படுத்தினவர் அது ஆரம்பத்தில் என்ன சரிக்கட்ட பார்ப்பாரே தவிர மிரட்டலாம் மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் ரேர் சம்பவங்களாக தான் இருக்கும். நம்ம போய் ஒரு குறையை சொல்கிறோம், நம்ம வந்து நேராக அவர்கிட்ட யார் நம்ம குறையை எடுத்து அவர்கிட்ட போகிறதில்ல, நம்ம உரிய நீதிமன்றத்தை போய் சொல்கிறோம், அவங்க கூட்டு கேட்பாருங்க இது போல் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படுகிறது, யாருக்கு குறை யார் ஏற்படுத்தினார்கள் என்று சொல்கிறோமோ அவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படுகிறது, அவங்க அவங்க தரப்பு நியாயத்தெல்லாம் சொல்லுவாங்க. குறை ஏற்படுத்துவ நியாயம் பாதிக்கப்பட்ட ரெண்டு தரப்பு நியாயத்தையும் பார்த்து சீர்தூக்கி பார்த்து தான் நீதிமன்றம் முடிவு செய்யும். அதனால நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறதுனாலே என் சைடு இருக்கும்னு நான் நினைச்சாலோ, நான் என்ன வந்தாலும் பார்த்துப்பேன் அப்படின்னு நினைச்சாலோ தப்பு. நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், என் சைடு நியாயத்தை பூரா உரிய ஆவணங்களோட நான் சொல்லுவேன். யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் அவரும் உரிய ஆவணத்தோடு அவர் தரப்பு நியாயத்தை சொல்வார். நீதிமன்றம் ரெண்டையும் சீர்தூக்கி பார்த்து அதுக்கப்புறம் தான் தன்னுடைய இறுதி முடிவையே சொல்லும்.
1: நுகர்வோர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போனாலே அங்க வந்து அந்த ஏமாற்று வலையெல்லாம் குறையுதுன்னு அர்த்தம்,
0: சந்தேகம் இல்லாம சமுதாயத்தில் ஒரு தெளிவு வருது. இப்ப கடைக்காரர்கள் மத்தியிலும் பரவிடும், வியாபாரிகள் மத்தியிலும் பரவிடும், ஒன்னா கோர்ட்டுக்கு போயிடுவாங்கப்பா நம்ம நேர்மையா
1: இருக்கணும்.
0: இப்பெல்லாம் வந்து டிரான்சாக்ஷன்லாம் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ஆயிடுச்சு, 4 ரூபா 50 காசுக்கு ஒரு முட்டை வாங்கினா கூட ஸ்கேன் பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஸோ பரிவர்த்தனை பண்ணுறதுக்கான ஆதாரம் இங்கே பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக உற்பத்தி ஆகிட்டு
1: இருக்கும். கண்டிப்பாக
0: இந்த பரிவர்த்தனை நடக்கவே இல்லைன்னு சொல்லவே முடியாது,
1: ஆதாரங்கள் கையில் கிடைக்கும்,
0: கையில் டிஜிட்டலாகவே இருக்குது. ஸோ அதனால் எல்லாரும் கூடுமான வரைக்கும் சார், நம்ம எல்லாருமே மனிதர்கள் எல்லாருமே நல்லவர் தான் சார், சந்தர்ப்ப சூழ்நிலை தான் ஏதோ தவறு நடக்கும். இந்த பேராசை பிடிச்சவங்கன்னு 2-7 பேர் இருக்க தான் இருப்பாங்க, அவங்களுக்கு அப்பப்போ யாராவது ஒருத்தர் ஒரே வராங்க, ஒரு வழக்கு போடுறாங்க, அவங்களுக்கும் தண்டிக்கப்பட்டு வருகிறார்கள்.
1: சார், அடுத்ததான் நுகர்வோர் வெற்றி கதைகளில் சுவாரஸ்யமாக என்ன கதை சொல்ல போகிறீங்க?
0: இப்போ வீடு கட்டுறோம் இல்லை அப்பார்ட்மெண்ட் அடுக்குமாடு குடியிருப்பு கட்டுறோம்,
1: இப்போ நிறைய வந்துருச்சு,
0: நிறைய இருக்குது அடுக்குமாடு குடியிருப்பு நிறையா இருக்குது. நீங்கள் செய்தித்தாள்கள்லேயும் படிக்கலாம், அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி அந்த உரிய காலத்தில் ஒப்படைக்கலாம், அது நிறைய வழக்குகள்லாம் இருக்குது, நிறைய வழக்கு வெற்றிகரமாக நடந்திருக்கு, பாதிக்கப்பட்டவங்கெல்லாம் நிவாரணம் அடைஞ்சிருக்காங்க. பாதிக்கப்பட்டவங்கன்னா கட்டி கொடுத்த கான்ட்ராக்டர் மட்டும் இல்லை, கட்டிக்கிட்ட அந்த வீட்டுக்காரர் தான், வீடு கட்டிக்கிட்டு அந்த வீட்டுக்காரர் தான், ரெண்டு பேருமே நிவாரணம் அடைஞ்சிருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் உரிய நிவாரணம் இதில் இருக்குது சார், நம்ம கன்சியூமரில் இருக்குது. இப்போ யார் வீடு கட்டும்போது முதல்ல மாதிரி ஒரு கொத்தனாரை கூப்பிட்டு அவங்கள மானசீகமாக ஒரு டிசைன் போட்டு பண்ணுறது இல்லை, இப்போ எல்லாம் ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கிறாங்க, இந்த வீடு கட்டுறதுன்னு கொத்தனார்கிட்ட போட்டு ஸ்பெசிஃபிகேஷன் முதற்கொண்டு பண்ணிடுறாங்க. இதெல்லாம் கலவை எவ்வளோ இருக்கணும், 1 கிலோ சிமெண்ட்னா அதில் 4 கிலோ மண் கலக்கணும், 2 கிலோ மண் கலக்கணும், ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்லாம் போட்டு தான் வீடே கட்டுறாங்க. அதில் ஏதாவது வயலேஷன் இருந்தால் தாராளமாக கோர்ட்டுக்கு போகலாம். அடுக்குமாடு குடியிருப்பு, அடுக்குமாடி குடியிருப்பு ஒரு 50 பேர் 60 பேர் 70 பேர் முன்னாடியே காசை வாங்கிட்டு கட்டி கொடுக்குறாங்க, 50 லட்சம் 40 லட்சம் காசு வாங்கிட்டு கட்டி கொடுக்குறாங்க. அதில் வந்து இத்தனை நாளுக்குள்ளே நாங்கள் அதை கட்டி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாளுக்குள்ள கொடுக்க முடியலன்னா அதுக்கு நம்ம நீதிமன்றத்தை அணுகி நிவாரணம் பெறலாம். அப்படின்னு கேசஸ் எல்லாம் இருக்கு.
1: அது நுகர்வோர்ல வருதுங்களா?
0: நுகர்வோர்ல தான் வருது. இதெல்லாம்

0: ஓவரில் வரதுனால தான் நம்மளுக்கு சீக்கிரம் முடிஞ்சிடுது. அதெல்லாம் ஒரு சிவில் வழக்காக போட்டோம்னா ரொம்ப காலம் கிடக்கும். நுகர்வோர் வழக்காக போகும்போது ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும். இப்போ நுகர்வோர் நீதிமன்றங்களும் வழக்காடிகளானு கூட்டு, யார் வழக்கு போட்டவர், யாருக்கு எகென்ஸ்டாக வழக்கு போட்டவர், ரெண்டு பேரும் கூட்டு பேசி சமாதானமாக போடுற முயற்சியிலையும் ஈடுபடுறாங்க. ஸோ அதனால் நுகர்வோர் நீதிமன்றம் கொஞ்சம் கொஞ்சமாக வழக்கு குறைஞ்சிட்டு தான் வருது, சமாதானமாக போகிறாங்க, வழக்கு தீர்ப்பும் வருது. அதனால் வந்து இந்த அடுக்குமாடு குடியிருப்போ தனியார் ஒப்பந்தம் போட்டு பண்ணதோ அங்க எந்த தவறு நடந்தாலும் நம்ம நுகர்வோர் நீதிமன்றத்தின் அதுக்கு அணுகி உரிய நிவாரணம் பெறலாம்.
1: நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துட்டு சார், நுகர்வோருக்கான வெற்றி கதைகள்ல என்ன கதை சொல்ல போறீங்க
0: சார்? ஆன்லைன் ஒன்று இருக்கு சார், இப்ப எங்க பார்த்தாலும் இந்த ஆன்லைன்
1: பர்ச்சேஸ் பண்ணாலும்
0: ஆமாம், நீங்க பாத்துக்கலாம். டூ வீலர்ல அவங்க வந்து இவ்வளவு பெரிய பேக்கை வச்சு கட்டிட்டு போறதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கே பயமா இருக்கும். ஆன்லைன் பர்ச்சேஸ் ரொம்ப ஜாஸ்தியாயிருக்கு, அதிகமாயிருக்கு. ஆன்லைன் பர்ச்சேஸ் அதிகத்தில ரெகுலர் வர்த்தகமும் ஒன்று கெட்ட மாதிரி தெரியல.
1: அதிகமாக தான் போகுது,
0: அதிகமாக தான் போகுது, எல்லாம் ரகமாக தான் போகுது. இந்த ஆன்லைன் வந்துங்க இந்த நுகர்வோர் வரம்புக்குள்ள தான் வருது. 2002 ஒரு வழக்கு வந்ததுங்க, அதில் வந்து தெலுங்கானா ஸ்டேட் கன்சியூமரில் டிசைட் ஆன வழக்குங்க. அதில் வந்து நிர்ணயிக்கப்பட்ட விலைக்கு மேல் விற்றதுனால் விற்றவர் பாதிக்கப்பட்டார், அவர் நிவாரணம் கொடுத்தார். ஸோ அவங்களுக்கும் வந்து இ காமர்ஸை பற்றிங்க 1986-2019 வந்த சட்டத்தில் இ காமர்ஸை பற்றி ரொம்ப தெளிவாக பேசியிருக்காங்க, நிறையவே பேசியிருக்காங்க இ காமர்ஸை பற்றி. அந்த இ காமர்ஸும் அதுக்கான விளக்கங்களும் அதில் சொல்லியிருக்காங்க. இ காமர்ஸை பற்றி 2019 சட்டத்தில் உரிய விளக்கம் இருக்குது. இதை போல் அவங்க ஆன்லைனில் பொருள் விற்றதும் வாங்கினது, இப்போ ஆன்லைனில் விற்றது பார்க்கும்போது ஆதாரங்களுக்கு குறைவில்லை. அவனே சொல்கிறான் கேஷ் ஆன் டெலிவரி சிஓடின்னு சொல்லுவான், இல்லை முன்னாடியே எனக்கு கொடுத்துறியான்னு கேட்பான், இல்லை வரும்போது அந்த இடத்துல ஸ்கேன் பண்ணலாம். ஸோ அதனால அதுக்கான ஆதாரங்கள்லாம் அதுலேயே இருக்கு.
1: இப்போ ஆன்லைனில் ஏமாற முடியுமா?
0: ஏமாறது இருக்கு, ஏமாற்றவங்களும் இருக்காங்க, அதுக்கும் உரிய நிவாரணம் கிடைச்சிட்டு தான் இருக்கு. இப்போ உதாரணமாக நான் வந்து ஒரு பெரு நிறுவனத்தில் ஒரு பொருள் ஒன்று ஆர்டர் பண்ணுறேன், அந்த நிறுவனம் அந்த பொருளுக்கு பதிலாக எனக்கு வேலை அனுப்பிச்சு போச்சு. ஸோ என்ன அனுப்பிச்சிருக்காங்கிறது எனக்கு தெரிஞ்சிடும், அதுதான் என்கிட்ட இருக்க மெயின் ஆதாரம். அவருக்கு பரிவர்த்தனை பூரா என்கிட்ட ஆன்லைனில் தான் நடந்துருக்கு. ஸோ நான் கேட்டது உப்பு கேட்டேன், இவர் எனக்கு பெருங்காயம் அனுப்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட டெஃபினட்டாக ஒரு நிவாரணம்
1: வாங்க.
0: பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணம் கொடுத்திருக்காங்க. வர்த்தகமா இருந்தாலும் ஒரே நிவாரணம் இருக்குங்க
1: சார். இது வரைக்கும் நுகர்வோருக்கான வெற்றி கதைகள் நிறைய அழகா சொன்னீங்க. நுகர்வோர் ஒவ்வொன்றும் இதை கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்தான். பொதுவாக நுகர்வோர் பொருட்கள் வாங்கும் போது அவங்க கடைபிடிக்க வேண்டிய ஆலோசனைகள் அவங்களுக்கு சொல்லுங்களேன்.
0: எது வாங்க போனாலும் பில் இருந்தால் பில் வாங்கிடுங்க. இந்த சேவை குறைபாடுகள் குறையணும் அப்படின்னாலே சேவை குறைபாடு ஏற்பட்டவங்க எல்லாமே உரிய மன்றத்தை அழுகினாதான் அது குறையும். யாரும் நம்மளை ஒன்றும் பண்ணிட போறதில்லை. ஏற்கனவே சொன்னது தான், அந்த மன்றத்துக்கு போனால் கூட நான் யார் ஒருத்தர் புகார் கொடுக்குறாரோ அவர் புகாரை மட்டும் வச்சுக்கிட்டு நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. யார் மேலே புகார் கொடுத்துருக்காரோ அவரை கூப்பிட்டு அவர் தரப்பு நியாயத்தையும் கேட்டு தான் எடுக்கிறாங்க. அதனால் நீதிமன்றங்களை அணுகுங்க, அணுகுனாதான் நம்மளுக்கு உரிய நிவாரணம் கிடைக்கும். ஏன்னா நுகர்வோர் வந்து ஒரு பொருளை வாங்குபவர் மட்டும் இல்லை, அவர் ஒரு உரிமை இல்லை குடிமகன். அதனால் அவர் தன்னுடைய உரிமையை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.
1: உங்களை சந்தித்து பேசுனதில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.
2: இதுவரை நுகர்வோரின் வெற்றி கதைகள் குறித்து வழக்குரைஞர் டி ராமநாதன் அவர்கள் பங்கேற்ற நேர்முகத்தின் நிறைவு பகுதியினை கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவை நனவாக்க அனைவரின் பங்களிப்பும் அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் நாடு வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையில் முன்னேறிக் கொண்டிருப்பதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். இந்தியா பல்கேரியா இடையேயான இருதரப்பு உறவு குறித்து பல்கேரிய பிரதமர் திரு ரூமன் ராதேவுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார்.

0: அமெரிக்காவில் தங்கள் குழந்தைகளை பிரசவித்து குடியுரிமை பெற அந்நாட்டிற்கு சென்ற ஐரோப்பா ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானோரின் விசாக்களை அமெரிக்கா ரத்து செய்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றொரு இந்திய வீராங்கனை இஷாராணி பருவாவை இன்று எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் 140 கோடி மக்களின் விருப்பங்கள் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாநாட்டில் உரையாற்றிய அவர், இக்கூட்டணி நாட்டின் நம்பிக்கையை என்றும் வலுப்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். ஒரு அரசு சரியான நோக்கத்துடன் நடைபெறும் போது வளர்ச்சியும் அதிவிரைவாக நடைபெறும் என்பதை நாட்டு மக்கள் முதல் முறையாக கண்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் 25 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வறுமையிலிருந்து விடுபட்டுள்ளதன் மூலம் அரசின் கொள்கைகள் சரியானது என்பது பிரதிபலிப்பதாக தெரிவித்தார். 2014 ஆண்டுக்கு முந்தைய 10 ஆண்டுகளில் நிலையற்ற தன்மையால் நாடு பெரும் பாதிப்புக்குள்ளானதாக அவர் கூறினார். தற்போது மக்கள் ஒரு நிலையான அரசின் செயல்பாட்டை கண்டு அதனை பாராட்டுவதாக தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துதல், புதிய வாய்ப்புகளை உருவாக்குதல் ஆகியவற்றின் மூலம் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதாக அவர் கூறினார். எரிசக்தி துறை குறித்து குறிப்பிட்ட பிரதமர், 500 ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி இலக்கை விரைவில் அடைய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். சூரிய சக்தி விரைவாக வளர்ச்சியடைந்து வருவதாகவும் அணுசக்தியிலும் முயற்சிகளை விரைவுபடுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். பசுமை ஹைட்ரஜன், பசுமை அமோனியாவில் இந்தியா பெரும் முன்னேற்றம் அடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இது உலகளாவிய பசுமை எரிசக்தி மாற்றத்தில் நாட்டை முன்னோடியாக வைக்கச் செய்யும் என்று அவர் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவு நாட்டில் உள்ள அனைவரது கனவாகவும் தீர்மானமாகவும் மாறியுள்ளது என்று குறிப்பிட்ட பிரதமர், இந்த கனவை நிறைவேற்றுவதற்காக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தருணத்தையும் அர்ப்பணிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அரசின் பொருளாதார மற்றும் கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் அரசியல் நிர்பந்தத்தால் அல்லாமல் சித்தாந்தத்தின் அடிப்படையில் ஏற்படும் விளைவு என்று கூறினார். உலகின் முக்கிய நாடுகள் பொருளாதார ரீதியாக இடர்பாடுகளை எதிர்கொண்டிருக்கும் நிலையில் இந்தியா கடந்த நிதியாண்டில் 7.7% வளர்ச்சியை எட்டியதாக தெரிவித்தார். பலவீனமான 5 நாடுகள் பட்டியலில் இருந்து இந்தியா விடுபட்டு தற்போது உலகில் விரைவாக வளரும் பொருளாதார நாடாக மாறியுள்ளது என்று திரு நரேந்திரமோடி தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையின் கீழ் நாடு வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையில் முன்னேறிக் கொண்டிருப்பதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி மாநாட்டில் உரையாற்றிய அவர், தங்கள் கூட்டணி 22 மாநிலங்களில் ஆட்சியில் உள்ளதாக கூறினார். இந்த மாநிலங்கள் மொத்த நிலப்பரப்பில் சுமார் 75% கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நாட்டில் 10 மாநிலங்களில் பழங்குடியினர் பெரும்பான்மையாக வசிப்பதாகவும் அதில் 7 மாநிலங்களில் பிஜேபியும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் ஆட்சியில் இருப்பதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் தங்கள் கூட்டணி கவனம் செலுத்துவதை இந்த சாதனை பிரதிபலிப்பதாக திரு நிதின் நபின் கூறினார். நீண்டகாலம் தொடர்ச்சியாக பணியாற்றி வரும் பிரதமர் என்ற சாதனை படைத்துள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு உலகத் தலைவர்கள் பலர் தொடர்ந்து வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், பிரதமர் திரு நரேந்திரமோடி சிறந்தவர் என்றும் வலிமை மிக்க ஞானமுடையவர் என்றும் அவர் கூறியுள்ளார். ரஷ்ய செய்தித் தொடர்பாளர் திரு டிமித்ரி பேஸ்கோ கூறியபோது, இருதரப்பு வளர்ச்சிக்கு திரு நரேந்திரமோடி தொடர்ந்து பங்களிப்பார் என்று ரஷ்யா நம்புவதாக தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய ஆணையத் தலைவர் உர்சுலா வோன் டெர் லேன், ஜெர்மனி பிரதமர் ஃபிரெட்ரிக் மெர்ஸ், இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாஹூ, கனடா பிரதமர் மார்க் கார்னி, பிரிட்டன் முன்னாள் பிரதமர் ரிஷி சுனக் உள்ளிட்ட தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். வாழ்த்து தெரிவித்த அனைத்து உலகத் தலைவர்களுக்கும் பிரதமர் திரு நரேந்திரமோடி நன்றி தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்

0: பல்கேரியாவின் சோஃபியா நகரில் அந்நாட்டு பிரதமர் திரு ரூமன் ராதேவை வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் நேற்று சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், வர்த்தகம் மற்றும் முதலீடு, மருந்து உற்பத்தி, செமிகண்டக்டர், செயற்கை நுண்ணறிவு, விண்வெளி, பாதுகாப்பு, சுற்றுலா, பொழுதுபோக்கு துறை உள்ளிட்டவற்றில் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பு குறித்து விவாதித்ததாக அவர் கூறியுள்ளார். தமது பல்கேரிய பயணத்தை முடித்துக்கொண்டு பின்லாந்து சென்றுள்ள திரு ஜெய்சங்கர் இன்று அங்கு நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளார். மேற்கு வங்கத்தில் முதலீடு செய்வது தொடர்பாக இந்திய வர்த்தக சபை பிரதிநிதிகள் மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங்கை சந்தித்து பேசினர். அம்மாநிலத்தில் தங்கள் நிறுவனங்கள் மூலம் 1,00,000 கோடி ரூபாய்க்கும் மேலான முதலீடுகளை ஈர்ப்பதற்கான பணிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தனர். மாநிலத்தின் பொருளாதார சாத்தியக்கூறுகள் மீதான நம்பிக்கையின் காரணமாக தொழில்துறையினர் முதலீடு செய்ய விரும்புவதாக அவர்கள் டாக்டர் ஜிதேந்திர சிங்கிடம் கூறினர். இந்தியாவிலிருந்து மாம்பழங்களை இறக்குமதி செய்வதற்கு நேபாள அரசு எந்தவித தடையும் விதிக்கவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் தவறானது என்று மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் கூறியுள்ளது. இந்தியாவிலிருந்து மாம்பழங்களை தொடர்ந்து இறக்குமதி செய்வதை நேபாள அரசு உறுதி செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எந்தவித இடையூறுமின்றி நேபாளத்திற்கு மாம்பழம் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருவதாகவும் வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. இறக்குமதி செய்யப்படும் மாம்பழங்களின் தன்மை குறித்து நேபாளம் அண்மையில் விதித்துள்ள நிபந்தனைகளின்படி இந்தியா ஏற்றுமதி செய்து வருவதாகவும் மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. அமெரிக்க ராணுவம் ஈரான் மீது நேற்று மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது. பஹ்ரைன், குவைத், ஜோர்டான் நாடுகளில் உள்ள அமெரிக்க தலைநகர் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதையடுத்து தாங்கள் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக அமெரிக்கா கூறியுள்ளது. இதற்கிடையே அமெரிக்காவின் அழுத்தத்திற்கு பணிந்து ஈரான் பேச்சுவார்த்தையில் ஈடுபடாது என்று ஐநாவுக்கான ஈரான் தூதர் தெரிவித்துள்ளார். ஹோர்மோஸ் நீரிணை பகுதியில் அனைத்து வகை கப்பல் போக்குவரத்திற்கும் தடை செய்யப்பட்டுள்ளதாக ஈரான் கூறியுள்ள நிலையில் அதற்கு அமெரிக்கா மறுப்பு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் தங்கள் குழந்தைகளை பிரசவித்து குடியுரிமை பெற அந்நாட்டிற்கு சென்ற ஐரோப்பா, ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த 100,000,000 விசாக்களை அமெரிக்கா ரத்து செய்துள்ளது. அமெரிக்க குடியுரிமையை சட்டவிரோதமாக பெறுவதை தடுக்கும் நோக்கில் அந்நாடு இந்நடவடிக்கையை எடுத்துள்ளது. ஐரோப்பா, மேற்கு மற்றும் வடக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள சில நிறுவனங்கள் சட்டவிரோதமாக அமெரிக்கா செல்வதற்கு விசாக்களை பெற்றுத்தர உதவுவதை கண்டறிந்து அந்த நிறுவனங்களுக்கு அமெரிக்க அரசு தடை விதித்துள்ளது. இதையடுத்து வடக்கு ஆப்பிரிக்காவில் வழங்கப்பட்ட 100 விசா உரிமைகளை அந்நாட்டில் உள்ள அமெரிக்க தூதரகம் ரத்து செய்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம், மேகாலயா, ஒடிஷா, சிக்கிம், கேரளா மாநிலங்களின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகள், பீகார், ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடகாவின் கடலோரப் பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என்றும் அம்மையம் கூறியுள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றொரு இந்திய வீராங்கனை இஷாரணி வருவாவை இன்று எதிர்கொள்கிறார். மற்றொரு போட்டியில் தன்வி சர்மா மால்விகா பன்சோதை எதிர்கொள்கிறார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டி இந்திய நேரப்படி இன்று நள்ளிரவு 12:30 தொடங்குகிறது. மெக்சிகோ சிட்டியில் நடைபெறவுள்ள முதல் ஆட்டத்தில் மெக்சிகோ அணி தென்னாப்பிரிக்க அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவை நனவாக்க அனைவரின் பங்களிப்பும் அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையின் கீழ் நாடு வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையில் முன்னேறிக் கொண்டிருப்பதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். இந்தியா பல்கேரிய இடையேயான இருதரப்பு உறவு குறித்து பல்கேரிய பிரதமர் திரு ரூமன் ராதேவுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். அமெரிக்காவில் தங்கள் குழந்தைகளை பிரசவித்து குடியுரிமை பெற அந்நாட்டிற்கு சென்ற ஐரோப்பா, ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த 100,000,000 விசாக்களை அமெரிக்கா ரத்து செய்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றொரு இந்திய வீராங்கனை இஷாராணி பருவாவை இன்று எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் காலை 7:25, 6 நொடி. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். இனி கேட்கலாம்.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் வலிப்பு நோய் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் அமராவதி உதயகுமார் அவர்கள்.
4: வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக் சீஜர்ஸ். இந்த தமிழ்ல வலிப்பு அப்படின்னு சொல்றாங்க, காமனா ஃபிட்ஸ் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். சோ ஃபிட்ஸ் அப்படின்னா என்ன? ஃபிட்ஸ் வந்தா என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது? ஃபிட்ஸ் வேற ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனா அவருக்கு அங்க என்ன மாதிரியான

0: ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்ல. அதுக்கப்புறம் அவர் என்ன ரெக்கவரி அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த வலிப்பு நோய்ங்கிறது நம்ம மூளையில இருக்க நியூரான்கள் அப்நார்மல் எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி ஏதாவது இருந்ததுன்னா அது வலிப்பா மேனிஃபெஸ்ட் ஆகலாம். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, நார்மலா இருப்பாங்க, திடீர்னு சடனா கீழே விழுந்து கை கால்களை பலமா வந்து இழுக்க ஆரம்பிப்பாங்க. அதை தாண்டி என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா, வாயில இருந்து நுர வரலாம், அவருடைய நாக்கு கடிச்சிட்டு ரத்தம் வர வாய்ப்பு இருக்கு, கண்கள் மேல போகும். அந்த வலிப்பு எபிசோடப்போ சில பேர் இன்வாலண்டரியா யூரினோ மோஷனோ பாஸ் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு நம்ம வலிப்பு நோய் பத்தி ஏன் டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னா, இந்த வலிப்பு நோயாளிகள் இந்தியாவில் ரொம்ப அதிகமாக இருக்காங்க வேர்ல்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பார்க்கும்போது. அதை தாண்டி நிறைய ஸ்டிக்மாவும் இருக்கு, நிறைய ராங் மேனேஜ்மெண்ட்டும் பீப்புள் இதுக்கு பண்ணுறாங்க. நார்மலாக இந்த வலிப்பு ஒரு எபிசோடு வந்து ஒரு 1-3 நிமிஷத்துக்குள்ளே நார்மலாகவே செட்டில் ஆகிடும். சில பேருக்கு இதை தாண்டியும் போகலாம். இந்த ஸ்டாப் ஆனப்புறமும் சில பேருக்கு கொஞ்சம் நேரம் வந்து மயக்கமும் நினைவும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்கு. சில பேருக்கு இந்த டிபிக்கல் சிம்டம்ஸ் இல்லாமலும் ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்டேர் அது கூட இருக்கலாம். ஸோ இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா அது வலிப்பாக இருக்கலாம். ஆல்ரெடி வலிப்பு நோயாளிகளுக்கு இதை பற்றி தெரியும், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் தெரியும். ஸோ இந்த சிம்டம்ஸ் வந்ததுன்னா என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது. ஸோ ஒருத்தருக்கு வலிப்பு வருது நம்ம பக்கத்தில் இருக்கும் அப்படின்னா என்ன பண்ணணும். நார்மலாக நமக்கு என்ன பழக்கம் இருக்கு அப்படின்னா, நம்ம படங்களில் பார்க்கறதுலாம் என்னன்னா, வலிப்பு நோயாளிகளுக்கு கையில் ஒரு சாவி கொத்தையோ ஒரு மெட்டல் ஆப்ஜெக்டையோ கொடுப்பாங்க. நம்ம அதை கண்டிப்பாக பண்ணவே கூடாது. ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னா, வலிப்புனால வர பாதிப்பை விட இந்த ஆப்ஜெக்ட்ஸ்னால வர பாதிப்பு அதிகம். அவங்க சடனாக அவங்களோட கை கால்கள் இழுக்கும் போது நம்ம கையில் ஏதாவது ஷார்ப் மெட்டாலிக் ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்தோம்னா அது அவங்களையோ அவர் பக்கத்தில் இருக்கவளையோ இன்ஜூர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை அதிகரிக்கும். ஸோ நம்மளோட வேலை என்ன அப்படின்னா, அவர் சுற்றி இருக்க சரௌண்டிங்கை சேஃப் ஆக்குறது. அவர் பக்கத்தில் ஏதாவது ஹார்ட் ஆப்ஜெக்ட்ஸோ இல்லை ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸோ இருந்தால் முதல்ல அதை ரிமூவ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அவர் கூட வெயிட் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் அந்த சிச்சுவேஷன் ரொம்ப பேனிக்காகவும் ஓவர் க்ரௌடராக இல்லாமல் பார்த்துக்கணும். மற்றவங்களெல்லாம் விளக்கிட்டு காத்து வர மாதிரியான ஒரு ஸ்பேஸில் அவர் வச்சுட்டு, எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு எத்தனை மணிக்கு முடியுது அப்படிங்கிற டைம் நோட் பண்ணணும். இது ஏன் முக்கியம்னா, இந்த ஃபிட்ஸ் ஆனது 5 நிமிஷத்தை தாண்டி நிற்காம போகுது அப்படின்னா அந்த ஸ்டேட்டஸ் எப்லிப்டிக்கஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுக்கு இன்னும் அதிதீவிர சிகிச்சை தேவைப்படலாம். ஸோ இந்த டைமை நோட் பண்ணிட்டு அவருக்கு அடி எதுவும் படாமல் பார்த்துக்க வேண்டியதான் நம்மளுடைய மெயின் ரோல். நம்ம என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்னா, சில பேர் என்ன பண்ணுவோம்னா ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் கொடுப்போம், அதை கொடுக்கக்கூடாது. வாயில் நுர வருது, நாக்க கடிச்சிட்டு ரத்தம் வருது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணும், நம்மளோட விரலை வச்சு நாக்க உள்ள தள்ளுறதோ இல்லை ஏதாவது ஹார்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வாய்க்குள்ள திணிக்கிறதோ கூடாது. இதனால அவருக்கு சோக்கிங் ஏற்படலாம், உங்களுக்கும் இன்ஜுரிஸ் ஏற்படலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வாயில தண்ணி கொடுக்கறது இல்லை உணவு கொடுக்கறது அப்படின்னு இந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. இந்த சீஷர் எபிசோட் யூஸ்வலாக ஒரு 3 நிமிஷத்தில் நின்றும், அது முடிஞ்சப்பறம் என்ன பண்ணணும்னா அவரை ரெக்கவரி பொசிஷன்ல வைக்கணும். அவங்களுக்கு நின்று கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், இடது பக்கமாக ஒரு கழிச்சு அவரை படுக்க வச்சிட்டாலே வாயில இருக்க நுரைகள்லாம் கீழே வடிஞ்சிரும், அவருக்கு கான்சியஸ் ரீகன் ஆகிற சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மீன் டைம் 108 கால் பண்ணி அவர் இமீடியட்டாக நியர்பை ஹாஸ்பிட்டல் ஷிஃப்ட் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி பிரச்சனை உள்ள ஒருத்தரை அவசர சிகிச்சை பிரிவுக்கு கொண்டு வந்தீங்கன்னா, அங்கே மருத்துவராக நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா, அவர் வந்ததுக்கு அப்புறம் அவர் வைட்டல்ஸ் அசஸ் பண்ணுவாங்க, அவருக்கு ஆக்சிஜன் சப்ளிமெண்டேஷன் தேவை இருந்தால் கொடுப்பாங்க, அவரோட பேசிக் பிளட் டெஸ்ட் அண்ட் பேராமீட்டர்ஸ் பார்ப்பாங்க, சுகர் லெவல்ஸ் கம்மியாக இருந்தால் சுகர் லெவல்ஸ் கரெக்ட் பண்ணுவாங்க. அதை தாண்டி இந்த வலிப்பு நிக்கல அப்படின்னா வலிப்பு நிக்கிறதுக்கான ஆன்டி எப்லெப்டிக் மெடிக்கேஷன்ஸை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. முதல் மருந்து கொடுத்தப்புறமே நின்றும். சில பேருக்கு அது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அவருக்கு ஐசியு சிகிச்சை தேவைப்படலாம், அதை ஸ்டேட்டஸ் எப்லெப்டிக்ஸ் சொல்லுவாங்க. அவருக்கு மல்டிபிள் மெடிக்கேஷன்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். தேவைப்பட்ட வாயில இன்டுபேஷன் சொல்லப்படுற எண்டோட்ரக்கல் இன்டுபேஷன் பண்ணிட்டு வென்டிலேட்டர் கனெக்ட் பண்ணிட்டு இந்த மருந்துகள் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே கண்டினியூ பண்ணுவாங்க. அந்த சீஷர் கண்ட்ரோல் ஆனப்புறம் இது எதனால வந்தது அப்படிங்கிறதுக்காக தேவைப்பட்ட சிடி ஸ்கேன், ரத்த பரிசோதனைகள், இஇஜின்னு சொல்லப்பட்ட டெஸ்ட்கள் இதெல்லாம் எடுக்கப்படும். நியூரோலஜிஸ்டோட கன்சல்டேஷனுக்கு அப்புறம் அவர் ஒரு ஐசியூல அட்மிட் பண்ணபடி கேர் பண்ணப்படுவார். வலிப்பு குணமானப்புறம் அவர் டிஸ்சார்ஜ் பண்ணப்படுவார். இந்த வலிப்புங்கிறது பெரியவங்களுக்கு மட்டும்தான் வருமா அப்படின்னா இல்லை, குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வரலாம். இதே மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கும் வலிப்புகள் வரலாம். ஒவ்வொருத்தருக்கும் மேனேஜ்மெண்ட் டிஃபரெண்ட். ஸோ குழந்தைகள் கர்ப்பிணி பெண்களுக்கு வலிப்பு வந்ததுன்னா உடனடியாக அவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போறது முக்கியம். எஸ்பெஷலி கர்ப்பிணி பெண்களுக்கு இது பெரிய ஆபத்து கொடுக்கலாம், உயிரிழப்பு கூட ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கு பிரசவ காலத்தில். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நம்மளை ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கறதுக்கும் இந்த மாதிரியான பேஷன்ஸ் கேர் பண்றதுக்கும் மிகவும் உதவியா இருக்கும். நம்மளோட வேலை என்ன அப்படின்னா, வலிப்பு வந்ததுன்னா என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறது நம்ம டெஃபினட்டா தெரிஞ்சு வச்சுக்கணும். வாயிலையோ இல்ல ஒரு கையிலையோ எந்த ஹார்ட் ஆப்ஜெக்ட்ஸும் கொடுக்க கூடாது. வலிப்பு எந்த டைம்ல ஸ்டார்ட் ஆகுது எந்த டைம்ல முடியுதுங்கிறத கரெக்டா நோட் பண்ணி வைக்கணும். இது 5 நிமிஷத்துக்கு மேல போனா இமீடியட்டா 108 கால் பண்ணி அவர் ஹாஸ்பிட்டல் ஷிஃப்ட் பண்ணும். வலிப்பு நோயாளிகள் டிஸ்சார்ஜுக்கு அப்புறம் வந்து டாக்டர் என்ன அட்வைஸ் கொடுக்குறாங்களோ அதான் ஃபாலோ பண்ணணும். டிரைவிங் பண்றது, இந்த மாதிரி மிஷினரி ஹேண்டில் பண்றது, ஸ்விம்மிங் பண்றது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஹெல்த் அட்வைஸ் இல்லாமல் எதுவுமே பண்ணக்கூடாது. ஸ்டார்ட் பண்ற மெடிக்கேஷன்ஸையும் நீங்க ஸ்டார்ட் பண்ணாம தேவைப்படுற அளவுக்கு கண்டினியூ பண்ணும். இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாலே இதுல இருந்து நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். நன்றி.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் வலிப்பு நோய் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் அமராவதி உதயகுமார் அவர்கள்.
3: நேரம் காலை 7:30 வானொலி அலைகள் காற்றின் ஒலி அலைகளோடு நாம் மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இணைந்துள்ளோம். நேயர்கள் இனி கேட்கலாம்.
4: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
5: ஒரு வயசான அம்மா பெருவழியா போயிட்டு இருந்தாங்க. அவங்க கையில் எண்ணத்தையோ வச்சுக்கிட்டு அதை அடிக்கடி

0: பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஒருத்தன் மெதுவாக அவங்கக்கிட்ட போய் கையில் இருக்கிறது என்ன அப்படின்னு எட்டி பார்த்தான். பார்த்தா அவங்க கையில் நாலு பல் இருந்துதான். இவன் ஆச்சரியமாக அந்த அம்மாவை பார்த்தான். ஏம்மா உனக்கு என்ன பைத்தியமா, ஏது இந்த பல், இதை என்னத்துக்காக கையில் வச்சுக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டிருக்கான். அதுக்கு அந்த அம்மா விவரம் சொல்ல ஆரம்பித்தாங்களாம். இதை பாருப்பா, எனக்கு ஒரு மகன் இருந்தான், அவனை ரொம்ப செல்லமாக வளர்த்தேன், அவனை தரையிலேயே நடக்க விடுறதில்ல, எப்பவும் தூக்கி வச்சுக்கிட்டு இருப்பேன், அவன் நல்லா பெரியவனாகி பள்ளிக்கூடம் போகிறப்ப கூட அவன் புஸ்தக மூட்டையை நான் தான் சுமந்துக்கிட்டு போவேன், பார்க்குறவங்க கூட கேலி பண்ணுவாங்க, ஏம்மா படிக்க போகிறது நீயா உன் பிள்ளையான்னு கேட்பாங்க. அவன் இன்னைக்கு எவ்வளவோ பெரிய மனுஷன் ஆகிட்டான், வெளிநாட்டில் பெரிய உத்தியோகத்தில் இருக்கான், சமீபத்தில் இங்கே வந்துட்டு போனான், ஒரு நாள் ஏதோ கோபத்தில் என்ன அரைஞ்சிட்டான், அப்போ இந்த நாலு பல்லும் கீழே விழுந்துட்டுது, இன்னமும் கூட விழுந்திருக்கும், ஆனால் பல் தான் இல்லை, என் புள்ள அரைஞ்சதுனால விழுந்த பல் இல்லையாது, அதனால் இதை எப்பவும் என் கையிலேயே வச்சுக்கிட்டு ஆசையோடு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், அவன் தான் வெளிநாட்டுக்கு போட்டான், அவனை பார்க்க முடியாத ஏக்கத்தை நான் இந்த பல்லை பார்த்து போக்கிக்கிறேன் அப்படின்னு நாங்களாம் அந்த அம்மா. இந்த கதை எதுக்காகனா, தாய் அன்பு அப்படிங்கிறது எப்படிப்பட்டதுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தாயை மறந்து விடுறவங்க எத்தனை பேர் இந்த உலகத்தில், அவங்க காதில் விழணுங்கிறதுக்காக தான் இந்த தகவல். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும், தாயை மதிக்க தெரிஞ்சவங்க தான் இன்றைக்கி வந்து வாழ்க்கையில் எல்லா விதத்துலேயும் முன்னுக்கு வந்திருக்கிறாங்க. வேணும்னா விசாரித்து பார்த்துக்குங்க. இன்னும் ரொம்ப இருந்தாங்க, அவங்க தினமும் ஒரு கோயிலுக்கு வருவாங்க, சாமியை பார்த்து கடவுளே நான் இறந்து போனால் நரகத்துக்கு போகணும் அப்படின்னு வேண்டிக்குவாங்களாம். எல்லோரும் சொர்க்கத்துக்கு போகணும்னு தானே கடவுள்கிட்ட வேண்டிக்குவாங்க. இந்த அம்மா தினம் வந்து நான் நரகத்துக்கு போகணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. அங்கேருந்து அர்ச்சகருக்கு இது சந்தேகம், ஒரு நாள் அதை நேரடியாகவே அவங்கக்கிட்ட கேட்டுவிட்டார். அதுக்கு அந்த அம்மா பதில் சொன்னாங்களாம், ஐயா எனக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது, கோயில் குளம் எல்லாம் சுற்றி வந்தேன், ரொம்ப நாள் கழித்து ஒரு குழந்தை பிறந்தது, ஆண் குழந்தை, அவனை நான் ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தேன், அதோட விளைவு என்ன ஆச்சுன்னா அவன் ரொம்ப மோசமாக ஆயிட்டான், கெட்ட பழக்க வழக்கம்லாம் கற்றுக்கிட்டான், அவன் இறந்து போனால் நிச்சயம் அவனுக்கு நரகம்தான் கிடைக்கும், அந்த அளவுக்கு கெட்டவன் அவன், அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கான், எனக்கு தெரியும், இவனுக்காக நரகத்தில் கூட யாரும் தயவு காட்ட மாட்டாங்க, தாட்சண்யம் காட்ட மாட்டாங்க, அதனால் இவனுக்கு முந்தி நான் இறந்து நரகத்துக்கு போயிட்டா அங்கே இவனை கவனிச்சிக்கலாமே, இவனுக்கு பணிவிடை செய்யலாமேன்னு பார்க்குறேன் அப்படின்னு நாங்களாம். அதனால தான் நான் நரகத்துக்கு போகணும்னு தினம் ஆண்டவனை வேண்டிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கண்கலங்கி அந்த அம்மா சொன்னாங்களாம். அதுதான் தாய் உள்ளம்ங்கிறது, தாயின் பெருமையை வந்து சரியாக உணர்ந்துட்டா அவங்களுக்கு எப்பவும் எந்த கஷ்டமும் வராது. இது ஏதோ உபதேசத்துக்காக சொல்கிற வார்த்தை இல்லை, உண்மையான வார்த்தை. இந்த விவரத்தையெல்லாம் நண்பர் ஒருத்தர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன், அவர் கொஞ்ச நாள் கழித்து என்னை தேடி வந்தார், அவர் கையிலேயும் நாலு பல் வச்சுருந்தார், என்னங்க ஆச்சு ஏதுங்க இந்த பல் அப்படின்னு விசாரித்தோம், உங்கள் உபதேசத்தை கேட்டுட்டு இந்த உலகத்தில் எல்லாரையும் தாயாக நினைக்க ஆரம்பிச்சிட்டேன், ஒரு அம்மாவை கடத்தரில் பார்த்து தாயேன்னு கூப்பிட்டேன், அவங்க உடனே பலாருன்னு என்னை அரைஞ்சிட்டாங்க, பல் விழுந்துட்டுது, அதை தான் பொறுக்கி எடுத்துக்கிட்டு நேராக உங்களை தேடி வந்துக்கிட்டு இருக்கிறேன்னார். தாயேன்னு தானே கூப்பிட்டீங்க, அதுக்கேன் அரைஞ்சாங்க அப்படின்னு கேட்டோம். நான் தாயேன்னு கூப்பிட்டது அவங்க காதில் நாயேன்னு விழுந்துட்டு தான், அதுதான் இப்படி ஆயிட்டுது அப்படின்னார்.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: நேர்களே, இன்று காலை 11:02 நேர் நேரத்தின் தலைப்பு, கெடுவான் கேடு நினைப்பான், நெறிப்படுத்துகிறார் மீனாட்சி அவர்கள்.

நேரம் காலை 7:35 3 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள் மற்றும் நமது நிலை நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். இனி வருவது நகர் உலா. நேற்றைய நகரோட நிகழ்ச்சியில் நாம் வந்து கேரளாவில் உள்ள வலியபரம்பாத்தீவு குறித்து கேட்டிருந்தோம். இன்றைய நகரோட நிகழ்ச்சியில் நாம் கேட்க இருப்பது மலேசிய நாட்டில் உள்ள குக்குத்தீவு குறித்து தான் திரை இசை பாடல்களுடன் கேட்க போகிறோம்.

குக்குத்தீவு. குக்குத்தீவு என்பது மலேசியா ஜொகூர் மாநிலத்தில் பொந்தியான் மாவட்டத்தில் குக்கு மீன்பிடி கிராமத்திற்கு அருகில் அமைந்துள்ள ஒரு சிறிய தீவாகும். மலேசியா தீபகற்ப பெருநிலத்தில் இருந்து ஏறக்குறைய 1 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த தீவு. அண்மை காலங்களில் இந்த தீவு சுற்றுலா நகரமாக பிரபலமடைந்து வருகிறது. இந்த தீவை புலாவ் குப் என்று அதன் அசல் பெயரிலேயே மலேசியாவில் வாழும் தமிழர்கள் அழைக்கிறார்கள். புலாவ் என்றால் மலேசிய மொழியில் தீவு என்று பொருள். மக்கள் வசிக்காத கண்டல், அதாவது இந்த மேன்க்ரோ காட்டுத்தீவுகளில் உலகின் 2வது பெரிய தீவாக இந்த குக்குப் தீவு விளங்குகிறது. தொடக்கத்தில் இந்த தீவு ஒரு தொலைதூர காட்டுப்பகுதியாக இருந்தது. சிறப்பாக சொல்வதற்கு எதுவும் இல்லாமல் இருந்தது. 1990ஆம் ஆண்டிற்கு பின்னர் அந்த தீவில் தனித்துவமான விசித்திரமான பல்லுயிர்கள் இருப்பதாக அறியப்பட்டது. அதன் பின்னர் அறிவியலாளர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் அந்த தீவின் மீது ஆர்வம் காட்டினார்கள். பின்னர் அந்த தீவு அரிய பல்லுயிர்களின் பாதுகாப்பு வாழ்விடமாக புனரமைப்பு செய்யப்பட்டது. இதன் விளைவாக ஜொகூர் மாநில வனப்பூங்கா சட்டத்தின் அடிப்படையில் குக்கு தீவானது 27 மார்ச் 1997 தேசிய பூங்காவாக மாற்றப்பட்டது. ராம்சார் ஒப்பந்தம் என்பது ஈர நிலங்களுக்கான ஒப்பந்தம். பன்னாட்டு முக்கியத்துவம் வாய்ந்த ஈர நிலங்களின் சூழலியல் தன்மையை தக்க வைப்பதற்கு சிறந்த பயன்பாட்டினை உறுதி செய்வதற்கு ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தமாகும். இந்த ஒப்பந்தம் 1971 ராம்சார் என்ற இடத்தில் ஈரான் நாட்டில் சுற்றுச்சூழல் துறையால் ஏற்படுத்தப்பட்டது. 1975 முதல் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. மலேசியாவில் ராம்சார் ஈர நிலங்கள் குறித்து ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் தொடரலாம். வரும் பாடல் சுபலட்சுமி, ஜி வி பிரகாஷ்குமார், தனுஷ் அறிவு ஆகியோர் இணைந்த குரலில், ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் அறிவு பாடல் வரிகளில் 2025ஆம் ஆண்டு வெளிவந்த நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

நேர்களே, இன்று காலை 11:02 நேர் நேரத்தின் தலைப்பு கெடுவான் கேடு நினைப்பான். நெறிப்படுத்துகிறார் மீனாட்சி. அவ் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 2275240 மற்றொரு எண் 2275250. கைபேசி மற்றும் வெளியூர் நேயர்கள் 0413 என்ற எண்களை முன் சேர்த்து அழைக்கவும். நேர்களே, இப்பொழுது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0442498645 விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com என்ற முகவரியை தொடர்பு கொள்ளலாம். இனி கேட்கலாம் வேலைவாய்ப்பு செய்தி. தேசிய உரம் நிறுவனத்தில் NFL காலி இடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அதன்படி ஃபீல்டு ரெப்ரசன்டேட்டிவ் பிரிவில் மொத்தம் 40 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி டிப்ளமோ. வயது 30/4/2026 படி 18 முதல் 30 இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு. தேர்வு மையம் சென்னை மற்றும் கோவை. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் ₹200. SC/ST பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் இம்மாதம் 15 ஆகும். மேலும் விவரங்களுக்கு caris.nfl.co.in என்ற இணையதள முகவரியை பார்வையிடலாம். வேலைவாய்ப்பு செய்தி கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நகர் உலாவில் நாம் வந்து மலேசிய நாட்டில் உள்ள குக்குப் தீவு குறித்து தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். மலேசியாவில் ராம்சார் ஈரநிலங்கள், இந்த ஒப்பந்தம் 1971 ராம்சார் என்ற இடத்தில் ஈரான் நாட்டின் சுற்றுச்சூழல் துறையால் ஏற்படுத்தப்பட்டது. 1975 முதல் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. மலேசியாவில் 1995 நடைமுறைக்கு வந்தது. மலேசியாவில் தற்பொழுது 134,182 ஹெக்டேர் பரப்பளவை கொண்ட 7 ராம்சார் தலங்கள் உள்ளன. அனைத்துலக அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த ஈர நிலங்களாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு உள்ளன. மலாக்கா நீரிணைக்கும் குக்குப் நீரிணைக்கும் இடையில் குக்குப் தீவு அமைந்துள்ளது. மலாக்கா நீரிணையில் இருந்து வீசும் பலத்த புயல் காற்றை தடுத்து நிறுத்த உதவும் ஒரு தாங்கலாகவும் இந்த தீவு விளங்குகிறது. இந்த தீவுக்கு அருகில் உள்ள மற்றொரு தீவு, அதன் பெயர் வாழைத்தீவு. பொந்தியான் கிச்சில் நகரத்தில் இருந்து சுமார் 12 தொலைவில் வாழைத்தீவு உள்ளது. ஒரு காலகட்டத்தில் இந்த தீவில் நிறைய வாழை மரங்கள் இருந்தன. காட்டு குரங்குகளின் சொர்க்கலோகம் என்றும் சொல்லப்பட்டது. ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் தொடரலாம். வரும் பாடல் ஜான் ரோல்டன் இசையில் பிரதீப் குமார், சிவாங்கி ஆகியோர் இணைந்த குரலில் மோகன்ராஜன் பாடல் வரிகளில் 2024 வெளிவந்த லப்பர் பந்து திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

நேரம் காலை 7:49 13 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். நேயர்கள், இனி கேட்கலாம் வேலைவாய்ப்பு செய்தி. இந்திய ராணுவத்தில் படிப்புடன் லெப்டினன்ட் பணிபுரிய வாய்ப்பு. டெக்னிக்கல் என்ட்ரி திட்டம் பிரிவில் மொத்தம் 90 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. கல்வி தகுதி குறைந்தது 60% மதிப்பெண்ணுடன் +2 இயற்பியல் வேதியியல் கணிதம் பாடங்களை முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பு 1/7/2007 முதல் 1/7/2010 பிறந்திருக்க வேண்டும். தேர்ச்சி முறை JEE மதிப்பெண், நேர்முக தேர்வு, படிப்பு பணி, 4 பயிற்சியின் முடிவில் இன்ஜினியரிங் டிகிரி அளிக்கப்படும், லெப்டினன்ட் பணியும் வழங்கப்படும். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன், விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 12. மேலும் விவரங்களுக்கு ஜாயின் இந்தியன் ஆர்மி .NIC.IN என்ற இணையதளத்தை பார்வையிடும். வேலைவாய்ப்பு செய்தி கேட்டீர்கள். நேர்களே, இன்று காலை 11:02 நேர் நேரத்தின் தலைப்பு கெடுவான் கேடு நினைப்பான். நெறிப்படுத்துகிறார் மீனாட்சி அவர்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 2275240 மற்றொரு எண் 2275250. கைபேசி மற்றும் வெளியு நேயர்கள் 0413 என்ற எண்களை முன் சேர்த்து அழைக்கவும். நகர் உலாவில் நாம் மலேசிய நாட்டில் உள்ள குக்குப் தீவு குறித்து தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் நம்ம அடுத்தது பார்க்கப்படுது சர்ச்சைக்குரிய வாழைத்தீவு. ஆனால் இப்போது மலேசியா சிங்கப்பூர் நாடுகளின் சர்ச்சைக்குரிய தீவாக வாழைத்தீவு விளங்குகிறது. இந்த தீவு மலேசியாவிற்கு சொந்தமாக உள்ளது. ஆனாலும் சிங்கப்பூர் அரசு அங்கே ஒரு கலங்கரை விளக்கத்தை கட்டி பராமரித்து வருகிறது. அதன் பெயர் புலாவ் பீசாங், கலங்கரை விளக்கம். பரபரப்பான சிங்கப்பூர் நீரிணையின் மேற்கு நுழைவாயிலில் கப்பல்களை வழிநடத்தும் கலங்கரை விளக்கமாக விளங்குகிறது. கலங்கரை விளக்கம் கட்டப்படுவதற்கு 1900 ஜொகூர் சுல்தான் இப்ராஹிம் அவர்களுக்கும் பிரித்தானிய சிங்கப்பூர் காலனித்துவ அரசுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டுள்ளது. குக்குப் தீவு பெரும்பாலும் சேறு கலந்த சதுப்பு நிலங்களை கொண்டது. காண்டா நண்டுகள், சேற்று தாவிகள் போன்றவற்றின் உறைவிடம்.

தவிர காட்டுப்பன்றிகள், குரங்குகள் என பல்வேறு வன விலங்குகளுடன் வலசை போகும் அபூர்வமான பறவைகளின் புகலிடம் விதம் விதமான தேனீக்களும் பல்லாயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்து வருகின்றன. கடற்கரை சதுப்பு நிலக்காடுகள் என்றால் பெரும்பாலும் காண்டா மரங்கள் நிறைந்த காடுகளை குறிக்கும். அந்த வகையில் இந்த குக்கூப் தீவும் ஒரு சாதனை படைக்கிறது. மக்கள் வசிக்காத காண்டா காட்டு தீவுகளில் உலகின் இரண்டாவது பெரிய தீவாக இந்த குக்கூப் தீவு விளங்குகிறது. மலேசிய நாட்டின் மொத்த சதுப்பு நிலக்காடுகளில் முக்கால்வாசி பகுதி இந்த குக்கூப் தீவில் உள்ளன. ஏறக்குறைய 647 ஹெக்டேர் சதுப்பு நிலக்காடுகள் கொண்டவை. ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் தொடரலாம். வரும் பாடல் வைஷாலி சமந்த், சக்தி ஸ்ரீ கோபாலன், ஆதித்யா ஆகியோர் இணைந்த குரலில் ஏஆர் ரஹ்மான் இசையில் பத்மஸ்ரீ கமலஹாசன் பாடிய பாடல் வரிகளில் 2025 ஆண்டு வெளிவந்த தக் லைஃப் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

0: மலேசிய நாட்டின் குக்கு தீவு குறித்து தான் நகர விழாவில் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இந்த தீவு வலசை போகும் ராம்சார் பறவைகளுக்கு தங்கி செல்லும் சொர்க்கபுரியாகும். அங்கே மனித நடமாட்டமும் மனித அச்சுறுத்தலும் இல்லை. அதனால் அந்த தீவு வலசை பறவைகளின் தற்காலிக சரணாலயமாகும். ஆஸ்திரேலியாவின் வெப்பமான காலத்தில் அங்கு வாழும் பறவைகள் குளிர்ந்த வட ஆசிய நிலப்பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்து செல்வது வழக்கம். அப்படி நெடுந்தூரம் பயணம் செய்யும் பொழுது அந்த பறவைகள் இந்த குக்கூப் தீவில் தற்காலிகமாக அடைக்கலம் பெறுகின்றன. வரும் பாடலுடன் நகர்வுல நிறைவு பெறுகிறது. வரும் பாடல் கானா பாலா எம்சி விக்கே இணைந்த குரலில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் கபிலன் கற்பனை நடையில் 2014 வெளிவந்த யான் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.
1: Dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang d

ஐயா. நேயர்கள், இதுவரை மலேசிய நாட்டில் உள்ள குக்கு தீவு குறித்து தான் நகர்வுலாவில் திரைசை பாடல்களுடன் கேட்டோம். நாளைய நகர்வுலா தலைப்பு தேனி மாவட்டத்தில் உள்ள ஆண்டிப்பட்டி குறித்து தான் கேட்க போகிறோம். இணைந்திருங்கள், ரசித்திருங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை.

0: இனி தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் தெரசா ஆரோக்கியதாஸ். புதுடெல்லியில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்தில் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, இளம் விளையாட்டு வீரர்களின் சாதனைகள் மற்றும் இந்தியாவில் விளையாட்டுத் துறையின் விரைவான வளர்ச்சியை சுட்டிக்காட்டியதுடன் உலக அரங்கில் இன்னும் உயர்ந்த இலக்குகளை அடைய வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். பயணிகளின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக இந்திய ரயில்வே நாடு தழுவிய அளவில் ரயில் நிலையங்களில் தீ பாதுகாப்பு தணிக்கைகளை தொடங்கியுள்ளது. இந்த முயற்சியானது தற்போதுள்ள தீ பாதுகாப்பு அமைப்புகளை மதிப்பிடுவதிலும் பயணிகளின் பாதுகாப்பை மேம்படுத்தவும் ரயில்வே சொத்துக்களை பாதுகாக்கவும் முன்னேற்றம் தேவைப்படும் பகுதிகளை கண்டறிவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. ஜவுளி துறைக்கான உற்பத்தியுடன் இணைந்த ஊக்குவிப்பு திட்டத்தின் 3ஆம் கட்ட அமலாக்கத்தின் ஒரு பகுதியாக மத்திய அரசு 22 புதிய விண்ணப்பங்களை அங்கீகரித்துள்ளது. செயற்கை இழை துணி, செயற்கை இழை ஆடைகள் மற்றும் தொழில்நுட்ப துணி ரகங்களின் உற்பத்தியாளர்கள் இதில் அடங்குவர். புதுச்சேரியில் கோவிந்தசாலை மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் நகராட்சி நிர்வாகம் சார்பில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு துப்புரவு பணிகளின் போது சுமார் 5 டன் கட்டிட கழிவுகள் மற்றும் 1 டன் குப்பைகள் அகற்றப்பட்டு மக்கும் குப்பை, மக்கா குப்பை என தரம் பிரித்த குப்பைகள் வளமீட்பு பூங்காவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டன. சென்னையில் நேற்று காலமான இயக்குனர் பாரதி ராஜாவின் இறுதி சடங்குகள் அவரது சொந்த ஊரான தேனியில் இன்று நடைபெற உள்ளன. நேற்று சென்னையில் உள்ள பாரதி ராஜாவின் இல்லத்தில் தமிழக

முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மற்றும் திரையுலக பிரபலங்கள் பலரும் பாரதி ராஜாவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 9 மணிக்கு.

நேரம் காலை 8:02 3 நொடி. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள் மற்றும் நமது நிலை நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இனி வருவது தகவல் தளம். நேற்றைய தகவல் தளத்தில் நம்ம வந்து சொக்கன் பழம் குறித்து கேட்டிருந்தோம். இன்றைய தகவல் தள நிகழ்ச்சியில் பிரேசில் நாட்டில் உள்ள பாம்பு தீவு குறித்து தான் திரைசை பாடல்களுடன் கேட்க போகிறோம். பாம்பு தீவு அதாவது இந்த பிரேசில் நாட்டில் இருக்குது. கெய்மாதா கிராண்டி தீவு அல்லது பாம்பு தீவு ஒரு சதுர கிலோமீட்டருக்கு ஒரு பாம்பு என்னும் விதத்தில் கொடிய நச்சுத்தன்மை வாய்ந்த பாம்புகள் அதிகம் வாழுமிடமாகும். இது பிரேசிலின் சாவோ பாவ்லோ மாநிலத்திற்குட்பட்ட பகுதியில் அமைந்துள்ளது. பல்வேறு காலநிலைகளை கொண்ட இத்தீவில் பாறைகள் சூழ்ந்த மழைக்காடுகள் காணப்படுகின்றன. மனிதர்கள் வாழ தகுதியற்ற இத்தீவில் சில ஆராய்ச்சியாளர்களும் பிரேசில் இராணுவமும் மட்டும் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதிக பாறைகள் கொண்ட நிலப்பரப்பாகவும் வெப்பமண்டல பகுதியாகவும் இருப்பதால் இந்த தீவில் மனிதனோ அல்லது வேறு பாலூட்டிகளோ வாழ முடியாத நிலை உள்ளது. இதனால் தன்னை வேட்டையாடவோ கொல்லவோ எந்த உயிரினமும் இல்லாத காரணத்தால் பாம்புகள் தங்கள் இனத்தை அந்த தீவில் பெருக்கி அதை தனக்கான தீவாக மாற்றியுள்ளன. ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் தொடரலாம். வரும்பாடல் ஜிவி பிரகாஷ்குமார், ஆதிக் ரவிச்சந்திரன் இணைந்த குரலில், விஷ்ணு எடவான் கற்பனை வரிகளில், ஜிவி பிரகாஷ்குமார் இசையில் 2025 வெளிவந்த குட் பேட் அக்லி திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

0: நேரம் காலை 8:06 55
1: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
0: நேர்களே, ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இன்று காலை 11:02 நேர் நேரத்தின் தலைப்பு, கெடுவான் கேடு நினைப்பான். நெறிப்படுத்துகிறார் மீனாட்சி அவர்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 2275240 மற்றொரு எண் 2275250. கைபேசி மற்றும் வெளியூர் நேயர்கள் 0413 என்ற எண்களை முன் சேர்த்து அழைக்கவும். தகவல் தளத்தில் நாம் பாம்பு தீவு குறித்து தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கெய்மாதா கிராண்டி தீவில் ஓய்வெடுக்க வரும் இடம்பெயரும் பறவைகளை அந்த பாம்புகள் உணவாக கொள்கின்றன. அந்த தீவுக்கே உரிய தனித்துவமான விஷயமாக ஒரு பாம்பு இனம் உள்ளது. அதன் பெயர் கோல்டன் லான்செட்ஸ். இந்த பாம்பு இனம் இல்ஹா தீவை தவிர உலகில் வேறு எங்கும் இல்லை. பூமியில் உள்ள முக்கியமான விஷ ஜந்துகளில் இந்த பாம்பு முக்கியமாக உள்ளது. கோல்டன் லான்செட் என்பது லான்செட் என்னும் பாம்பு இனத்தின் ஒரு பகுதியாகும். உடலுக்குள் சென்று வேகமாக செயல்படும் விஷத்தை இந்த பாம்புகள் கொண்டுள்ளன. அதனுடன் தொடர்புடைய இனமான ஜெராராக்கா என்னும் இனத்தை விட கோல்டன் லான்செட் 5 மடங்கு சக்தி வாய்ந்த விஷத்தை கொண்டது. இதனுடைய சக்தி வாய்ந்த விஷம் சதை பகுதியை தாண்டி சென்று இரத்தப்போக்கில் கலந்து உடல் உறுப்பை செயலிழக்க செய்கிறது. கோல்டன் லான்செட் 70 சென்டிமீட்டர் வரை வளரக்கூடியது, ஆனால் அவற்றில் சில 1 மீட்டருக்கு மேல் வளரும் என்று கூறப்படுகிறது. பாம்புகளால் மனித உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்கிற காரணத்தால் பிரேசில் அரசாங்கம் அந்த தீவுக்கு மனிதர்கள் செல்ல தடை விதித்துள்ளது. கோல்டன் லான்செட் பாம்பானது கொடிய விஷ ஜந்துவாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அதே போல அரிதான பாம்பு இனங்களை மனிதர்கள் கைப்பற்ற நினைப்பார்கள் என்பதால் அந்த தீவுக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் தொடரலாம். வரும் பாடல் ஜிவி பிரகாஷ்குமார் இசையில், விவேக் கற்பனை நடையில், வேல்முருகன் குரலில். 2025 வெளிவந்த வீரதீர சூரன் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

தகவல் தளத்தில் நம்ம பாம்பு தீவு குறித்து தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். பிரேசில் அரசாங்கம் இந்த பாம்புகளை காப்பாற்ற இப்படியெல்லாம் முயற்சிகள் எடுத்த போதிலும் சில சட்டவிரோத வேட்டைக்காரர்கள் பாம்புகளை பிடித்து கருப்பு சந்தையில் விற்க முயற்சிப்பதாக கூறப்படுகிறது. தீவை பற்றியும் அங்கு குடியிருந்தவர்கள் குறித்தும் புராணங்களில் கதைகள் இடம்பெற்றுள்ளன. இந்த பாம்புகள் கூட்டமாக சென்று அங்கே கலங்கரை விளக்கத்தை பராமரித்தவரையும் அவரது குடும்பத்தையும் மொத்தமாக துடைத்தெறிந்ததாக கூறப்படுகிறது. அதே போல மூன்று மீனவர்கள் அங்கே உள்ள குளத்தில் பாம்புகளால் தாக்கப்பட்டு இருந்ததாக கூறப்படுகிறது. கோல்டன் லான்செட் பாம்பானது மிகவும் விஷத்தன்மை வாய்ந்த பாம்பு என அழைக்கப்பட்டாலும் அதிகாரப்பூர்வமான அந்த பாம்பால் தாக்கப்பட்டு எந்த இறப்பும் பதிவாகவில்லை. பெரும்பாலும் இந்த பாம்பு அந்த தீவில் மட்டுமே உள்ள இனம் என்பதாலும் இதை பற்றி பூமியில் வேறு எங்கும் தகவல் கிடைக்கவில்லை என்பதாலுமே மக்களுக்கு அந்த தீவு தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த தீவுக்கு வருவது சட்ட விரோதமான மற்றும் ஆபத்தான செயலாகும். இந்த தீவுக்குள் வர வேண்டும் என்றால் அதற்கு பிரேசிலின் கடற்படையின் அனுமதி பெற வேண்டும். உலகில் பல தீவுகள் இப்படி மனிதர்கள் வாழ தகுதியற்றவர்களாக இருந்தாலும் பாம்புகளின் ஆதிக்கத்தால் மனிதர்கள் வாழ முடியாமல் போன தீவாக குயமாடா கிராண்டே உள்ளது. சாவோ பவுலோ மாகாண கடற்பரப்பில் இருந்து தோராயமாக 31 கிலோமீட்டர் தொலைவில் 430,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளது. கடற்பரப்பிலிருந்து 206 மீட்டர் உயரத்தில் உள்ள தீவின் 20 சதுர கிலோமீட்டர் பரப்பில் மழைக்காடுகள் சூழ்ந்துள்ளது. 18.38 செல்சியஸ் முதல் 27.28 செல்சியஸ் வரை வெப்பம் பதிவாகும் இத்தீவின். ஆண்டின் சராசரி மழையளவு 135.4 மில்லிமீட்டர் ஆகும். நேர்கள் இதுவரை தகவல் தளத்தில் கெய்மாதா கிராண்டி தீவு, அதாவது இந்த பாம்பு தீவு குறித்து தான் கேட்டோம். நேர்களே, இன்று காலை 11:02 நேரத்தின் தலைப்பு கெடுவான் கேடு நினைப்பான். நெறிப்படுத்துகிறார் மீனாட்சி அவர்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 2275240 மற்றொரு எண் 2275255. கைபேசி மற்றும் வெளியூர் நேயர்கள் 0413 என்ற எண்களை முன் சேர்த்து அழைக்கவும். நேர்களே, பிரேசில் நாட்டில் உள்ள பாம்பு தீவு குறித்து தான் தகவல் தளத்தில் திரையிசை பாடல்களுடன் நாம் கேட்டோம். அடுத்து வரும் டெல்லியிலிருந்து அஞ்சலாக உள்ள ஆங்கிலத்தில் செய்திகளுக்கு பிறகு 8:30 தகவல் தளத்தில் நாம் கேட்க இருப்பது ஜென் இசட் போஸ்ட் ஆஃபீஸ் குறித்து தான் கேட்க போகிறோம். இன்னும் சில நொடிகளில் டெல்லி அஞ்சல்.

தகவல் தளத்தில் நாம் கேட்க இருக்கும் தலைப்பு ஜென் இசட் போஸ்ட் ஆஃபீஸ், அதாவது இந்த ஜென் இசட் தபால் நிலையம் குறித்து தான் கேட்க போகிறோம். இளைஞர்களின் ரசனைக்கேற்ப அஞ்சல் துறையை மாற்றியமைக்க இந்திய தபால் துறை அறிமுகப்படுத்திய நவீன அமைப்பே ஜென் இசட் தபால் நிலையம், அதாவது இந்த ஜென் இசட் போஸ்ட் ஆஃபீஸ் என்று சொல்கிறாங்க. இந்திய அஞ்சல் துறை அக்டோபர் 1, 1854 அன்று தகவல் தொடர்பு அமைச்சகத்தின் கீழ் நிறுவப்பட்டது மற்றும் தற்பொழுது இந்தியா முழுவதும் 1.55 லட்சத்திற்கும் மேற்பட்ட தபால் நிலையங்களை இயக்குகிறது. இளைய தலைமுறையினரை கவரும் வகையில் அதிநவீன வசதிகள் மற்றும் கலை நயத்துடன் கூடிய ஜென்சி தபால் நிலையங்களை இந்திய அஞ்சல் துறை நாடு முழுவதும் உள்ள முக்கிய கல்வி வளாகங்களில் அமைத்து வருகிறது. இந்தியாவின் முதல் ஜென் இசட் தபால் நிலையம் டெல்லி IIT வளாகத்தில் நவம்பர் 19, 2025 அன்று திறக்கப்பட்டது. நாடு முழுவதும் உள்ள கல்வி

வளாகங்களில் ஜென் இசட் தலைமுறையினரை கவரும் வகையில் 46 தபால் நிலையங்களை மேம்படுத்தும் தேசிய திட்டத்தை இந்திய அஞ்சல் துறை, அதாவது இந்த இந்தியன் போஸ்ட் செயல்படுத்தியுள்ளது. இவற்றில் ஐஐடி டெல்லி, டெல்லி பல்கலைக்கழகம், ஐஐடி பம்பாய் மற்றும் பஞ்சாப் பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பல்வேறு முன்னணி வளாகங்களில் இந்த நவீன தபால் நிலையங்கள் செயல்பட்டு வருகின்றன. நவீன வடிவமைப்பு, இலவச வைஃபை, மொபைல் சார்ஜிங் மற்றும் காஃபி ஷாப் போன்ற வசதிகளுடன் இவை செயல்படுகின்றன. ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் இந்த ஜென் இசட் தபால் நிலையம் குறித்து கேட்கலாம். வரும் பாடல் கிறிஸ்டோபர் ஸ்டான்லி, அபய் ஜோத்பர்கர், விஜயந்தி ராய் ஆகியோர் இணைந்த குரலில் கார்கி பாடல் வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் 2016 ஆண்டு வெளிவந்த இருமுகன் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

நேரம் காலை 8:37 11 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். நேயர்களே, இப்பொழுது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0444-2494-58 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம். மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி agnchn1@gmail.com என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளலாம். நேர்களே, இன்று காலை 11:02 நேர் நேரத்தின் தலைப்பு கெடுவான் கேடு நினைப்பான். நெறிப்படுத்துகிறார் மீனாட்சி அவர்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 2275-2400 மற்றொரு எண் 2275-2500. கைபேசி மற்றும் வெளியூர் நேயர்கள் 0413 என்ற எண்களை முன் சேர்த்து அழைக்கவும். இனி கேட்கலாம் வேலைவாய்ப்பு செய்தி. கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் ஆபரேட்டர் வேலை. கூடங்குளத்தில் உள்ள இந்திய அணு மின்சார நிறுவனத்தில் NPCIL காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதன்படி ஸ்டைஃபன்ரி ட்ரைனி பிரிவில் பிளான்ட் ஆபரேட்டர் 136, எலக்ட்ரிஷியன் 47, ஃபிட்டர் 30, எலக்ட்ரானிக் 15, இன்ஸ்ட்ருமெண்டல் 15, டர்னர் 5, மெஷினிஸ்ட் 5 உட்பட மொத்தம் 266 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி +2 ITI, வயது வரம்பு 18 முதல் 24 வரை இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு, விண்ணப்ப கட்டணம் ₹100, SC/ST பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. மேலும் விவரங்களுக்கு NPCIL careers.co.in என்ற இணையதள முகவரியை பார்வையிடலாம். வேலைவாய்ப்பு செய்தி கேட்டீர்கள்.

தகவல் தளத்தில் நாம் ஜென் இசட் போஸ்ட் ஆஃபீஸ் குறித்து தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இந்த ஜென் இசட் போஸ்ட் ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை தனியார் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் உள்ள தோப்புப்பாளையம் துணை அஞ்சலகம் தமிழகத்தின் முதல் ஜென் இசட் தபால் நிலையமாக மாற்றப்பட்டு செயல்பட்டு வருகிறது. 10,000 மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் அப்பகுதி மக்களுக்கு நவீன முறையில் டிஜிட்டல் மற்றும் அஞ்சல் சேவைகளை வழங்குவதற்காக இது உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் சிறப்பு அம்சங்கள் நவீன சூழல், இளைஞர்களை கவரும் வகையில் தற்காலிக கலை வடிவங்கள், அதாவது இந்த கிராஃப்டி ஆர்ட் மற்றும் நேர்த்தியான வடிவமைப்புடன் காட்சியளிக்கிறது. டிஜிட்டல் வசதி பார்த்திங்கன்னா விரைவான பார்சல் புக்கிங், இலவச வைஃபை மற்றும் மொபைல் லேப்டாப் சார்ஜிங் வசதிகள் உள்ளன. மாணவர்களுக்கான இடம், மாணவர்கள் படிக்கவும் ஓய்வெடுக்கவும் மற்றும் உரையாடவும் ஏற்ற வகையில் சுற்றிலும் புத்தகங்கள் மற்றும் நவீன இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளன. நிகழ்ச்சியில் வரும் பாடல்

கேட்ட பாடல் லியோன் ஜேம்ஸ் இசையில், விக்னேஷ் சிவன் பாடல் வரிகளில், சத்யபிரகாஷ் லியோன் ஜேம்ஸ் ஆகியோர் இணைந்த குரலில் 2019 வெளிவந்த எல்கேஜி திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்டீர்கள். நேர்களே, இன்று காலை 11:02 நேர் நேரத்தின் தலைப்பு கெடுவான் கேடு நினைப்பான். நெறிப்படுத்துகிறார் மீனாட்சி அவர்கள்.

நேரம் காலை 8:45 2 நொடி. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் தகவல் தளத்தில் நாம் ஜென் இசட் போஸ்ட் ஆஃபீஸ் குறித்து தான் தகவல் தளத்தில் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இங்கு சேவைகள் பார்த்திங்கன்னா, அஞ்சலக சேவைகள் மற்றும் பயன்பாடுகள், வழக்கமான அஞ்சலக சேவைகளுடன் மாணவர்களின் தேவைக்கேற்ப பல நவீன மாற்றங்கள் இதில் செய்யப்பட்டுள்ளன. முழு டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட சேவைகள், காகித பயன்பாடு இல்லாத விரைவான பார்சல் புக்கிங் அதாவது ஸ்பீடு போஸ்ட், பதிவு அஞ்சல் ரெஜிஸ்டர்டு போஸ்ட் வசதிகள், நெகிழ்வான வேலை நேரம் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளெக்சிபிள் டைமிங் கல்லூரி மாணவர்களின் வசதிக்காக இவை காலை 11 மணி முதல் இரவு 7 மணி வரை செயல்படுகின்றன. இலவச அதிவேக வைஃபை, தபால் நிலைய வளாகத்திற்குள் மாணவர்கள் தங்களின் கல்வி மற்றும் டிஜிட்டல் தேவைகளுக்காக இலவசமாக இணையத்தை பயன்படுத்தலாம். ஸ்மார்ட் ஃபோன்கள், லேப்டாப்கள் மற்றும் டேப்லெட்களை எளிதாக சார்ஜ் செய்து கொள்ளும் வசதி இங்கு உள்ளது. வங்கி மற்றும் காப்பீட்டு சேவைகள், இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க் அதாவது IPBB மூலம் டிஜிட்டல் கணக்கு தொடங்குதல், பணம் அனுப்புதல் மற்றும் சேமிப்பு கணக்கு சேவைகள், இணைந்து கற்கும் சூழல், கோஒர்க்கிங் வைப், புத்தகங்கள் வாசிக்கவும் குழு விவாதங்கள் குரூப் ஸ்டடி செய்யவும் வசதியான இருக்கை அமைப்புகள் உள்ளன. நிகழ்ச்சியில் வரும் பாடல் சந்தோஷ் நாராயணன் இசையில் ரத்னகுமார் விவேக் பாடல் வரிகளில் சந்தோஷ் நாராயணன், சின்னா, பிரிட்டோ, யோகிசேகர் ஆகியோர் இணைந்த குரலில் 2017 ஆம் ஆண்டு வெளிவந்த

0: மேயாத மான் திரைப்படுத்த ஒரு பாடலை கேட்கலாம்.
1: மது கடையில் உக்காந்துட்டு மது வேணான்ற, ஏன்னு கேட்டா சொல்ல மாட்டேன். சரி, என்ன மச்சா எழுதினுங்கிற?
2: பொண்ணுங்களை திட்டி பாட்டு எழுதினிருக்கேன்.
1: சரி, மதுதானே தப்புன்னா பொண்ணுங்க எல்லாரையும் திட்டி பாட்டு எழுதுற?
2: ஐயோ, ஆமல்ல. சரி, பொண்ணுங்கன்னு வர இடம்லாம் மதுன்னு எழுது, எழுதுறா.
1: சரி, உன் மது தானே தப்பண்ணா, அப்போ மற்ற மதுலாம் கோச்சிக்க மாட்டாங்க?
2: ஐயோ, எஸ் மது.
1: டேய், டெலிஃபோன் டைரக்டர் எடுத்துப்பாரு, 1000 எஸ் மது இருக்கிறாங்க.

0: இல்லடா சரி, உன் மது தானே தப்பண்ணா, அப்போ மற்ற மதுலாம் கோச்சிக்க மாட்டாங்க?
1: ஐயோ எஸ் மது.
0: டேய் டெலிஃபோன் டைரக்டர் எடுத்து பாரு, 1000 எஸ் மது இருக்கிறாங்க, எல்லாரையும் திட்டுவியா நீ?
1: எஸ் மது பிஎஸ்சி எம்பிஏ பார் ஃப்ரெண்ட் ஆஃப் பிரியங்கா நம்பர் 6
0: நம்பர் 6
1: குறுகு தெரு குறுகு தெரு சாந்திகாலினி சென்னை
0: சென்னை. எழுதிட்டம்பா இந்தா.
1: குறியா பாட்டாவே எழுதிட்டியாடி.
0: எங்க பாடு
2: அடியே எஸ் மது.

0: சூப்பர் பஞ்சு மச்சா.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் தகவல் தளத்தில் ஜென் இசட் போஸ்ட் ஆஃபீஸ் குறித்து தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். சென்னை ஐஐடி வளாகத்தில் உள்ள தபால் நிலையம் தமிழ்நாட்டின் இரண்டாவது நெக்ஸ்ட் ஜென் தபால் நிலையமாக மாற்றப்பட்டு அண்மையில் திறக்கப்பட்டுள்ளது. இது முற்றிலும் கலை நயமிக்க ஓவியங்கள் மற்றும் நவீன விளக்குகளுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி கோரிமேடு ஜிக்மர் வளாகத்தில் திறக்கப்பட்டுள்ள ஜென் இசட் தபால் நிலையம்தான் இந்த வசதியுடன் வருகிறது. ஜென்சி, ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் தொடரலாம். வரும் பாடல் சாம் சிஎஸ் பாடல் வரி மற்றும் இசையில் சத்யபிரகாஷ் தர்மர் சின்மயி ஆகியோர் இணைந்த குரலில் 2018 ஆண்டு வெளிவந்த அடங்கமறு திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

தகவல் தளத்தில் நம்ம நிறைவு கட்டத்துக்கு வந்துட்டோம். தகவல் தளத்தில் நம்ம வந்து ஜென் இசட் போஸ்ட் ஆஃபீஸ் குறித்த கேட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த ஜென் இசட் தலைமுறை பாணியிலான இந்த விரிவாக்க கவுண்டர் ஒரு செயல்பாட்டு சேவை மையம் மட்டுமல்ல, இது ஒரு பணியிடம், சந்திப்பு இடம், படைப்பாற்றல் மையம், ஓய்விடம் மற்றும் சமூக மூளையாகவும் திகழ்ந்து இந்திய அஞ்சல் துறையின் பாரம்பரியத்தை எதிர்காலத்திற்கு பெருமையுடன் கொண்டு செல்கிறது. நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் நரேஷ் ஐயர், ஹிருதா கட்டானி ஆகியோர் இணைந்த குரலில், ஏ ஆர் ரகுமான் இசையில், விவேக் பாடல் வரிகளில் 2024 வெளிவந்த அயலான் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

நேயர்களே, தகவல் தளத்தில் ஜென் இசட் போஸ்ட் ஆஃபீஸ் குறித்த தான் திரை இசை பாடல்களுடன் கேட்டீர்கள். நாளைய தகவல் தளம் தலைப்பு ஆமை விலங்கு குறித்து தான் கேட்க போறோம். இன்னும் சில நொடிகளில் சென்னை அஞ்சல் தொடரும்.

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கேசி நிகழ்ச்சியில் அக்கறை சகோதரிகள் எஸ் சுபலட்சுமி, எஸ் ஸ்வர்ணலதா ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். ஆர் ராகுல் அவர்கள் வயலின், வி சிவராமன் அவர்கள் மிருதங்கம், வி ஸ்ரீ சுந்தர் குமார் அவர்கள் கஞ்சிரா, ராவே ஹிமகிரி குமாரி என்ற ஷியாமா சாஸ்திரி கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பம், தோடி ராகம் ஆதி தாளம்.

நேரம் இப்பொழுது 9:26. அரங்கிசை நிகழ்ச்சியில் அக்கறை சகோதரிகள் எஸ் சுப்பலட்சுமி, எஸ் சொர்ணலதா ஆகியோரின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆர் ராகுல் அவர்கள் வயலின், பி சிவராமன் அவர்கள் மிருதங்கம், பி ஸ்ரீ சுந்தர்குமார் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சியில் தொடர்ந்து தக்ஷிணாமூர்த்தே என்று தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, ராகம் சங்கராபரணம், மிஸ்ர ஜம்பதாளம்.

நிகழ்ச்சி நிறைவாக சர்வம் பிரம்மமயம் மதுவந்தி ராகம் ஆதிதாளம் சதாசிவ பிரம்மேந்தர் கீர்த்தனை தொடர்ந்து நம்பிக்கெட்டவர் எவர் ஐயா என்ற பாபநாசம் சிவன் பாடல் ஹிந்தோளம் ராகம் ஆதிதாளம்

அரங்கிசையில் இதுவரை அக்கறை சகோதரிகள் எஸ் சுபலட்சுமி, எஸ் சொர்ணலதா ஆகியோரின் பாட்டு கேட்டோம். ஆர் ராகுல் அவர்கள் வயலின், பி சிவராமன் அவர்கள் மிருதங்கம், பி ஸ்ரீ சுந்தர்குமார் அவர்கள் கஞ்சீரா.

நேரம் காலை 9:58. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை நேர்களே, இன்று காலை 11:02 நேர் நேரத்தின் தலைப்பு கெடுவான் கேடு நினைப்பான். நெறிப்படுத்துகிறார் மீனாட்சி அவர்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 2275240 மற்றொரு எண் 2275250. கைபேசி மற்றும் மெலியுநேயர்கள் 0413 என்ற எண்களை முன் சேர்த்து அழைக்கவும்.

0: நேர்களே,
1: இன்று மதியம் 12 மணி அளவில் வளமான பாரதம் மத்திய அரசின் பழங்குடி இனத்தவர்களுக்கான மேம்பாட்டு திட்டங்கள் குறித்த சித்திரம் நிறைவு பகுதி. அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார், சீனிவாச முருகன் ஆகியோர். இன்று மதியம் 12:30 பன்னிசை மாலை ஆர். வேதவள்ளி அவர்களின் பாட்டு கேட்கலாம்.

0: இனி தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் தெரசா ஆரோக்கியதாஸ். அகமதாபாத் மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ம் கட்ட பணிகளுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதன் மூலம் போக்குவரத்து இணைப்பு, குறிப்பாக விமான நிலையத்துடனான இணைப்பு வலுப்படுத்தப்பட்டு பயணம் விரைவானதாகவும் வசதியானதாகவும் அமையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பல்கேரியாவுடனான இந்தியாவின் உறவுகள் நீண்ட காலமாகவும் நிலையானதாகவும் உள்ளன என்றும், அவற்றை மேலும் துடிப்பான மற்றும் எதிர்கால நோக்குடைய உறவாக மாற்றி அமைப்பதே இரு நாடுகளுக்கும் முன்னுள்ள பணி என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பயணிகளின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக இந்திய ரயில்வே நாடு தழுவிய அளவில் ரயில் நிலையங்களில் தீ பாதுகாப்பு தணிக்கைகளை தொடங்கியுள்ளது. இந்த முயற்சியானது தற்போதுள்ள தீ பாதுகாப்பு அமைப்புகளை மதிப்பிடுவதையும் பயணிகளின் பாதுகாப்பை மேம்படுத்தவும் ரயில்வே சொத்துக்களை பாதுகாக்கவும் முன்னேற்றம் தேவைப்படும் பகுதிகளை கண்டறிவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. நாட்டில் சிஎன்ஜி எரிவாயுவிற்கு தட்டுப்பாடு இல்லை என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். செயற்கையான தட்டுப்பாடு ஏற்படுத்துவோர் மீது அரசு கடும் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்தியாவிலிருந்து மாம்பழங்களை இறக்குமதி செய்வதற்கு நேபாள அரசு எந்தவித தடையும் விதிக்கவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் தவறானது என்று மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் கூறியுள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் பிவி சிந்து மற்றொரு இந்திய வீராங்கனை இஷாராணி பருவாவை இன்று எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 11 மணிக்கு.
2: நேரம் காலை 10:02. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை மற்றும் நமது நிலை நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் இப்புவி முழுவதும் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். நேயர்கள் இனி கேட்கலாம் கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர்கள் விருப்ப பாடல்கள்.

ஆகாஷ்வாணியை நினைத்தாலே இனிக்கும், ஆகாஷ்வாணி பாடல்களை கேட்டாலே இனிக்கும். முகநூலில் நேயர்கள் விருப்ப பாடல்களை ஒளிபரப்பும் பொழுது எப்பொழுதும் அனைவருக்கும் இனிக்கும் தான்.

நேயர்களே, உங்கள் விருப்பப்பாடலை நீங்களும் உலகவாழ் நேயர்கள் கேட்டு மகிழ ஆசையா? அப்போ நீங்கள் ஃபேஸ்புக்கில் வந்து முகநூலில் ஆகாஷ்வாணி புதுச்சேரி என்ற பக்கத்தில் கேட்டாலே இனிக்கும் பதிவில் உள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு பிடித்த திரைப்பாடல்களை பதிவிடுங்கள். நாங்கள் ஒளிபரப்ப தயாராக உள்ளோம். கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர்கள் விருப்ப பாடல்கள் வரிசையில் முதலாவதாக பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளார் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன். இவர் விரும்பிய பாடலின் திரைப்படம் காட்டு ரோஜா.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக முகநூல் வழி நேயர்கள் விருப்ப பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளார்கள். சென்னை மணலிமாறன், தமிழ்மாறன், வெற்றிமாறன் இவர்கள் விரும்பிய பாடலின் திரைப்படம் கிருஷ்ணா.

நேர்களே, இப்பொழுது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044249864458 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம். மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி agnchn1@gmail.com என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளலாம். நேர்களே, இன்று காலை 11:02 நேர் நேரத்தின் தலைப்பு கெடுவான் கேடு நினைப்பான். நெறிப்படுத்துகிறார் மீனாட்சி அவர்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 2275240 மற்றொரு எண் 2275250. கைபேசி மற்றும் வெளியூர் நேயர்கள் 0413 என்ற எண்களை முன் சேர்த்து அழைக்கவும். நேரம் காலை 10:14:11 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர்கள் விருப்ப பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த வரிசையில் அடுத்ததாக மாதவரம் பால் பண்ணை சரஸ்வதி பத்மநாபன் இவர் விரும்பிய பாடலின் திரைப்படம் காதல் ஓவியம்.

பகபந்தம் உந்தன் சொந்தம் தந்த சொந்தம்.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர்கள் விருப்ப பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்ததாக பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளார் நாகர்கோவில் மந்திரமூர்த்தி. இவர் விரும்பிய பாடலின் திரைப்படம் எங்க தம்பி.

நேர்களே, ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இன்று காலை 11:02 நேர் நேரத்தின் தலைப்பு, கெடுவான் கேடு நினைப்பான். நெறிப்படுத்துகிறார் மீனாட்சி அவர்கள்.

நேரம் காலை 10:30 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர்கள் விருப்ப பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த வரிசையில் அடுத்ததாக பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளார்கள் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கனகவள்ளி நாராயணன், அஸ்வினி, கல்யாண், சுகன்யா ராமநாதன், நிலானி, சாய் வெண்பா, ஆதிரா, இனியா, நன்னிலம், நாராயணன் இவர்கள் விரும்பிய பாடலின் திரைப்படம் உன்னாலே உன்னாலே.

நேர்களே, இன்று காலை 11:02 நேர் நேரத்தின் தலைப்பு கெடுவான் கேடு நினைப்பான். நெறிப்படுத்துகிறார் மீனாட்சி அவர்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 2275240 மற்றொரு எண் 2275250. கைபேசி மற்றும் வெளியூர் நேயர்கள் 0413 என்ற எண்களை முன் சேர்த்து அழைக்கவும். கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர்கள் விருப்ப பாடல்கள் வரிசையில் அடுத்ததாக பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளார் செங்கல்பட்டு ரமணி வில்வம். இவர் விரும்பிய பாடலின் திரைப்படம் நீரோட்டம்.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக கடலூர் மாவட்டம் திருப்புட்டம் நாச்சியார்பேட்டை கோ அன்பழகன் எடப்பாடி தங்கவேல் இவர்கள் விரும்பிய பாடலின் திரைப்படம் வருஷமெல்லாம் வசந்தம்.

நேர்களே, இன்று காலை 11:02 நேர் நேரத்தின் தலைப்பு கெடுவான் கேடு நினைப்பான். நெறிப்படுத்துகிறார் மீனாட்சி அவர்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 2275240 மற்றொரு எண் 2275250. கைபேசி மற்றும் வெளியூர் நேயர்கள் 0 4 1 3 என்ற எண்களை முன் சேர்த்து அழைக்கவும்.

நிகழ்ச்சியில் எடுத்ததாக பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளார் ராமகிருஷ்ணன் கொழுமக்கொண்டான். இவர் விரும்பிய பாடலின் திரைப்படம் எதிர்நீச்சல்.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர்கள் விருப்ப பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த வரிசையில் நிறைவாக பம்மல் ராஜன், அறந்தாங்கி ஐயப்பன், புண்ணியம்மன் மேடு வனகணேசன், சுகன்யா பரத் சென்னை, தாராபுரம் துரைராஜ், பெங்களூர் குப்பநத்தம் டி ராம் பிரகாஷ், கடலூர் துறைமுகம் சுரேஷ், சத்தீஸ்கர் ஹிராமணி வர்மா, புஷ்பேந்திரா மணிவர்மா குடும்பத்தினர், சென்னை நாகராஜன், உத்தரப்பிரதேஷ் முகேஷ் காஷிப், ஷீதல் காஷிப் குடும்பத்தினர், காட்டூர் சிவகுமார், சுஜாதா குமார், சஞ்சய்குமார், சரண்குமார், தீப்தி திருவாரூர் மாவட்டம், பண்ணைபுரம் மணிகண்டன், மதுரை சோ சண்முகசுந்தரம், சென்னை மந்தவெளி விநாயகம், கடலூர் விளக்கப்பாடி வீரா செந்தில் முருகன். இவர்களுக்காக ராஜ்பாட் ரங்கதுரை திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்கலாம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர்கள் விரும்பிய திரைசை பாடல்களை கேட்டீர்கள்.
1: இனி தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் தெரசா ஆரோக்கியதாஸ். விவசாயிகளின் நலன் அரசின் மிக முக்கிய முன்னுரிமைகளில் ஒன்று என்றும், அவர்களின் வாழ்க்கையை முடிந்தவரை எளிதாக்க அரசு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறது என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். சமூக ஊடகங்களில் தொடர்ச்சியாக பதிவிட்ட பிரதமர், நாட்டின் உணவு பாதுகாப்பு, ஊட்டச்சத்து மற்றும் செழிப்பு ஆகியவற்றிற்கு விவசாயிகள்தான் அடிப்படை என்று குறிப்பிட்டுள்ளார். பல்கேரியாவுடனான இந்தியாவின் உறவுகள் நீண்ட காலமாகவும் நிலையானதாகவும் உள்ளன என்றும், அவற்றை மேலும் துடிப்பான மற்றும் எதிர்கால நோக்குடைய உறவாக மாற்றி அமைப்பதே இரு நாடுகளுக்கும் முன்னுள்ள பணி என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் கோவிந்தசாலை மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் நகராட்சி நிர்வாகம் சார்பில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு துப்புரவு பணிகளின் போது சுமார் 5 டன் கட்டிட கழிவுகள் மற்றும் 1 டன் குப்பைகள் அகற்றப்பட்டு, மக்கும் குப்பை, மக்கா குப்பை என தரம் பிரித்த குப்பைகள் வளமீட்பு பூங்காவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டன. உலகின் மிகப்பெரிய கால்பந்து தொடரான 2026 ஃபிஃபா உலகக்கோப்பை இன்று தொடங்குகிறது. இது அமெரிக்கா, கனடா மற்றும் மெக்சிகோ ஆகிய நாடுகளில் ஜூலை 19 வரை நடைபெற உள்ளது. முந்தைய ஆண்டுகளில் 32 அணிகள் மட்டுமே பங்கேற்ற நிலையில், இம்முறை 48 அணிகள் பங்கேற்பதன் மூலம் இது உலகக்கோப்பை வரலாற்றிலேயே மிகப்பெரிய தொடராக அமைகிறது. புகழ்பெற்ற திரைப்பட இயக்குனர் பாரதி ராஜாவின் மறைவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். தமிழ் சினிமாவை தனது படைப்புகளால் மாற்றி அமைத்த திரைப்பட உலகின் மிக சிறந்த ஆளுமையாக பாரதி ராஜா திகழ்ந்தார் என்று சமூக ஊடக பதிவு ஒன்றில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 11:02. நேயர் நேரம் நிகழ்ச்சிக்காக நான் மீனாட்சி. வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம எந்த தலைப்பில் பேச போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நடந்துட்டுருக்கிற விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி பொருத்தமான தலைப்பாகவும் இருக்குது. இது கெடுவான் கேடு நினைப்பான் அப்படின்ற தலைப்பில் தான் இன்றைக்கி பேச போகிறோம். உறவுகளாகட்டும், இல்லை நம்ம பழகிற நண்பர்களாகட்டும், இல்லை பழகிற அக்கம் பக்கத்தினராகட்டும், யாரோ ஒருத்தர் நம்மளை வந்து ஏதோ ஒன்று செய்துட்ருப்பாங்க அப்படின்றத நம்ம வந்து கண்கூடாகவே உணர்ந்திருப்போம், மனதளவில் பாதிக்கப்பட்டும் செய்திருப்போம் இல்லையா. ஸோ இது வந்து என்ன, கெடுவான் கேடு நினைப்பான் அப்படின்னா நிறைய மீனிங் இருக்கோ அப்படின்னு தான் நமக்கு தோணுது. ஒரு நேரடியாக நம்ம ஒரு பொருள் கொள்ளணும் அப்படின்னா எப்படி இதுக்கு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, அடுத்தவங்களுக்கு நம்ம தீமை செய்யணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நாமளே அந்த தீமையால் அழிஞ்சு போயிடுவோம் அப்படின்றது தான் கெடுவான் கேடு நினைப்பான் அப்படின்றதுக்கு ஒரு

0: நேரடி விளக்கத்தை நம்ம கொடுக்கலாம். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இன்றைக்கி அவ்வளோ பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. உறவுகளால் எவ்வளோ பேர் தன்னோட வெளியில் சொல்ல முடியாத ஒரு துயரத்தில் துன்பங்களால் பாதிக்கப்பட்டிருக்காங்க தெரியுமா? அதெல்லாம் எப்போ சொல்லுவோம், எப்படி இந்த நம்ம மனக்குமுறலை வெளியிடுவோம், எப்போ யார்கிட்ட சொல்லி நம்ம ஆறுதலை பெறுவோம், இப்படிலாம் பல பேருக்கும் இருக்கும். யாராச்சும் ஒருத்தவங்க கிடைக்க மாட்டாங்களா, நம்மளோட கதை கேட்க மாட்டாங்களா, நம்மளோட சோகத்தை வந்து இவங்ககிட்ட நம்ம பரிமாறிக்க முடியாதா அப்படின்னு ஏகப்பட்ட ஏக்கம் இருக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் இதை பற்றி உங்களோட கருத்துக்களை தெரிவிக்க 2275240 2275250 எண்களை தொடர்பு கொள்ளவும். கெடுவான் கேடு நினைப்பான் இந்த தலைப்பில் தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். நிகழ்ச்சியில் வரும் முதல் நேயரோட கருத்தை நம்ம கேட்டுடலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்,
1: எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலம் நலம், மிக்க மகிழ்ச்சி. தலைப்பு கெடுவான் கேடு நினைப்பான் அதுதானே?
0: ஆமா ஆமா.
1: சூப்பர் மேம். அதாவது எப்பொழுதுமே மத்தவங்களுக்கு கெடுதல் அப்படிங்கறத ஒரு பக்கம் நம்ம நினைச்சோம்னா நமக்கு நாலு பக்கத்துல இருந்து அணக்கட்டுற மாதிரி கெடு அப்படிங்கறத வரும் மேம்.
0: நூற்றுக்குன்னு
1: ஒரு உண்மை. இப்போ மத்தவங்களுக்கு சொல்லுவாங்க, நன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் நீ செய்யலன்னா கூட பரவாயில்ல, ஆனா தீமை அப்படிங்கிற ஒரு விஷயம் செய்யாதுன்னு. இதுல என்ன ஒண்ணுன்னா, கூட இருந்து குழி பறிக்கக்கூடிய நபர்களை கொண்டவர்கள் தான் நாம. அதை பாக்கிற மனசுக்கு ரொம்பவே வேதனையாவும் கஷ்டமாவும் இருக்கு. கெடுவான் அப்படிங்கறது, அதுவான் கெடுவான் கேடு நினைப்பான் அப்படிங்கும் பொழுது ஒருத்தர்கிட்ட நல்ல பேர் மாதிரி, நல்ல பேர் எடுக்கணும் அப்படிங்கறது, நல்ல புள்ள மாதிரி அவங்க கூட பேசி பேசியே அவங்கள பத்தி இல்லாத போல அதெல்லாம் மத்தவங்க கிட்ட சொல்லி அவங்களுக்கு எப்படியாவது லைஃப்ல கெடுதல் நடக்கணும் அப்படின்ட்டு குழி பறிச்சு அவங்கள தள்ளி விடுவாங்க. ஆனா காலப்போக்குல பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில வளர்ந்துருவாங்க, யார் கெடுதல் நினைச்சாங்களோ அவங்கதான் பின்னாடி பண்ணுவாங்க. இது மாதிரி ஏன் அந்த குணம் அப்படிங்கறது அதிகரிச்சிருக்கு இன்றைய காலகட்டத்துல? யாருக்குமே ஒருத்தர் முன்னேறுவது அப்படிங்கறது பிடிக்கலாம. எல்லாருமே தான் முன்னேறணும், அந்த வெளிப்பாடு அப்படிங்கறதுதான் மற்றவங்களுக்கு கேடு அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு காரணம். அதே மாதிரி மற்றவங்களுக்கு கெடுதல் செய்யும் பொழுது சில நபர்கள் வந்து அவங்களுக்கு ஒரு மனம் குளிருது. காரணம், மற்றவங்களை கஷ்டப்பாட்டு பார்த்துட்டு இவங்க வந்து சந்தோஷப்படக்கூடிய குணம் இயல்பாகவே சில பேருக்கு இருக்கு. இது வந்து மற்றவங்க சொல்லி திருந்த முடியாது. இவங்களாகவே தங்களை திருப்திக்கிடணும். இந்த கெடுவான் கேடு நினைப்பான் அப்படிங்கும் பொழுது தனக்கு யானை தான் தலையில தானே மண்ணை வாரி போட்டுக்கிறது போல மனிதன் தனக்குத்தானே வாழ்க்கையில் ஒரு பின்னடைவை வைத்து கொள்ளக்கூடிய அளவிற்கான ஒரு இழி செயல் அப்படிங்கிறது தான் இது. நிறைவா ஒண்ணு சொல்லணும்னா, இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல நிறைய நபர்கள் அது மாதிரி இருக்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம நினைச்சு புலம்புறோம். ஆனா யோசிச்சு பாருங்க, மற்றவங்களுக்கு நம்ம கெடுதல் செய்யல அப்படின்னா நமக்கும் ஆண்டவன் கெடுதல் அப்படிங்கறத கொடுக்க மாட்டாங்க. அதனால நம்ம வந்து அவதானித்து நம்ம மற்றவங்களோட இடத்துல நம்ம வைக்கணும். உயிர்ப்பு தன்மையோட மற்றவங்களை பார்க்கக்கூடிய அந்த ஒரு எண்ணம் எப்போ அதிகரிக்கிறதோ அந்த ஒரு விஷயத்த அப்போதான் மனிதம் அப்படிங்கிறது காக்கப்படும். பொதுவா நான் சுயநலமா இருக்க கூடாதுப்பா, மற்றவங்களை பத்தி எதுக்குப்பா இல்லாதது போலாததுலாம் கெட்டதை நினைச்சிட்டு நடக்கணும், அது மாதிரி இருக்க கூடாதுப்பா அப்படின்ட்டு நம்மளவே நல்ல எண்ணம் அப்படிங்கறத வளர்த்துக்கிறது. இந்த நல்ல குணங்களை வளர்க்கறதுக்கு புத்தகங்கள் அப்படிங்கறத படிக்கலாம். நமக்கு கூட இருக்கிறவங்க நல்ல, அதான் சொல்லுவாங்களே, நல்ல சிந்தனையுடைய நபர்கள் கிட்ட நடக்க பேசும்போது பழகும் பொழுது நல்ல மற்றவங்களுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணம் அப்படிங்கறத விதைக்கணும்னு. சோ நெகட்டிவான எனர்ஜி இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட இருந்து புறம் தள்ளிவிட்டு நல்ல பாசிட்டிவா மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் கிட்ட நம்ம நினைச்சோம்னாவே மற்றவங்களுக்கு
0: எல்லாருமே ஒரு பாதிப்பு, ஏதோ ஒரு பாதிப்பால நம்ம வந்து பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்றது தான். ஆனா அதை வெளியில நம்ம சொல்லிக்க முடியல, இதனால நமக்கு துயரங்கள் இருக்கு அப்படின்றது. ஒரு சின்ன உறவுகளுக்குள்ளேயே விரிசல் ஏற்படும் போது இவங்க அழிஞ்சு போகணும், இவங்க கெட்டு போகணும் அப்படின்றதுக்காக ஒரு சாதா ஒரு மண்ணு சண்டையா இருக்கட்டும், ஏதோ ஒரு வாய் வார்த்தையால கூட ஏதோ ஒரு விஷயங்கள் பேசும்போது அது பெரிய விபரீதமாகி, அது பெரிய விவகாரமாகி, அதுக்குள்ள ஒரு பெரிய அடிதடி வரலும் போகும் பாருங்க. அப்போ இவனை விடவே கூடாது, இவன் எப்படியாச்சும் இவனை நான் வந்து அழிச்சே தீருவேன் அப்படின்றது தான். இந்த கங்கணம் கட்டிக்கிட்டு இவங்க வந்து அழிஞ்சு போகணும் அப்படின்னு நினைக்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் செல்லக்கூடிய அளவுக்கு மனித மனம் இன்னைக்கு மாறிடுச்சு தான். மனித மனம் அந்த அளவுக்கு மோசமான நிலையை எட்டியதற்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா, நடக்கும் செயல்பாடுகள், ஒரு குரூர செயலில் நம்ம ஈடுபட்டுருமோ அப்படின்ற ஒரு எண்ணங்கள் தான். இந்த எண்ணங்களின் செயல்களின் தாக்கம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அடுத்தவங்க அழிஞ்சு போகணும் அப்படின்றது தான். ஸோ கெடுவான் கேடு நினைப்பான் அப்படின்ற தலைப்பில் நீங்களும் உங்களோட

0: கருத்துக்களை பதிவு செய்யலாம். 2275240 2275250 எண்களை தொடர்பு கொள்ளும். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேயரோட கருத்தை கேட்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்க.
1: நான் பரமக்குடியிலிருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
0: சொல்லுங்க மேடம், சொல்லுங்க.
1: பிறருக்கு என்ன முற்பகல் செய்யும், தமக்கு என்ன பிற்பகல் தாமே வந்துடும். அம்மா, ஏன்னா நம்ம காலையில செஞ்சோம்னா பிற்பகல் சாயங்காலமே உனக்கு கிடைச்சது சொல்றாரு. ரொம்ப தொலைக்கெல்லாம் போவேனா, நம்ம மறுநாளைக்கு எல்லாம் பாக்காத இன்னைக்கே வந்துடும். அது கலியுகத்துல அதெல்லாம் நடக்குது, நம்ம பாக்கத்தான் செய்யறோம் இல்லையா. பிறருக்கு அதாவது பிறருக்கு கேடுகள் நினைக்கிறதே வந்து சோம்பேறிகள்னாலதான் ஏற்படுது. நல்ல கடுமையான உழைப்பாளிகள் வந்து யாருக்கும் கெட்டது நினைக்கவே மாட்டாங்க. அவங்கவுங்க உழைப்ப பாப்பாங்க, அவங்க வாழ்க்கைய பாப்பாங்க. ஆனா அந்த சோம்பலா உட்காந்துருக்கிறவங்க, வேலை வெட்டி இல்லாதவங்க, அடுத்தவங்க என்னடா செய்யறாங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. அவங்கதான் அடுத்தவங்களுக்கு தீமைகளை நினைக்க ஆசைப்படுறாங்க. ஏன் அவங்க மட்டும் நல்லா இருக்காங்க, அது போறமையின் காரணமா தான் இருக்காரு. அவாவைகள் என்ன சொன்னாலும் இருக்கா என்ற தரம்னு அலுவன் சொல்லுது இல்லையா. அதாவது அழுக்கு தீய எண்ணம், போறாம, பேராசை, தவறான கொள்கை, இதெல்லாம் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, அடுத்தவங்களை பாத்துக்கிட்டே இருந்து அவங்களுக்கு எப்படா தீமை செய்யலாம், என்னடா துன்பம் கொடுக்கலாம்னு நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அது அவங்களுக்குள்ளயே அவங்க மண்ணடி போடுறது மாதிரி தான், யாரே தன் தலைமையில மண்ணடி போடுறது மாதிரி தான்.
0: இன்னைக்கு நினைச்ச இன்னைக்கு நம்ம செய்யறது, நாளைக்கு அதுவே நமக்கு திருப்பி அடிக்கும் அப்படின்றத யாருமே உணர்றது இல்ல.
1: சக்கரம், வாழ்க்கை சக்கரம் இருக்கு, அது மேல இருக்கிறது கீழே வரும். அந்த காலத்துல பெரியவங்க எல்லாம் சும்மா யதார்த்தமா பேசுவாங்க, நடைமுறை வழக்கு பேச்சுல. கோபுரத்துல இருக்கிற குப்பை கீழே இருக்கு எவ்வளவு நேரம் ஆகும், கீழே இருக்கிற குப்பை காத்து பறந்துச்சுன்னா மேல போய் கோபுரத்துல போய் ஒட்டிக்கிறோம். அது மாதிரிதான் வாழ்க்கையே அப்படின்னு நினைக்காம தவறு செய்யறாங்க. அறியாமையால செய்யல, தெரிஞ்சேதான் செய்யறாங்க சில பேரு. ஆனா சில பேரு அதுக்கு வந்து நல்ல புத்தகங்களை வாசிக்கணும், வாழ்க்கை கோட்பாடுகளை சரியான முறையில அமைச்சுக்கணும். திருப்பிள்ளையில இருந்தே அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, அடுத்தவங்களுக்கு துன்பம் கொடுக்க கூடாதுங்கிற வலியுறுத்தணும். ஜீவகாரண்யத்தை குழந்தையில இருந்தே விதையா அப்ப நம்ம தூங்கணும்னு வைங்கன்னா அது மேல மேல வளர வளர யாருக்குமே துன்பம் கொடுக்காம வரணும். ஒரு நிதானத்தை, ஒரு பொறுமைய, ஒரு அன்ப, ஒரு ஜீவகாரண்யத்தை கடைபிடிக்கணும்னு நினைச்ச குழந்தைங்க எல்லாருக்குமே நன்மையை செய்யக்கூடிய குழந்தைகளா தாங்க அம்மா மாறுவாங்க. அதனால நம்ம அடிப்படையிலேயே குழந்தையில இருந்தே நன்மையை விதைப்போம், நல்லதையே செய்வோம், நம்மளுமே எடுத்துக்காட்டா மாறுவோம். நம்ம வார்த்தைகளால சொல்றதை விட குழந்தைகளுக்கு நம்ம நன்மையே செஞ்சுக்கிட்டு வர்றது, நல்ல புத்தகங்களை வாசிக்கிறது, பெரியவங்க நல்ல நல்ல மனிதர்கள்ட்ட பேசுறது, பெரியவங்களை மதிக்கிறது, இந்த மாதிரி நடக்கும்போது குழந்தைகளும் அதை பார்த்துக்கிட்டு அவங்க வளரும் போது நல்லபடியா வளருவாங்க. என்னோட கருத்து.
0: நன்றி மேடம், உங்க கருத்துக்கு நன்றி. நிகழ்ச்சிவர் மருத்துவ நேயர், ஹலோ வணக்கம்.
2: ஹலோ,
0: ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம். கும்பகோணம் வட்டம் பாபுராஜபுரம் மாமதி நலமா இருக்கலாம் சௌதரி.
0: நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கேன். தகவல் தலைப்பு சொல்லுங்களா.
0: கெடுவான் கேடு நினைப்பான்.
2: கெடுவான் கேடு நினைப்பான். ஒரு கெடுதல் செய்யணும்னு நினைச்சா அதே கெடுதல் நமக்கே வந்து சேர்ந்துரும். அதனால மத்தவங்கள்ட்ட வந்து நம்ம நல்ல ஒருத்தங்களுக்கு தீமை செய்ய முடியாட்டியும் பரவாயில்ல, அவங்களுக்கு கெடுதல் செய்யக்கூடாம இருக்கணும். அதான் கெடுவான் கேடு நினைப்பான்னு உள்ள அர்த்தம் நான் நினைக்கிறேன்.
0: கரெக்டா சொன்னீங்க. உங்க ஊர்ல மழையா?
2: மழைலாம் இல்லை, வெயில். சரியான வெயிலா இருக்கு.
0: சரியான வெயிலா தான் இருக்கு. ஓகே, கெடுவான் கேடு நினைப்பான் போது ஒருத்தவங்களுக்கு நம்ம தீமை செய்யும் போது அது நமக்கு திருப்பி வருதுன்னு தெரிஞ்சு ஆனா ஏன் தீமைய கையில் எடுக்கிறாங்க?
2: ஆமா, அது அவசரத்துல செஞ்சிடுறாங்க. அப்புறம் அதை ஃபேஸ் பண்ணும்போதுதான் வருத்தப்படுறாங்க, ஏன்டா நம்ம தப்பு பண்ணணும்னு நினைப்பாங்க.
0: ஓகே, ஆனா அதை இன்னமும் ஃபேஸ் பண்ணாதவங்களும் இருக்காங்க. அந்த வருத்தத்தை வந்து பதிவு, இதை நம்ம செய்யறது சரியா அப்படின்னு உணராதவங்களும் இருக்காங்கல்ல.
2: ஆமா ஆமா, அவசரத்துல செஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் வருத்தப்படும் போது தான் அதெல்லாம் நம்ம அவசரப்பட்டோம்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க.
0: ஓகே சார், உங்கள் கருத்துக்கு நன்றி.
2: நன்றி நன்றி.
0: நிகழ்ச்சியர் மடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
3: பிரியமான தோழிக்கு முற்பகல் வணக்கம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
3: கலையரசு நல்லா
0: சொல்லுங்க சார்.
3: பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னே படிப்பறிவு இல்லாத தமிழ் மூதாட்டி கொன்றை வேந்தனையும் ஆத்திச்சூடியும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்த செய்திகள் கொஞ்சம் கொஞ்சம் தான், அதுல இருந்து எடுத்து ஆராயிரப்போது பல செய்திகள் கருத்துக்கள் உள்ளடங்கி இருக்கு. தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நல்ல எண்ணமும் நல்லும் செயலும் மட்டுமே ஒருத்தரோட வாழ்க்கையை வடிவமைக்கும். உயர்வு கண்டு எல்லாமே கொள்வது, பொறாமப்படுறது, இதெல்லாம் வந்து அது மாதிரி ஒரு எண்ணத்துக்கு வந்து சேர்ந்துடும்.

0: மற்றவங்க கூட நாமளும் வாழணும், மற்றவங்களோட உயர்வுக்கு நாம ஒரு அடித்தளம் அமைக்கணும், வழிகாட்டியா இருக்கணும், ஆலோசகர் அறிவுரை இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த தாண்டி மற்றவங்க விஷயத்த பத்தியே பேசுறது, சிந்திக்கிறது, ஒரு சுயநலவாதியா இருக்கிறது, அவங்க உயர்வை பார்த்து நம்ம ஒரு தப்பு கணக்கு போடுறது, இதெல்லாம் தவறுங்கிறது கிராமங்கள்ல பெரும்பாலும் பேர் உணர மாட்டேங்கிறாங்க. எப்படி இருந்தவங்க பாரு, ஒரு குடிசையில கண்டவங்க ஒரு மனம் வாங்கிட்டாங்க, ஒரு வீடு கட்டிட்டாங்க, ஒரு நிலம் வாங்கிட்டாங்க, என் மோட்டர் போட்டுட்டாங்க பாரு. அந்த வீட்டு பிள்ளைங்க அண்ணன் தம்பிங்க அம்மா ஒத்துமையா இருக்கிறாங்க பாரு, ஓரவத்திங்க அம்மா ஒத்துமையா இருக்கிறாங்க பாரு. வயசாவது எந்த நோய் தொடையும் இல்லாத இருக்கிறாரு பாரு. இப்படி மத்தவங்களை பத்தியே பேசி பேசி அந்த தீதும் நன்றும் அப்படிங்கிற மாதிரி அவங்க எதிர்காலத்தில் நமக்கு இது வந்து சேருங்கிறது எண்ணாமலே பண்ணிட்டு இருக்கதா, இது ஒரு முதன்மை தவறு. என்னை பொறுத்தவரை நான் வந்து இது மாதிரி எண்ணங்களை நான் முன்ன கொண்டு வர மாட்டேன். என்னை பொறுத்தவரை நானும் மற்றவங்களும் நல்லா இருக்கணும், நாமளும் நல்லா இருக்கணும்னு நினைப்பேன். மற்றவங்க விஷயத்துல நம்ம தலையிடாம இருப்பேன்.
1: ஓகே, உங்களோட
0: மகன் என்ன போலவே வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால தான் நல்ல ஒரு வாழ்க்கை இருக்கு.
1: உங்களோட நல்ல எண்ணத்துக்கு
0: ஆமா
1: சொல்லுங்க.
0: இது மாதிரி இருக்கிறதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, எங்களுடைய பெற்றோர்கள் எங்களை வழி நடத்தின விஷயம் ஏதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு சொல்ற நேரங்கள்ல நீங்க கொடுத்த தலைப்புல எங்களுடைய உறவுகள், நெருக்கமான பங்காளிவர்கள் வந்து எங்களை வந்து பொல்லாத கொடுமைகள் பண்ணி எங்களை வாழ விடாம ஓட ஓட அடிச்சு தெருத்துனாங்க. அவங்கிட்ட வாழ முடியாத அந்த கெட்ட எண்ணம் கடைசியில நாங்க வந்து அந்த இடத்தை விட்டே நாங்க வர வேண்டிய சூழ்நிலை வந்தோம். ஆனா இன்னைக்கு நாங்க நல்லா இருக்கிறோம். அந்த தவறான எண்ணத்தோடு வாழ்ந்தவங்க நீங்க படாத சித்திரவதைகளை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி ஆகணும் நாம நினைக்கல, அது தானே தனக்கு வந்து சேருது. எங்க பெரியப்பா காலமாக்கிறதுக்கு ஒரு மாசம் முன்னாடி சொன்னாரு, தம்பி நம்ம நல்ல எண்ணத்துக்கு நல்ல செயலுக்கு நம்ம நல்லா இருப்போம்பா, நம்ம சந்ததி நல்லா இருக்குமான்னு சொன்னாரு. இதை தாண்டி நீ நல்லா இருப்ப, உன்னோட மனைவி நல்லா இருப்பாங்க, உங்க உங்க மகன் மருமக பேர பிள்ளைங்கன்னு சொல்லி பேத்திங்க பேருங்கன்னு சொல்லி அவங்க எதிர்காலத்துல நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வாங்கப்பா.
1: ஒவ்வொருவரின் எண்ணத்துக்கு எண்ணத்துக்கு ஏற்பதான் அவங்க உங்களோட வாழ்க்கை அமையும் அப்படின்றத அழகா சொன்னீங்க.
0: ஒரு வாழ்த்து சொல்லிட்டு போனாங்கம்மா. இந்த வாழ்த்துங்கிறது எவ்வளவு ஒரு உள்ளாந்த ஒரு விஷயம் பாரு. இதெல்லாம் ஒரு மூத்த குடிமக்கள் கிட்ட வாங்கறது எத்தனை கோடி எத்தனை லட்சங்களுக்கு சமம் பாருங்க. அந்த வாழ்த்துதான் எங்களை வாழ வச்சுட்டு இருக்கு.
1: சூப்பர் சார், நன்றி நன்றி. உங்க கருத்து
0: நிறைய செய்திகள் இருக்கு, நம்ம தலை போட்டு நம்ம கருத்துக்களை நம்ம எதிர்பார்ப்போம்.
1: நன்றி சார், நன்றி. இன்றைக்கி நம்ம நேய நேரம் நிகழ்ச்சியில் கேடுவான் கேடு நினைப்பான் இந்த தலைப்பில் நம்ம இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம். அதாவது ஒருத்தவங்களுக்கு வந்து அடுத்தது ஒருத்தவங்களுக்கு தீங்கு நினைக்க தொடங்கும் போதே நமக்கு அழிவு ஆரம்பமாயிருச்சு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளோட சுயநலத்தால் தானே அடுத்தவங்களுக்கு வந்து அவங்க கெட்டு போகணும், அவங்க வந்து அழிஞ்சு போகணும் அப்படின்னு நினைக்கிறதே அதனால தானே. நாம் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு சுயநலம் ஒரு விஷயம். நம்ம எதுலேயுமே மாட்டிக்கக்கூடாது, நம்ம எதுலேயுமே சிக்கிடக்கூடாது அப்படின்றது ஒன்று. நான் சிக்கிடக்கூடாது, நான் மாட்டிக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவே அடுத்தவங்கள போய் மாட்டிவிடலாம், அடுத்தவங்களை பற்றி போய் நம்ம எதாவதுனாலும் சொல்லிக்கலாம் அப்படின்ற எண்ணங்கள் இருக்கும். இதனால தான் வந்து உறவுகளுக்குள்ளேயும் நட்புகளுக்குள்ளேயும் பலவிதமான ஒரு புகைச்சல் ஏற்படுது, விரிசல் ஏற்படுது. ஒரு சுயநல சிந்தனையும் அவங்களோட செயல்களுமே அவரை தானாகவே அழிவின் பாதைக்கு அழைத்து செல்லும் அப்படின்றதுல தீர்க்கமான நம்பிக்கை கண்டிப்பாக உண்டு. நியூட்டன்ஸோட தேர்ட் லாவை நம்ம எல்லா இடத்துலையுமே பொருத்தி பார்க்க வேண்டிய சூழல் இருக்கும். நிச்சயம் இந்த இடத்துக்கு இது மிக பொருத்தமானதாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு. எவ்வளோ ஒரு அழகான ஒரு வரிகள் பாருங்களேன், எவ்வளோ அழகாக அவர் சயின்டிஃபிக்கலாக சொல்லிட்டு போனாலும் இது எல்லாருக்குமே வாழ்க்கை ஒரு பாடமாக அமைஞ்சிருக்கு பாருங்க. இன்னைக்கு நான் என்ன செய்யறனோ அதை தான் நாளைக்கு நான் அறுவடை செய்வேன் அப்படின்றது தான். இன்னைக்கு நான் ஒருத்தவனுக்கு தீங்கு செஞ்சிடுறேன் அப்படின்னா அந்த தீங்கு அவனோட முடிஞ்சு போறதில்லை, அவன் மட்டும் பாதிக்கப்பட போறதில்லை. அந்த நேரத்தில் அவன் பாதிக்கப்படலாம், அன்னைக்கு அவனுக்கு ஏதோ ஒன்று ஏற்படலாம். அதை பார்த்து நம்ம ரசிக்கலாம், அதை பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாமே ஒழிய, ஆனால் காலம் பதில் சொல்லும் அப்படின்றத நம்ம எப்பயுமே மறுத்துற முடியாது. ஸோ காலம் நமக்கு ரிவெஞ்ச் திருப்பி அடிக்கும். அதுதான் ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு அப்படின்றது. இன்றைக்கி நாம் செய்த செயல் வேறு ரூபத்தில் விஸ்வரூபமாகி அது நம்மளை பாதிக்க அடைய செய்யும் அப்படின்றது தான். அதனால தான் கெடுவான் கேடு நினைப்பான். இன்றைக்கி நீ ஒருத்தனை அடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டுன்னா நாளைக்கு நீ கெட்டடைந்து போவது உறுதி அப்படின்ற எண்ணத்தை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு கெடுதல் செய்யக்கூடாது அப்படின்ற எண்ணம் நமக்குள்ளே நிச்சயம் இருக்கணும். நகேஸ்வரம் அடுத்த நேயரோட கருத்தை கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
2: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
1: சொல்லுங்க சார்.
2: மேடம் கெடு

0: நிற்பான் கேடு நினைப்பால்.
1: ஆமாங்க சார்.
0: உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம பூக்களை விதைத்தால் பூக்கள் கிடைக்கும், முட்களை விதைத்தால் முட்களை விதைக்கும். எதை விதைக்கிறோமோ அது கண்டிப்பான முறையில் யாரா இருந்தாலும் அறுவடை பண்ணுவோம். இன்னைக்கு நமக்கு அவ கெடுதல் செய்யறது நல்லா தான் இருக்கும். அது நம்ம தலைமுறையும் நம்ம குடும்பத்திலேயும் பாதிக்குங்கிறத ஒவ்வொருவரும் உணர்ந்து செயல்பட்டால் நல்லா. அப்ப காலத்தின் கட்டாயம் தான்.
1: சூப்பர் சார், சுருக்கமா அழகா.
0: கண்டிப்பா நம்ம தலைமுறையே பாதிக்கும், பின்னாடியே வரும்.
1: ஒழுக்கம் இதெல்லாமே நம்ம படிச்சிருக்கோம். மூதுரை நூல்கள்ல இருந்து நமக்கு பல எடுத்துக்காட்டுகள் இருக்கு. எல்லாமே நான் படிச்சுட்டு தான் வந்திருக்கேன். திருக்குறள்ல நமக்கு எடுத்த உடனே இருக்கு, எல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கேன். ஆனாலும் எனக்கு இதுக்குதான் வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு மனசு வச்சா மட்டும்தான் அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு ஒரு கேள்விக்குறிதான்.
2: சொல்லுங்க, நல்லா இருக்கேன் மேடம். நான் பிள்ளையா இருக்கிறதுல இருந்து ஜோதி முனிநாதன் பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க மேடம், சொல்லுங்க.
2: கண்கூடாக எங்க வீட்டுல நடந்த ஒரு நிகழ்ச்சி எப்படின்னாக்கா, பக்கத்து வீட்டுக்காரங்க பின்னாடி நாங்க இந்த மாடி வீடு பின்ன அதுக்கு எதுக்கு வந்துட்டு கொட்டா தமிழ் கொட்டா போலவே ஒரு சீட்டு போட்டு வச்சிருக்கோம். அதுக்கு பின்னாடி பூ வருஷம் கிழங்கெல்லாம் நெடுக்க நட்டுருந்தோம்.
1: சரி,
2: அதுல வந்துட்டு என்ன பண்றாங்கனாக்கா, அந்த கிளை பக்கத்துல இவங்க தண்ணி ஊத்துறது, சுட தண்ணி ஊத்தி ஊத்தி ஊத்தி அந்த கிளை பட்டு போச்சு.
1: ஓ மை காட், எவ்வளவு ஒரு பெரிய குரூர எண்ணம் உங்களுக்கு.
2: அத வந்துட்டு நான் கண் கூட பார்த்துட்டேன். ஏன் தம்பி அது சேர் சொல்லக்கூடாது, ஏன் தம்பி இதுவெல்லாம் தண்ணி ஊத்துறீங்க? இல்லக்கா நல்ல தண்ணி தான் காரணம். சரிப்பா நல்ல தண்ணியா தான் இருக்கட்டும், அவங்கவுங்க மனசுல இருக்கட்டும், அவங்கவுங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு நான்
1: விட்டுட்டேங்க.
2: இத வளர தொடர்ந்து செய்துட்டு வந்தாப்புல இந்த மரம் வந்துட்டு அழகா கிளகலையா போனது, அப்படியே சுருங்கி போச்சு, இலையெல்லாம் சுருக்கமா ஆயிப்போச்சு, தடைங்கெல்லாம் கொட்டுற போல ஆயிப்போச்சு. ஆனா ஒண்ணுமே நாங்க பேசவே இல்லை. கடவுளே நீயே சாட்சின்னு சொன்னா, அந்த தண்ணி ஊத்தணும் வந்துட்டு இன்னும் காலம் ஆயிட்டா ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிப்போச்சு.
1: சரி,
2: அது நமக்கு எனக்கு கொஞ்சம் பாதி பாதியானாக்கா, ஐயோ நம்ம கடவுள்கிட்ட பழசா இந்த அளவுக்கு அவன் செய்ததும் தப்பா இருக்குதே, நல்லதே நினைக்கலையே சொல்லிட்டு அதுவும் ஒரு பக்கம் ஓடுது.
1: கிளை வந்துருச்சுன்னா அந்த கிளைய கொஞ்சம் வெட்டுங்க, இந்த பக்கமா இருக்கு, அது டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்றத சொல்லி அதை பண்ணிருக்கலாம். ஆனா அந்த மரத்தையே அழிக்கணும் அப்படின்னு நினைச்சது ஒரு பெரிய ஒரு குரூர எண்ணம் தானே.
2: அதனால போகாத அளவுக்கு கிளைங்க எல்லாம் கட் பண்ணிடுவோம்.
1: சரி சரி,
2: ஆமா நம்ம வீடு போல தானே அவங்க வீடு, அதெல்லாம் கட் பண்ணி எடுத்து அதை வேலை செய்யறதான்னு வச்சுக்கலாம். அந்த போல யாருக்குமே நம்ம கெடுதல் நினைச்சு கூடாதுங்க. என்ன பொறுத்த அளவுக்கு யாருக்குமே நான் நினைச்சது கிடையாது. இது வரைக்குமே எங்க பாட்டி வீட்டுல இருந்து நான் வளர்ந்ததுல இருந்து இது மட்டுமே எனக்கு இந்த போல நிகழ்ச்சி எல்லாம் நான் கண் கூட பாத்துக்கணும் தவிர நான் சேர்த்தது கிடையாது. நிறைய திருப்பி எடுப்பேன் பிள்ளைங்களுக்கு, நானும் திருத்துப்பேன். என்னுடைய பேர பிள்ளைக்கோ என்னுடைய வீட்லயோ இந்த போல நிகழ்ச்சி எல்லாம் நடக்க விடவே மாட்டாங்க என்ன பொறுத்த அளவுக்கு.
1: நன்றி மேடம். நன்றி,
2: நன்றிங்க மேடம்.
1: கெடுவான் கேடு நினைப்பான் அப்படின்ற தலைப்பில் நீங்களும் உங்களோட கருத்துக்களை பேசலாம். கெடுவான் கேடு நினைப்பான் அப்படின்றதுக்கு எப்படிலாம் நம்ம பொருள் சொல்லலாம் அப்படின்னா, முதல்ல கெட்டு போயிடுவான் அவன், அதாவது யாராலையும் அவன் தாக்கப்பட்டிருப்பான். அதுக்கப்புறமா நான் தாக்கப்பட்டுட்டேன்ல, அப்போ இவங்களை விடக்கூடாது அப்படின்றதுக்காக பிறருக்கு கேடு நினைக்கிறான் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாமா? இல்லை, இப்போது அடுத்தவங்களுக்கு கேடு நினைக்கிறவன் நாளைக்கு அதனாலேயே அவன் வந்து அழிஞ்சு போவான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இல்லை, இப்போ வந்து ஒருத்தன் பாதிக்கப்பட்டுட்டான், பெரிய விஷயத்தால் பாதிக்கப்பட்டிருக்கான், அவனால் சும்மா இருக்க முடியுமா? அமைதியை காக்க முடியுமா? நம்ம இப்படியே கடந்து போகலாம் அப்படின்னு நினைக்கிற எண்ணம் இருக்குமா அவனுக்கு? நிச்சயம் இருக்காது. அவனுக்குள்ளே ஒரு தூண்டுதல் இருக்கும், ஒரு உணர்வு இருக்கும், என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு அப்படி யோசிப்பான் அவன். இப்போ இன்றைக்கி நான் அழிஞ்சிட்டேன், இன்றைக்கி என்னை அழிச்சிட்டாங்க, அப்போது அவனால் அடுத்தவங்களுக்கு கேடு நினைக்காம தான் இருக்க முடியுமா? முடியாது. ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துலையாச்சும் நம்ம அவங்கள வந்து அழிக்கணும், அவங்க பாதிக்கப்படையணும், நான் பட்ட கஷ்டம் அவனும் படணும் அப்படின்ற எண்ணம் எல்லாருக்குமே ஒரு சின்ன அளவில் ஒரு சின்ன பொறி கண்டிப்பாக இருக்க தானே செய்யும், இருக்கும் அப்படின்றத. ஏன்னா மனித மனம் மாறக்கூடியது, மனித மனம் ஒரு எப்படி சொல்கிறது, அடிக்கடி மாறக்கூடியது தானே இது. எல்லாரும் நம்ம கண்கூடாக பார்க்குற ஒரு விஷயங்கள் தான். இன்றைக்கி பேசுகிற நாக்கு நாளைக்கு ஒன்று பேசுகிறதில்ல. இன்றைக்கி இவங்க இப்படி பேசிட்டாங்களே நாளைக்கு இப்படி தான் பேசுவாங்கன்னு நம்ம எந்த எண்ணத்தோடு போகணும் அப்படின்னா, அது வேறு விதமாக நமக்கு திருப்பி அடிக்கும்போது நமக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே வந்து கலங்கி நிற்கிறோம், அதை தத்தளிக்கிறோம், தவிக்கிறோம்.

என்னென்னவோ பண்ணுறோம், ஆனாலும் இந்த எண்ணங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒரு சின்ன ஒரு கிரிமினல் புத்தி எல்லாருக்குமே இருக்கும் அப்படின்றது தான். ஆனால் அந்த இடத்துல அதை எப்படி பயன்படுத்துகிறோம், எப்படி நம்ம பிரயோகப்படுத்துகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம்.

0: நேரம் 11:26 48 நேர நேரம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம எந்த தலைப்பில் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, கெடுவான் கேடு நினைப்பான் இந்த தலைப்பில் தான் பேசிட்டு இருக்கோம். நேயர்கள் அவங்களோட கருத்தை பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேயரோட கருத்தை கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: சிற்பக்கள் வணக்கம். எம் அபுசாலி தாண்டவமூர்த்திக்கு போகும்.
0: சொல்லுங்க சார்.
1: என்னுடைய கண் கூட பார்த்த காட்சி மேடம், நான் ஒரு பையனை மிதி வண்டியில போயிட்டு இருக்குள்ள லாடம் கால் இந்த மாட்டினுடைய லாடம் கீழே செதிரி கந்துது மேடம். அது எடை எடுத்து போனக்குள்ள ஒரு நண்பர் என்னை பார்த்து ஒரு ஏழரமா சிரிச்சின்னு போனாரு. ஒரு 1.5 கிலோமீட்டருக்குள்ள அவர் டூ வீலர் பஞ்சர் ஆகி தள்ளின்னு
0: வர்றாரு.
1: அதெல்லாம் அப்புறம் தான் அவரு வெஜ கொஞ்சம் தலை குனிஞ்சு, சரி நான் உன்ன கிண்டல் போன என் வண்டிக்கே ஒரு ஆபத்தா நடந்து போச்சு, யதார்த்தமா நடக்குது அவருக்கு.
0: அது வந்து உணர்ந்தாரு அவரு.
1: அப்புறம் அவரு இனிமேல் பட்டு நம்ம தீங்கு செய்யக்கூடாதுன்னு நினைச்சாரு. நம்மளுக்கு அத்தனை உதவி செய்யலாம், உபதிரம் கொடுக்கூடாதுன்ற மாதிரி அப்புறம் அந்த கருத்து என்கிட்ட வலியுறுத்தினாரு.
0: பரவாயில்ல, ஓகே ஓகே.
1: அப்புறம் நபிகள் உங்களுடைய சம்பவம் நடந்தது மேடம்.
0: சொல்லுங்க.
1: வாழ்க்கையில ஒரு பெண்மணி அவர் வெளியே செல்லும் போது குப்பைகளை வாரி அவர் மூஞ்சி பக்கம் பார்த்து வீசிக்கினு இருந்தாங்க. தொடர்ந்து செஞ்சினரு ஒரு வாரம் இடையில அவங்க உடல்நல பாதிக்கப்பட்டு அந்த பெண்மணி படுத்து இருந்துக்கிறாங்க. இன்னும் இந்த குப்பையை நம்ம மேல போடக்கானு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தா ஜுரம் வச்சிங்கன்னு படுக்கல இருக்குல்ல. அப்புறம் பார்த்தோம்னா அவங்க வெக்கி தலை குனிஞ்சு வருந்துனாங்க மேடம். நம்மள தீங்கு நினைச்சா கூட நம்மள வந்து பார்த்து ஒரு ஆறுதல் படுத்துற மாதிரி வந்துடும் சொல்லிட்டு அது ஒரு சம்பவம், ஒரு வாழ்க்கை சம்பவத்துல நடந்த சம்பவம் மேடம்.
0: ஆமா, இன்னைக்கு நம்ம ஒருத்தவங்களுக்கு ஈஸியா செய்திருவோம், ஆனா அதே பாதிப்பு நமக்கு வரும்போது கொஞ்சம் கூணி குறுக தோணும் நமக்கு. இதனாலதான் நமக்கு இப்படி நடக்குதோ அப்படின்ற எண்ணங்கள் ஓரளவுக்காச்சும் அவங்க நினைக்க தோணிச்சு அப்படின்னாலே அவங்க மாறிட்டாங்க, அவங்க பரவாயில்ல, ஒரு மனிதத்தனம் வந்துருச்சு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கலாம்ல. இப்படி ஒருத்தவங்க கெடுதல் செய்ய நினைக்கிறாங்க அப்படின்னும் போது நம்ம அவங்கள மிருகம் அப்படின்றதான் நம்ம வசைப்பாடுறோம். என்ன இப்படி இருக்க, மிருகத்தை விட மோசமா இருக்க அப்படின்றதான் நம்ம வசை மொழியில நம்ம சொல்றோம் இல்லையா.
1: மறப்போம் மன்னிப்போம் என்ற பண்பை நம்ம வளர்க்கணும் மேடம்.
0: நிச்சயம் சார்.
1: அப்புறம் இன்னொரு சம்பவம் மேடம், எங்க ஊர்ல ஒரு குடிகார நண்பர், அவர் அதே மாதிரி தான் நம்ம மரக்கண்ணெல்லாம் நட்டு வைப்போம் மேடம். அதை புடி புடிய பார்த்துட்டு அவர் ஒரு அழக என்ன செடியெல்லாம் வாடுன்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம மறுபடியும் தண்ணி ஊத்தின பிறகு நான் நட்டு வச்ச செடிதான் மேடம், காஞ்சி போய் மறுபடியும் நான் ஒரு 3 முறை அதை தோல்வி இல்லாத மீண்டும் அந்த கண்ணை பராமரிச்சு ஒரு இப்ப 6-7 ஆண்டுகளா மரமான பிறகு அந்த நேரில இப்ப உக்காந்தீங்கன்னா இதெல்லாம் படுத்துன்னு கொண்டு இருக்கிறாரு மேடம். இருந்தாலும் நம்ம தீங்கு செஞ்சா கூட அதை நம்ம வந்து ஒரு நெல் வழி படுத்திக்கிறோம் மேடம்.
0: ஓகே சார், சூப்பர்.
1: கோவப்படாத ஒரு நாசுக்கா அவங்களுக்கு வந்து நம்ம புரிய மாதிரி உணர்த்திக்கிறோம் மேடம்.
0: ஓகே, நம்ம அதாவது தென்கட்சி கோ சுவாமிநாதன் ஐயா சொன்ன ஒரு கதை தான் இது. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒருத்தவங்க வந்து எப்படி கெட்டு அழிகிறாங்க,

தான் சுயநலமாக எப்படி இருக்காங்க, அப்படி சுயநலமாக இருக்கும்போது அவங்க எப்படி தானாக அழிஞ்சு போகிறாங்க அப்படின்றதுக்காக ஒரு கதை தான் அது. பாவமே பண்ணிகிட்ருக்கிற ஒரு நபர், அதாவது பாவமே என்னும்போது அடுத்தவங்களை அழிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பாவங்கள் பண்ணிட்டார். இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, பாவம் பண்ணவங்களாம் வந்து நரக குழிக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அவரை வந்து நரக குழிக்கு இட்டுன்னு போகிறாங்க. நரக குழியில் அவரை தள்ளிடுறாங்க. அங்கே நரக குழியில் கீழே பார்த்தா நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா இவங்களும் பாவம் செய்துட்டு வந்தவங்க அப்படின்ட்டு இவரையும் அந்த குழிக்குள்ளே தள்ளிடுறாங்க. அப்போ இவரை கத்துறாரு, குய்யோ முருகன் கத்துறாரு, ஐயோ என்னை காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுங்க, நான் எப்படி இங்கே இருக்கிறது அப்படின்ட்டு அவர் கத்துறாரு. அப்போ அந்த நரக குழிக்கு பக்கத்தில் நன்மையை பண்ண ஒரு பண்ணவங்கலாம் அங்கே ஒரு பக்கத்தில் இருக்காங்க. அதில் ஒரு மகான் இருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ ஏன் கத்துற அப்படின்னு கேட்குறாரு. இல்லை நான் பா என்னை ஏன் இப்படி தள்ளினீங்க, நான் கா நான் வாழணும், என்னை காப்பாற்றுங்க அப்படின்னும் போது அப்போ யோசிச்சு பார்க்குறாரு, இவர் ஏதாவது நல்லது ஏதாவது பண்ணியிருக்காரா, சரி அதுலேருந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருந்தால் இவரை நம்ம வந்து காப்பாற்றலாமேன்னு அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது ஒரு கண் முன்னாடி ஒரு விடயம் அவருக்கு தெளிவாக காட்சிப்படுத்தப்படுது. என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு நாள் வந்து அவர் மேலே ஏறின அந்த சிலந்தி வந்து அவர் மேலே ஏறும்போது அந்த சிலந்தியை வந்து அவர் நசுக்காமல் அதை வந்து தள்ளி விடுறார். அப்போ அது உயிர் பொழைச்சிக்குது. ஓ, அப்போ அதை வந்து நசுக்காமல் அந்த உயிரை காப்பாற்றின ஒரு விடயத்துக்காக இவருக்கு நம்ம நல்லது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு அந்த சிலந்தி இழை மாதிரி உள்ள அந்த நூலை வந்து அந்த நரக குழிக்குள்ளே விடுறார். நரக குழிக்குள்ளே விட்ட உடனே இதை பிடிச்சிட்டு ஏறி வா அப்படின்னு சொல்கிறாரு. அவனுக்கு அதை பார்த்த உடனே, என்னது இதை பிடிச்சிட்டு நான் ஏறி எப்படி வர முடியும், இது எப்படி தாங்குமா, இதில் போய் என்னை ஏறி வர சொல்கிற அப்படின்ட்டு அவரை போய் வசைப்பாடுறான் அவன். இல்லை இல்லை, நீ பிடிச்சிட்டு ஏறு, கண்டிப்பாக ஏறி வந்துடலாம் அப்படின்றார். சரி சொல்கிறாரே அப்படின்ட்டு அந்த இழையை வந்து பிடிக்கிறான். இழையை பிடிக்கும்போது அது உறுதியாயிடுது. அது உறுதியாக இருக்கும்போது அதை பிடிச்சிட்டு அவன் வந்து மேலே ஏறிட்டு வரும்போதே பார்த்தா, என்னடா இது, ஏதோ பின்னாடியே நம்மளை தொடர்ற மாதிரி இருக்கேன்னு திரும்பி கீழே பார்க்குறான். அந்த இழையை பிடிச்சிட்டு இன்னும் ரெண்டு நாலஞ்சு பேர் அந்த இழையை பிடிச்சிட்டு ஏறி வரதை இவன் பார்க்குறான். ஐயோ, எனக்காக போட்ட கயிறில் இவங்களாம் ஏறுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இவங்களாம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக அவன் ஏற்கனவே அந்த வச்சுருந்த அந்த கத்தியால் என்ன பண்ணான், அவனுக்கு கீழே உள்ள அந்த இழையை அறுத்துடுறான். அறுத்தவுடனே கீழே இருந்தவங்க எல்லோரும் விழுந்துடுறாங்க, இவனும் சேர்ந்து விழுந்துடுறான். அப்போ கேட்குறான், மறுபடியும் கத்துறான், ஏன் நான் என்னை மேலே ஏற்றாமல் இந்த மாதிரி மறுபடியும் அதே நரக குழியில் தள்ளிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, நீ வந்து என்ன நிறைய பாவம் பண்ண, ஆனால் ஒரே ஒரு நல்லது பண்ணதுக்காக உனக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. நீ இந்த இழையை பிடிக்கும் போது அது உறுதித்தன்மை ஆயிடுச்சு, அது நல்ல மனசு இருக்கிறதால அது கடினமாச்சு. ஆனால் மீண்டும் நீ என்னைக்கு மறுபடியும் இவங்க அழிஞ்சு போனோம், நான் தான் முன்னேறணும், இவங்களாம் வரவே கூடாது, இவங்களாம் கெட்டு அழியணும்னு என்றைக்கு உன் மனசில் அந்த எண்ணத்தை நீ எப்போ நினச்சியோ அப்போவே உன் அந்த இழை வந்து அதுக்கான பலத்தை வந்து இழந்துருச்சு, அந்த உறுதித்தன்மையை அதை இழந்துருச்சு. அதை கட் பண்ணும் போது நீயும் அதை கட் ஆகிட்ட, இப்போ நீ எந்த நல்லதுமே செய்யலை, நீ பாவக்குழிக்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரி அந்த கதையை வந்து அவர் முடிச்சிருப்பார். ரொம்ப அழகாக பாருங்களேன், தான் நினைக்கணும் தான் நல்லா இருக்கணும், தான் பொழிச்சிக்கணும், நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும், இந்த சுயநல போக்கு தானே இப்போ எல்லாருக்குமே இருக்குது. அந்த சுயநலத்தை வச்சு தானே எல்லாருக்கிட்டேயுமே இவங்க தனக்கு வேண்டிய காரியத்தை சாதிச்சுக்கிறாங்க. இது எல்லா இடங்கள்லேயுமே பரவலாக பொதுவாக எல்லா இடங்கள்லையுமே நடக்கக்கூடிய ஒரு விடயமாக தான் பார்க்கப்படுது. என்றைக்கு அடுத்தவன் அழியணும்னு நினைக்கிறோமோ அன்னைக்கு நமக்கு அழிவு நிச்சயம் அப்படின்றதுக்கு இந்த தலைப்புக்கு மிகச்சரியான ஒரு கதையாக இது இருக்குது. கெடுவான் கேடு நினைப்பான். நீங்களும் உங்களோட கருத்தை நீங்கள் சொல்லலாம். கெடுவான் கேடு நினைப்பான் அப்படின்றத குறித்து உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள 2275240 2275250 எண்ணங்களை தொடர்பு கொள்ளவும். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பாடலை கேட்டு வருவோம்.

நேரம் 11:35 நேய நேரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிற தலைப்பு கெடுவான் கேடு நினைப்பான் அப்படின்ற தலைப்பு தான். அதாவது ஒருத்தன் கெட்டு அழியணும் அப்படின்னு நினைக்கிறவன் அடுத்தவங்களுக்கு கேடு நினைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன், இவங்க அழிஞ்சு போகணும், இவங்க வந்து வளரவே கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தான் அழியாவிட்டாலும், அதாவது தானாகவே அழிஞ்சு போவான் அப்படின்றது தான் இது. யாரும் பிறர் வந்து அவங்களுக்கு வந்து கெடுதல் நினைக்கணும் அவசியம் இல்லை, தானாகவே அழிஞ்சு போகுவான் அப்படின்றது தான். ஏன்னா நம்மளோட சிந்தனைகள் வந்து மனிதன் சொல்கிறாங்க, இன்றைக்கி ஆறறிவு படைத்தவன் சிந்தனை ஆற்றலால் அவன் வேறுபடுறான் மிருகங்கள் கிட்டேருந்து அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா. ஆனாலும் ஒரு யானை கூட்டத்தை எடுத்துக்கோங்களேன், ஒரு யானைக்கு அங்கே ஒரு பாதிப்புனா கூட்டமாக சேர்ந்து அந்த யானைகள் போயிட்டு யார் தாக்குனாங்களோ அவங்கள போய் அது தாக்கும். நமக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அங்கே வந்து யாருமே இவன் அழிஞ்சு போகணும் அப்படின்னு நினைக்கிறதில்ல, ஒற்றுமை அங்கே பலப்படுது. ஆனால் மனிதன் மட்டும்தான் தான் முன்னாடி போகணும். இது பல விதத்தில் எவ்வளோ கதைகள் நம்ம சொல்லியிருக்கோம், தவளை கதை நண்டு கதை, நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கிறோம், அடுத்தவங்களை வந்து வாழ விட மாட்டோம், அவங்களோட வளர்ச்சியை நமக்கு பிடிக்காது, அவங்களோட வளர்ச்சி பிடிக்காததால் நம்ம வந்து அவங்கள அழிக்கணும்னு நினைக்கணும், நாம் தான் வந்து ஃபார்வேர்டில் இருக்கணும், நம்ம முன்னாடி நிற்கணும், முன்னிலைப்படுத்தப்படணும், நம்மளை வந்து சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் வந்து எப்படிப்பட்டவர்கள் அப்படின்றத புரிஞ்சிக்காமல் இருக்கும்போது ஒருத்தவங்களை வேணும்னே, அதாவது அவர்கள் தவறு செய்யாதவர்களாக கூட இருக்கலாம், ஆனால் ஒரு புரிதல் இருக்கு இல்லையா, அந்த புரிதல் கொஞ்சம் நம்ம அதிகப்படுத்தணும், ஒரு நிதானத்தை காட்டணும், அந்த இடத்துல கொஞ்சம் அமைதியை பின்பற்றணும், இதெல்லாம் கடைபிடித்து எதனால் நடந்தது என்ன நடந்தது அப்படின்னு கொஞ்சம் ஆராய்ந்து ஒரு முடிவெடுத்தோம் அப்படின்னா யாருக்குமே ஒரு தீங்கு ஏற்படாது. ஆனால் அங்கே என்ன நடந்தது, நடந்தவை என்ன அப்படின்னு தெரியாமலே நம்ம ஒரு முடிவெடுக்கும் போது, அவசரப்பட்டு அவசர கதியில் நம்ம வார்த்தைகளை உதிக்கும் போதோ அடுத்தவர்களோட மனம் புண்படும் அப்படின்னு நினைக்காமலே நம்ம சில செயல்களை செய்யும் போதோ அது பெரிய வழியை கொடுக்கும். அந்த வழியால் அவன் என்ன பண்ணுவான்னா, அந்த வழியை நான் இன்னும் உன்னுக்கும் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நம்ம தூண்டுற மாதிரி ஆகிடுது. அவன் நினைக்காம கூட இருந்திருக்கலாம், ஆனால் அதுக்கு தூண்டுதலாக நம்ம இருந்திருக்கிறோமோ. அவன் அமைதியாக தானே போயிட்டு இருந்தான், அவன் காலை நான் மிதிச்சிட்டேன், அப்போ அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, எப்படியாச்சும் என்கிட்ட நீயும் உன் காலடியும் மிதிக்கணும், அந்த வழி நான் என்னன்னு உனக்கு தெரியணும். ஒருத்தவனுக்கு ஒரு வழி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, இந்த வழியை நான் இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்ற மன எண்ண ஓட்டம் எத்தனை பேர்கிட்ட இருக்குன்னு நம்ம யோசிச்சு பார்த்தோமா, அந்த இடத்துல பாதிக்கப்பட்டவங்க இடத்துல நம்மளை பொருத்தி பார்ப்போமே. இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு காயம் பட்டிருக்கு, அந்த காயத்தின் வழி எவ்வளவு ஆழம், அதனால் அவங்க எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படின்றத நம்ம உணர்ந்தோம் அப்படின்னா, இந்த வழி நமக்கு ஏற்பட்டால் நாம் எப்படி இருப்போம் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். எளிமையாக கடந்துடக்கூடாது, இது உனக்கு ஏற்பட்டது தானே, எனக்கு ஒன்றும் இல்லையே, எனக்கு அதனால் எந்த பாதிப்புமே இல்லையே அப்படின்னு சமரசம் பண்ணிவிட்டு நம்ம போயிட்டே இருக்க முடியாது. நம்ம மனசை சமரசம் பண்ணிக்கலாம், ஆனாலும் அது ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் அது நம்ம இல்லை உறுத்தும். நினைவுகள் வந்து மிகவும் மோசமானவை அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ரொம்ப அழுத்தத்தை கொடுக்கும் நமக்கு, மன அழுத்தத்தை. அப்போ நம்ம நினச்சி பார்ப்போம், இவங்களுக்கு நம்ம செய்ததால தான், இந்த தீவினையால் தான் நமக்கும் இந்த வினை வந்துச்சோ அப்படின்ற யோசிக்கிற கட்டங்கள்லாம் இருக்குது. ஓகே, நீங்களும் பேசலாம், உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம். கெடுவான் கேடு நினைப்பான் என்ற தலைப்பில் நேயர்கள் பங்கேற்க 2275240 2275 250 என்ற எண்களை தொடர்பு கொள்ளவும். ஒரு பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம்.

0: நேரம் 11:42 நொடி நேர் நேரம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம எந்த தலைப்பில் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா கெடுவான் கேடு நினைப்பான்ற தலைப்பில் பேசிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் வரும் நேரோட கருத்தை கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
1: அதாவது கெடுவான் கேடு நினைப்பான், சின்ன அதாவது 5ஆம் கிளாஸ் வகுப்புல படித்தது, அந்த ஒரு நல்ல ஒரு செயலை வந்து கொண்டாந்து நிறுத்திருக்கீங்க. அது எல்லாருக்கும் ஒரு பாடம் தான்.
0: கண்டிப்பா.
1: அதாவது பாடம் என்ன, வாழ்க்கை வந்து எத்தனையோ ரகசியங்கள் அடங்கி இருக்கு. அந்த ரகசியங்கள் அடங்க இருக்கக்கூடிய ஒண்ணு கெடுவா, பிறரை வந்து என்ன கேடு நினைக்கிறோமோ அது பின்னால் நமக்கு வரும் என்பது நம்மை அறியாமலே சில காரியங்களை நம்ம செய்து விடுகிறோம். அது பின்னோக்கி நமக்கு வரும்போது அதே விளைவு நமக்கு வரும்போது அப்ப என்னன்னு தெரியும். அதாவது நம்ம ஒருத்தர் கெடுக்கணும்னு நினைச்சோமா, நமக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துருக்கே அப்படின்னு பின்னாடியே நான் நினைக்க தோணும். அப்போ சிலருடைய மனசு அது இருக்காது, அது ஏதோ நடந்திருக்கு அவ்வளவுதான் நினைப்பான். எப்பமாம் ஒரு விஷயத்த பதிவு பண்ணணுமா, பிறரை கெடுக்க வேண்டும் என்று நம்ம வந்து நினைச்சோம்னா பின்னால் நமக்கு அந்த ஒரு பாதிப்பு நமக்கே அறியாம மனிதனுடைய அறிவு ஆறு அறிவு இருந்தும் அந்த பகுத்தறிவு இருந்தும் அந்த எண்ணங்கள் ஏதோ ஒரு கெடுகட்ட நெஞ்சம் தான் அந்த மாதிரி நினைக்கும்.
0: கரெக்டா சொன்னீங்க.
1: அதாவது கெடுகட்ட நெஞ்சம் தான் நல்ல உள்ளங்கள் மாதிரி சிந்திக்காது. சிந்திக்க தெரிந்த மனிதர் உள்ளம் மாணிக்கு கோயிலப்பா அப்படி அந்த வரிகளை ஏன் பாருனாங்க. சிந்திக்க தெரிந்த மனதுதான் மாணிக்க கோயில்னு சொல்லியிருக்காங்கல்ல. அப்ப அந்த மாணிக்க கோயிலை விட்டு விட்டு நம்ம ஏன் வந்து கண்கள் கோயில் கருங்கல்னு சொல்ல ஒரு விஷயத்தை நோக்கி போகிறோம், கெட்ட நினைவு ஏன் போகிறோம். அந்த நல்ல மனசும் கெட்ட மனசும் நமக்குள்ள தானே இருக்கு. அந்த நல்ல மனசை ஏன் நம்ம வெளிக்கொண்டு வரக்கூடாது அப்படின்றதான் அந்த கேடு கட்ட நெஞ்சத்தை நம்ம கெடுவான் கேடு நினைப்பாங்க. அந்த சின்ன வகுப்படி அதை மாணவனுடைய மனசுல பதிவு வைக்கிற காரணம் என்ன, அந்த காலத்துல நல்லொழுக்கம் ஒரு பாடத்தை இருந்தது. அந்த இது இப்படிப்பட்ட சிந்தனைகள்லாம் இருக்கும்போது நம்ம ஏதோ நினைச்சது ஏதோ பயணம் பண்றோம், நடக்காதுமா, அது நடக்கவே நடக்காது.
0: ஓகே ஓகே, கரெக்ட் சார், கரெக்ட்.
1: நன்றி,
0: கருத்துக்கு நன்றி. தொடர்ந்து பாடல் கேட்கலாம்.

நேரம் 11:46 2:32 நேர் நேரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம கெடுவான் கீடு நினைப்பான் அப்படின்ற தலைப்பில் பேசணும். நேயர்கள் அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிட்ருக்காங்க. இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்கிறது அப்படின்றத பார்த்திங்க அப்படின்னா, ஒரு சாதாரணமாக ஏதோ ஒரு விடயத்துக்காக ஏதோ நம்மளை அறியாமல் ஒருத்தவங்களுக்கு தீங்கு செஞ்சிட்டோம் அப்படின்னு நம்ம கடந்துட்டு அதோடு விட்டுட்டு போனால் பரவாயில்ல. ஆனால் அப்படி அடுத்தவங்களுக்கு நம்ம குழி பறிக்கிறோம், அடுத்தவங்களுக்கு தீய சிந்தனையால் தங்களோட இப்படி செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, தன்னோட கடமையில் கவனம் செலுத்த தவறுறது அப்படின்றது ஒரு பெரிய விடயமாயிடும். ஏன்னா அதை பற்றியே நம்ம ஆராய ஆரம்பிச்சிடுவோம், அதை பற்றியே மனம் செல்லும். இது என்ன நடக்குது, ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்றத பற்றியே நம்ம போக போக நம்மளோட கடமை தவறப்படுது, இதனால் எவ்வளோ ஒரு பாதிப்பு ஏற்படுதுன்றதை கொஞ்சம் நாச்சு நம்ம உணர்ந்து இந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது அப்படின்ற எண்ணத்தை நம்ம விதைச்சிக்கணும். அடுத்தது கடைசியாக என்ன ஆகும் அப்படின்னா, அடுத்தவங்களுக்கு நம்ம தீங்கு நினச்சோம் இல்லையா, அந்த தீங்கே நம்மளை வந்து சேர்ந்துரும் அப்படின்றத எப்பயுமே நம்ம பொருத்தி பார்க்கணும். இதுக்கு எப்பயுமே நம்ம ஒரு விஷயம்தான், அந்த சொன்ன நியூட்டன்ஸ் தேர்ட் லா தான், அதாவது ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம ஒரு பொக்கிஷமாக நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்யணுன்ற எண்ணம் நிச்சயம் நமக்கு வராது. ஒரு பாதிப்பு நமக்கு வருது, நமக்கு அவங்களுக்கு செய்துட்டு கடந்து போயிடுவோம், ஆனால் நமக்கு ஒரு பாதிப்பு வரும்போது இது எதனால் வந்துச்சு, அது இயற்கையாக வந்தது அப்படின்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது. அன்னைக்கு நாம் செய்த வினையின் தீவிரம்தான் இன்னைக்கு நம்மளை தாக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம யோசிக்கணும். இன்னைக்கு இயற்கையை எடுத்துக்கோங்களேன், இன்றைக்கி இயற்கையில் ஐயோ அப்பா இன்றைக்கி சம்மரில் பார்க்கும்போது பயங்கரமாக வெயில் கொளுத்துது அப்படின்ட்டு நம்ம சொல்லி தெரிகிறோம். இப்படிலாம் வெயில் அடிக்குது, என்ன மாதிரி வெயில் அடிக்குது, இப்படிலாம் அடிக்குதுன்னு, ஏன் அடிக்குது, எதனால் இவ்வளவு வெப்பமயமாச்சு இந்த பூமி அப்படின்னு பார்க்கும்போது, நாம் செய்த வினை தான். என்ன பண்ணோம், இருக்கிற மரங்களெல்லாம் வெட்டிட்டோம், கட்டிடங்களை ஆக்கிட்டோம், கல் மரமாக நிறுத்திட்டோம். அப்போது அந்த இயற்கை நமக்கு திருப்பி அடிக்குது. இன்றைக்கி என்ன அன்னைக்கு நீ பாதிக்க வச்ச இல்லையா, எனக்கு அன்னைக்கு நீ கேடு நினச்ச இல்லையா, என்ன அழிக்கணும் நீ நினைச்ச இல்லையா, அப்போ நீ இன்னைக்கு அழிந்து போகிறது தானே உத்தமம்ன்ற மாதிரி இன்னைக்கு இப்படி இயற்கையிலேருந்தே நம்ம பாடம் எடுத்துக்கலாம். மனிதர்களை வச்சு மட்டுமே இதை நம்ம பேச முடியாது, இயற்கையும் நம்மளை அழிக்கிறது. அதுக்கு நம்ம ஒன்று கேடு வைக்கிறோம், இயற்கையை நம்ம சீரழிக்கணும்னு நினைக்கிறோம், அதை நம்ம அழிஞ்சுன்னு முழுமையாக நினைக்கும் போது அதை நம்மளை அழிச்சிடுதுன்றதை நம்ம நினைவில் கொள்ளணும். தொடர்ந்து பேசலாம்.

அதாவது வந்த முதல் நேயர் ஒரு அழகான ஒரு கருத்தை சொன்னார், சிலருக்கு வந்து அது ரொம்ப விரும்பி செய்கிற ஒரு செயலாக இருக்குது, அடுத்தவங்க துன்பப்படுறதை பார்த்து தான் ரசிக்கிற ஒரு ரசனை. இதை பல திரைப்படங்கள்லாம் ஒரு காட்சியாக வச்சுருப்பாங்க, ஒரு கேரக்டர் ஒன்று வச்சுருப்பாங்க, அதாவது ஒரு புழுவை வந்து நசுக்கி அது எப்படி துடிக்குதுன்றதை பார்த்து ரசிக்கிற ஒரு மனநிலை மனோபாவம்லாம் இருக்கிறதெல்லாம் நம்ம காட்சிப்படுத்தப்படும்போது இதை பார்க்க பார்க்க நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இது மாதிரியே நம்மளோட மனமும் மாற ஆரம்பிக்குது. ஒரு விடயத்தை நம்ம தொடர்ந்து செய்யும்போதோ இல்லை தொடர்ந்து பார்க்கும்போதோ இந்த மாதிரி தான் நம்ம செய்யணுன்ற எண்ணங்கள் நமக்குள்ளே ஏற்படுறது ஒரு இயற்கையான ஒரு விடயமாக தான் இருக்குது. ஆனால் இதே ஒரு நல்ல விடயங்களையும் நம்ம பார்க்குறோம், நல்ல காட்சிகளை நம்ம பார்க்குறோம், நல்ல நபர்கள் நல்ல மனிதர்களை நம்ம சந்திக்கிறோம், அவர்களோடு நம்ம பழகிறோம், அவர்களோட செயல்பாட்டையே நம்ம உற்று நோக்குறோம் அப்படின்னும் போது நமக்கும் ஒரு நல்ல சிந்தனை நல்ல செயல் திட்டங்கள் நமக்கு கண்டிப்பாக வரும். அடுத்தவங்களை கெடுக்கிறதால நம்ம என்ன வாழ்ந்துட போகிறோம் நிச்சயம் இருக்கவே இருக்காது இல்லையா. நீங்கள் எவ்வளவு தான் ஒருத்தவங்க அழிஞ்சு போகணும்னு நம்ம நினச்சாலுமே நம்ம வந்து அதனால் நமக்கு நல்ல மனசோடு இருக்கோம் அப்படின்னா நம்ம நிச்சயம் வளர்ச்சி அடைவோம். இதுக்கு பலமுறை சொல்லியிருக்கலாம், ஒரு மண்ணை தோண்டி ஒரு விதையை எவ்வளோ மண் போட்டு நீ மூடினாலும் அதை அழிஞ்சு போகணும், இல்லை நான் மறைச்சு வைக்கிறேன் இது வளரவே கூடாதுன்னு நீ நினச்சினாலும் அதனோட திறன் வந்து வெளிப்பட்டுட்டே இருக்கும். நிச்சயம் அதனோட திறமையால் அது மீண்டு எழும், வெளியில் வந்து காட்டும் அப்படின்றது தான். அடுத்தவங்களை அழிக்கணும் அப்படின்ற எண்ணத்தை விட்டுட்டு நாம் நல்லா இருக்கணும், அடுத்தவங்களும் நல்லா இருக்கணுன்ற எண்ணத்தோடு ஃப்ரீயாக, அதாவது மடியில் கணம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்வாங்கல்ல, நம்ம மனசுலேயும் கணம் இருக்கக்கூடாது அப்படின்றது தான். மனசில் எந்த வித சஞ்சலமும் கணமும் இல்லை அப்படின்னா அடுத்தவர்களோடு நம்ம அழகாக, அதாவது அந்த பயணம் வந்து நீண்ட பயணமாக அமையும். இவங்க ஒரு நல்லதை செய்கிறத பார்த்தும்போது அதை பல பேர்கிட்ட நம்ம சொல்லலாம், இவங்க நல்லது செய்கிறாங்க அப்படின்றத. ஒரு கெட்டது செய்யும்போது அதுவும் பல பேர்கிட்ட பகிரப்படும், இவங்க கெட்டது செய்கிறாங்க கெட்டது செய்கிறாங்கன்னு. ஸோ அது வந்து பெயரையும் வந்து கெடுத்துரும் நமக்கு, அது நல்ல பெயரை நமக்கு வாங்கி கொடுக்காது, ஒரு பயம் உணர்வு வரும் நமக்கு. ஸோ இந்த எண்ணங்கள்லேருந்து நம்ம விடுபட்டு நல்லவர்களாகவே வாழ்வோம், அடுத்தவர்களுக்கு எந்த தீங்கும் செய்யாமல் சொல்லி நிகழ்ச்சி நிறைவு செய்துக்கிறேன். நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்களை கூறிய அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. நிகழ்ச்சியை கேட்டு ரசித்தவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி.

நேர்நேரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம கெடுவான் கேடு நினைப்பான் அப்படின்ற தலைப்பில் இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நேயர்கள் வந்து சிறப்பான கருத்துக்கள் எல்லாம் பகிர்ந்தாங்க. ஸோ அடுத்தவங்களுக்கு தீங்கு நினைக்கணும், நம்ம இன்றைக்கி நம்ம நினைக்கிறோமோ நம்ம மனசில் அது உதிர்ச்சிட்டாலே நமக்கு அழிவு தான் அப்படின்றத யோசிக்கணும். மனசளவில் யாருக்குமே தீங்கு நினைக்கக்கூடாது அப்படின்ற எண்ணத்தோடு நம்ம வாழ பழகிக்கணும். அடுத்தவங்களுக்கு தீங்கு நினைக்கிறதால நம்ம என்ன சந்தோஷப்பட்டுருப்போம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12:06.
1: நேர்கள் கேட்கவிருப்பது வளமான பாரதம். இன்றைய நிகழ்ச்சியில் மத்திய அரசின் பழங்குடி இனத்தவர்களுக்கான மேம்பாட்டு திட்டங்கள் குறித்த சித்திரம். அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
2: கோபால் சார், கோபால் சார், உள்ள இருக்கிறாரா இல்ல வெளியே கிளம்பிட்டாரா தெரியல. கோபால் சார்,
3: சந்துரு குரல் மாதிரி இருக்கு, கதவு திறப்போம். வாப்பா சந்துரு, வா வா வா.
2: வாங்க வாங்க சார்.
3: வாப்பா உள்ள வந்து உட்காருப்பா. நான் ரெடியாக தான் இருந்தேன்ப்பா, நீ எப்படியும் என்னை வந்து கூப்பிடுவேன்னு.
2: அதான் என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டீங்களா?
3: ஆமாப்பா, போன வாரம் சொன்னீங்கள இந்த பழங்குடியினருக்கான பல்வேறு நலத்திட்டங்கள் மத்திய அரசு என்னெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு.
2: ஆமாம்,
3: அது சம்மந்தமாக செஞ்சு வரைக்கும் போயிட்டு வந்தோம் இல்லையா?
2: என்னுடைய காலேஜ் தீசஸுக்கு தேவைப்பட்டதுல அதான் போய் கொஞ்சம் பேர் ரெக்கார்ட் பண்ணி வந்தோம்.
3: அப்போ நீ என்ன சொன்ன? வரும்போது சார் இன்னமும் முடியல சார், திருப்பியும் நம்ம அங்கே போகணுன்னு சொன்னில்ல.
2: ஆமாம்,
3: அதான் இன்றைக்கி நான் ரெடியாக இருக்கிறேன்.
2: பரவாயில்ல சார், நான் சொல்கிறது முன்னே நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க, நானும் அது தான் வந்தேன்.
3: அதான்ப்பா, நான் ரெடியாக தான் இருக்கிறேன். இப்போ கிளம்புவோமா இல்லை சாப்பிட்டு கிளம்புவோமா?
2: கோபால் சார், உங்களை பார்க்கணுன்ற ஒரு ஆவலத்தோட வீட்டுக்கு சாப்பிட கூட வந்துட்டேன். நீங்க என்ன சார் வச்சிருக்கீங்க வீட்டில்?
3: எப்பா, காலையிலேயே இந்த கம்பங்கூழ் தான்ப்பா நம்ம வீட்டில் ஸ்பெஷல்.
2: ஆஹா, நீங்க சொல்லும் போதே எனக்கு நாக்கில் எச்சி ஊறுது சார்.
3: எப்பா, தேங்காய் துவையல் வேற அரைச்சி
2: வச்சிருக்கேன் சார்.
3: இந்தாப்பா, நீ ஒரு சொம்பு குடி.
2: கொடுங்க சார்.
3: சந்திரா எப்படிப்பா இருக்கு
2: சார்? அருமையா இருக்கு சார். கம்பங்கூழ் கூட கேவுரு வேற கலந்துக்கிறீங்க பொழுது.
3: ஆமாப்பா,
2: நல்லா அருமையா இருக்கு சார்.
3: சரி சரி, நல்லா தெம்ப குடிச்சிட்டீங்கள, இப்போ நம்ம கிளம்பலாமா?
2: நீங்க குடிச்சிங்களா?
3: நான் ஆல்ரெடி குடிச்சிட்டேன்ப்பா.
2: சரி சரி,
3: நீ வருவேன்னு தான் நான் எடுத்து வச்சிருந்தேன், உனக்கு ரொம்ப பிடிக்குமேனு.
2: ஆமாம்
3: சரி, இப்போ நம்ம கிளம்புவோமா
2: சார்? எதில் போகிறோம்?
3: எப்பா, நீ பைக்கில் தானே வந்த?
2: ஆமாம்மா,
3: அதே பைக்கிலே போயிடலாம்ப்பா.
2: சரிங்க சார், போயிடலாம் சார். பெட்ரோலும் நல்லா ஃபுல்லாக நிறைப்பிட்டார் டேங்கை.
3: சரி, ஹெல்மெட்லாம் ரெடியாக வச்சிருக்கீங்களப்பா?
2: சார், நீங்கள் எப்படியும் கேட்பீங்கன்னா ஹெல்மெட் போட்டுட்டு தான் சார் வந்தேன், ரொம்ப தூரம் பயணம் இல்லை.
3: ஆமாப்பா, சரி வா வண்டி எடு.
2: சரி சரி, போகலாம் சார்.
3: போகலாம்ப்பா, வண்டி எடுப்பா.
2: கோபால் சார்,
3: சொல்லுப்பா.
2: நம்ம போகிறதுக்கு எப்படியும் ஒரு அரை மணி நேரம் ஆகும்.
3: ஆமாம்,
2: அதனால் இந்த மத்திய அரசின் பழங்குடியினத்தவர்களுக்கான மேம்பாடு திட்டங்களில் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள், அதையும் நான் மனசில் வச்சுக்கிறேன்.
3: சரிப்பா சரிப்பா. பழங்குடியினருக்காக நம்ம மத்திய அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்திட்டு வருது.
2: சரி,
3: கல்வி, வேலைவாய்ப்பு, தொழில், கிராம வளர்ச்சி, வாழ்க்கை தரம் உயர்த்துதல், இப்படி பல விதத்தை அடிப்படையாக வச்சு அரசாங்கம் இந்த திட்டத்தெல்லாம் செயல்படுத்திட்டு இருக்குப்பா.
2: ஓ பரவாயில்ல சார், அப்போ என்னென்ன திட்டங்களும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க சார்.
3: எப்பா, கல்வி தொடர்பான திட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஃபார் எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்.
2: ஓஹோ,
3: பள்ளியில் படிக்கக்கூடிய பழங்குடியின மாணவர்களுக்கு உதவித்தொகை.
2: ஆஹா,
3: அப்புறம் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஃபார் எஸ்சி ஸ்டூடெண்ட்.
2: பரவாயில்லையா?
3: ஆமாப்பா, 10ஆம் வகுப்புக்கு அப்புறம் மேற்கொண்டு படிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பு.
2: ஓஹோ,
3: அப்புறம் நேஷனல் ஃபெலோஷிப்பு, அப்புறம் ஸ்காலர்ஷிப் ஃபார் ஹையர் எஜுகேஷன் ஆஃப் எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்.
2: ஹையர் எஜுகேஷன் எத்தனை வருது சார்?
3: எப்போ இந்த எம்ஃபில், பிஹெச்டி இந்த மாதிரி பெரிய பெரிய படிப்பு படிக்கிறாங்க, அதுக்கெல்லாம் மாதம் 25,000-28,000 வரைக்கும் உதவித்தொகை கிடைக்குதுப்பா.
2: பரவாயில்லையா, நான் வாங்குற சம்பளம் ஈக்குவலாக கொடுக்குறேன் சார் ஸ்காலர்ஷிப்பா.

0: இது போக வெளிநாட்டுல உயர்கல்வி படிக்க கூட உதவித்தொகை இருக்குது.
1: சரி சரி சரி,
0: கல்வி பத்தி அவ்வளோ விழிப்புணர்வு உண்டு பண்ணணும் செஞ்சிட்டு இருக்காங்கப்பா அரசாங்கம்.
1: சார் இப்ப சொன்னது அருமையான திட்டங்களா இருக்க, கிராமப்புற வளர்ச்சிக்கான திட்டங்கள் ஏதாவது இருக்கா சார்?
0: நிச்சயமா சந்திர, கிராம மற்றும் சமூக வளர்ச்சி திட்டங்கள் அப்படின்னு நிறைய வச்சிருக்காங்கப்பா. பிரதான் மந்திரி ஆதி ஆதர்ஸ் கிராம் யோஜனா, PMAAGY,
1: PMAAGY.
0: ஆமாப்பா, பழங்குடியினர் அதிகம் வாழக்கூடிய கிராமங்களை முழுமையான வளர்ச்சியுடன் மேம்படுத்தும் திட்டம் இது. இப்படி கிராம சமூக வளர்ச்சி திட்டங்கள்லாம் இருக்குது. இதுலயே கல்வி, சுகாதாரம், வேலை வாய்ப்பு, அடிப்படை வசதி எல்லாம் இந்த கிராமங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணிடுறாங்கப்பா. ரைட்டா?
1: சரி சரி,
0: அடுத்து உனக்கு என்ன தெரியுமா
1: சார்? அடுத்ததா தொழில், அப்புறம் அந்த வாழ்வாதார திட்டங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: எப்பா அது மாதிரி திட்டங்களும் இருக்குதுப்பா. பிரதான் மந்திரி ஜன்சட்டியா விகாஸ் மிஷன், PMJVM அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குதுப்பா. பழங்குடியினர் பொருட்கள், இப்போ அவங்க வந்து காடுகளில் வசித்தா அந்த காட்டில் கிடைக்கக்கூடிய பொருள்லாம் இருக்கும்ல, அது அப்புறம் கைவினை பொருட்கள், கையாலேயே உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள்லாம் இருக்கும்ல,
1: ஹேண்டிகிராஃப்ட்ஸ்.
0: ஆமாப்பா, இதெல்லாம் விற்பனைக்கு ஆதரவு தெரிவிக்குதுப்பா அரசு.
1: பரவாயில்ல,
0: ரைட்டா? பழங்குடியினர் தொழில் தொடங்க நிதி உதவியும் கொடுக்குறாங்க. தொழில் முனைவோருக்கு 10 லட்சம் முதல் 1 கோடி வரை கடன் உதவி. ஆமாப்பா, சிறப்பு பாதுகாப்பு வளர்ச்சி திட்டங்கள்னு ஸ்பெஷல் திட்டங்களும் வச்சிருக்காங்கப்பா.
1: அது என்ன சார்?
0: பின்தங்கிய பழங்குடியினருக்கான சிறப்பு திட்டம். பழங்குடியினர் நலனுக்காக புரியும் தன்னார்வ அமைப்புகள் இருக்கும்ல, அவங்களுக்கும் நிதி உதவி செய்யறாங்க.
1: பரவாயில்ல, நிறைய திட்டங்கள் கொடுக்குறாங்க.
0: ஆமாப்பா, முக்கிய நோக்கம் எதனாலன்னா கல்வியில மேம்பாடு அடையணும், வேலை வாய்ப்பு கிடைக்கணும்,
1: ரொம்ப முக்கியம்,
0: தொழில் வாய்ப்பு கிடைக்கணும், கிராமங்கள்ல வறுமை குறையணும்.
1: அதான் சார் வேணும்.
0: அப்புறம் அடிப்படை வசதிகள், இப்ப சாலை, குடிநீர், வீடு இதெல்லாம் பழங்குடியின மக்களுக்கு கிடைக்கணும்.
1: உனக்கு
0: பேசிக்கிட்டே
1: இருந்தீங்க,
0: வலது பக்கம் அந்த ஒரு ரோடு போதுல, அதுல போனோம்னா தான்ப்பா 3-4 கிலோமீட்டர் அந்த ஊர் வந்துரும்.
1: இப்பதான் சார் தெரியுது, போனதான் வந்தோமே நாம.
0: ஆமாப்பா, அந்த ஊர் பேரோட எனக்கு மறந்து போச்சு. என்ன ஊர் பா அது?
1: கோணை பஞ்சாயத்துல காட்டுக்குள்ள கிராமம் சார்.
0: ஞாபகம் வந்துருச்சுப்பா, ஞாபகம் வந்துருச்சு. சரி சரி, நீ அங்க நேரா போப்பா.
1: சரி சார், இதோ வந்துட்டோம்.
0: சரிப்பா, ஓரமா வண்டி நிப்பாட்டுப்பா.
1: சரி,
0: அதோ நிக்கிறாருப்பா. நம்ம தேடி வந்தோம்ல அந்த சுந்தரம்னு ஒருத்தர்.
1: ஆமாமா,
0: அதோ நிக்கிறாருப்பா.
1: ஓ அதான், ஆமாமாமா சார், அவரு விழுப்புரம் மாவட்டம் கண்காணிப்பு குழு உறுப்பினர் சார் அவரு.
0: சரிப்பா சரிப்பா, அவர்கிட்ட நம்ம ஏதாவது பேட்டி எடுக்கிறோமாப்பா?
1: கண்டிப்பா எடுத்துருவோம்.
0: சரிப்பா, நீ பேசும்போது அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்க, அது பின்னாடி உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவர்கிட்ட முதல்ல பேசுறியா?
1: ஆமா ஆமா, அவரு நிறைய இந்த மத்திய அரசு திட்டங்கள்லாம் பத்தி சொல்லுவார் சார்.
0: சரிப்பா, நீ முழுமையா அவர்கிட்ட ரெக்கார்ட் பண்ணிடு, நான் அப்படியே ஓரமா நிக்கிறேன், நீ பேசிட்டு வா. அடுத்து யாரா இருக்காங்க நான் பாத்து வைக்கிறேன்ப்பா.
1: சரி சார். சார் வணக்கம் சார். மத்திய அரசின் பழங்குடி இனத்தவர்களுக்கான அந்த மேம்பாட்டு திட்டங்களை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன், உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும்.
2: வணக்கம், என் பேர் சுந்தரம். நான் வந்து ஒரு சமூக ஆர்வலராகவும் பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவராகவும் இருந்து இன்றைக்கி ஒரு அமைப்பை ஏற்பாடு செய்து அதன் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற பழங்குடி மக்களுக்கு மத்திய அரசாங்கம் சொல்லக்கூடிய திட்டங்களை மாநில அரசாங்கத்தோடு சேர்ந்து செய்யக்கூடிய திட்டங்களுக்கு ஒரு ஆலோசனை வழங்குவராக இருந்து கொண்டிருக்கிறேன். குறிப்பாக இருளர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வரலாறு உண்டு. இருளர்கள்லாம் எலி, பாம்பு பிடித்தல், முயல் பிடித்தல், தேன் சேகரித்தல், இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த இந்த சமூகம் எங்கும் ஊரோடு ஒட்டி வாழாத ஒரு சமூகம். ஆனால் ஒட்டுமொத்தமாக இருக்கிற ஒரு சமூகமாக இருந்த இந்த சமூகம் இன்றைக்கு ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு பின்னால், சுதந்திரம் கிடைத்ததற்கு பின்னால் இன்றைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. குறிப்பாக நம்ம சொல்லணும்னா எலி, முசல், ஈசல் தான் இவங்களோட உணவாக இருந்தது. இது இவங்களுக்கு வந்து வெளிச்சமே இல்லாத ஒரு சமூகமாக இருந்தால்தான் இவங்களுக்கு இருளர்னே பேர். வெளிச்சத்தையே பார்க்காத இந்த மக்கள், காடு மூடு கழனிகள்லாம் இருந்தவங்க, சவுக்குத்தோப்பு, தென்னந்தோப்பு, மோட்டர் கோட்டை, இப்படி இருந்த மக்கள் இன்றைக்கு வாழ்ந்து ஓரளவுக்கு வந்திருக்கிறாங்க, ஓரளவுக்கு இளைஞர்கள் படித்திருக்கிறார்கள். இப்போ இந்த வளர்ச்சிக்கெல்லாம் காரணம் எங்களை போன்ற பல்வேறு தலைவர்கள், பொறுப்பாளர்கள், சமூக ஆர்வலர்கள் இந்த மக்களோடு இணைந்து பேசுறது தான் காரணம். மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய திட்டங்களை தமிழ்நாடு அரசாங்கத்தோடு சேர்ந்து செய்கிறது. பலமான பாரத்தை உருவாக்குவதற்காக இன்றைக்கு மத்திய அரசாங்கம் ஒரு சிறந்த செயல்பாட்டை செய்து கொண்டிருக்கிறது என்பது பாராட்டுக்குரிய விஷயம், வரவேற்கத்தகுந்தக்கூடிய விஷயம். ஆனால் இது போதுமானதானா பழங்குடி மக்களுக்கு வந்து சேரலை. இருந்தாலும் கடந்த காலத்தை விட இந்த பீரியடு வந்து பழங்குடி மக்களுக்காக ஒரு

0: முன்னுரிமை கொடுத்து பழங்குடி மக்களை அங்கீகரிக்கிற ஒரு இடமாக வாய்ப்பாக இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருப்பதற்கு நாங்கள் உண்மையிலே மனசார நாங்கள் பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம், அவர்கள் நன்றி உடையவர்களாக இருக்கிறோம். காரணம் சொன்னால் பாம்பு பிடிக்கிற தொழிலை கொண்டவர்களுக்கு பாம்பு பிடிப்பது அந்த தொழிலையே ஒரு அங்கீகரித்து பாம்பு பிடிப்பவர்களுக்கு பத்மஸ்ரீ விருது கொடுக்குற அளவுக்கு இன்றைக்கு இவர்களை அங்கீகாரப்படுத்தி இவர்களை நாட்டுக்கு அடையாளப்படுத்தியிருக்கிற ஒரு சர்க்காராக மத்திய சர்க்கார் இருந்து கொண்டிருக்கிறது. பழங்குடி மக்களுடைய இருக்கிற பல்வேறு விஷயங்களை கணக்கில் எடுத்துக்கொண்டு அவர்களை முதன்மைப்படுத்துகிற ஒரு அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருக்குது. இதுக்கு முன்னாடியெல்லாம் யாராவோ இருந்தாங்க. இன்றைக்கு இந்திய நாட்டுடைய மிகப்பெரிய உயரிய பதவியான ஜனாதிபதி அந்த பதவியை ஒரு பழங்குடி சகோதரிக்கு கொடுத்து அந்த நிலைமை இன்றைக்கு பழங்குடி மக்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலாக கௌரவம் உள்ளவர்களாக நினைக்கிறதுக்கு மாத்திர வேலையை இந்த மத்திய அரசாங்கம் செஞ்சிருக்கிறது. திரௌபதி முர்மு என்கிற அந்த அம்மையார் இன்றைக்கு எல்லோரும் மதிக்கக்கூடிய இந்திய நாட்டினுடைய முதல் குடிமகளாக இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் அதுக்கு உண்மையிலே மத்திய அரசாங்கத்துக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். அதே போலதான் குறும்பர்கள், அவர்கள் ஓவியம் வரைவாங்க. இப்போ இருளர்களுக்கும் அந்த பண்பாடு உண்டு. இவங்க குகையில் மலையில் இருந்தவங்க தான். அதே போல குறும்பர்களுக்குன்ற ஒரு ஓவியம் வரைக்கப்பது அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பறிஞ்சு வைப்பாங்க. அப்படி அந்த ஓவியத்தை கண்டுபிடித்து அதற்கான ஒரு அங்கீகாரத்தை நண்பர் கிருஷ்ணன் என்பவருக்கு மத்திய அரசாங்கம் இன்றைக்கு வழங்கியிருக்கிறது. அதுக்கு நாங்கள் முதல்ல நன்றி சொல்லி விரும்புகிறோம். அது போல பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஒரு அம்மா பாட்டு பாடிச்சு ஆதிவாசிகளுடைய பாட்டை அங்கீகரித்து அவங்கள இன்னைக்கு கௌரவப்படுத்தியிருக்கிறாங்க. இதெல்லாம் எங்கள் பழங்குடி மக்களுக்கு எடுத்து ஒரு கௌரவமாக நாங்கள் நினைக்கிறோம். இது எங்களுக்கு ஒரு மனசளவில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டுவாக்குவதற்கு ஒரு வாய்ப்பாக இருந்திருக்குது. இந்த சூழ்நிலையில் தான் எங்களுடைய தேசிய தலைவராக இருக்கிற பிர்சா முண்டாவுக்கு ஒரு செலவு வைக்கணும்னு நாங்கள் கேட்டிருந்தோம். பிர்சா முண்டா வந்து உங்களுக்கெல்லாம் தெரியும், சுதந்திர போராட்டத்தை மிகப்பெரிய போராளி, அவரை பகவான் பிர்சா முண்டா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வளர்ந்திருக்கிறார். அவருக்கு ஒரு பெரிய கௌரவத்தை கொடுத்து அவருடைய பிறந்த நாளை வந்து பழங்குடியினர் கௌரவ தினமாக இதுவரைக்கும் யாரும் செய்யலை. அப்போ இவங்க வந்து இவர்கள் ஒரு கௌரவ கொடுக்கக்கூடிய அளவிற்கு கௌரவ தினமாக இன்றைக்கு கொண்டாடி கொண்டு அதற்கான நிறைய நிகழ்ச்சிகளை மத்திய அரசாங்கமும் மத்திய அரசாங்கத்தோடு மாநில அரசாங்கம் இணைந்து அவருக்கான ஒரு மரியாதை ஒவ்வொரு ஆண்டும் செய்கிறார்கள். அதன் மூலமாக சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடியவர்களை கௌரவித்து அந்த கௌரவ தினத்தன்று நிறைய விருதுகளை வழங்கி கொடுப்பதற்கு மத்திய அரசாங்கம் மிகப்பெரிய அளவில் உதவி செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். இந்த சூழ்நிலை தான் இன்னும் மத்திய அரசாங்கத்தோட திட்டம் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு நிதி இன்னும் நிறைய கொடுத்தாங்கன்னா, இந்த அரசாங்கமும் சேர்ந்து எங்களுக்கு கொஞ்சம் நிதி சேர்த்து கொடுத்தாங்கன்னா எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரம் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடையும். எவ்வளவுதான் எங்களை கௌரவப்படுத்தினாலும் கூட வாழ்வாதாரத்தை இன்றைக்கு ஓரளவுக்கு தான் நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம். படிக்கிற மாணவர்களுக்கு நிறைய திட்டங்களை மத்திய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. அந்த திட்டங்கள் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு இன்னும் விழிப்புணர்வு தேவைப்படுகிறது. அப்போ மத்திய அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகள் அல்லது இதை விட விழிப்புணர்வு தருவதற்கான வேலைகளை செய்யணும். ஆனால் இதெல்லாம் கொடுப்பதற்கு ஒரு பெரிய வேலைகளை செய்ய வேண்டிய அரசாங்கங்கள் ஒரு முன்முயற்சி எடுத்து செய்ய வேண்டும் என்று எங்களுடைய வேண்டுகோளை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். நான் உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு அமைப்பு வச்சிருக்கிறேன். இந்த அமைப்பின் மூலமாக இன்றைக்கு நிறைய பேர் வளர்ந்திருக்கிறார்கள். இந்த மாதிரியான திட்டங்கள் வருவதற்கு கூட எங்களுடைய அமைப்பு ஒரு பெரிய உதவிகரமாக தான் இருந்திருக்கு. எல்லாரும் மக்களுக்காகவும் அது பெரிய உறுதுணையாக இருக்கும். ஆனாலும் கூட நான் படித்ததே வெறும் SSLC தான். நான் படிக்கிறது வந்து 8வது வரைக்கும் உள்ளூரில் படித்தேன். 8வதுக்கு மேலே 6 கிலோமீட்டர் நடந்து போய் தான் என்னுடைய பள்ளிக்கல்வியை படிக்க முடிஞ்சுது. ஆனால் இன்றைக்கு நிறைய திட்டங்களால் நிறைய ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதுனால எங்களுக்கு அப்போல்லாம் ஒன்றும் இல்லை. இன்றைக்கி நிறைய குழந்தைகள் ஸ்காலர்ஷிப் கொடுத்தாலும் நிறைய குழந்தைகள் கல்லூரிக்கு போகிறாங்க. நிறைய குழந்தைகள் இன்றைக்கு எங்களுடைய முயற்சியினால் IIT படிக்கிறாங்க, IMF படிக்கிறாங்க, டாக்டராக இருக்கிறாங்க, இன்ஜினியராக இருக்கிறாங்க, வக்கீலாக இருக்கிறாங்க. இதெல்லாம் கூட எங்களுக்கு மத்திய அரசாங்கத்தின் நிதியோடு சேர்த்து மாநில அரசாங்கம் செய்கிற உதவியின் காரணமாக தான் வந்திருக்குது என்பதை நாங்கள் மறுப்பதற்கில்லை. உண்மையிலேயே நாங்கள் அதை மனசார பாராட்டுறோம். இன்னும் நிறைய செஞ்சாங்கன்னா இன்னும் எங்கள் மக்கள் விழிப்புணர்வு கொடுத்து இன்னும் வளர வேண்டும் என்பதும் நாங்கள் விரும்புகிறோம். குறிப்பாக இருளர்கள், பழங்குடி மக்கள், இவர்களையும் பிரிமிட்டிவ் ட்ரைபலாக இருந்தால் இந்த மக்கள் இன்னும் கூட பேசுவதற்கு பெரிய அளவில் வளர்றதுக்கு படிச்சிட்டாலும் ஒரு துணையோடு போய் பேசுவதற்கு தான் இன்னும் கொஞ்சம் அஞ்சுகிற மனப்பான்மை இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்குறோம். ஆக இந்த அளவில் இந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த விழிப்புணர்வை நாம் கொடுத்து அவர்களை இன்னும் மேம்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய ஆசையாக இருக்கிறது. எங்களுக்கு நிறைய உதவியும் பண்ண வேண்டியதாக இருக்கிறது. ஒரு சில NGOக்கள் கொடுக்குற மாதிரி அந்த நிலையில் எங்களை குடும்பம் நிறுத்தணும். வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: சந்திரு, அவர் பேசி
2: முடிச்சிட்டாருக்குறாங்கிழமாவட்டம்
3: செஞ்சி வட்டம் கோணைக்கு பக்கத்தில் இருக்கிற காட்டுக்குள்ளேன்ற கிராமத்தில் இருக்கேன். எனக்கு வந்து 24 ஆகுது வயசு. 5வது வரலும் ஆரம்ப பள்ளியில் படித்தேன். செஞ்சியில் வந்து 12th வரலும் எய்டட் ஸ்கூலில் படித்தேன். அதுக்கப்புறமா எங்கள் வீட்டில் வந்து யாருமே படிக்கல, 12th வரலுமே நின்றுடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இருந்தோம். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து 8th வரல தான் படிச்சிருக்காங்க, எங்கள் அப்பா படிக்கல சுத்தமாக. எங்க வீட்டுல எங்க

0: அம்மா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல போஸ்ட் ஆபீஸ்ல ஒர்க் பண்றாரு. அவரை பார்த்து நம்மளும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட சொன்னேன். அவங்க வந்து சென்னையில் படித்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சென்னையில் எடுத்துகிட்டு போய் சேர்த்தாங்க. நான் கவர்மெண்ட் காலேஜில் தான் படித்தேன். 7 பேர் நாங்கள் கேர்ள்ஸ் மட்டும் இருந்தோம். அதில் பழங்குடியினர் சேர்ந்தவங்க மட்டும், எங்களுக்கு வந்து ஒரே பர்சன்டேஜ்ன்றதால என்னை ஒரு ஆள் மட்டும்தான் எடுத்தாங்களே. பிஏ எக்கனாமிக்ஸ் முடிச்சிருக்கேன், மேலும் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸ்கூலில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்கீம்ஸ்லேருந்து எனக்கு காலர்ஷிப் கொடுத்தாங்க. காலேஜ் படிக்கும்போதும் எனக்கு காலர்ஷிப் கொடுத்தாங்க. எனக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருந்தது. என்னை பார்த்து வந்து நிறைய பசங்க படிக்கிறாங்க. எங்கள் ஏரியாவில் வந்து எல்லாருமே டிகிரி முடிச்சிருக்காங்க, எல்லாருமே கிராஜுவேட்டட். இப்போ இருக்கிற பசங்க எல்லாரையுமே நாங்களும் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு தான் இருக்கோம். எங்களுக்கு அதே மாதிரி இடஒதுக்கீடு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அதை ஏற்றி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் வேண்டி கேட்டுக்கிறேன்.
1: சந்துரு, அடுத்ததா அங்க ஒருத்தர் நிக்கிறாரு, அவர் ஏதோ பேசணும் பேசணும் ஆர்வம் கட்டுறாருப்பா.
2: ஆமாம்மா, பார்த்தா அப்படிதான்
1: இருந்தாரு. அவரை கூப்பிட்டு கேளுப்பா.
2: ஆ, சரி சரி சரி. ஐயா, இங்கே கொஞ்சம் வாங்கலாம். ஐயா, உங்கள் கிராமத்தில் இந்த வீடு, சாலை வசதி, தண்ணீர், இன்னும் மற்ற வசதிகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
3: வணக்கம், என் பேர் ராஜா. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் சுவாமி சமுத்திர கிராமம். எனக்கு வீடு இல்லாத இருந்தது, இடம் இல்லாத இருந்தது. அதனால் எனக்கு கவர்மெண்ட் வந்து இடம் வீடும் கொடுத்துக்கிறது. ரேஷன் கார்டு இல்லை, ஓய்ட் ஐடிங் இல்லை, ஆதார் கார்டு இல்லை, பேன் கார்டு இல்லை, எல்லாமே கவர்மெண்ட் வந்து கொடுத்தது. ரேஷன் கார்டு வந்து 35 கிலோ அரிசி கொடுக்குறாங்க, மத்திய அரசு மூலமாக கொடுக்குறாங்க. இடத்த கொடுத்து பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்குது, ரோடு வசதி இருக்குது, பஸ் வசதி இருக்குது, மின்சாரம் கொடுத்துக்கிறாங்க, தண்ணி வசதி இருக்குது, எல்லாம் கவர்மெண்ட்டு கொடுத்துக்கிறது. எங்கள் தாத்தா பாட்டி காலத்தில் இல்லை, இது எதுவுமே இல்லாத இருந்தது. மோட்டரில் ஏரி ஓரத்தில் அங்கங்கே இருந்தாங்க கும்பலாக. இப்போ வந்து எங்களுக்கு இடம் கொடுத்து வீடு கட்டி இருந்ததால் இப்போ அங்கங்கே ரோடு வசதி, கரண்ட்டு பில் வசதி எல்லாமே இருக்குது. மத்திய அரசுடன் மாநில அரசு இணைஞ்சி எங்களுக்கு நிறையா கொடுத்துக்கிறாங்க. திருப்பணம் அதிகமாக தர வேண்டியதுன்னு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
1: சந்துரு, இந்த அம்மா கூட பேசணும் பேசணும் சொல்கிறாங்க, அவங்கள்ட்டையும் கொஞ்சம் கேளம்ப்பா.
2: சரி,
1: அவங்க வீட்லேயும் அரசாங்கம் வந்து இந்த பழங்குடியினத்தவருக்கான உதவியெல்லாம் நிறையா செஞ்சுருக்காங்களாம், கேளுப்பா.
2: அம்மா, உங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டு உங்கள் ஊரில் உங்களுக்கு கிடைச்ச அந்த வசதிகளை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன்.
4: என் பேர் பவளக்குடி, விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுக்கா சோமசமுத்திரத்துலேருந்து பேசுகிறேன். நாங்கள் வந்து சின்ன வயசில் வந்து மோட்டு மேலே தான் இருந்தோம். எங்கள் அப்பா அம்மாலாம் மோட்டு மேலே தான் இருந்தாங்க. லைட்டு வசதியே இல்லை எங்களுக்கு. எனக்கு கருத்து தெரிஞ்சே எங்கள் வீட்டில் விளக்கு தான் எரியுமே. அப்போத்திக்கு பாம்பு வந்தாலும் பள்ளி வந்தாலும் எதுவாக இருந்தாலும் எதுக்கும் பயப்பட மாட்டோம். ஆனால் அதில் தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். கவர்மெண்ட் மூலியத்தில் வீட்டுமான பட்டா கொடுத்தாங்க. எங்கள் அப்பா அம்மாக்கெல்லாம் ஒரு வீடு கட்டி கொடுத்தாங்க. நாங்களும் கொஞ்சம் நல்லா இருந்தோம், படிக்க வைக்கல, நாங்களும் படிக்கல. அப்புறம் எனக்கு கல்யாணம் ஆச்சு. எங்களுக்கு வீட்டுமான பட்டா கொடுத்துருக்காங்க என் குடும்பத்துக்கு கவர்மெண்ட் மூலியத்தில். வீடும் கட்டி கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு 35 கிலோ அரிசியும் வாங்கியிருக்கேன். அது இல்லாமல் மாட்டு லோன் கொடுத்துருக்காங்க, மாடு வாங்கி வச்சுருக்கேன், பால் கறந்து ஊற்றுறேன். அதை வச்சு என் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறேன். தம்பி வந்து காலேஜ் படிக்கிறான், பெரிய தம்பி. சின்ன வந்து 12வது படிக்கிறான். கவர்மெண்ட்லேருந்து இன்னும் நிறைய கொடுத்தா எங்கள் குழந்தைகள்லாம் நல்லா நாங்கள் பாதுகாப்பு பண்ணிக்குவோம், நல்லா படிக்க வைப்போம். அதை கொண்டு நாங்கள் முன்னேறுவோம். எங்களை மாரி இருக்கிறவங்க சமுதாய மக்களும் முன்னேறுவாங்க. நன்றி, வணக்கம்.
1: சந்துரு, அடுத்ததா அதோ ஒரு அம்மா வராங்களே.
2: ஆமாம்,
1: அவங்கள்ட்டையும் கேளும்ப்பா.
2: ஆ, சரி சரி சரி. வணக்கம்மா, நீங்கள் இந்த கிராமத்தில் என்னென்ன வசதிகள்லாம் உங்களுக்கு கிடைக்குது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
5: என் பேர் வந்து கீதா, நான் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம். எல்லாருக்குமே வந்து வீடு இருக்குது. இதில் சில பேருக்கு வந்து வீடு இல்லை, ஒரு 10 குடும்பத்துக்கு வீடு இல்லை. நிறைய பேர் கொடுத்துருக்குறாங்க. இப்போ அதில் வந்து விடுபட்ட போனவங்க ஒரு 10 குடும்பம் இருக்கிறோம். கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு செய்யும் நாங்கள் நம்பிக்கையாக இருக்கிறோம். இது வரைக்கும் கவர்மெண்ட் செய்யாமல் விட்டதில்லை, எங்களுக்கும் அந்த மாதிரி செய்யும் நம்பிக்கையோடு இருக்கிறோம். நாங்களும் எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்து இடம் கொடுத்தா மிக்க நன்றி.
1: சந்துரு, ஒரு அம்மா பேட்டி எடுத்துட்டு இருக்கும் போதே அந்த பக்கம் பார்த்தா நல்லா அருமையா பாடிட்டு இருக்காங்கப்பா.
2: ஆமா சார், நானும் கேட்ட நேரம் காதுல பாட்டு வந்துட்டேதான் இருக்குது. எங்க வந்துருதுன்னு பார்த்தா நீங்க சொல்லதான் தெரியுது.
1: ஆமாப்பா, நல்லா பாடுவாங்க போல இருக்கு. அவங்கள்ட்டையும் கொஞ்சம் பேசி அவங்க என்னதான் பாடுறாங்க அப்படிங்கறதையும் அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கப்பா.
2: கேட்டுடுவான். அம்மா வணக்கம்மா, நீங்க பாட்டு பாடுறதா எங்க சாரு சொன்னாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல ஒரு பாட்டா பாடுங்கம்மா, கேட்கறோம் நாங்களும்.
6: வணக்கம், என் பேர் சுள்ளியம்மாள். நான் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் கோனை மதுரா காட்டுக்குள்ள இருளர் குடியிருப்புலேருந்து பேசுகிறேன். இருளருடைய குலதெய்வமே வந்து கன்னியம்மன். சந்தோஷமாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் நாங்கள் எல்லோரும் ஒன்றா கூடும்போது கன்னிமர் பாட்டு பாடுவோம். இசையோட துக்கத்தை மறக்கிறதுக்கும் பாட்டு பாடுவோம், சந்தோஷத்தை ஏற்படுத்திக்கிறதுக்காகவும் நாங்கள் ஆடலும் பாடலுமாக நாங்கள் வந்து ஆரம்பிப்போம். சித்திரை மாதத்தில் தொடங்கி அந்தந்த பகுதியில் கும்பிட்டுன்னு வருவோம். நாங்கள் வந்து ஆடி மாதம் ஒரு

வர திருவிழாவாக பண்ணுவோம் இங்கே கோணையில். அதில் வந்து பாறை பூசெல்லாம் போடுவோம் நாங்கள். வழிபாடு வந்து கன்னியம்மனுக்கு சிறப்பாக பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்ச வகையில் ஒரு கன்னியம்மன் பாட்டு, தேவி நில்லம்மா தேவ கொடி நில்லம்மா, தேவி நில்லம்மா தேவி நில்லம்மா தேவ கொடி நில்லம்மா, தேவி நில்லம்மா முல்லை பூவால மாலை கட்டி போட்டு வர, தேவி நில்லம்மா தேவி நில்லம்மா தேவ கொடி நில்லம்மா, தேவி நில்லம்மா ரோஜா பூவால மாலை கட்டி போட்டு வர, தேவி நில்லம்மா தேவி நில்லம்மா தேவ கொடி நில்லம்மா, தேவி நில்லம்மா அலரி பூவால மாலை கட்டி போட்டு வர, தேவி நில்லம்மா தேவி நில்லம்மா தேவ கொடி நில்லம்மா, தேவி நில்லம்மா மல்லிப்பூவால மாலை கட்டி போட்டு வர, தேவி நில்லம்மா தேவி நில்லம்மா தேவ கொடி நில்லம்மா, தேவி நில்லம்மா புங்கம்பூவால மாலை கட்டி போட்டு வர, தேவி நில்லம்மா தேவி நில்லம்மா தேவ கொடி நில்லம்மா, தேவி நில்லம்மா அலரி பூவால மாலை கட்டி போட்டு வர, தேவி நில்லம்மா தேவி நில்லம்மா தேவ கொடி நில்லம்மா, தேவி நில்லம்மா பொனலி பூவால மாலை கட்டி போட்டு வர, தேவி நில்லம்மா தேவி நில்லம்மா தேவ கொடி நில்லம்மா, தேவி நில்லம்மா ரோஜா பூவால மாலை கட்டி போட்டு வர, தேவி நில்லம்மா தேவி நில்லம்மா தேவ கொடி நில்லம்மா, தேவி நில்லம்மா கன்னியம்மல கன்னியம்மல வணங்கி வந்தேன்.

ஒரு ரோஜா பூ போல தேவி மலர்ந்து வருவாயா, ஒரு ரோஜா பூ போல தேவி மலர்ந்து வருவாயா. கன்னியம்மல கன்னியம்மல வணங்கி வந்தேன்.

கதை சொல்ல வருவாயோடி, விளையாட வருவாயோடி, எம்மாறி கதை சொல்ல வருவாயோடி. ஒரு ஆயிரம் பார்வையில் எங்கள் கன்னியம்மா வரும் வேலையில், ஒரு ஆயிரம் பார்வையில் யான் தட்டு மாதிரி வரும் வேலையில், ஒரு கையில் சோளம் மறு கையில் ஈட்டி, ஒரு கையில் சோளம்

0: விளையாட வருவாயடி, என் கன்னியம்மா கதை சொல்ல வருவாயடி. ஒரு ஆயிரம் பார்வையில் என் கன்னியம்மா வரும் வேலையில், ஒரு ஆயிரம் பார்வையில் எங்க கன்னியம்மா வரும் வேலையில்.
1: சந்துரு, அடுத்ததா எங்க இருந்தாரு தெரியல, தலை தெரிக்க ஓடி வர்றாருப்பா ஒருத்தர் நம்மள்ட்ட வந்து பேசணும்னு.
2: யாரு?
1: அதோ நிக்கிறாரா? அவர்கிட்டையும் பேசியிருப்பா.
2: ஓ ஆமா ஐயா, வணக்கம் ஐயா. நீங்க இந்த கிராமத்துல பழங்குடி இனத்தவர்களுக்கான மேம்பாட்டு திட்டங்களை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச தகவல் கொஞ்சம் சொல்லுங்களேன் ஐயா.
3: என் பேர் பச்சையப்பன், விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுக்கா கோண கிராமம். 20 வருஷமாக இடம் இல்லாத அது தாது கலைஞ்சினே இங்கே இங்கே கலந்தோம். அங்கே கவர்மெண்ட்டு எதிர்பார்த்து எழுதி போட்டு கவர்மெண்ட்டு தான் வாங்கி கொடுத்தது. 2 ஏக்கரா 70 செண்டு கவர்மெண்ட்டு தான் வாங்கி கொடுத்து 48 பேருக்கு இடம் அழுது விட்டாங்க கவர்மெண்ட்டு மத்திய அரசுக்கு. அதில் வீடு கட்டிக்கிறது 30 வீடுக்கு மேலே கட்டி இருக்கிறோங்க, இன்னும் மீதி வீடு கட்டாத இருக்குதுங்க. அதில் நாங்கள் இதில் வாசிருக்கோம். 5,07,000 மத்திய அரசு நல்லா இடம் கொடுத்து எங்கள் ஆளுங்களுக்கு எல்லாமே வசதியாக ஆகிடுச்சுங்க. தண்ணியெல்லாம் வசதியாக இருக்குது. பனிக்காலம் ஆயில் குடிச்சில அது இது கடந்து ஒழிக்கணுமா நனைஞ்சிக்கணும் இந்த இதுலேயே இடமே இல்லாத இந்த ஜனத்துங்களுக்கு எக்கச்சமாக இடம் இல்லை. அதில் மேல்ட்டு கவர்மெண்ட்டுக்கு எழுதி கொடு இடம் வர வச்சு இப்போ வீடு கட்டியது நல்லா சந்தோஷமாக இருக்கிறோங்க. மனைவி மக்களோட பேரம் பற்றி எல்லாமே ஏட்டாங்க. 5 வருஷம்
1: சந்துரு, ஒரு அம்மா பாடினாங்க இல்லையா, அவங்க பாடினதை கேட்டு இன்னொரு அம்மா அவங்களும் பாடணும்னு நினைக்கிறாங்கப்பா.
2: இந்த பாட்டுனாலே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் தான்.
1: ஆமாப்பா, அவங்களையும் கொஞ்சம் பாட விடுப்பா.
2: சரி சரி சரி. ஆமா இப்படி.

0: பட்டகம் ஆயிடுவாங்க. அம்மா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல பாட்டம் ஒன்று பாடுங்களேன்.
1: என் பேர் சின்ன பொண்ணு, விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தலகா கோண கிராமத்துலேருந்து நான் பேசுகிறேன். காட்டுக்கு நாங்கள் அடிக்கடி போவோம். அதுக்கு முன்னெல்லாம் எங்கள் அப்பாலாம் வந்து ஊதாம்பழம் தூக்கிட்டு வரப்பில் பிடிப்பாங்க. சில பேர் கூப்பிடுவாங்க, நமக்கு எல்லாம் காட்டில் இருக்குதுங்க எலிப்பிடி அங்கே வான்னு கூப்பிடுவாங்க. எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. நாங்கள் வந்து கொம்பு எடுத்துக்கிட்டு காட்டுக்கு போவோம். அப்போ போகிறப்ப நாங்கள் சும்மா அழுப்பு தீர்த்ததுனால நாங்கள் எங்களுக்கு களைப்பாக இருக்கும். அதனால நாங்கள் பாட்டு பாடிக்கிட்டே போவோம். என்ன பாட்டுனாக்கா, வேட்டைக்கு சேர்ந்தது இந்த பாட்டு. என்னன்னாக்கா, ஒரு வெல்வெல்லாம் காட்டில் ஓடுது மானுங்க, ஒரு வெல்வெல்லாம் காட்டில் ஓடுது மானுங்க, தேடியே போறனே வள்ளியன் தேவனே, தேடிய போறனே வள்ளியன் தேவனே,
2: ஒரு வெல்வெல்லாம் காட்டில் ஓடுது மானுங்க, ஒரு வெல்வெல்லாம் காட்டில் ஓடுது மானுங்க, தேடி போறான் வள்ளி நாயகன், தேடி போறான் வள்ளி நாயகன், உம்மகத்த காத்தம்மாங்க செய்யும் தேரட்டம், உம்மகத்த

0: நிலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம் நினைவு.

இன்றைய பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் ஆர் வேதவல்லி அவர்கள் பாடியுள்ள பாசுரங்கள் இடம்பெறுகிறது. தொடக்கமாக சுற்றும் ஒளிவட்டம் என தொடங்கும் பெரியாழ்வார் பாசுரம்.

பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் இதுவரை ஆர் வேதவல்லி அவர்கள் பாடிய பாசுரங்கள் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் மேம்பாட்டுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நிதி ஆயோக் அமைப்பின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் தற்போது புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது. எத்தனால் கலந்த பெட்ரோல் மீதான கலால் வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. பிலிப்பைன்ஸில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 47 அதிகரித்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றும் தன்வி சர்மா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். விவசாயிகளின் மேம்பாட்டுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், நாட்டின் உணவு பாதுகாப்பு, ஊட்டச்சத்து மற்றும் வளர்ச்சியின் முதுகெலும்பாக விவசாயிகள் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளின் மேம்பாட்டிற்காக கடந்த 12 நிறைவேற்றிய திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டுள்ளார். குறிப்பாக விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டம் மற்றும் பயிர் காப்பீட்டு திட்டம் அவர்களின் வருவாய் பாதுகாப்பை உறுதி செய்வதோடு வேளாண் துறையின் வளர்ச்சிக்கும் வித்திட்டுள்ளதாக பிரதமர் கூறியுள்ளார். விவசாயிகளுக்கு நவீன தொழில்நுட்பங்களின் பலன்கள் சென்றடைய வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாளிதழ் ஒன்றில் எழுதியுள்ள கட்டுரையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். 2014 74 இருந்த விமான நிலையங்களின் எண்ணிக்கை தற்போது 160 கூடுதலாக அதிகரித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ரயில்வே துறையில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் அந்த கட்டுரையில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் சாலை மேம்பாட்டு பணிகளும் விரைவு சாலை வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாகவும் இதன் காரணமாக மக்கள் நம்பிக்கை பெற்ற தலைவராக அவர் திகழ்வதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார்.

0: தெரிவித்துள்ளார். நாட்டின் எல்லைப் பகுதிகளில் தகவல் தொடர்பு கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சல்மர் மாவட்டத்திற்குட்பட்ட ராம்கரில் பண்பலை ஒலிபரப்பு சேவையை காணொலி வாயிலாக தொடங்கி வைத்து அவர் பேசினார். எல்லையை ஒட்டிய பகுதிகளில் தகவல் தொடர்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் இதுவரை 427,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த தொகை விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுவதாக வேளாண் துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எத்தனால் கலந்த பெட்ரோல் மீதான கலால் வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. 22%, 25%, 27% மற்றும் 30% எத்தனால் கலந்த பெட்ரோலுக்கு மட்டுமே இது பொருந்தும் என்று நிதியமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனைக்கு ஊக்கமளிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர்கள் மற்றும் மாநிலங்களின் காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் கட்சி வளர்ச்சிக்கான பணிகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நிதி ஆயோக் அமைப்பின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் தற்போது நடைபெற்று வருகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்று வரும் இந்த கூட்டத்தில் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் துணைநிலை ஆளுநர்கள் பங்கேற்றுள்ளனர். கூட்டாட்சி தத்துவத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த கூட்டம் நடைபெறுவதாக பிரதமர் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சியை விரைவுபடுத்துவதற்கு அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்றி வருவதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் மத்திய மாநில அரசுகளின் ஒருங்கிணைந்த முயற்சிகள் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இயக்குநர் இமயம் என போற்றப்படும் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்குகள் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் உள்ள அவரது பண்ணை வீட்டில் இன்று நடைபெறுகின்றன. முழு அரசு மரியாதையுடன் அவரது இறுதிச் சடங்குகள் நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே தமிழ் திரையுலகை மாற்றி அமைத்த படைப்புகளை வழங்கியவர் பாரதி ராஜா என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் கிராமப்புற வாழ்க்கையை பாரதி ராஜா சித்தரித்த விதம் போற்றத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். திரைப்படத்துறையின் உச்சத்தை தொட்ட ஆளுமையாக பாரதி ராஜா திகழ்ந்ததாகவும் பிரதமர் கூறியுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரகாஷ் சிக் பரேக் தனது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இதற்கான கடிதத்தை மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனுக்கு அனுப்பியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். கேரளாவில் நிஃபா வைரஸ் பாதிப்பு ஒருவருக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது. கோழிக்கோட்டைச் சேர்ந்த ஒருவருக்கு இந்த நோய் உறுதி செய்யப்பட்டதையடுத்து கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மணிப்பூரில் ஆயுதங்களை வைத்திருந்த 8 பேரை அம்மாநில காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். உக்ருல் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் காவல்துறையினர் வழக்கமான சோதனையில் ஈடுபட்டிருந்த போது இவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்த ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. பீகாரில் இடி மின்னல் தாக்கியதில் 5 பேர் உயிரிழந்தனர். ககாரியா மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் இன்று அதிகாலை இந்த சம்பவம் நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். பிலிப்பைன்ஸில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 47 அதிகரித்துள்ளது. 31 பேரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இந்த நிலநடுக்கத்தில் 688 பேர் காயமடைந்துள்ளதாகவும் 75,000 மேற்பட்ட வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா மீண்டும் தாக்குதலை தொடங்கியுள்ளது. இதன் காரணமாக ஹோர்முஸ் நீரிணை மூடப்படுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. ஈரானின் பல்வேறு

பகுதிகளில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்நாட்டு செய்தி நிறுவனங்கள் கூறியுள்ளன. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றும் தன்வி சர்மா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் பி வி சிந்து 22-10, 21-12 என்ற செட்கணக்கில் இஷாராணி பருவாவை வென்றார். தன்வி சர்மா 21-13, 21-15 என்ற செட்கணக்கில் மால்விகா பன்சோடை வென்றார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அங்கிதா பகத் மூன்றாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் அவர் நெதர்லாந்தின் குவின்டி ரோஃபனை வென்றார். மற்றொரு இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் வெற்றி பெற்று கீர்த்தி சர்மாவும் மூன்றாவது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். புக்கெட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் ஜெனித் அப்கிகைல் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 16-21, 21-16, 21-14 என்ற செட்கணக்கில் தாய்லாந்தின் பேட்ரபோன் ரங்ரூப் பிரமாங் தங்குன் சீதா பிரசாத் இணையை வென்றது. இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் ஏ அணிக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி சற்றுமுன் வரை 30.1 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 206 ரன் எடுத்துள்ளது. தம்புல்லாவில் நடைபெற்று வரும் இப்போட்டி மழை காரணமாக 49 ஓவராக குறைக்கப்பட்டது. இலங்கைக்கு எதிரான 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. பவிகா அஹிர் தலைமையிலான இந்த அணியில் 15 பேர் இடம்பெற்றுள்ளனர். 3 ஒருநாள் மற்றும் 2020 கிரிக்கெட் போட்டிகளில் இரு அணிகளும் பங்கேற்கின்றன. 2020 கிரிக்கெட் போட்டிகள் சென்னையிலும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகள் புதுச்சேரியிலும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சௌத்ரி போலிப்பள்ளி அமெரிக்காவின் ட்ரே ஹில்டர் பிராண்ட் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-3 என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் ரீஸ் டால்டர் மேக் கிகார் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் மேம்பாட்டுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்.

0: கில்லர் பிராண்ட் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-3 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ரீஸ் டால்டர் மேக் கிகார் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் மேம்பாட்டுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நிதி ஆயோக் அமைப்பின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் தற்போது புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது. எத்தனால் கலந்த பெட்ரோல் மீதான கலால் வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. பிலிப்பைன்ஸில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 47 அதிகரித்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து மற்றும் தன்வி சர்மா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:13.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே. விஜயலட்சுமி அவர்கள்.
3: ஒரு நல்லது செய்யணும்னு வந்தால் 4 பேர் 4 சொல்லத்தான் சொல்லுவாங்க. வெட்ட வெளியில் வந்து நின்னா அப்படித்தான் புழுதி காத்து அடிக்கும், மழையும் பெய்யும். அதற்காக நல்லதுன்னு தோணுவதை செய்யாமல் இருக்க முடியுமா? உனக்கு நல்லது போல அது என்ன தெரியும்? ஆளுங்கட்சிக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன்னா சொல்லிக்கிட்டுரு. நல்லபடியா நான் சொல்லி நீ கேட்கல என்றவன் மின்னல் வேகத்தில் அவளை அறைக்குள் இழுத்து தள்ளிவிட்டு கதவை சாத்தி விடுகிறான். அவளுடைய எதிர்ப்புகள் ஆற்றோட்டத்தை எதிர்க்கும் சருகு இலைகளாகின்றன. வானமே கருந்திரையாய் தனக்கும் வெளிவுலகுக்கும் இடையே பேரொலியுடன் வந்து விழுந்து விட்டாற்போல் அவள் விக்குத்துப் போகிறாள். கதவை படபடவென்று தட்டுகிறாள். தாத்தா, தாத்தா, கதவை திறங்க தாத்தா என்று கத்துகிறாள். எதிரொலியே இல்லை. அறைக்குள் அவன் இழுத்து தள்ளிய போது வீழ்ந்ததனால் முழங்காலில் அடிபட்டு எரிச்சல் மண்டுகிறது. கரகரவென்று கண்ணீர் வழிந்து கன்னங்களை நனைக்கிறது. சே, கண்ணீர் விடுகிறேனா என துடைத்துக் கொண்டு திரும்பவும் பலம் கொண்ட மட்டும் கதவை தட்டுகிறாள். பயனில்லை. உள்ளே இருட்டாக இருக்கிறது. சுவரில் தடவி பார்க்கிறாள். மின்விசைப்பித்தான் ஒன்றும் தட்டுப்படவில்லை. புதிய சுண்ணாம்பு உள்ளே நெடியடிக்கிறது. கீழே சிமிட்டி மணல் சொரசொரவென்று உறுத்துகிறது. புதியதாக கட்டிய அறையாக இருக்கலாம். ஒரு புறம் சாக்கு மூட்டைகள் தட்டுப்படுகின்றன. வைக்கோலும் புலனாகிறது. மாட்டுத்தீவனம் அடைத்திருக்கும் அறையது. யாருடைய வீடு? ராஜபூஷணியின் வீடுதானோ என்னமோ. அவளுடைய கையாட்கள்தான் இத்தகைய இழி செயலை செய்திருக்கிறார்களா? எதிர்கட்சி ஆட்களை இப்படி கடத்தி சென்று அடைத்து வைக்கும் நிலைக்கு ஒரு தேசிய ஸ்தாபனமாக விளங்கிய கட்சி வளர்ந்திருக்கிறது. தியாகத்திலும் அகிம்சையிலும் மாற்றானே ஊறு செய்யாமல் மதிக்கும் தகைமையினாலும் வளர்ந்த ஸ்தாபனத்தின் முத்திரையை போட்டுக்கொண்டு எத்தகைய இனமான செயல்களை செய்கிறார்கள். ஸ்ரீனிவாசனையோ அழகிய மணவாளனையோ அத்திம்பெரையோ அக்காவையோ நினைத்து பார்க்க இயலாதபடி தன்னை பற்றிய திகிலில் அவள் நடுங்குகிறாள். எவரேனும் 4 முரடர்கள் வந்து கதவை திறந்து பெண்ணாய் பிறந்ததன் பலவீனத்தை இதற்கு முன்பு அவள் எப்போதும் இப்படி உணர்ந்ததில்லை. ஒரு ஆண் இதே நிலையில் அகப்பட்டு கொண்டிருந்தால் கொன்று விடுவார்களோ என்று மட்டும்தான் அஞ்சுவான். இது கொலைக்கும் மேல். அப்படி ஏதேனும் நடந்து விடுமானால் நெஞ்சுலர்ந்து போகிறாள். சிந்திக்க சக்தி இல்லை. அவன் கேட்ட வாக்குறுதியை அவள் கொடுத்திருக்க மாட்டாளா? ஞானம்மா, உங்கள் கருத்து எவ்வளவு சரியாக பலித்திருக்கிறது. ஒரு பெண் தன்னிடமுள்ள விலை மதிக்க ஒண்ணாத பெண்மைக்காக எப்போதும் பாதுகாப்பை நாட வேண்டி இருப்பதனாலேயே பலவீனமுடையவளாகிறாள் என்பதை புரிந்து கொள்ளாத மட்டியாக இருந்தாலே பொதுக்கூட்டங்களுக்கு செல்கையில் எத்தனை ஆண்கள் அவளை சூழ்ந்து கொள்வார்கள்? வேதகிரி, சுப்புசாமி, கிருஷ்ணமூர்த்தி, வைத்தியநாதன் எல்லோரும் அவளுடைய இனத்தைச் சேர்ந்த ஆடவர்கள்தான். அவர்களில் ஒருவர் கூட அவளுக்கு பத்திரமாக உதவவில்லையே. கீழ்த்தரமான உணர்வுகள் எல்லாம் கட்டவிழ்ந்து விடக்கூடிய நாட்களில் இத்தகைய சந்தர்ப்பங்களின் அபாயத்தை உணர்ந்து ஒருவன் கூட அவளுக்கு மெய்க்காவலனாக இருக்கவில்லையே. ஏன், அத்திம்பேர் அவளுக்கு அப்படி இருந்திருக்க கூடாதா? அந்த கூட்டத்துக்கு அவர் வரவே இல்லை. ஆஸ்துமா தொந்தரவினால் அவதிப்படுகிறாராம். கோழைகள், பிறர் முகத்தில் சேற்றை வீசுகிறோமே என்ற உணர்வின்றி வீசிய அழகிய மணவாளனுக்கு என்ன ஆயிற்று? கை

0: அவள் முகத்தில் அடிபட்டிருக்கும். நாளையே பிளாஸ்திரியை ஒட்டி கொண்டு தேர்தல் சாவடியில் வந்து நிற்பானாக இருக்கும். அவள் திகில் குழி பறிக்கும் போது பசித்தீயும் கிளர்ந்து எரிகிறது. மணி 10 இருக்குமோ 11 இருக்குமோ. அன்று பகல் குடியாத்தத்தில் ஓட்டலில் இருந்து சாப்பாடு தெரிவித்து வைத்திருந்தார்கள். அது ஒரே காரமாக இருந்தது. பிறகு மாலையில் எங்கோ வழிநடையில் சிற்றுண்டி, அதுவும் ஒரே பச்சை மிளகாய் மயமாக இருந்தது. அதை விழுங்கி வைத்தாள். இப்போது வயிறு நெஞ்சு எல்லாம் எரிகிறது. அவமானம் நேர்ந்துவிட்டால் பிறகு அவளால் உயிரோடு தலை தூக்க முடியுமா? ஆண்டவனே, இதுபோல் மேல்நாட்டு பெண் எவளுக்கேனும் நேர்ந்தால் மீண்டு வந்து வழக்காடி நியாயம் கேட்டிருப்பாள். தவறிழைத்தவருக்கு தண்டனை வாங்கி கொடுப்பாள். ஒரு கலக்கு கலக்குவாள். அவளுக்கு அத்தகைய தம்பு இருக்கிறதா? நிரூபிக்க உண்மை கூறினால் அது அவமானமாகும் என்று அமுக்கி வைப்பதுதான் இங்கே அதிகம். ஆண்டவனே, அவ்விதம் ஏதும் நேராமல் இருக்கட்டும். அவள் நியாயத்துக்காகவே போராடுகிறாள். பண்பு குறைவான எந்த செயலையும் அவள் ஒப்புக்கொள்ளவில்லை. எங்கோ விளக்கு போடுவது போல் ஒரு உணர்வு தோன்றுகிறது. ஒருவேளை கிழவனாக இருக்குமோ? கதவை பலம் கொண்டு மட்டும் தட்டுகிறாள். கைதான் நோகுகிறது. உள்ளே ஏதேனும் கல் கட்டி மரம் இருக்குமோ என்று தடவி பார்க்கிறாள். ஒன்றும் தென்படவில்லை. இடுத்து இடுத்து சோர்ந்தவள் தன் தொண்டை எட்டும் வரையிலும் உரத்த குரலில் கத்துகிறாள். சார் சார், அம்மா அம்மா, யாராயினும் வந்து கதவை திறங்களேன். தாழ்வரையில் செருப்பொலி கேட்பது போல் இருக்கிறது. கூர்ந்து கேட்டுவிட்டு மீண்டும் உறக்க கத்துகிறாள். தாத்தா, கதவை திறங்க தாத்தா. வராந்தாவில் யாரோ விளக்கை போடுகிறார்கள் என்று தோன்றுகிறது. அவள் நம்பிக்கை திரியை தூண்டிக்கொண்டு கதவை இடிக்கிறாள். யார் கதவை பூட்டினார்கள்? யார் உள்ளே? குரல் மெதுவாகத்தான் செவிகளில் விழுகிறது. கிழவன் இல்லை. மர்மக்கதைகளில் வருவது போல் இருக்கிறதே. என்னை திறந்து விடுங்கள், யாராயிருந்தாலும் திறந்து விடுங்கள். கெஞ்சியவளுக்கு உடனே திகில் கவ்விக்கொள்கிறது. ராஜபூஷணியின் ஆட்களை எவரேனும் வந்திருப்பார்களோ? கடகடவென்ற சிரிப்பு சத்தத்துடன் மீசையை முறுக்கி கொண்டு ஒரு முரட்டு ஆள் அவளை தகாத பார்வையுடன் கொத்தி இழுப்பானோ என்ற கற்பனையில் அவள் ரத்தம் சுண்டி போகிறது. கூட்டு திறக்கும் ஓசை கேட்கையில் அவள் ஆவியாகி போனார் போல் நிற்கிறாள். ஒளி உள்ளே பாய்கிறது. வாட் நான்சென்ஸ், யார் நீங்க? தன்னை கூர்ந்து நோக்கும் இளைஞன் அறிவு மலர்ச்சி எய்தவன் என்று அறியும் போது அவள் தான் ஆவியாகி போயிருக்கவில்லையே என்று குன்றி போகிறாள். நீங்க யாரு? இங்கே யார் கூட்டி வந்தது? இது யார் வீடு என்றெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. பொதுக்கூட்ட மைதானத்திலிருந்து இங்கு கடத்தி வரப்பட்டு சிறை வைக்கப்பட்டேன். ஒரு கிழவன் என்னை வண்டியில் கூட்டி வந்தான். அவனுக்கு புரிந்து கொள்ள சில வினாடிகள் ஆகின்றன. ஓ, நீங்க? நான் மைத்ரி, சுதந்திர கட்சி கூட்டத்தில் பேச இருந்தவள். ஓ, நீங்கள்தான் அந்த மைத்ரியா? அடடா, வாங்க வாங்க. அட பாவி பயல்களா, இந்த வேல்சாமி கிழவனா இத்தனைக்கு துணிஞ்சான்? எந்த காரில் கூட்டின்னு வந்தாங்க? கருப்பு கலர். அப்ப சரி, சர்வீஸுக்கு போயிருந்த வண்டியை எடுத்துட்டு வரேன்னு டிரைவர் போனான். இப்படி பண்ணிட்டாங்க. மை குட்னஸ், ரொம்ப மன்னிச்சுக்கங்க. உள்ளே வாங்க. அவன் வராந்தா வாயிற்படி ஏறி அவளை அழைக்கிறான். ஒளி வெள்ளத்தில் வைக்கோல் மாசும் கண்ணீர் கதையுமாக அவள் ஆண்டவனுக்கு நன்றி செலுத்தும் முன்பு இந்த இளைஞனை நம்பலாமா என்ற ஐயம் தோன்ற அசையாமல் நிற்கிறாள். எஸ்கியூஸ் மீ, நீங்க யாரோ என்னமோ எனக்கு தெரியாது. எனக்கு இன்று நேர்ந்த அனுபவத்தை நினைச்சால் படியேறி வரும் துணிவு இல்லை. கதவை திறந்து விட்டீர்கள், மிக்க நன்றி.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசித்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். இதன் தொடர்ச்சியினை நாளை கேட்கலாம் நேயர்களே.

நேர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 0444249

4458 என்ற தொலைபேசி எண்ணிலும், விண்ணப்பங்களுக்கு agnchn1@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் பதிவு செய்யலாம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 1:04.
1: 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையின் நேயர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பது கங்கா. திரைத்துறையில் பெண்கள் இந்த வரிசையில இன்னைக்கு நம்ம ஷோவோட ஸ்டார். 40க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்தவர். ஹிந்தி, தமிழ், மலையாளம், கன்னடம் மற்றும் தெலுங்கு மொழிகள்ல நடிச்சிருக்காங்க. ஹீரோயினாக மட்டுமல்லாம சப்போர்ட்டிங் ரோல்களிலும் தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி இருக்காங்க. தமிழ்ல இவர் அறிமுகமான முதல் படமே இவருக்கு நல்ல வரவேற்பை பெற்று தந்தது. யார் இவர்? இந்த கிளிப்பை கேளுங்க.

என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா? 2002 வெளியான ஜெமினி திரைப்படம் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமாகி ரசிகர்களை கவர்ந்த நடிகை கிரண் அவர்கள் தான் இன்றைய மகளிர் நேரம் ஷோ உடைய ஸ்டார்.

0: நடிகை கிரண் அவர்கள் 1981 ஆண்டு ஜனவரி மாதம் 11 தேதி ராஜஸ்தான்ல இருக்கிற ஜெய்ப்பூர்ல பிறந்தாங்க. நடிகை கிரண் அவர்கள் பாலிவுட் நடிகையான ரவீனா டாண்டன் அவர்களுடைய கசின் ஆவார். இவர் மும்பையில இருக்கிற கல்லூரியில கல்வி பயின்றார். கல்லூரி படிப்பிற்கு பிறகு மாடலிங் துறையிலும் வலம் வந்தார். நடிகை கிரண் அவர்கள் தற்காப்பு கலையிலும் தேர்ச்சி பெற்றவர். இத பேட்டி ஒன்றில் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. நடிகை கிரண் அவர்கள் முதல்ல அறிமுகமானது ஹிந்தி திரைத்துறையில தான். தமிழ்ல இவர் 2002 ஆண்டு இயக்குனர் சரண் அவர்களுடைய இயக்கத்துல வெளியான ஜெமினி படம் மூலமாக அறிமுகமானாங்க. இந்த படத்துல இவர் மனிஷா நட்வர்லால் என்கின்ற கேரக்டர்ல நடிகர் விக்ரம் அவர்களுக்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க. கலகலப்பான பெண்ணான மனிஷா நாயகனை சந்தித்த பிறகு அவன் மீது காதல் கொண்டு வலம் வராங்க. அவனுடைய உண்மை நிலையை அறிந்த பிறகு மனம் உடைந்து போக முடிவில் திருந்திய தன் அவனுடன் இணையும் கதாபாத்திரத்துல வெகு பொருத்தமான நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை கிரண் அவர்கள் ஜெமினி திரைப்படத்துல. இந்த படத்துல இவர் நாயகனுடன் உரையாடும் காட்சிகள், தீவானா பாடல் ரசிகர்களால மறக்க முடியாதவை. இப்பொழுது உங்களுக்காக இவரும் நாயகனும் உரையாடும் காட்சி தான் வருது ஜெமினி திரைப்படத்துல இருந்து.
1: ஈவினிங் காலேஜ்ல சேர போற.
2: ஏன் பகல்ல தான இருக்கும் காலேஜ்?
1: ஏன்னா பகல்ல எனக்கு பல வேலைங்க. காலையில 6-8 யோகா கிளாஸஸ், 9-12 ஃபேஷன் டிசைனிங், 2-4 குக்கரி கிளாஸஸ், இனிமே ஈவினிங் காலேஜ். ஆமா, பகல நீங்க என்ன
2: பண்றீங்க? பகல் எனக்கு கூட பல வேலைங்க இருக்குங்க. நான் கூட விட்டு போன படிப்பு எப்படி முடிக்கிறதுன்னு நினைச்சுக்கிட்டேன்.
3: கடவுளே கடவுளே கடவுளே, ஏய் அதுக்குள்ள எல்லாம் கேக்குதாடா டேய், கேக்குதாம்பா.
2: ஓகே,
1: ஐயோ படிக்க ஆசைப்படுதுல, என்ன தப்பு?
3: ஒன்னும் தப்பு இல்ல.
1: குட் பாய்,
3: குட் பை.
1: நீங்க இதை வச்சுக்கோங்க, நான் வேற ஒரு அப்ளிகேஷன் வாங்கிக்கிறேன். நான் பிஏ எகனாமிக்ஸ் தான் சேர போறேன். நீங்களும் அதுலயே சேருங்க. வர குட் லக்.
0: முன்பு பிடிக்காத அத்தனையும் இன்று பிடிக்கின்றது. சொல்வதற்கு பல இருந்தும் ஒற்றை சொல் கூட வெளிவரவில்லை. இப்படி இவ்வனைத்தும் இவளுக்கு ஏற்பட என்ன காரணம் கேட்போமா? மங்கையின் மன உணர்வுகளை இந்த பாடலில் பாடல் வருகின்றது ஜெமினி திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

0: पता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जीत और टीबी की हार।
1: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
2: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभी।
0: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: பசியுடன் இருக்கும் நம்ம நேயர்களுக்கு செவிக்கு விருந்தாக மகளிர் நேர நிகழ்ச்சியில நடிகை கிரண் அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர, ஜெமினி, வில்லன், அன்பே சிவம், அரசு, பரசுராம், தென்னவன், திவான், வின்னர், திருமலை, நியூ, சின்னா, திமுரு, இது காதல் வரும் பருவம், வசூல், ராஜாதி ராஜா, நாளை நமதே, ஜக்குபாய், குரு சிஷ்யன், சகுனி, ஆம்பல, முத்தின கத்திரிக்கா, மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் முதலிய படங்கள் தமிழ்ல இவருடைய நடிப்பில் வெளியான படங்கள் ஆகும். நடிகை கிரண் அவர்கள் பல படங்கள்ல பாடல் காட்சிக்கு மட்டுமே தோன்றி நடிச்சிருக்காங்க. இப்பொழுது உங்களுக்காக நியூ திரைப்படத்துல இருந்து இவர் நடித்த ஒரு சீன் வருது.
4: ஏ செயல தப்பு இல்ல, உங்க பார்வையில தப்பு இருக்கு, உங்க மனசுல தப்பு இருக்கு, அதனாலதான் நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு தப்பாவே இருக்கு. உங்க அத்துக்கார் நல்லா இருக்கணும், நல்லா குழந்தை பிறக்கணும் அப்படின்னு வந்து வேண்டிக்க, அத சொல்லத்தான் வந்தேன். நான் வரேன் தங்கச்சி.
5: தங்கச்சி, உங்க வீட்டு பஜனைக்கு நான் கண்டிப்பா வரேன்.
3: மனம் கவர்ந்த மங்கைக்கு எது பிடிக்கும் என்று கேட்கின்றான் இங்கொருவன். அவனையே அவளுக்கு பிடித்துவிட்ட பிறகு வேறு என்ன சொல்லுவாள்? இவ்விருவரின் உரையாடல்கள் உங்களுக்கு பாடலாக வருகின்றது. வில்லன் திரைப்படத்திலிருந்து.

0: வானிலை எப்படி இருந்தாலும் நம்ம வானொலியில மகளிர் நேரம் நிகழ்ச்சி கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு நடிகை கிரண் அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. 2002 இயக்குனர் KS ரவிக்குமார் அவர்களுடைய இயக்கத்துல வெளியான படம் வில்லன். இந்த படத்துல நடிகர் அஜித் அவர்களுக்கு ஜோடியாக லாவண்யா என்கிற கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க நடிகை கிரண். தன் அக்கா குடும்பத்துடன் வசித்து வருபவர் நாயகனை கண்டவுடன் மோதல் கொண்டு பின்பு அவனுடைய செயல்களால ஈர்க்கப்பட்டு அவனை நேசிக்கிறாங்க. தன் அக்கா கணவனின் தீய செயல்களை கண்டு நாயகனுக்கு உதவும் லாவண்யா கேரக்டர்ல வெகு பொருத்தமாக தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை கிரண். வில்லன் படத்துல வரும் 18 வயதில் பாடல் ரசிகர்களுடைய விருப்ப பாடல்களுக்குள் அடங்கும். இப்பொழுது உங்களுக்காக இவர் நாயகனிடம் தன்னுடைய உணர்வுகளை பகிரும் காட்சி தான் வருது வில்லன் திரைப்படத்துல இருந்து.
1: மாமா, அந்த பதவிக்கு வரவே கூடாது, அதுக்கு நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். மேல சந்தேகமா இருக்கா? லுக், நான் உங்க மேல உயிரிய வச்சிருக்கேன். அந்த அக்கறையில தான் நான் உங்களை இவ்வளவு கேள்வி கேட்டேன். நான் உங்க மேல சத்தியமா சொல்றேன் சிவா, நானும் உங்க கூட சேர்ந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நான் உங்களை நிறைய தப்பா பேசிட்டேன் சிவா, என்ன மன்னிச்சிடுங்க.
0: ஓவியத்தின் மீது காதல் கொண்டவர்கள் பலர் உண்டு, ஆனால் ஓவியத்தாலே காதல் கொண்டவர்கள் இவர்கள் தானோ? இன்று நாம் இன்னும் அளவில் தங்களுடைய காதல் காவியத்தை ஓவியமாக இந்த பாடலின் மூலம் வெளிப்படுத்துகின்றார்கள். கேட்போமா? பாடல் வருகின்றது அன்பே சிவம் திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்களுக்கான ஓய்வு நேரத்துல மகளிர் நேரம் நிகழ்ச்சி கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு நடிகை கிரண் அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வரேன். 2003 இயக்குனர் சுந்தர் சி அவர்களுடைய இயக்கத்துல வெளியான படம் அன்பே சிவம். இந்த படத்துல பால சரஸ்வதி என்கின்ற கதாபாத்திரத்துல செல்வந்தர் வீட்டு பெண்ணாக நடிச்சிருப்பாங்க நடிகை கிரண். தந்தையுடைய உண்மை குணத்தை அறியாமல் கலைகளை நேசிப்பவள் நாயகனுடைய திறனை கண்டு ரசித்து அவன் மீது நேசம் கொள்கிறாள். தந்தையுடைய சொற்களால நாயகனுடைய மறைவை உண்மை என்று நம்பி வாழ்வினுடைய அடுத்த கட்டத்திற்கு முன் செல்றாங்க பால சரஸ்வதி. யதார்த்தமான பெண்ணான பால சரஸ்வதி கேரக்டர்ல வெகு பொருத்தமான நடிப்பை வெளிப்படுத்தி ரசிகர்களை ஈர்த்திருப்பாங்க நடிகை கிரண் அவர்கள் அன்பே சிவம் திரைப்படத்துல. இந்த படத்துல வரும் பூ வாசம் பாடல் பலருடைய மனதை வருடிய பாடல் அல்லவா? இப்பொழுது உங்களுக்காக பால சரஸ்வதி தன்னுடைய விருப்பத்தை நாயகனிடம் சொல்லும் காட்சி தான் வருது அன்பே சிவம் திரைப்படத்துல இருந்து.
1: எல்லாத்துக்கும் தான் அன்னைக்கு தெருவுல இன்னைக்கு வீட்டுல சாரி ஒரு வாட்டியாவது சாரி சொல்லலன்னா என்னால நிம்மதியா இருக்க முடியாது.
2: நிறைய வாட்டி சொல்லிட்டீங்களே.
1: எனக்கு நீங்க ஒரு ஃபேவர் பண்ணணும்.
2: சொல்லுங்க.
1: ஒண்ணு இல்ல ரெண்டு. என் ஸ்டுடியோல உங்க கால் பண்ணணும்.
2: எங்க உங்க ஸ்டுடியோவா?
1: இங்க வாங்க.

0: ஸ்டுடியோ.
1: கால் பச்சாச்சு. பேப்பர் நம்பர் 2.
0: நீங்க எனக்கு ஒரு படம் வரைஞ்சு தரணும். கம்ப்யூட்டர்ல இல்ல, கேன்வாஸ்ல. சமீபத்துல நீங்க பார்த்து ரசிச்ச, உங்களை அட்ராக்ட் பண்ண இல்ல பாதிச்ச எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. வெறும் ஸ்கெட்சா போட்டாலும் சரி. பிளீஸ், நான் ஆர்டிஸ்ட மதிக்க தெரியாத பொண்ணு இல்ல. நான் பணக்கார வீட்டு பொண்ணுதான். ஆனா பணக்காரங்கிற திமிர் எனக்கு கிடையாது. நான் எங்க அப்பா மாதிரி இல்ல, அம்மா மாதிரி.
2: சகா, விடுபடவே முடியாமல் ஒருவரிடம் சிக்கிக்கொண்டார் இங்கொருவர். அதிலிருந்து மீளவும் முடியுமா? காரணம் தெரிந்தும் தவிப்பது வீண்தானே. யார் யாரிடம் மாட்டிக்கொண்டார் என்பதை பாடல் மூலம் அறிவோம். பாடல் வருகின்றது தென்னவன் திரைப்படத்திலிருந்து, நம்ம நிகழ்ச்சியில உங்களுக்காக.

எங்க பயணித்தாலும் சற்று ஓய்வெடுக்க விரும்பும் இந்த மதிய நேரத்துல மகளிர் நேரம் நிகழ்ச்சியில நடிகை கிரண் அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. 2003 வெளியான தென்னவன் திரைப்படத்துல நடிகர் விஜயகாந்த் அவர்களுக்கு ஜோடியாக திவ்யா கேரக்டர்ல தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை கிரண். நாயகனுடைய செயல்களால் அவனுடைய குணத்தை அறிந்து அவன் மீது மதிப்பு கொண்டு பின்பு அது காதலாக மாற பின் அவனுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்புடன் நாயகனை திருமணம் செய்து கொள்றாங்க திவ்யா. பல இன்னல்களை சந்தித்தாலும் நாயகன் மேல் தீரா நேசம் கொண்டு வலம் வரும் திவ்யா கேரக்டர்ல அந்த கேரக்டருக்கு ஏற்ற வகையில தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை கிரண். தென்னவன் திரைப்படத்துல வரும் வினோதனே வட்ட வட்ட நிலவுக்கு பாடல்கள் ரசிகர்களுடைய நினைவில் வலம் வரும் பாடல்கள் ஆகும். எத்தகைய வலிமையானவனாக இருந்தாலும் காதலில் விழுந்துதானே ஆக வேண்டும். அப்படி விழுந்துவிட்டால் அந்த நிலையை இதைவிட வேறு எப்படி விவரிப்பது என்று நாம் எண்ணும் அளவில் ஒரு பாடல் வருகின்றது வின்னர் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

0: நடிப்பில் வெளியாகி ரசிகர்களை மிகவும் கவர்ந்த படங்களில் இந்த படமும் ஒன்று. இந்த படத்துல நீலவேணி கேரக்டர்ல நடிகர் பிரசாந்த் அவர்களுக்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க நடிகை கிரண். நாயகனுடன் மோதல் கொண்டு பின்பு அவனை காதலிக்கும் நீலவேணி தன் குடும்ப உறுப்பினர்களுடைய செயல்களால அவனை இழக்கும் சூழல் ஏற்பட பின்பு நாயகனுடைய செயல்களால் மீண்டும் அவனுடன் இணையும் கதாபாத்திரத்துல தன்னுடைய நடிப்பை வெகு பொருத்தமாக வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை கிரண் அவர்கள் இந்த படத்துல. வின்னர் படத்துல வரும் பாடல்கள் ரசிகர்களுடைய மனம் கவர்ந்தவை ஆகும். வின்னர் படத்துல இவர் வரும் காட்சிகள் பலவும் ரசிகர்களுடைய நினைவில் இடம் பிடித்தவை. இப்பொழுது உங்களுக்காக இந்த படத்துல இருந்து நீலவேணியும் நாயகனும் உரையாடும் காட்சி வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: தெரியாம பேசாத, இந்த ஊருக்குள்ள வரத்துக்கும் போறதுக்கும் ஒரே வழி ட்ரெயின் தான். அந்த ட்ரெயினும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் வரும். நாளைக்கு மத்தியானம் 12 மணிக்கு தான் அடுத்த ட்ரெயின்.
2: அதெல்லாம் எனக்கு தெரியும், இருந்து கூட்டிட்டு போறேன்.
1: அதுக்குள்ள அப்பா உன்னை பார்த்துட்டாருனா?
0: மனதிற்கு உற்சாகம் வந்துவிட்டால் அமைதியாக இருக்க இயலுமா? பாடல் வருது திருமலை திரைப்படத்தில இருந்து நம்ம நிகழ்ச்சியில உங்களுக்காக.
3: மலையாள பகவதி, மலையாள பகவதி, மருதாணி வாயால மந்திரத்தை சொன்னேனே, மனம் போல வாழ்கின்ற மகராச நீதானே, குருமேடு கோபுரமாய் தனரேகை தாராளமாய், ஜாதகத்தில் உள்ளதையா சங்கடங்கள் இல்லையா, சந்திரராய் சூரியராய் உன் பேரு நிலைச்சிருக்க, எக்கம்மா வாக்கு சொல்ல ஜாமத்தில் வந்தாளையா.

ஏற்படும் இறக்கத்தில் சிக்கி தவிக்கும் இந்த மதிய நேரத்துல மகளிர் நேரம் நிகழ்ச்சியில நடிகை கிரண் அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. நடிகை கிரண் அவர்கள் சப்போர்ட்டிங் ரோல்களிலும் பல படங்கள்ல நடிச்சிருக்காங்க. 2012 வெளியான சகுனி திரைப்படத்துல நெகட்டிவ் ரோல்ல தன்னுடைய நடிப்பை வசுந்தரா தேவி கேரக்டர்ல வெளிப்படுத்தியிருப்பாங்க. 2015 வெளியான ஆம்பல திரைப்படத்துல 3 சகோதரிகளில் ஒருவராக சின்ன பொண்ணு கேரக்டர்ல தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க நடிகை கிரண். இவருடைய நடிப்பில் வெளியான பல பாடல்கள் இன்றும் ரசிகர்களுடைய மத்தியில் வலம் வருபவை. அவளை கண்ட பிறகு இவன் அடைந்த உணர்வுகளை இவ்விதம் சொல்வது. அமைதியாக இருந்த இவனுள் ஒரு போர்க்களத்தையே நிகழ்த்திவிட்டாள் அவள். மனம் கவர்ந்த மங்கையால் அல்லல் படும் இவன் உணர்வுகளை நாமும் சற்று கேட்போமே. பாடல் உங்களுக்காக வருது ஜெமினி திரைப்படத்திலிருந்து.

வணக்கம் நிகழ்ச்சியுடைய நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. தன்னுடைய நடிப்பால ரசிகர்களை கவர்ந்த நடிகைகளில் ஒருவரான நடிகை கிரண் அவர்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். ஷோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். சொல்பவர் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், சொல்லப்படும் கருத்துக்களை மட்டும் ஆராய்ந்து புரிந்து கொண்டால் வெற்றி உங்களுக்கே. மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கங்கா.

நேர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 0444249864458 என்ற தொலைபேசி எண்ணிலும், விண்ணப்பங்களுக்கு agnchn1@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் பதிவு செய்யலாம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

என்றும் இனியவை. இனிமையான பாடல்களை கேட்டு மகிழலாம் நேயர்களே. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசன் வரிகளில் படித்தல் மட்டும் போதுமா படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாஸ், டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடல்.

கேட்ட அந்த பாடலுடன் என்று மணியவை நிறைவு பெறுகிறது. நேர்களே, இன்றிரவு 7:30 உழவர் உலகம். நூற்புழு மேலாண்மையில் புதிய தொழில்நுட்பங்கள் குறித்து கடலூர் கரும்பு ஆராய்ச்சி நிலைய நூற்புழுவியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் ஜெயகுமார் அவர்களின் உரை. அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தியாகவே இடம்பெறும்.

2:55 PM ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். கன்னியாகுமரி மாவட்டம் நெய்யூர் 9 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் 4 மூக்கு, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், ஊத்து, அடையாமடை, சோலையாறு, குண்டாரணை ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், பாலமூர், சித்தாறு, பெருஞ்சாணி அணை, காக்காச்சி, கொளச்சல், உப்பாசி, வால்பாறை, புத்தன் அணை, சின்கொனா ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், பாபநாசம், சூரலக்கோடு, முள்ளங்கினா விளை, குழித்துறை, முக்கூடல் அணை, கொட்டாரம், செங்கோட்டை, பேச்சிப்பாறை, கன்னியாகுமரி, மாம்பிழத்துறையாறு, களிகள், வால்பாறை, பரம்பிக்குளம், ஆழியாறு திட்டப்பகுதி, பெரியாறு, ஆணைக்கிடங்கு, மாஞ்சோலை, கொடுமுடியாறு அணை, வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், திற்பரப்பு, நாகர்கோவில்

நேரம் 3:15. பன்மொழி பாடல்களை அடுத்தது ஒரு தெலுங்கு சாகுதா கேட்க போறோம். சீதா குக்கச்சிலக்கா படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், SP சைலஜா குரலில்.

நேரம் 3:19:44. பன்மொழி பாடல்களை தெலுங்கு சாங்ஸ் கேட்டாச்சு. அடுத்து ஹிந்தி பாட்டு கேட்கலாம். பேட்டா படத்திற்காக உதித் நாராயணன், அனுராத் பத்வால் பாடிய பாடல்.

நேரம் 3:25. பன்மொழி பாடல்களை தெலுங்கு ஹிந்தி சாங் கேட்டாச்சு. அடுத்தது மலையாள படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்கலாம், காளி படத்திலிருந்து ஒரு பாடல் வந்து கேட்கலாம்.

கேட்ட அந்த பாடலுடன் பன்மொழி பாடல்கள் நிறைவு பெறுகிறது. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 3:30. சங்கீத சாரல். இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் NC வசந்தகோகிலம் அவர்களின் பாட்டு இடம்பெறுகிறது. தொடக்கமாக ஏன் பள்ளி கொண்டிரையா என தொடங்கும் அருணாச்சல கவிராயர் பாடல் ராகமாளிகை ஆதித்தாலம்.

0: கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
1: அடுத்து மகாலட்சுமி என தொடங்கும் பாபநாசம் சிவன் கீர்த்தனை, சங்கராபரணம் ராகம், மிஸ்டர் சாப்புத்தாலம்.

விசாகம் ஆர்ட்ஸ் வழங்கும் நவகிரக நாயகி திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் விஜயகாந்த், நளினி, கே ஆர் விஜயா, ஸ்ரீவித்யா, சோ மற்றும் பலர். இசை எம் எஸ் விஸ்வநாதன், கதை கே பி அறிவானந்தம், வசனம் வியட்நாம் வீடு சுந்தரம், திரைக்கதை இயக்கம் கே சங்கர்.

0: நாங்கள் வருகிறோம். மகாமாயி, மகா காயத்ரி, ராஜராஜேஸ்வரி, கிரகங்கள் உன் பெயரை சொல்லி என்னை ஆதிக்கம் செய்கிறார்கள். அவர்களை தடுத்து நிறுத்த,
1: உலக தர்மங்களை எல்லாம் நிலைநிறுத்த கிரகங்கள் என்னால் படைக்கப்பட்டவை.
0: அப்படியே இருக்கட்டும். உன் பரமபக்தனான எனக்கு வரப்போகின்ற தொழுநோயை நீக்கி என்னை காப்பாற்று தாயே, என்னை காப்பாற்று.
1: அது என்னாலும் முடியாது. உன் கர்ம பலனை நீ அனுபவித்தே தீர வேண்டும். ஆனால் நீ நவகிரக பரிகாரம் செய்தால் வரவிருக்கும் துன்பத்தின் வேகத்தை குறைத்துக் கொள்ளலாம்.
0: பராசக்தி, உன் வேலைக்காரர்களை தடுத்து நிறுத்தும் சக்தியே உனக்கு இல்லாவிட்டால் உலக மக்கள் ஆறு கால பூஜை செய்து உன்னை ஏன் வணங்க வேண்டும்? உனக்கு ஏன் கோயில்கள்? அவக்கிரகங்களையே கும்பிட்டு விட்டால் போதுமே.
1: காலவரே, நவகிரகங்களும் என்னுள் அடக்கம். என் அவயவங்கள் ஒன்பதும் நவகிரகங்களே. ஆகவே கிரகமா தெய்வமா என்ற பேச்சுக்கே இடமில்லை. கிரகத்துக்கு செய்யும் பரிகாரம் தெய்வமாகி என்னைத்தான் வந்து சேருகிறது. கொளுத்தும் வெயிலில் குடைபிடித்து நடந்தால் வெயிலே மறைந்து விடுவதில்லை. வெப்பம் மேலே படாமல் குடை தாங்கிக் கொள்ளுகிறது அல்லவா? அந்த குடையாக குறுக்கே இருந்து பரிகாரம் செய்யும் பக்தர்களை பாதுகாப்பதும் நான் தான்.
0: தாயே, ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நான் செய்த தவத்திற்கு எந்த பெருமையும் இல்லையா?
1: அது வெறும் மாயை. அதை இப்பொழுதே நிரூபித்து காட்டுகிறேன். என்னுடைய அம்சமான சக்தியை உன் உடலிலிருந்து பிரித்து விடுகிறேன். உன் தவ வலிமையால் அதை உருவாக்கிக் கொள்ள முடிகிறதா என்று பார்.
0: சர்வசக்தி நீதான் என்பதை உணர்ந்து விட்டேன். என் அகம்பாவம் மறைந்து விட்டது. என்னை மன்னித்து விடு தாயே, என்னை மன்னித்து விடு.
1: காலவரை கிரகங்களை வழிபட்டு வியாதியிலிருந்து விடுபட முயற்சி செய்வதை தவிர வேறு வழியே இல்லை. தெய்வாம்சமான பஞ்ச பாண்டவர்களே, சூரியனின் அருள் பார்வை குறைந்ததால் படாத பாடுபட்டு பராரியாகி வனவாசம் செய்கிறார்கள். படும் துன்பம் தீர பாஞ்சாலி சூரியனை வேண்டுவதை பார்.
2: வாழ்க பாஞ்சாலி. பாஞ்சாலியின் பக்திக்கு மிக்க மகிழ்ச்சி. எங்கும் கண்ணா என்று அழைக்கும் நீ இன்று இந்த கதிரவனை அழித்த காரணம் என்ன?
3: சூரிய தேவா, அரண்மனையில் வாழ்ந்த நாங்கள் இன்று அதிவுக்கு போஜனம் அளிக்கவும் வழியின்றி அல்லல் படுவதை தாங்கள் அறிவீர்கள். பட்டியன்று வருவோர்க்கு உணவு படைக்கவாவது வரமருள வேண்டும்.
2: இத்தனை துன்பத்திலும் தனக்கென கேட்காமல் வந்தவருக்கு உணவளிக்க வரம் கேட்டமைக்கு மிக்க மகிழ்ச்சி. எக்காலத்திலும் எடுத்துக் குறையாத அட்சய பாத்திரத்தை உனக்கு வழங்குகிறேன். இதன் மூலம் எத்தனை ஆயிரம் பேருக்கு வேண்டுமானாலும் அறுப்பை உணவு படைக்கலாம். ஆனால் ஒரு நிபந்தனை, ஒரு முறை கழுவி கவிழ்த்து விட்டால் மறுநாள் வரைக்கும் பயன்படுத்த முடியாது. இதை மறந்து விடாது.
4: ஆமா, நாம் எவ்வளவோ திட்டமிட்டு பஞ்சபாண்டவர்களை பராரியாக்கி வனவாசம் அனுப்பினோம். ஆனால் அவர்கள் அங்கேயும் ஆதித்தனொருளால் அறுசுவை உணவுண்டு அன்னதானம் அளித்து புகழ் ஓங்கி இருக்கின்றனரே. அதை தடுக்கவும் கெடுக்கவும் தங்களுக்கு வழி ஏதும் தெரியவில்லையா? மாமா,
5: நம்மை தேடி வந்து விருந்துண்ணுகிறது மருகா.
4: விருந்துண்ணுவது துருவாசர் அல்லவா?
5: அந்த கோபக்கார கிழ முனிவன் தான் பாண்டவர்களை பஸ்தமாக்க நமக்கு கிடைத்திருக்கும் கருவி. அதன் முன்னேற்பாடுதான் இந்த விருந்து உபசரிப்பெல்லாம்.
6: வணங்குகிறேன் மாமுனி.
7: விருந்துண்டீர்களா
6: துரியோதனா?
7: குண்டு கழித்தேன் என்பதை விட குண்டு கலைத்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும்.
6: துரியோதனா,
7: உன்னுடைய உபசரிப்புக்கு கைமாறாக என்ன வரம் வேண்டுமோ கேள்.
6: ஆமா, நமக்கு என்ன வரம் வேண்டும்?
5: கௌரவரின் அரண்மனையிலே விருந்துண்டு கௌரவித்ததைப் போல பாண்டவர் குடிலுக்கும் தாங்கள் சென்று உச்சி வேளைக்கு பிறகு தங்கள் சீடருடன் உணவருந்த வேண்டும். அதுதான் இந்த மருகனின் ஆசை, இந்த மாமனின் வேண்டுகோள்.
6: அப்படியே செய்கிறேன், வருகிறேன். என் பாக்கியம் மங்களம் உண்டாகும்.
7: மாமா, உச்சி வேளைக்கு பின் உணவருந்தம் போக சொல்லுகிறீர்கள்.
5: காரணம் இல்லாமல் காரியத்தை செய்ய சொல்ல மாட்டான் இந்த சகோதரி. துர்வாசன் தன் சீடருடன் அவர் இருப்பிடத்தில் இருந்து பாண்டவர் இருப்பிடத்திற்கு செல்வதற்கு முன் உச்சி வேளை தாண்டிவிடும். அந்த சமயத்தில் தௌவதை அக்ஷய பாத்திரத்தை கழுவி கவிழ்த்திருப்பான். துர்வாசன் போவார், தௌவதி தவிப்பான், பிடிசாபம் என்று பிடிசாம்பலாக்குவார் அந்த கோபக்கார முனிவர். பாண்டவர் வம்சம் பூண்டோடு அழிந்துவிடும்.
8: லோக சஞ்சாரியான நாரத மகா முனிவருடன் உணவருந்தும் பாக்கியம் பாண்டவர் ஐவருக்கும் கிடைத்ததில் மிக்க

0: தான் சாப்பிட வந்ததால் பீமனுக்கு பங்கு குறைந்து விடுமே என்பதுதான் என் கவலை.
1: கவலைப்பட வேண்டாம் நாரதரே, அட்சய பாத்திரம் 1000 பீமசேனர்களுக்கும் உணவளிக்கும்.
2: சாப்பிடுகிறீர்கள்
0: கொஞ்சம் பாயசம். ஒருமுறை துவாரகையில் கண்டபிரான் இல்லத்தில் விருந்து சாப்பிட்டேன், அதுபோலல்லவா இருக்கிறது இந்த பாயசம். விருந்துக்கு அருமையான முட்டை.
1: கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் நாரத முனிவரே, நான் சாப்பிட்டு முடிக்க வேண்டாமா?
0: ஓ, நீ இன்னமும் முடிக்கவில்லையா? அக்ஷய பாத்திரம் இருப்பதால் நாள் முழுவதும் பீமன் உணவருந்திக் கொண்டே இருக்கலாம்.
1: அதுதான் நடக்காது. உச்சி வேளைக்குள் உணவருந்தி கழுவி கவிழ்த்து விட வேண்டும்.
0: அப்படியா? உச்சி வேளைக்கு பிறகு யாராவது வந்தால்?
1: அமுனிவரே, இன்று அப்படி யாராவது வரப்போகிறார்களா என்ன?
0: தர்மபுத்திரா, என் மீது உனக்கு ஏன் இந்த சந்தேகம்? திரௌபதி, உச்சி வேளை நெருங்கி விட்டது. நீயும் விரைவில் உணவருந்து விட்டு அக்ஷய பாத்திரத்தை கழுவி கவிழ்த்து விட்டு. அமருங்கள் துருவாசம் முனிவரே, அமருங்கள். என்ன இது திடீர் விஜயம்? இங்கே உங்களுக்கு விருந்தா? பாண்டவர்களை பார்த்து பல நாட்கள் ஆயிற்றே. பார்த்து விட்டு பாஞ்சாலிகையால் உணவருந்தி போகலாம் என்று வந்தோம். துர்வாசரே, உச்சி வேளைக்கு முன்பே உணவருந்து விடுவதுதானே முனிவர்களின் வழக்கம். ஓய் நாரதரே, நீர் போஜனம் செய்து விட்டீர் அல்லவா? உமது வேலையை பாரும். பசிக் கோபம் பச்சை மரத்தையும் பற்றி எரிக்கும். திரௌபதி, துர்வாசரின் கோபத்திற்கு ஆளாகாதே. பலமாக உபசரித்து பாராட்டை பெற்று
1: நான் சென்று நீராடி விட்டு வருகிறேன். அதற்குள் அமுது தயாராக இருக்கட்டும். வருகிறேன். பாஞ்சாலி, அக்ஷய பாத்திரத்தை
2: கழுவி கவிழ்த்து வைத்து.
3: அடடே, முனிவர் கோபக்காரராயிற்றே.
0: நாராயண நாராயண.
3: பரமாத்மா, மீண்டும் சூழ்ச்சி தர்மத்தை சோதிக்க ஆரம்பித்து விட்டது. அக்ஷய பாத்திரம் தந்தை நிபந்தனை அறிந்த சகுனி துருவாசரை பகடைக்காயாக்கியிருக்கிறார். அந்த கோபக்கார முனிவரின் சாபத்திலிருந்து பாண்டவர்களை தாங்கள்தான் காப்பாற்ற வேண்டும். திரௌபதி என்னை துதிக்கிறாள், நான் தங்களை துதிக்கிறேன்.
4: தாயே பாருங்க,
5: பசி வயிற்றை கிளுகிறது.
4: நீ அதிக போஜனம் செய்யும் அற்புதத்தை நாடெல்லாம் போற்றுகிறது. ஆற்றங்கரையில் ஒரு முனிவர் பாண்டவர்கள் ஆசிரமத்தில் எனக்காக உணவு தயாராகிறது. நீங்களும் சென்று உணவருங்குங்கள் என்றார். இந்த தள்ளாத கிழவனுக்கு ஒரு கவனம் சோறு போடுத்தாயே. என்னண்ணா, உணவு இல்லையா? இல்லை என்று தர்மன் சொல்லட்டும், நான் போய்விடுகிறேன்.
2: பெரியவரே, அக்ஷய பாத்திரத்தையும் கழுவி கவிழ்த்து விட்டேன். நீங்களும் பசியென்று வந்திருக்கிறீர்கள். துர்வாச முனிவரும் இப்பொழுது உணவருந்து வந்து விடுவார். இந்த நிலையில் எங்களுக்கு உதவ அந்த ஆதித்தன் தான் வர வேண்டும்.
5: இது என்ன அப்போது உதவி? நேற்று வரை கண்ணூரை கூப்பிட்டாய், இன்று அண்ணூரை மறந்து விட்டு அன்றிசாயும் ஆதித்தனை கூப்பிடுகிறாயே.
2: பெரியவரே, எங்களுக்காக ஏற்கனவே துன்பப்படும் கண்ணனை மேலும் தொல்லைப்படுத்த நாங்கள் விரும்பவில்லை.
5: எனக்கு பசிக்கிறது, கண்ணனின் கதை எனக்கு இருக்கு. அவனுக்கு பசித்தால் மண்ணையும் தின்பான், மண்ணையும் தின்பான். எனக்கு வேண்டியதெல்லாம் ஒரு கவனம், இவையில்லை. ஒரு பொருக்கே அண்ணன் வேண்டும். வழியை விடு. நல்ல வேலை பாஞ்சாலி, நீ பாத்திரத்தை சரியாக கழுவி கவிக்கவில்லை. ஒரு பருக்கையும் புளி கீரையும் பாத்திரத்தை ஒட்டி கொண்டிருக்கிறது. அது போதும் எனக்கு. விஸ்வரூபிக்கு அர்ப்பணம்.
1: என்ன இது
0: நாராயண? என்ன துர்வாசரே, இன்னமும் ஸ்தானம் முடியவில்லை. பசிக்கிறது என்றீரே, அங்கு பாஞ்சாலியும் பாண்டவர்களும் அரிசுவை உண்டியோடு காத்துக் கொண்டிருக்கிறார். புறப்படுங்கள்.
1: நாரதரே, எனக்கு உணவு வேண்டாம், என் பசி போய்விட்டது.
0: துர்வாசரே, அவர்கள் சமைத்து வைத்த பின் உணவு வேண்டாம் என்று சொன்னால் பாஞ்சாலியின் கோபத்திற்கு ஆளாவீர்கள். அவள் யார் தெரியுமா? முற்பிறவியில் சூரியனை உதிக்கக் கூடாது என்று சபித்த நலாயின் இப்பிறவியில் அந்த பத்னியின் சாபத்திற்கு நீராளாக வேண்டுமா?
1: ஓய் நாரதரே, வம்பு பண்ணாதீயும். எனக்கு இப்போது துரியோதனன் அரண்மனையில் விருந்து சாப்பிட்டதை போல் நிறைவாக இருக்கிறது.
0: ஓஹோ, துரியோதனன் தான் உன்னை இங்கே அனுப்பி வைத்தானா? வேலை கிட்ட வேளையில் விருந்துக்கு போங்கள் என்றும் யோசனை சொன்னானோ?
1: சொன்னானே. எப்படியாவது சொல்லி சமாளியுங்கள் நாரதரே.
0: அது என்னால் முடியாது. அதோ உங்களை அழைத்துச் செல்ல பீமசேனரே வந்து விட்டான்.
1: நாரதரே, நான் வருகிறேன்.
0: துர்வாசரே, இதை மறந்து விட்டு போகிறீர்களே.
1: ஆமாம் ஆமாம்.
0: நாராயண், திரௌபதி, விருந்திற்கு ஏதாவது ஏற்பாடு செய்து விட்டாயா? துர்வாசர் வரும் நேரமாகிவிட்டதே.
6: அக்ஷய பாத்திரத்தை பற்றிய உண்மையை துர்வாசரிடம் சொல்லிவிட வேண்டியதுதான்.
0: என்ன, அவர் மகா கோபக்காரர், சபித்து விட்டால்?
5: கவலைப்படாதீர்கள், அவர் வரவே மாட்டார்.

0: மறைய மாட்டாரா? தங்களுக்கு எப்படி தெரியும்?
1: அவருக்கு தெரியாமல் என்ன நடக்க முடியும்? செய்வதும் அவர்தான், செயலும் அவர்தான்.
2: அப்படி என்றால்
1: யுகங்களுக்கெல்லாம் மூத்தவர், கோகுலத்தில் குழந்தை, கூட பழகும் உங்களுக்கெல்லாம் தோழர், பாஞ்சாலிக்கோ அண்ணன், நாளெல்லாம் துதிக்கும் எனக்கோ நாராயணன், அவன்தான் இந்த கண்ணன்.
3: அம்மா திரௌபதி, நான் உங்களை காப்பதற்காக மட்டும் வரவில்லை. ஆதித்யன் தந்த அட்சய பாத்திரமே உதவாமல் போய் அவனுக்கு தீராத களங்கத்தை ஏற்படுத்தி விடுமோ என்று அவன் அஞ்சினான். அதனால்தான் ஓடி வந்தேன். அந்த அட்சய பாத்திரத்தில் இருந்த ஒரு பருக்கியை விஸ்வரூபிக்கு அர்ப்பணமாகட்டும் என்று உண்டே. எனக்குள்ளே உலகம் இருப்பதால் நான் உண்ட உணவு உலகத்தில் உள்ள சகல ஜீவராசிகளுக்கும் உணவு உண்ட நிறைவை தந்துவிட்டது.
1: சூரியனின் அருள் குறைந்ததால் பாண்டவர்களுக்கே இந்த துன்பம் என்றால் சாதாரண பூலோகவாசிகளுக்கு எவ்வளவு துயரம் நீருமோ?
0: கண்ணா, சூரிய தோஷம் நீங்கி அந்த கிரகத்தின் காலகட்டத்தில் துன்பங்கள் நீங்கிட பரிகாரம் தான் என்ன?
3: ஞாயிறு தோறும் விரதமிருந்து நெய்வள கேட்டி செந்தாமரை மலர்களால் ஈஸ்வரனை அர்ச்சனை செய்து கோதுமை தானம் செய்து வந்தால் சகல நன்மையும் உண்டாகும்.
1: சூரியனின் பார்வை குறைந்தால் அரசனும் ஆண்டியாகிறான். அதே சமயத்தில் சந்திரனின் பார்வை பட்டால் ஆண்டியும் அரசன் ஆகிறான். சந்திர மகாதசைக்கு அப்படி ஒரு விசேஷம்.
4: என்னை ஏன் அழைத்தீர்கள்?
1: நான் அழைத்தது வைகுந்தவாசன் நாராயணன்.
4: நான் நடுத்தர நாராயணன்.
1: பார்த்தாலே தெரிகிறது. ஆமாம், மலை மீது நின்று பாதாளத்திலே என்ன தேடுகிறாய்?
4: யமதர்மனை தேடுகிறேன். அடுத்த வழி சாப்பாட்டிற்கே வழி இல்லை. உண்மை போல் நாடகத்தில் நடிக்கும் திறமையும் எனக்கு இல்லை. மரணத்தை யாசிக்கிறேன்.
1: உன் முகத்தில் என்னமும் மரணக்கிளை வரவில்லையே. நீ சாக மாட்டாய். உன்னை நான் சாக விட மாட்டேன். தடுக்காதீர்.
4: முடிவெடுத்த என்னை நீர் தடுத்தால் உண்மையும் கூட்டிக் கொண்டு
1: சாவேன்.
4: ஏன் இங்கு ஆளுமில்லை?
1: நடுத்தரே நாராயணன், சாக துணிந்தவனுக்கு சமுத்திரமே முழங்கால் அளவுதான். நான் அப்போதை சொல்லவில்லையா? உன்னால் சாக முடியாது. நீ அனுபவிக்க வேண்டியது இன்னமும் ஏராளமாக இருக்கிறது.
4: என்ன கஷ்டங்களா?
1: இல்லை, யோகங்கள். உன் ஜாதகப்படி இந்த வினாடி முதல் சசி யோகம் வந்துவிட்டது. சந்திரனின் யோக காலம் உச்சமாக ஆரம்பித்து விட்டது. அதனால் தான் ஜலக்கிரகமான சந்திரன் தண்ணீரில் குதித்த உன்னை தாங்கி பிடித்து காப்பாற்றி விட்டார். இனி நீ மண்ணை தொட்டாலும் பொன்னாகும், தீமை செய்தாலும் நன்மையாக மாறும்.
4: போய் தம்புரா, உமது ஆரோடத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் சாவேன், சாவோடு போட்டியிட்டு சாவேன்.
5: களைப்பாக இருக்கிறது, நான் சற்று ஓய்வெடுத்துக் கொள்கிறேன்.
4: உத்தரவு மன்னவா, அருமையான யோசனை. போய் தம்புரா, அதோ பாரும், இந்த நாட்டு மன்னர் வேட்டையாடி களைத்து உறங்கிக் கொண்டிருக்கிறார். நான் நேராக சென்று மன்னரை காலால் எட்டி உதைக்கப் போகிறேன். அதற்கு பரிசாக என் தலையை வெட்டி விடுவார்கள். நன்றாக பாரும். நான் வேண்டும் என்றுதான் மன்னரை உதைத்தேன்.
0: ஆபத்தில் உதவி செய்தவரை அநியாயமாக கொண்டு விடாதே.
6: ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நவகிரக நாயகி திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடரும். நவகிரக நாயகி திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.
5: சுவாமி, தாங்கள் யாரோ சித்தர் போல் தோன்றுகிறது. என் கிரீடத்தின் மேல் பாம்பு இருப்பதை உணர்ந்து என்னை காப்பாற்றத்தான் காலால் உதைத்திருக்கிறீர்கள். என்னுடன் என் அரண்மனைக்கு வந்து என் உபசரணைகளை ஏற்று பரிசுகளை பெற்றுச் செல்ல வேண்டும்.
1: உன்னால் நடுத்தர நாராயணா, எப்படி என் ஆருடம்?
4: நான் நம்ப மாட்டேன். மீண்டும் சந்திப்போம்.
5: யாருடன் பேசுகிறீர்கள்?
4: தம்புராவுடன் பேசுகிறேன்.
5: என் கண்களுக்கு யாருமே தெரியவில்லை. சித்தக பெரும்பாலும் இவர்களாகவே இருப்பார்கள். சுவாமி, வருங்க.
7: மலர் மஞ்சம்.
8: தங்களுக்கு இசை நாட்டியம் ஏதேனும் தேவைப்பட்டால் தயங்காமல் கூறலாம்.
7: இரண்டு மட்டும்தானா? என்ன அதிசயம்! நேற்று வரை ராப்பட்டினி, இன்று ராஜோபச்சாரம். இப்படி எத்தனை நாளைக்கு?
8: மூன்று நாட்களுக்கு தங்களுக்கு ராஜ மரியாதை செய்ய சொல்லி மன்னரின் கட்டளை.
7: மூன்று நாளைக்கா? பிறகு

0: தரிசன மாலை ஆற்றில் நீராடி விட்டு வருவோம் வாருங்கள். நீங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள், நாங்கள் வருகிறோம்.
1: விருந்தும் மருந்தும் மூன்று நாள் என்பது உண்மையாகிவிட்டது. மூன்றே மூன்று நாள் வாழ்க்கை, பிறகு அதே பழைய பல்லவி, பசி பட்டினி. எதற்கு இந்த அற்ப சந்தோஷம்? எப்பாடு பட்டாவது மரணம் அடைந்தே தீரவன். இளவரசி நீராட போயிருக்கிறாள், நாமும் செல்வோம். நமக்கும் மேலே ஒன்று இருக்கிறது, நடப்பதை அனுபவிப்போம். இனிமேல் நம்மை தடுப்பவர் யாரும் இல்லை.
2: பிரபு, அண்ணனை கொன்றுவிட்டு மணிமுடி தரிக்கலாம் என்றால் இந்த மாயாவி தடையாக இருக்கிறானே. என் ஆசைகள் நிராசையாகிவிட்டன, என் திட்டங்கள் பாழாகிவிட்டன. அரசரின் உயிரை மட்டுமல்ல இளவரசின் உயிரையும் காப்பாற்றி இருக்கிறான்.
1: சந்தேகமே இல்லை, அவன் திரிகால ஞானிதான்.
2: மௌனமாகவே எல்லா அரசுகளையும் தவிடுபொடியாக்கி விடுகிறான் அந்த மாயாவி.
1: அந்த பாவியின் ஆவியை முடித்தால் தான் நாம் பதவியை பிடிக்க முடியும்.
2: அதுதான் என் சுவாமி. இதோ இந்த விஷக்கனியை அந்த நாராயணிடம் கொடுத்து அவனை சாமர்த்தியமாக சாப்பிட வைத்தவன்.
1: பிரபு, அவன் ஞானத்தன் படைத்தவன். பணத்தை கையில் வாங்கும் போதே அவன் உண்மையை கண்டுபிடித்து விட்டான்.
2: ஒரு முனிவனைப் போல் வேடமடைந்து இந்த கனியை அவனுக்கு கொடுத்துவிடு. ஒருவேளை உண்மை வெளியே வந்து விட்டால் கனி கொடுத்த முடியும்.
1: உண்மை ஆகிவிட்டது, எப்படி சவிக்கும்?
3: நீ என்னை கேட்கிறாய்? நான் உன்னை சேவலாபம் விசாரித்து போகலாம்.
1: என்ன விஷயம்? ஏதாவது உதவி
3: உதவி உனக்கு உங்களுக்கு செய்து விட்டு
4: தெய்வம் குறுக்கே வந்ததை போல்

0: கண்ணரே அந்த கனியை சாப்பிடுகிறார், படிய போகிறார்.
1: வணக்கம் அரசே.
0: தளபதியாரே, நாராயணனின் அன்பை பார்த்தீர்களா? இந்த அற்புதமான கனியை தான் உண்ணாமல் என்னிடம் கொடுத்திருக்க. உடனே அரண்மனை வேலைகளை வரச்சொல்.
2: தளபதியாரே, மன்னர் சாப்பிட்ட இந்த பழத்தில் புதிய விஷம் கலந்திருக்கிறது. கொலை செய்ய எவ்வளவு சதி செய்திருக்கிறான்.
1: ஐயோ, சதிகாரன் வேறு யாரும் இல்லை, இதோ இந்த நடுத்தர நாராயணன் தான்.
2: தளபதியாரே,
1: யாருங்கே இவனை பிடியுங்கள். மன்னரை கொன்று மணிமுகம் அபகரிக்க முயன்ற இவனை சொல்லி செல்லுங்கள். நாளை காலை இவன் தலை தரையில் உருட்டும்.
2: நான் நிரபராதி, நான் நிரபராதி, நான் நிரபராதி.
0: வைத்தியரே, மன்னர் பிழைப்பாரா?
2: பயப்பட வேண்டாம், சரியான நேரத்தில் உடனே கவனித்து விட்டோம். இதில் இருக்கும் குளிகையை நாழிகைக்கு ஒன்று கொடுத்து வாருங்கள். மன்னர் பாலையில் தன்வில்.
1: அது போதும், இந்த ஆபத்தான நேரத்தில் மற்றவர்கள் இங்கிருப்பது சரியல்ல. மன்னரை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீங்கள் வெளியேறலாம்,
2: நீங்கள் வெளியேறலாம்.
1: உங்களையும் சேர்த்துத்தான்.
0: மலர் பறிக்க போன இடத்தில் கிரீசன் உன் மனதை பறித்து விட்டான். ஆடி நாய், பாடி நாய், இந்த தேவ

0: அவரே புரிய வைத்து விட்டாய். அப்படித்தானே
1: அப்பா? அவரே தங்களிடம் முறையாக வந்து பெண் கேட்டார்.
0: திருமணமா? யாருக்கு?
1: இது என்னப்பா கேள்வி? எனக்குத்தான்.
0: உனக்கு அந்த பாக்கியம் கிடையாது. உங்கள் மகளுக்கு இல்லாவிட்டாலும் அவளை மணக்க விரும்பும் எனக்கு உண்டல்லவா? அவளை நீ மணக்க கூடாது. காரணம், அது உனக்கு புரியாத விஷயம். இல்லை, உடனே நான் புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் மகளுடன் ஒரு நாளாவது வாழ்ந்தோம் என்ற காரணத்தை ஏற்க நான் தயாராக இருக்கிறேன். காலமெல்லாம் என் மகளை விதவை கோலத்தில் காண நான் தயாராக இல்லை.
2: குரு பகவானே,
0: அவளை மறந்துவிடு, என்னை மன்னித்து விடுங்கள். அவளை நான் மறக்க முடியாது. அவள் ஒரு கலத்திர தோஷக்காரி, அவளை மறந்தே தீர வேண்டும்.
2: குரு பகவானே,
0: போயிருந்து
2: என்னை
0: போய்விடு. போகிறீஷா?
2: குரு பகவானே,
0: உங்கள் முடிவை மாற்றிக்கொள்ளுங்கள். போய்விடு.

0: நான் புட்டும் மழையில் நிற்கும் அளவிற்கு விதி உன் அறிவை மறைத்து விட்டது இல்லையா?
1: என் விதிக்கும் காதலுக்கும் முடிச்சு போறாதீர்கள் குரு பகவானே. தயவு செய்து எங்கள் திருமணத்திற்கு அனுமதி தாருங்கள்.
0: சினிஷா, மாயை உன் கண்ணையும் கருத்தையும் மூடிவிட்ட பிறகு நான் சொல்லியா கேட்கப் போகிறாய்? எல்லாம் விதிப்படி நடக்கட்டும்.
2: தேவகுருவுக்கு இன்னமும் குழப்பம் தீரவில்லை போல இருக்கிறது.
0: மகள் வாழ்வு பாழாகும் என்று தெரிந்தும் அதை தடுக்க முடியவில்லையே. அதை நினைத்தால் தான்
2: விதி என்ற இரண்டே எழுத்துக்களில் ஆறுதல் தேட வேண்டியதுதான்.
0: கலத்திர தோஷம், அதுவும் திருமண நாளன்றே முதலிடவிலேயே கணவனை இழக்கும் நிலையில் கிரகபலன் உள்ளது.
2: அந்த தோஷத்திலிருந்து தப்பிக்க என்னிடம் யோசனை கேட்கிறேன். பிறர் விவகாரங்களில் தலையிட வேண்டாம் என்று நான் நினைத்தாலும் மற்றவர்கள் விட்டால் தானே? சரி, இவ்வளவு தூரம் நீர் கேட்பதால் சொல்கிறேன்.
0: சீக்கிரம் சொல்லுங்கள் நாரதரே.
2: அன்னை பராசக்தி தான் நவகிரகங்களுக்கும் நாயகி. அவளுடைய சன்னிதானத்தில் வெள்ளி முளைப்பதற்கு முன்பாக திருமணத்தை நடத்தி முடித்து விடுங்கள். அன்றிரவு முழுவதும் மணமக்கள் அங்கேயே அன்னையை பிரார்த்தித்தபடியே இருக்கட்டும். பொழுது விடிந்தால் தோஷம் நீங்கி விடுகிறது. ஏனென்றால் திருமணமான முதல் இரவுதானே மரணம். முதல் இரவை தாண்டிவிட்டால் விதிக்கு தானாக மாறுவதை தவிர வேறு என்ன விதி இருக்கிறது?
3: சரியான யோஜனை,
0: அதில் ஒரு சிக்கல்.
3: என்ன நாரதனை கொக்கி போடுகிறீர்கள்?
2: சிக்கல் இல்லாமல் யோஜனை சொல்ல எனக்கு தெரியவில்லை. கவனமாக கேளுங்கள். நீங்கள் மறைவில் நின்று அவர்களை பார்த்துக் கொண்டே இருக்க வேண்டும். உங்கள் கண்களில் இருந்து அவர்கள் விலகக்கூடாது. அதுதான் மிக முக்கியம்.
3: நல்ல யோஜனை நாரதரே. என் பார்வையிலே அவர்களை வைத்துக் கொள்கிறேன். அன்னை மீது பாரத்தை போட்டுவிட்டு திருமணத்தை முடித்து விடுவோம்.
0: திருமண நாடன்று முதலிரவு முழுதும் நீங்கள் இருவரும் அன்னையின் முன் தியானத்தில் ஈடுபட வேண்டும் என்பது என்னுடைய பிரார்த்தனை. நடக்கப் போவது நன்மையாக முடிய பிரார்த்தனையை நல்லபடி முடிப்பாயாக.

இடைவெளிக்கு பிறகு நேயர்கள் கேட்கலாம் நவகிரக நாயகி திரைப்பட ஒளிச்சித்திரம். தொடர்வது நவகிரக நாயகி திரைப்பட ஒளிச்சித்திரம்.

0: கணா கண்டேன் தோழி பூங்கோதை, உன் எண்ணத்தில் இருக்கும் அந்த மன்னன் யார் என்று உன் சிறிய தந்தையான நான் தெரிந்து கொள்ளலாமா?
1: இந்த நவநீதன் அருளால் நிச்சயிக்கப்பட்ட மணமகனுக்காக வேண்டுகிறாளோ என்னவோ?
0: ஓ, பூங்கோதையின் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு விட்டதா?
1: ஆமாம், பையனையும் பிடித்து விட்டது, பையன் மனதுக்கும் பிடித்து விட்டது. நாளை நிச்சயதார்த்தம்.
0: அப்படியா? பலே ராமானுஜ பட்டரே, ராஜ பரிபாலனத்தை நான் ஏற்றிருந்தாலும் நான் உமது பால்ய நண்பன் அல்லவா. பூங்கோதையின் திருமணத்திற்கு மறக்காமல் என்னை அழைப்பீர் அல்லவா?
1: கண்டிப்பாக அழைப்பு அனுப்ப மாட்டேன். காரணம், தாங்கள் வெளிமனிதர் அல்ல, எங்கள் குடும்பத்தில் ஒருவர், கண்ணனுக்கு சுதாமர், இந்த மன்னனுக்கு அடியேன்.
2: அரங்கா, நன்னா இருக்கணுமா?
3: சுவாமி, தேவரின் லக்ன பத்திரிகை படிக்கலாமே.
4: ஆஹா, வேக படிச்சுடுறேன். திருவேங்கடத்தான் திருவருளால் பங்குனி மாதம் 18 நாள் வெள்ளிக்கிழமை ஆகிய இன்று அரண்மனை கண்ணபிரான் திருக்கோயில் பட்டர் ஸ்ரீமான் ராமானுஜ பட்டரின் கேஷ்ட குமாரத்தி சௌபாக்கியவரி பூங்கோதையை திருவரங்கம் ஸ்ரீமான் சடகோபாச்சாரியாரின் கனிஷ்ட குமாரன் சிரஞ்சீவி அரங்கனுக்கு தானி கிரகணம் செய்து கொடுக்க திருவரங்கமுடையான் திருவருளுடன் நிச்சயிக்கிறோம். பெண் வீட்டார் தரப்பில் 1008 வராகன் சீதனம் அளிக்க தீர்மானிக்கிறோம்.
3: என்ன பட்டரே, சரிதானே? முகூர்த்த தேதியும் சொல்லிவிட்டால் அதையும் குறித்து விடலாமே.
1: ஒரு திருத்தம், திருமணம் பேசிய ஸ்ரீமான் வேதாந்தம் உங்களிடம் சொன்னாரா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. 108 வராகன் தருவதாகத்தானே பேச்சு?
3: பட்டரே, கண்டனுக்கு அஷ்டோத்திரம் சொல்லியே உமக்கு பழக்கம், அதனால் 108 வராகனே பெரிதாகப்படுகிறது. ஆனால் திருவரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கும் எம்பெருமானுக்கு நான் சகசரநாமம் சொல்லியே பழக்கப்பட்டவன், அதனால் எனக்கு 1008 சர்வ சாதாரணம். என் குமாரனுக்கு லட்சார்ச்சனை செய்யவும் எவ்வளவோ பேர் தயாராக காத்திருக்கிறார்.
1: இதெல்லாம் பொன்பார்ப்பதற்கு முன்னாலேயே பேசியிருக்க வேண்டும்.
3: பட்டரை, நிபந்தனை பிடிக்கவில்லை என்றால் சம்பந்தத்தை நிறுத்தி விடலாமே.
5: நிச்சயதார்த்தத்தை நிறுத்தினா பொண்ணுக்கு காலம் பூரா கண்ணி கழியாத கடன்கள் ஏற்பட்டுடும்.
3: பட்டரை, என் முடிவு இதுதான். 1008 வராகன் தந்த பிறகு முகூர்த்த நாளை நிச்சயம் செய்து கொள்வோம். அதுவரையில் என் குமாரன் பொறுத்திருப்பான். ஆனால் உங்கள் குமாரத்தி?
4: அடடா சடகோபாச்சாரி, அதற்குள் ஏன் சம்பந்தி சண்டை? இவரை பற்றி உனக்கு தெரியாது. பட்டர் எப்பாடு பட்டாவது 1008 வராகன நிச்சயம் தந்து விடுவார். முதலில் தாமரை தட்டை மாற்றிக் கொள்ளுங்கள். யோசிக்காதீர்கள், வாங்கிக் கொள்ளுங்கள், கொடுங்கள்.
2: கிருஷ்ணா,
5: என்ன யோசனை பண்ணிட்டிருக்கேன்?
2: 1008 வராகனுக்கு என்ன செய்வது, எங்கே போவது?
5: என்ன, நான் ஒரு யோசனை சொல்றேன்.
2: என்ன அது?
5: தப்பாம செய்றேனா?
2: என்ன இது?
5: அவள்
2: யாருக்கு?
5: மன்னருக்கு.
2: மன்னனுக்கா?
5: ஆமா, பாலிய சிறையில் குசேல அவளை கொடுத்ததுமே கண்ணா அவரை குபேரனாக்குன கதை மன்னருக்கும் தெரியும். மன்னரும் நீங்களும் பாலிய சிறையிலாளுன்னு எனக்கும் தெரியும்.
3: இதுவரை இறைவனுக்கு மட்டும் குனிந்த தலை, பெருமாளுக்கு மட்டும் ஏந்திய கை, இப்பொழுது மன்னனுக்கு தலை குனிந்து கையேந்த வேண்டுமா?
6: அப்பா, எனக்காக நீங்கள் யாரிடமும் கையேந்த வேண்டாம். நான் அந்த பெருமாளுக்கே பாசுரம் பாடி காலமெல்லாம் கன்னியாகவே வாழ்ந்து விடுகிறேன்.
5: பொண்ண பெத்தவா, மான அவமானம் எல்லாம் பார்த்தா பொண்ண கரையேற்ற முடியாதுன்னா, ஒரு ஏழை பொண்ணு கிடைச்சல தாலி ஏறணும்னா, பெத்தவா பெத்து எடுக்கிறத தவிர வேற வழியே இல்லை.
3: பூங்கோதை, உன் திருமணம் நிச்சயமாக நடக்கும். அம்மா, நான் இப்பொழுதே மன்னனிடம் செல்கிறேன்.
0: என் ஆருயிர் நண்பரே, ஆண்டவன் சன்னிதானத்தை விட்டு இன்று என் அரண்மனையில் தங்கள் பாதம் பட்டது நான் செய்த பெரும் பாக்கியம். வாருங்கள் நண்பரே, வாருங்கள், அமருங்கள்.
3: பரவாயில்லை,
0: அமருங்கள் நண்பரே. நண்பரே, தங்கள் இல்லத்தில் அனைவரும் நலந்தானே?
3: நலந்தான். தங்களுக்காக
0: தெரியும் அது அந்நியார் கொடுத்திருக்கிறார்களா?
3: ஆமாம்
0: நண்பரே, தேவாமிர்தம் போலி.
3: என்ன விசேஷம்? ஒன்றுமில்லை, தங்களை பார்த்து விட்டு போகலாம் என்று வந்தேன்.
0: நண்பரே, திருப்பாவை பாடும் நீர் பெற்ற பாவைக்கு திருமணம் நிச்சயமானதாக நான் கேள்விப்பட்டேன்.
3: உண்மைதானே?
1: மன்னா, தங்களுக்கு எப்படி?
0: என் தமையனின் இல்லத்தில் எது நடந்தாலும் இந்த தம்பிக்கு தெரியும்.
1: அந்த திருமணத்தை பற்றி தங்களை சொல்லத்தான் வந்தேன்.
0: இல்லை இல்லை இல்லை இல்லை, அவர்கள் சொன்னதை தாங்கள் இங்கு சொல்ல வந்திருக்கிறீர்கள். பிள்ளை விட்டார் 1008 வராகன் வரதட்சி.

0: விட்டார்.
1: சரிதானே
0: மன்னா?
2: தட்டில் விழும் தட்சிணைக்கும் வரதட்சிணைக்கும் ஏணி வைத்தால் கூட எட்டாது என்று தாங்கள் கவலைப்படுகிறீர்கள்.
1: இதுவும் சரிதானே?
0: ஆமா.
2: நண்பரே, நான் இருக்கும் பொழுது தாங்கள் எதற்காக கவலைப்படுகிறீர்கள்? நாளை காலையில் ஆயிரத்தெட்டு வராகன் கவசமாலையும் வைர ஆபரணங்களும் தங்கள் இல்லத்திற்கு வந்து சேரும். போதையின் திருமணம் கோலாகலமாக நடக்கட்டும்.
0: குறிப்பறிந்து உதவி செய்யும் நண்பா. நற்குணம் கொண்ட மன்னா, நீ வாழ்க, நீ கொத்தம் வாழ்க.
3: சனீஸ்வரா,
0: தாங்களா?
3: சற்றில் உன்னிடம் நான் பேச வேண்டும்.
0: வந்து பேசிக் கொள்கிறேன். இப்போது அவசரமாக உங்கள் பக்தன் ஒருவனை பிடிப்பதற்காக போய்கொண்டிருக்கிறேன்.
3: அது விஷயமாகத்தான் நானும் பேச வந்தேன். பக்தர் எனது பரம பக்தன். ஆவும், அவனை விட்டுவிடு.
0: உங்கள் பக்தன் என்பதற்காக என் கடமையை நான் ஆற்றாமல் இருக்க முடியுமா? யாராக இருந்தாலும் சரி, ஏழரை ஆண்டு காலம் பலனை அனுபவித்தே தீர வேண்டும்.
3: பாவம் அவன், அவனை விட்டுவிடு.
0: பறந்தாமா? உங்களுக்காக வேண்டுமானால் ஏழரை மாதம் பிடித்துக் கொள்கிறேன்.
3: ஐயோ பாவம்.
0: சரி, ஏழரை நாள்
3: வேண்டாம்.
0: சனீஸ்வரன் பிடிக்காவிட்டால் சக்தியும் கோபத்திற்கு நான் ஆளாக வேண்டி வருமே.
3: சரி, ஒன்று செய். வேண்டுமானால் ஏழரை நாழிகைகள் மட்டும் அவனை பிடித்துக் கொள்.
0: ஏழரை நாழிகை நான் பிடித்தாலும் ஏழரை ஆண்டு காலம் அனுபவித்த பலன் வந்து சேரும். வரட்டுமா பரந்தாமா?
4: காக்காய்க்கு சாதம் போட மறந்துட்டே.
0: அதனால என்ன, நாளைக்கு சேர்த்து போட்டால் போயிருது. எள்ளு தொகையில சார்த்தத்துக்கு தானே சேர்த்துக் கொள்வார்கள். எள்ளு
4: செருக்க நமக்கு செய்ய நேரம் இல்லை. அதனாலதான்
0: சனியர் பிடித்த கல்லு அரிசி நன்றாக கலைந்து போடக்கூடாதா? இவர்கள் வாக்கிலே வந்து விட்டோம். இனி பட்டரை பிடிக்க வேண்டியதுதான்.
4: நான் என்ன பண்றது? அரிசி போறாங்க ஒரே கல்லு. அந்த தத்திர பிடிச்ச அரிசி எத்தனை தடவை கலைஞ்சாலும் ஒரே கல்லு மண்ணுமா தான் இருக்கு. கொஞ்சம் சாத்தம் படிக்கட்டும்.
0: பிடித்த பட்டரை பிடிப்பதற்கு வசதியாக குதிகாலில் ஜலம் படவில்லை. ராவணனை பிடித்ததை போல் பட்டரை பாதச்சனியாக பிடிப்போம்.
5: அப்பாவுக்கு மன்னர் இன்னும் பொருள் அனுப்பவில்லையே என்று கவலை. அதனால் தான் எரிந்து விழுகிறார்.
0: எல்லாம் உன் தர்க்கம் தான். பொருள் வந்து சேரவில்லை.
4: சம்பந்தி ஆத்துக்காரர்கிட்ட ஆயிரத்தி எட்டு வராங்க இன்னைக்கே தரதா வீராப்பா சொல்லிட்டே. ஒருவேளை மன்னர் மறந்து போயிட்டாரோ?
0: மன்னன் மறந்திருக்க மாட்டான். நமது நேரம் மன்னனை மறக்க வைத்து விட்டது. சனியன்
4: இப்ப என்ன செய்யறது?
0: என்ன செய்வதா? அன்று திருடன் திருமங்கை ஆழ்வாரானான். இன்று இந்த திருமாலின் பட்டர் திருடனாக வேண்டியதுதான்.
4: இப்ப நடக்கிற வழியா ஏதாவது சொல்லுங்களே.
0: திருவேங்கடத்தான் கழுத்தில் பொருளும் காசுமாலியை திருடினால் தான் நடக்கும்.
5: அரண்மனையிலிருந்து காவலர்கள் வந்திருக்கிறார்கள்.
0: பாருங்கள், மன்னர் அனுப்பினாரா?
6: ஆமாம்.
0: என்ன சொல்லி அனுப்பினார்?
6: மன்னர் வேளாண் உங்களை கொண்டு வர சொன்னார்.
0: நான் பொண்ணை கொண்டு வர சொன்னால் அவர் என்னை கொண்டு வர சொன்னாரா? ஏன், சபையில் எல்லோரும் நான் தந்து தனது தான தர்ம வீர சூர கம்பீரத்தை பறைசாற்றிக் கொள்ளவா? வர முடியாது. நீங்கள் வராவிட்டால் உங்களை கைது செய்து கொண்டு வரும்படி அமைச்சர்
6: அத்தஜாம பூஜைக்கு சென்றிருந்த மன்னர் பெருமாள் கழுத்தில் இருந்த காசு மாலை களவாடப்பட்டதை கண்டிருந்தார்.
0: உங்கள் மகளின் திருமணத்திற்காக அந்த காசு மாலை நீங்கள் தான் திருடியிருக்கிறீர்கள். அந்த குற்றத்திற்காக உங்களை கைது செய்து கொண்டு வரும்படி அமைச்சரின் ஆணை.
6: கண்ணனுடைய காசு மாலையை நான் திருடினேனா? கண்ணா, கண்ணா, கள்ளவகமாக வந்த நீ என்னை கல்வனாக்கி பார்ப்பதன் காரணம் என்ன? கண்ணா, கண்ணா, கண்ணா.
0: பட்டரே, நீர் ஆத்த நண்பர் என்பதால் மன்னர் உம்மை விசாரிக்க விரும்பவில்லை. அந்த பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்திருக்கிறார்.
6: அமைச்சரே, நான் நிரபராதி. ஆண்டவருடைய நகி, நான் திருடவில்லை.
0: மன்னர் உமக்கு ஆயிரத்தி எட்டு வராகன் தருவதாக கூறியிருந்தாரா?
6: ஆமாம்.
0: அது சரியான நேரத்தில் கிடைக்கவில்லை என்பதால் நீர் திருடியிருக்கிறீர் என்று நான் கூறுகிறேன்.
6: இல்லை, இல்லவே இல்லை.
0: யாரங்கே பட்டர் வீட்டில் என்ன பேசிக் கொண்டிருந்தார்?
7: திருவேங்கடத்தான் கழுத்தில் இருக்கும் காசு மாலையை திருடினால் தான் திருமணம் நடக்கும் என்று சொன்னார்.
6: அது வந்து
0: கேள்விக்கு பதில் கூறியது உண்டா?
6: ஆமா.
0: இப்போது ஏன் திருடியதை ஒப்புக்கொள்ள மறுக்கிறேன்?
6: கண்ணா, கண்ணா, நான் திருடியனா?
0: பதில் சொல்லு கண்ணா. கண்ணா, உனக்கு ஆறு காலமும் பூஜை செய்ததை தவிர வேறு எதுவுமே தெரியாது. என்னை திருடன் என்று சொல்லுகிறார்கள்.
6: கண்ணா, நான் நிரபராதி.
0: நான் நிரபராதி என்று சொல்லு கண்ணா. ஓடி வா கண்ணா.
6: அமைச்சரே, பட்டர் பழைய கைகார் ஐக்கியம் போல் அடிக்கிறார். இவரை நம்பக்கூடாது. தாங்கள் உத்தரவிட்டால் உண்மையை நான் வர அழைக்கிறேன். பட்டரே, உண்மையை ஒப்புக்கொள்ளும் வரை இந்த தவுக்கு உமது உடலோடு உறவாடும்.
0: கும்பிட்டாலும் கூப்பிட்டாலும் ஓடி வரும் நாராயணா. இது என்ன தண்டனை? விதியா அல்லது உன் விளையாட்டா?
8: பழகிய தோஷத்திற்காக இந்த தண்டனையோடு இவரை விட்டுவிடுங்க. இவரது கடந்த கால பகவத் சேவைக்கு மதிப்பளித்து இனி இவர்

0: கோவிலுக்குள் நுழையக்கூடாது, தெய்வப் பணிகளில் ஈடுபடக் கூடாது என்ற நிபந்தனையின் பேரில் இவரை விடுதலை செய். நீயே கதி என்று சேவார்த்தி செய்த எனக்கு சரியான பரிசு கொடுத்து விட்டார் கண்ணா. என்னை ஆழ்வார்கள் வரிசையில் சேர்க்காவிட்டாலும் ஆட்கொள்வா என்று நினைத்தேனே. உன்னை கண்ணால் பார்க்கவே கூடாது என்று என்னை தண்டித்து விட்டாயே கண்ணா. எந்த குளத்திலிருந்து நீர் எடுத்து உனக்கு அபிஷேகம் செய்தேனோ அதே குளத்தில் என்னை மாய்த்துக் கொள்கிறேன் கண்ணா. என்னை மாய்த்து
1: பெட்டரே வார்.
0: நீர் யார்? என்னை ஏன் தடுக்கிறீர்?
1: பார்க்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது, அதனால் காத்தேன்.
0: நீங்கள் யார் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா?
1: நானும் ஒரு ஈஸ்வரன், நள்ளாற்றில் குடியிருக்கும் சனீஸ்வரன், தர்பாரின் ஈஸ்வரனால் ஈஸ்வரன் பட்டம் பெற்ற ஊழியர், கால தேவனும் நானும் கடமையை செய்யும் தர்ம தேவதைகள்.
0: தாங்கள் தானாது?
1: பட்டரே, விதி என்னும் பாதையின் மயில் கல்லாகிய நான் 7.5 ஆண்டு காலம் உம்மை பிடித்து ஆட்டி வைக்கும் நேரம் வந்தது. திருமால் திருவாய் மலர்ந்தருடையதான், 7.5 நாழிகை மட்டுமே உம்மை பிடித்தேன். அந்த நேரம் முடிந்து விட்டது.
0: பச்சை மா மலைவன்ன, அந்த திருமாலே இந்த ஆண்டிக்காக தங்களிடம் பிச்சை கேட்டானா? எனக்கு இனி சொர்க்கமும் தேவையில்லை. ஹரீஸ்வர பகவானே, ஒரு விஞ்ஞாபனம். பரந்தாமனே கதியென கிடக்கும் என்னையே இந்த பாடுபடுத்தி விட்டீர்களே. ஏது மரியாத மக்கள் தங்கள் பிடியில் சிக்கினார்கள் என்றால் அவர்கள் என்ன பாடுபடுவார்கள்? அதற்கு பரிகாரம் சொன்னால் உபகாரமாக இருக்கும்.
1: சர்வே ஜனா சுகினோ பவந்து என்று உலக நன்மையை கருதும் ராமானுஜ பட்டரே கூறுகிறேன். சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து காக்கைக்கு எள்ளும் தயிரும் கலந்த சாதம் கொடுத்து கருங்குவளை மலர்களால் யமனுக்கு அர்ச்சனை செய்து எள் முட்டணத்துடன் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி எள்ளுருண்டையும் எள்ளு சாதமும் 7 எளியவர்களுக்கு தானம் கொடுத்தால் சுபம் உண்டாம். திருநள்ளாற்றில் குடியிருக்கும் நான் என் திசை முடியும் போது ஒவ்வொருவருக்கும் மாபெரும் நன்மைகளை செய்வேன், இது உறுதி.
0: சஞ்சலம் தீர்ப்பாய் தனி பகவானே, சங்கடம் தவிர்ப்பாய் தனி பகவானே.
1: தனி கொடுத்தால் எவர் தடுப்பர்?
0: ஈஸ்வரா, பட்டரே, என்னை மன்னித்து விடுங்க. உங்களுக்கு ஏற்பட்ட தீமைகளுக்கெல்லாம் நான் தான் காரணம். காணாமல் போன காசு மாலை கிடைத்துவிட்டு கோவிலில் மகத நாட்டு மன்னனுக்கு பூரண கும்ப மரியாதை செய்து மாலை அணிவிக்கும் போது இறைவனுடைய மாலை அதில் சிக்கி மகத மன்னனிடம் சேர்ந்து விட்டது. மகத நாட்டு மன்னனும் அந்த மாலையை திருப்பி அனுப்பிவிட்டான். இனிமேல் இறைவனுடைய மாலையை யாருக்கும் அணிவிக்க கூடாது என்று நான் உத்தரவிட்டு விட்டேன். ஒரு அந்தன சாபம் எனக்கு ஏற்பட வேண்டும் என்பது விதி போலும். பட்டரே, என்னை மன்னித்து விடுங்கள். பட்டரே, என்னை மன்னித்து விடுங்கள். என்னை மன்னித்து நல்லாத்து ஈஸ்வரன் உங்களை இத்துடன் விட்டு விட்டார். ஆனால் என்னை பட்டரே, பரம பக்தனாகிய உங்களையே சனீஸ்வர பகவான் என்ன பாடுபடுத்தி விட்டார். கிரகங்களால் ஒரு பக்தனை எப்படி அணுக முடிகிறது? பக்தன் என்ன, அந்த பராசக்தியே ராகு கேதுவால் படாத பாடுபட்டு இருக்கிறானே. அப்படியா?
2: தந்தை கண்களை திறந்தபடியே தியானத்தில் இருப்பதன் காரணம் என்ன?
3: தட்சிணத்தை பார்த்தபடி மோனத்தில் அமர்ந்திருக்கும் அந்த மூர்த்தியின் இடது கண் சந்திரன், வலது கண் சூரியன், மூன்றாவது கண் கணங்களையும் யுகங்களையும் கட்டிக்காக்கும் ஞானபீடம். கண்களை மூடினால் 7-14 லோகங்களும் இருந்துவிடும்.
2: சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் சோதித்து பார்க்காமல் நான் இதை நம்ப மாட்டேன்.
3: அப்படி என்றால் இப்பொழுதே நிரூபித்து காட்டுகிறேன்.
4: விநாயகனுக்கு விளையாட்டு காட்ட என் கண்களை அமுட வேண்டும். பெண் புத்தியால் அகில புவனங்களையும் சில வினாடிகள் அல்லல் படுத்திய உனக்கு அன்னை பராசக்தி என்ற பட்ட பெயர் வேறு.
3: குறித்தோடு உடுத்தி சுடலில் பூதகணங்களோடு பழகும் தங்களுக்கு பெண்மையின் மென்மை எப்படி தெரியும்? சிரித்து விளையாட தெரியாது, சதா முனிவர்களை கட்டிக்கொண்டு மூலையில் உட்கார்ந்திருக்கத்தான் தெரியும்.
4: சுடலை காப்பவனுக்குத்தான் உன் அண்ணன் கோடீஸ்வரன் கோவிந்தராஜன் உன்னை மனம் செய்து கொடுத்திருக்கிறான். கூப்பிடேன் அந்த இடையனை, ஏன் என்று கேட்போம்.
3: என் அண்ணன் திருவேங்கடத்தான் கோடி கோடியாக கொட்டி கொடுப்பவன். நாதி இல்லா நீங்கள் என் பிறந்த வீட்டை பத்தி பேசுகிறீர்களா? நீங்கள் தான் பாம்பாட்டி பாம்ப பிடாரன், சதா பாம்பை கழுத்தில் போட்டுக்கொண்டு திரிபவன்.
4: இந்த பாம்புதான் உன் அண்ணனுக்கு அனந்த சயனம், பூவாரம் தாங்கும் ஆதிசேஷனம் பாம்புதான்.

0: ஒரு சாதாரண பெண்ணாக இருந்து நாகத்தின் அருமை பெருமைகளை புரிந்த பின் கைலாயம் வந்தால் போதும்.
1: அந்த நாகம் பெரியதா, இந்த ராஜேஸ்வரி பெரியவளா என்று நானும் பார்க்கிறேன்.
2: தந்தையே, இது என்ன விபரீதம்? என்னால் அல்லவா என் அன்னைக்கு இந்த துன்பம் நேர்ந்து விட்டது?
3: அப்படியல்ல விநாயகா, உன் அன்னைக்கு ராகுவின் கிரக பலம் துவங்கி விட்டது. அவன் பிடியில் சிக்கியதனால் தான் இந்த சிக்கல். ராகுவின் திருவிளையாடல் தேவியை என்ன பாடுபடுத்த போ?
4: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நவகிரக நாயகி திரைப்பட ஒளிச்சித்திரம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. முதன்மை அலைவரிசையில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நவகிரக நாயகி திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.
2: அம்மா கற்பகம், பராசக்தியின் பரமபக்தியான உனக்கு இந்த சோதனை வரலாமா? உன் குழந்தைக்கு இப்போது ராகதசியில் செவ்வாபுக்தி நடக்கிறது, அதனால் கடுமையான காலசர்ப்ப தோஷம். ஆகவே இன்னும் 10 நாட்களுக்குள் உன் குழந்தைக்கு பெரிய கண்டம் இருக்கு. தப்பி பிழைத்து விட்டார் ஞானகாரகன் கேது பகவான் அருளார். உன் குழந்தை உலகுக்கே வழிகாட்டும் ஒரு பெரிய ஞானியாக மாறும். ஆனால் குழந்தை பிழைக்க வேண்டுமே.
5: பரமேஸ்வரி தாயே, என் குழந்தையை காப்பாற்ற வேறு வழியே இல்லையா?
2: வழி இருக்கிறது தாயே.
5: சுவாமி,
2: சுலபமான வழி இருக்கிறது.
5: என்ன வழி? சீக்கிரம் சொல்லுங்கள். என் உயிரை தந்தாக இவள் உயிரை காப்பாற்ற தயாராக இருக்கிறேன்.
2: பகவதி அம்மன் கோவிலில் பரமேஸ்வரன் சன்னதியில் ஞானத்தவம் இருக்கும் காத்யாயனி சகல சித்திகளும் கைவரப் பெற்றவள். தீராத வியாதிகளையும் தீர்த்து வைக்கும் தெய்வத்தின் அவதாரம். அந்த காத்யாயனியின் ஆசி கிடைத்து விட்டால் ராகுவும் கேதுவும் உன் குழந்தையிடம் வாலாட்ட முடியாது.
5: 10 மாதம் சுமந்து பெற்ற என் வயிற்றில் பாலை வார்த்தீர்கள் சுவாமி, மிக்க நன்றி.
2: நான் யாருடைய நன்றியும் எதிர்பார்ப்பதில்லை. ஒவ்வொரு இடத்திலும் என்னால் முடிந்ததை செய்துவிட்டு போகிறேன், அவ்வளவுதான். உமக்கு ஒரு வார்த்தை, தாய்க்குலத்திற்கு நம்பிக்கை ஊட்ட வேண்டும். தாய்க்குலத்தின் நம்பிக்கையை பெறாதவர்கள் வெற்றி காண்பதில்லை. இது வரலாறு. நாராயணன்.
6: என்ன நாரதா, நாராயணனை நடுத்தெருவுக்கே கொண்டு வந்து விட்டாய்?
2: நாராயணனின் தங்கையான தாங்களே இப்படி வந்து விட்ட பிறகு நான் என்ன சாமானியன் தானே?
6: திருலோக சஞ்சாரிக்கு வம்பிழுக்கு நான் தான் கிடைத்தேனா? அது சரி, கைலாயம் வைகுண்டம் எல்லாம் போனீரா? அங்கு எல்லோரும் நலம்தானே?
2: தேவி, தாங்கள் இல்லாமல் கைலாயமே களையிழந்து விட்டது. சர்வேஸ்வரன் சதா நிஷ்டையில் இருக்கிறார். அவர் கழுத்தில் இருக்கும் பாம்புதான் அனைவரையும் ஆணவத்துடன் பார்க்கிறது.
6: ஆமாம், பூலோகத்தில் என்ன விசேஷம்? இப்படி உஞ்சவர்த்தி கோலத்தில் அலைகிறாய்?
2: இதுவும் உங்களால் தான். கற்பகம் என்ற பெயருடைய தங்கள் பக்தை.
6: தெரியும், அவளது ஒரே மகளை காப்பாற்றும்படி என்னிடம் கேட்க வருகிறார்.
2: இந்த வம்பில் நீங்கள் மாட்டிக்கொள்ள வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போகத்தான் நான் இங்கு வந்தேன்.
6: நாரதா,

0: இதுவும் உங்களால் தான். கற்பகம் என்ற பெயருடைய தங்கள் பக்தை.
1: தெரியும், அவளது ஒரே மகளை காப்பாற்றும்படி என்னிடம் கேட்க வருகிறார்.
0: இந்த வம்பில் நீங்கள் மாட்டிக்கொள்ள வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போகத்தான் நான் இங்கு வந்தேன்.
1: நாரதா, சரணடையும் பக்தர்களை காப்பது இந்த சங்கரியின் கடமை.
0: தாயே, ஏற்கனவே தாங்களும் சர்வேஸ்வரனும் பிரிவதற்கு காரணமே நாகம்தான். ராகுவோ மிக பொல்லாதவன். அவனுக்கு எதிராக இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிட்டால் என்ன நேருமோ? ஒருவேளை சிவபெருமானே தங்களை வம்புக்கு இழுப்பதற்காக ராகுவிற்கு துணையாக வந்துவிட்டால்?
1: இந்த ஈஸ்வரியின் கோபம் ராகுவை சுட்டரித்துவிடும். என் பக்தியின் குழந்தைக்கு நாகதோஷத்தால் எந்த தீங்கும் வர நான் அனுமதிக்க மாட்டேன்.
0: விதி யாரை விட்டது? நாராயண
2: அம்மா, அம்மா, தாயே, காத்தியாயினும் என்னுடைய ஒரே குழந்தையின் உயிரை காப்பாற்றுங்கள். தாயே, நாகதோஷத்திலிருந்து என் மகளை காப்பாற்றுங்கள். உண்மையாக இருந்தாலும் உயிரோடு இருந்தால் போதும். கருணை காட்டுங்கள் தாயே, கருணை காட்டுங்கள்.
1: பயப்படாதே, உன் குழந்தையின் ஆயுள் பூரணமானது. மார்க்கண்டையினை போல இவளுக்கும் என்றும் 16.
2: அம்மா,
1: அந்த ராகுவின் ஆணவத்தை அடக்கி காட்டுகிறேன்.
2: யோசிரையா, இன்றுதான் 10வது நாள், எனக்கு பயமாக இருக்கிறது.
3: இந்த 45 நாழிகை மட்டும் கடந்துவிட்டால் குழந்தை பிழைத்துவிடும். காத்யாயினி அம்மாள் கொடுத்த குங்கும பிரசாதத்தை குழந்தையின் நெற்றியில் இடு.
4: என்ன அதிசயம், இரவி உமை

0: உள்ளவர்கள் பரிகாரமாக சனிதோறும் விரதம் இருந்து பாம்பு புற்றுக்கு பாலூற்றி நெய்விளக்கேற்றி கருமந்தாரை மலர்களால் காளிக்கு அர்ச்சனை செய்து உளுந்து தானம் செய்து வந்தால் சுபம் உண்டாகும். கேதுவால் தோஷம் உள்ளவர்கள் செவ்வாய் தோறும் விரதமிருந்து பாம்பு புற்றுக்கு பாலூற்றி நெய்விளக்கேற்றி சிவப்பள்ளி மலர் செவ்வரளி பூக்களால் விநாயகருக்கு அர்ச்சனை செய்து கொள்ளு தானம் செய்து வந்தால் சுபம் உண்டாகும். அன்று ஞான சம்பந்தன், இன்று நீ தெய்வீக மனம் பரப்பும் ஞான மலராகி நவகிரகங்களின் அருளை நாடெங்கும் பரப்புவாயாக.
1: நேர்கள் இதுவரை கேட்டது
2: வாரணமாயிரம் சூழவலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்றெதிர்பூரண பொற்

0: ராகுவால் ஏற்பட்ட தோஷத்தை நிவர்த்தி செய்யவே இவைப்பட்ட துன்பத்தை நான் ஏற்றுக்கொண்டேன்.
1: தாயே, பரமபக்தையான தாங்களே இத்தனை கஷ்டங்களை அனுபவித்தீர்களே.

விசாகம் ஆர்ட்ஸ் வழங்கிய நவகிரக நாயகி திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் விஜயகாந்த், நளினி, கே ஆர் விஜயா, ஸ்ரீ வித்யா, சோ மற்றும் பலர். இசை எம் எஸ் விஸ்வநாதன், கதை கே பி அறிவானந்தம், வசனம் வியட்நாம் வீடு சுந்தரம், திரைக்கதை இயக்கம் கே சங்கர்.

0: காத்திருங்கள், தினம்தோறும் இரவு 10 மணிக்கு தேன் மழை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நமது முதன்மை அலைவரிசையில் கேட்க மறவாதீர்கள் தேன் மழை.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 5 மணி. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்நிகழ்ச்சி பொன் மாலை பொழுது. இதயத்தை வருடும் பாடல்கள் இதயம் வரிகளில் கேட்கலாம் நேர்களை. தொடர்ந்து இணைந்தீர்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு. முதல் பாடலாக ஒலிக்க வருவது விண்ணை தாண்டி வருவாயா திரைப்படத்திலிருந்து.
2: உடைத்தாய் நொறுங்கவே

நேரம் 5:12. என் இதய துடிப்பு நின்றுவிட்டால் உன் இதயத்துடன் கொஞ்சம் அணைத்துக்கொள். உன் இதய துடிப்பு கேட்டு மீண்டும் உயிர் பெற்றிடும் என் இதயம். தொடர்ந்து கேட்கலாம் இதயம் வரிகளில் பாடல். பில்லா 2 திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா குரலில், ஸ்வேதா பண்டிட் குரலில்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பொன் மாலை பொழுது, இதயம் வரிகளில் பாடல்கள். அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது என்னை அறிந்தால் திரைப்படத்திலிருந்து சின்மயி குரலில்.

0: இதயம் வரிகளில் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நேயர்களே. அடுத்த பாடலாக ஒழிக்க வருவது விடுகதை திரைப்படத்திலிருந்து, கே எச் சித்ரா மற்றும் கிருஷ்ணராஜ் குரல்களில்.
1: The honeymoon is ladies and gentlemen, I welcome the newly married honeymoon couple Nilakandan and Anandi to this evening get together. So let's all join hands together.

0: நினைவூட்டுகிறோம் நேர்களே. இன்று இரவு 7:30 மணிக்கு உழவர் உலகம் நிகழ்ச்சியில் நூற்புழு மேலாண்மையில் புதிய தொழில்நுட்பங்கள் குறித்து கடலூர் கரும்பு ஆராய்ச்சி நிலைய நூற்புழுவியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் ஜே ஜெயக்குமார் அவர்களின் உரை, தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் மற்றும் பண்ணை செய்தி ஆகியன இடம்பெறும்.
1: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையை போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 மணிக்கு உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்டு

நேரம் 5:30. நேர்களின் கேட்கலாம் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

நேரம் 6:22 நொடிகள் ஆயிற்றுக்கு. நேர்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திர இசை. துள்ளல் நிறைந்த பாடல்கள் உங்கள் இல்லங்களில் முதல் பாடலாக ஒலிக்க வருவது வேங்கை திரைப்படத்திலிருந்து. தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில் அவருடைய குரலிலேயே கார்த்திகேயனோடு இணைந்த பாடிய பாடல் கேட்கலாம். நேர்களை தொடர்ந்து இணைந்தீர்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு.

நேரம் 6:05 19 நொடிகள். திரை இசை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது மாற்றான் திரைப்படத்திலிருந்து. பிராங்கோ, ஆலாப்ராஜு, சத்யன் மற்றும் சாருலதா மணிக்குரலில், ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில்.

0: திரை இசை கேட்டீர்கள் நேயர்களே. விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள்.
1: ஏ ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதையே தான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகு தான் நான் முடிவு பண்ணேன்.
2: பாரத் சர்க்கார் கா லக்ஸ் சோலார் பவர் சே பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
1: நம்ம பிரதமர் சொன்னதால தான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்ப என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
3: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்.
4: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். நிச்சயமற்ற உலக சூழலுக்கு இடையிலும் இந்தியா மிகுந்த நம்பிக்கையுடன் வளர்ச்சிப் பாதையில் தொடர்ந்து பயணித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். முற்றிலும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதலாவது ஏர்பஸ் விமானம் வெள்ளோட்டம் விடப்பட்டது குறித்து சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் வறுமையை ஒழிக்கவும் மக்களுக்கு சமூக பாதுகாப்பு வழங்கவும் பல்வேறு திட்டங்களை அமல்படுத்தியுள்ளது. திரைப்பட இயக்குனர் பாரதி ராஜாவின் உடல் இன்று தேனி மாவட்டம் வத்தலகுண்டு அருகே முழு அரசு மரியாதைகளுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இனி விரிவான செய்திகள். உலக அளவிலான நிச்சயமற்ற சூழலுக்கு இடையிலும் இந்தியா மிகுந்த நம்பிக்கையுடன் வளர்ச்சிப் பாதையில் தொடர்ந்து பயணித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுடெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று நடைபெற்ற 11வது நிதி ஆயோக் நிர்வாகக்குழு கூட்டத்திற்கு தலைமையேற்று பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இது குறித்து கூடுதல் விவரங்கள்.
5: விக்சித் பாரத் இலக்கை நோக்கிய நாட்டின் பயணத்தில் மாநிலங்களின் கூட்டு பொறுப்பு அதிகம் என்றும், ஒத்துழைப்பு, பேச்சுவார்த்தை மற்றும் கருத்து பரிமாற்றங்களின் மூலம் மாநிலங்கள் இப்பொறுப்பை நிறைவேற்ற பொருத்தமான மேடையாக நிதி ஆயோக் திகழும் என்றும் நிதி ஆயோக் நிர்வாகக்குழு கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். ஏற்றுமதியை அதிகரிக்கும் வகையில் பல்வேறு நாடுகளுடன் வரியில்லா வர்த்தக ஒப்பந்தங்களை எட்டவும், சரியான கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் மூலம் இளைஞர்களின் வேலைவாய்ப்பிற்கு ஏற்ற சூழல் ஒன்றை உருவாக்கவும் அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக அவர் தெரிவித்தார். விக்சித் பாரத் இலக்கை நோக்கிய நாட்டின் பயணத்தில் பெண்கள் தலைமையிலான வளர்ச்சி என்பதற்கும் மிகுந்த முக்கியத்துவம் இருப்பதாக அவர் தெரிவித்தார். வயது, பாலினம், பிராந்தியம் மற்றும் சமூக பொருளாதார பின்புலத்திற்கு அப்பாற்பட்டு அனைத்து பிரிவு மக்களின் நலனை வலியுறுத்தும் வகையில் முன்னேறிய இந்தியாவில் அனைவருக்கும் மானுட மேம்பாடு என்ற கருப்பொருளை குறித்து நிதி ஆயோக் நிர்வாகக்குழு கூட்டத்தில் விரிவான விவாதங்கள் மேற்கொள்ளப்பட்டன. நாடெங்கிலும் இருந்து முதலமைச்சர்கள் மற்றும் துணைநிலை ஆளுநர்கள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர்.
4: ஓமன் கடற்கரைக்கு அப்பால் பலாவ் நாட்டு எண்ணெய் கப்பல் தாக்கப்பட்டதில் 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்த நிலையில் இந்தியா இந்த சம்பவத்தை வன்மையாக கண்டித்துள்ளது. புதுடெல்லியில் அமெரிக்க தூதரகத்தின் பொறுப்பு தலைமை அதிகாரியை தாங்கள் நேரில் வரவழைத்து வலுவான எதிர்ப்பை பதிவு

0: செய்திருப்பதாக வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரன்தீர் ஜெய்ஸ்வால் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர் கூட்டம் ஒன்றில் தெரிவித்தார். வளைகுடா நாடுகளுக்கான வெளியுறவு அமைச்சகத்தின் கூடுதல் செயலர் திரு ஆர் மகாஜன் இந்த செய்தியாளர் கூட்டத்தில் பேசுகையில், நிலவரங்களை இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும், இந்திய சமூகத்தினரின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த முக்கிய கவனம் செலுத்தப்படுவதாகவும் கூறினார். எண்ணெய் கப்பல் தாக்குதலில் உயிரிழந்த இந்திய மாலுமிகளின் குடும்பங்களை தொடர்பு கொண்டு தேவையான உதவிகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கப்பல் மற்றும் துறைமுகத்துறை அமைச்சகத்தின் கூடுதல் செயலர் திரு முகேஷ் மங்கள் தெரிவித்தார். இன்று ஓமன் நாட்டின் ஷினாஸ் துறைமுகம் அருகே கினியா பிசாவ் நாட்டு எண்ணெய் கப்பல் தாக்கப்பட்ட போதிலும் அதிலிருந்த அனைத்து 20 இந்திய மாலுமிகளும் பாதுகாப்பாகவே உள்ளதாகவும், இவர்களை பத்திரமாக மீட்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். நாட்டில் பெட்ரோல், டீசல், எல்பிஜி உள்ளிட்ட எரிபொருள் நிலவரங்களும் ரசாயன உரங்களின் கையிருப்பும் ஸ்திரமாகவே உள்ளதாக பெட்ரோலியத்துறை மற்றும் உரத்துறை சார்பில் இந்த செய்தியாளர் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. முற்றிலும் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட முதலாவது ஏர்பஸ் C-295 விமானம் இன்று குஜராத் மாநிலம் வதோதராவில் இருந்து வெள்ளோட்டம் விடப்பட்டது குறித்து மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். வானூர்தி உற்பத்தி துறையில் இந்தியாவின் திறன்கள் அதிகரித்து வருவதற்கு இதுவே சான்றாகும் என்று சமூக ஊடக பதிவு ஒன்றில் அவர் கூறியுள்ளார். இந்த சாதனையில் முக்கிய பங்காற்றிய ஏர்பஸ் மற்றும் டாடா நிறுவனங்களுக்கும், இந்திய விமானப்படைக்கும், அனைத்து பொறியாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப பணியாளர்களுக்கும் அமைச்சர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் மற்றும் ஒரு ரயில் நிலையம் ஒரு உற்பத்தி பொருள் திட்டத்தின் கீழ் பயணிகள் அதிகமாக வந்து செல்லும் ரயில் நிலையங்களில் அந்தந்த பகுதிகளைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி கைவினை கலைஞர்கள் மூலம் பிரத்யேக சில்லறை விற்பனை கடைகள் அமைக்கப்பட்டு வருவதாக மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதனால் கைவினைப் பொருட்களுக்கான சந்தை வாய்ப்புகள் அதிகரித்து கைவினை கலைஞர்களின் வாழ்வாதாரம் மேம்படுவதாக அமைச்சகம் கூறியுள்ளது. குடும்பங்களை வடிவமைத்து எதிர்கால தலைமுறைகளை உருவாக்கும் இல்லத்தரசிகளை தேசத்தை கட்டமைக்கும் சக்தியாகவே கருத வேண்டுமென உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. சாலை விபத்தில் பலியான பெண் ஒருவரின் மரணத்திற்கு இழப்பீடு கோரி அவரது கணவர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு ஒன்றின் மீது நீதிபதிகள் திரு சஞ்சய் கரோல், திரு கோட்டீஸ்வர் சிங் ஆகியோர் அடங்கிய அமர்வு இன்று வெளியிட்ட உத்தரவில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டது. வீட்டு அளவில் பெண்கள் புரியும் பணிகளுக்கு பொருளாதார மதிப்பு உண்டு என்றும், இத்தகைய பெண்களின் மரணத்திற்கு இழப்பீடு வழங்கும் போது வீட்டு வேலையின் மதிப்பை மாதம் 30,000 ரூபாய் என்ற அளவிலாவது கணக்கிடுதல் அவசியம் என்றும் நீதிபதிகள் கூறினர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா கடந்த 12 ஆண்டுகளில் அனைவருக்கும் ஆதரவு, அனைவருக்கும் வளர்ச்சி, அனைவருக்கும் நம்பிக்கை என்ற அடிப்படையில் முக்கியமான பல மாற்றங்களை சந்தித்துள்ளது. ஏழைகள், விவசாயிகள், இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்களை இந்த 12 ஆண்டுகளில் அரசு அமல்படுத்தியுள்ளது. இதில் ஏழைகளுக்கான அரசின் நலத்திட்டங்கள் குறித்து ஒரு செய்தி தொகுப்பு.
2: பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் வறுமையை ஒழிக்கவும், மக்களுக்கு சமூக பாதுகாப்பு வழங்கவும் பல்வேறு திட்டங்களை அமல்படுத்தியுள்ளது. குறிப்பாக கிராமப்புற ஏழை குடும்பங்களுக்கான வீட்டு வசதிக்கு சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு, பிரதமரின் ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டுள்ளன. உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் பிரதமரின் கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் மொத்தம் 81 கோடி பயனாளிகளுக்கு இலவச உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. பொதுமக்களுக்கான உலகின் மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டு திட்டமான ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் நலிவடைந்த 10.82 கோடி பயனாளிகளுக்கு ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ காப்பீடு வழங்கப்படுகிறது. பிரதமரின் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் 10.55 கோடி பெண்களுக்கு இலவச எல்பிஜி இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதால் புகையெடுப்பின் தீமைகளில் பெண்கள் விடுபட்டுள்ளனர். பிரதமரின் ஸ்வாநிதி திட்டத்தின் கீழ் சாலையோர வியாபாரிகளுக்கு 1.12 கோடி கடன்கள் வழங்கப்பட்டுள்ளன. நாட்டில் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ள மக்களின் எண்ணிக்கை 2015 ஆண்டிற்கு பிந்தைய 10 ஆண்டுகளில் 19%-64% அதிகரித்துள்ளது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி மற்றும் நலவாழ்வை நோக்கமாக கொண்ட ஆட்சியினால் நாடு முழுவதும் 25 கோடி குடும்பங்கள் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளனர். அரசின் திட்டங்களை பாராட்டி நாடு முழுவதிலும் இருந்து பயனாளிகள் வெளியிட்டு வரும் கருத்துக்கள் இத்திட்டங்களின் வெற்றிக்கு சான்றாக அமைந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது.
0: சென்னையில் நேற்று காலமான திரைப்பட இயக்குனர் பாரதி

0: ராஜாவின் உடல் இன்று தேனி மாவட்டம் வத்தலகுண்டு காட்ரோடு அருகே அவரது பண்ணை இல்லத் தோட்டத்தில் முழு அரசு மரியாதைகளுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. பாரதி ராஜாவின் உறவினர்கள், ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பிரமுகர்கள் பலரும் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டனர். காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ரெட்டி இன்று தலத்தெரு மற்றும் புறவழி சாலையில் கள ஆய்வு மேற்கொண்டார். புறவழி சாலையில் அரசு சார்பில் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் கட்டுமான பணிகளை விரைந்து முடிக்கவும், ஆக்கிரமிப்புகளை அகற்றவும், சாலையை அகலப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை ஆராயவும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். தலத்தெரு பெரிய குளத்தை தூர்வாரி மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவது குறித்து அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தினார். மாவட்ட துணை ஆட்சியர் திரு செந்தில்நாதன் மற்றும் உயர் அதிகாரிகள் இந்த ஆய்வுகளின் போது உடனிருந்தனர். வளிமண்டல சுழற்சிகள் காரணமாக இன்று தமிழகத்தின் ஒரு சில இடங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுச்சேரியில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை, நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, குமரி மாவட்டங்களின் ஓரிரிடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 17ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலமாக தயாரிக்கப்படும் போலி வீடியோக்கள் மற்றும் பொய்யான அடையாளங்கள் மூலம் அப்பாவி மக்களின் வங்கிக் கணக்கு மற்றும் டிஜிட்டல் சேவை கணக்குகளுக்குள் அத்துமீறி நுழைந்து மோசடியில் ஈடுபடுவோர் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் ரேகை பதிவு உள்ளிட்ட தங்களின் பயோமெட்ரிக் தரவுகளை பாதுகாப்பாக வைத்துக்கொண்டு சந்தேகத்திற்கிடமான மின்னஞ்சல் மற்றும் குறுந்தகவல் குறித்து எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நிச்சயமற்ற உலக சூழலுக்கு இடையிலும் இந்தியா மிகுந்த நம்பிக்கையுடன் வளர்ச்சிப் பாதையில் தொடர்ந்து பயணித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். முற்றிலும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதலாவது ஏர்பஸ் விமானம் வெள்ளோட்டம் விடப்பட்டது குறித்து சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் வறுமையை ஒழிக்கவும் மக்களுக்கு சமூக பாதுகாப்பு வழங்கவும் பல்வேறு திட்டங்களை அமல்படுத்தியுள்ளது. திரைப்பட இயக்குனர் பாரதி ராஜாவின் உடல் இன்று தேனி மாவட்டம் வத்தலகுண்டு அருகே முழு அரசு மரியாதைகளுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: நேரம் 6:20. நேர்கள் இனி கேட்கவிருப்பது மனோரஞ்சிதம். உங்கள் இல்லங்களை பக்தியலைகளால் மூழ்கடிக்க வருகிறது மனோரஞ்சிதம். மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக ஒலிக்க வருவது துணை புரிந்தருள் என தொடங்கும் TM கிருஷ்ணா அவர்கள் பாடியது.

நேரம் 6:33:32. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி மனோரஞ்சதம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்கு வருவது சங்கர நம்பூதிரி பாடியது.

மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்கு வருவது சுதா ரகுநாதன் பாடியது. பாரதியார் பாடலை கேட்கலாம் நேயர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு.

மனோரஞ்சிதம் நிகழ்ச்சி இனிதுடன் நிறைவுற்றது நேயர்களே. நேரம் 6:50. இனி கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். இன்று இரவு 7 மணிக்கு திரை இசை, 7:25 உழவர்களுக்கான செய்திகள், 7:30 உழவர் உலகம், 100 புழு மேலாண்மையில் புதிய தொழில்நுட்பங்கள் குறித்து கடலூர் கரும்பு ஆராய்ச்சி நிலைய 100 புழுவியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் ஜி ஜெயக்குமார் அவர்களுடன் உரை, அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் மற்றும் பண்ணை செய்தி ஆகியன இடம்பெறும். 8:00 முதல் 8:58 திரை இசை, 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 நாடகமலர் அமுதக்கணி நாடகம் எழுதியவர் சேலம் கா ஜெகநாதன் அவர்கள், அமைப்பு எஸ் பெரியசாமி லக்ஷ்மி பாஸ்கரன் ஆகியோர், படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி சென்னை அஞ்சல், 10:00 தேன்மழை, 10:25 மத்திய அரசின் 12 ஆண்டுகால நிறைவையொட்டி புதுதில்லி செய்திப்பிரிவு வழங்கும் பல்வேறு கருப்பொருட்களின் சிறப்பு தொடர். இரவு 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில்

செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும் 7:15. தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும் 8:58. செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி கேட்கலாம் இன்றைய எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz அலைவரிசையின் நிகழ்ச்சி நிரல். 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 பற்றிய அன்றாட நிலவரம் டெல்லி அஞ்சல். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 மணி முதல் 11 மணி வரை தீன்ஸ் இந்ததே வானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 102.8 எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 7:08 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

இனி கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்புகள். முதன்மை அலைவரிசையில் காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க நன்றி மறவாமை நன்றி வழங்குபவர் பாப்பாக்குடி ஆ முருகன் அவர்கள், படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம் சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம் மற்றும் சேவை செய்தி. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். பாலக்கீரை சாகுபடி முறைகள் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்து

15 தெய்வீக ராகம் மற்றும் சேவை செய்தி. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். பாலக்கீரை சாகுபடி முறைகள் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:55 சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் ஆர்வலர் வந்தனா சிவா, வழங்குபவர் KR ரவிச்சந்திரன் அவர்கள். 7:00 புதுவை புதுமை சிந்தனை மலர். 7:02 வாழ்விக்க வந்த காந்தி. அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி. வாசிப்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.

ஏழு 25க்கு நலமாய் வாழ. மாரடைப்பு குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் அமராவதி உதயகுமார் அவர்கள். 7:30க்கு இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன். 7:35க்கு நகருளா. 8:02 முதல் 8:15 வரை. 8:30 முதல் 9 வரை தகவல் தளம். 9 அரங்கிசை சென்னை என்றல் பி வரமூர்த்தி மற்றும் குழுவினரின் நாகஸ்வர இசை இடம்பெறும்.

0: காற்றலையில் மிதந்து வரும் பாடல்கள்,
1: தண்ணில் தேனிறக்க தாழை மரம் நீர் தெளிக்க கன்னி மகள் நடை பயின்று
0: காதோடு காதல் பேசும் கானங்கள்.

0: காத்திருங்கள், தினம்தோறும் இரவு 10 மணிக்கு தேன் மழை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நமது முதன்மை அலைவரிசையில் கேட்க மறவாதீர்கள் தேன் மழை.
1: காலை 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 இலக்கியம் பேசுவோம். தஞ்சாவூர் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தின் தலைவர் சுவாமி விமூர்த்தானந்தர் அவர்களுடன் நேர்முகம். படைப்பு, ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, சென்னை அஞ்சல். நண்பகல் 12 மணிக்கு உயர்ந்த உள்ளங்கள் நாடகம். எழுதியவர் கள்ளை கோவிந்தராஜன் என்கிற வி. கோவிந்தராஜலு. அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார் மற்றும் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை, மாம்பலம் சகோதரிகள் அவர்கள் பாட்டு இடம்பெறும். 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீபில்லிபுத்தூர் கே. விஜயலட்சுமி அவர்கள். 1:00 மகளிர் நேரம். பிளஸ் டூவிற்கு பிறகு என்ன படிக்கலாம் என்பது குறித்து புதுவை பல்கலைக்கழகத்தின் சமுதாய கல்லூரியின் உயிர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் திருமதி டி. வரலட்சுமி அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே ஆஷா. 2:15 என்றும் இனியவை. 2:35 சேர்ந்திசை பாடற்பயிற்சி, சென்னை அஞ்சல்.
2: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேம்மா. ஆமா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
2: ஆமா அண்ணே.
3: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது, எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
2: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்குறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
4: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: நேரம் 7:40 நொடிகள். நேர்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தொல்லல் நிறைந்த பாடல்கள், உங்கள் இல்லங்களில் திரை இசை. முதல் பாடலாக மார்ச் அயன் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் குரலில், ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில்.

தொள்ளல் நிறைந்த திரை இசை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது கந்தசாமி திரைப்படத்திலிருந்து ரீதா தியாகராஜன் குரலில். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு.

நேரம் 7:12. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி திரை இசை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது வானம் திரைப்படத்திலிருந்து. யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் அவருடைய குரலிலேயே பாடல் கேட்கலாம்.

0: திரை இசை கேட்டீர்கள் நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பல்வேறு நாடுகளுடனான தடையற்ற வர்த்தகம் மூலம் ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உணவு தானிய உற்பத்தியில் இந்தியா சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் வானொலி சேவையை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஓமன் கடற்பகுதியில் வர்த்தக கப்பல் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்த சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் துவக்க ஆட்டத்தில் மெக்சிகோ தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பல்வேறு நாடுகளுடனான தடையற்ற வர்த்தகம் மூலம் ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிதி ஆயோக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் உலக அளவில் தொழில் தொடங்க முடியும் என்று கூறினார். மகளிர் தலைமையிலான முன்னேற்றம் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். விவசாயம், அறிவியல், புத்தாக்கம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் மகளிர் பங்காற்றி வருவதாக கூறிய அவர், மகளிருக்கு கல்வி அளிப்பதில் மாநிலங்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். 2046 வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்பதே இந்த ஆண்டின் நிதி ஆயோக் கூட்டத்தின் கருப்பொருளாகும். G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் 14 பிரான்ஸ், ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சகத்தின் மேற்கு பிராந்திய செயலர் திரு சிபி ஜார்ஜ், பிரான்சின் இவியன் நகரில் வரும் 15 தொடங்கி 17 வரை நடைபெற உள்ள G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் பங்கேற்க இருப்பதாக கூறினார். இந்த உச்சி மாநாட்டின் போது உலகத் தலைவர்களுடன் பிரதமர் ஆலோசனை நடத்த இருப்பதாக அவர் தெரிவித்தார். உணவு தானிய உற்பத்தியில் இந்தியா சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சென்ற நிதியாண்டில் நெல் மற்றும் கோதுமை உற்பத்தி வரலாற்று சாதனை படைத்ததாக குறிப்பிட்டுள்ளார். சுயசார்பு இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப இந்திய விவசாயிகளின் முயற்சி மூலம் நாட்டின் உணவு பாதுகாப்பு மேம்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்காக விவசாயிகளின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் திட்டங்கள் மூலம் உணவு உற்பத்தி அதிகரித்துள்ளதாகவும் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் வானொலி சேவையை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தானின் ஜெய்சல்மர் மாவட்டம் ராம்கரில் 20 கிலோவாட் FM பண்பலை ஒலிபரப்பு சேவையை தொடங்கி வைத்து பேசிய அவர், ஜெய்ப்பூரில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப தரவு மையம் தொடங்கப்பட இருப்பதாக கூறினார். ராஜஸ்தான் மாநிலத்தில் ரயில் திட்டங்களுக்காக 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு

0: செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் 200 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பிரசார் பாரதி தலைவர் திரு பிரசூன் ஜோஷி, ஆகாஷ்வாணி தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நாட்டில் ஜவுளி வர்த்தகம் 16 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயத்திற்கு பிறகு ஜவுளித்துறை மிக அதிக வேலைவாய்ப்புகள் அளிப்பதாக கூறினார். நாட்டின் பட்டு உற்பத்தி 42,500 மெட்ரிக் டன்னாக அதிகரித்துள்ளதாக கூறிய அவர், பட்டு இறக்குமதி 50% குறைந்துள்ளதாக தெரிவித்தார். வரும் 2047 ஆண்டிற்குள் ஜவுளித்துறை வருவாய் இரட்டிப்பாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்தியா தற்போது 191 நாடுகளுக்கு ஜவுளி ஏற்றுமதி செய்து வருவதாக திரு கிரிராஜ் சிங் தெரிவித்தார். மத்திய அரசும் இன்ஸ்பேஸ் நிறுவனமும் இணைந்து குஜராத்தின் கோர்ஜாவில் விண்வெளி உற்பத்தி தொழில் பூங்கா அமைக்க உள்ளது. குஜராத் மாநிலத்தின் விண்வெளி தொழில்நுட்ப கொள்கையின் அடிப்படையில் இந்த தொழில் பூங்கா அமைக்கப்படுகிறது. இதன் மூலம் புத்தாக்க நிறுவனங்களும் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களும் விண்வெளித்துறையில் தேவையான பொருட்களை உற்பத்தி செய்ய உள்ளன. இன்ஸ்பேஸ் நிறுவனம் இத்திட்டத்திற்காக 100 கோடி ரூபாய் செலவிடப் போவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொழில் பூங்காவிற்கான கட்டமைப்பு வசதிகளை மாநில அரசு ஏற்படுத்தும் என்று குஜராத் அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் தெரிவித்துள்ளார். ஆராய்ச்சி மேம்பாட்டுத்துறையில் சுயசார்பு எட்ட மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். குஜராத் தலைநகர் காந்திநகர் IIT உரையாற்றிய அவர், உயர் தொழில்நுட்பத்துறையில் தனியார் பங்களிப்பை வரவேற்பதாக கூறினார். அணுசக்தி துறையிலும் தனியார் பங்களிப்பை அனுமதிக்கப் போவதாக அவர் தெரிவித்தார். தேசிய செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் இயக்கம் மூலம் புத்தாக்க மையங்கள் அமைக்கப்பட்டு கணினி கல்வித்துறையை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஓமன் கடற்பகுதியில் வர்த்தக கப்பல் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்த சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், இது தொடர்பாக அமெரிக்க தூதரக அலுவலரை அழைத்து இந்தியா தனது எதிர்ப்பை தெரிவித்துள்ளதாக கூறினார். மேற்காசிய பகுதியில் அமைதியை நிலைநாட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேற்காசிய பகுதியில் இந்தியர்களின் பாதுகாப்பிற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக வெளியுறவு அமைச்சகத்தின் கூடுதல் செயலர் திரு அசீம் மகாஜன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வளைகுடா பகுதியில் உள்ள இந்திய தூதரகங்களும் துணை தூதரகங்களும் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளார். ஓமன் கடற்பகுதியில் MT மேரிவெக்ஸ் வர்த்தக கப்பல் மீது கடந்த திங்கட்கிழமை தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறிய அவர், அதில் பயணம் செய்த 24 இந்திய மாலுமிகள் பத்திரமாக மீட்கப்பட்டதாக தெரிவித்தார். இவர்களை தாயகம் அழைத்து வர நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் திரு அசீம் மகாஜன் கூறினார். ஓமன் கடல் பகுதியில் MT செட்டுபெலோ வர்த்தக கப்பல் மீது அமெரிக்கா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் உயிரிழந்த 3 இந்திய மாலுமிகளின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். மத்திய அரசு அவர்களின் குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்று அவர் உறுதியளித்தார். இந்த கப்பலில் பயணம் செய்த இந்திய மாலுமிகளை தாயகம் அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். உயிரிழந்த 3 இந்தியர்களின் உடல்களை இந்தியா கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஓமனின் ஷீனஸ் துறைமுகம் அருகே வணிக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள ஓமன் நாட்டிற்கான இந்திய தூதரகம் நிலைமையை கண்காணித்து வருவதாக தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தின் கோவை மாவட்டம் வால்பாறையை அடுத்த சின்னக்கல்லாறு நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணம்

0: காரணமாக நீர்வீழ்ச்சி மற்றும் ஆற்றுப்பகுதிகளுக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறையில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் தமிழகத்தின் சிறப்புஞ்சி என அழைக்கப்படும் சின்னக்கல்லாறு நீர்வீழ்ச்சி பகுதியில் நேற்று மட்டுமே 124 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதனால் சின்னக்கல்லாறு நீர்வீழ்ச்சி மற்றும் ஆற்று பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அப்பகுதியில் வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு நீர்வீழ்ச்சி மற்றும் ஆற்று பகுதிகளுக்கு பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என எச்சரித்து வருகின்றனர். மானாம்பள்ளி வனச்சரகத்திற்குட்பட்ட இப்பகுதி வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளதால் சுற்றுலா பயணிகள் நீர்வீழ்ச்சி செல்ல வனத்துறை சார்பில் தற்போது தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன்.
0: உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் மெக்சிகோவில் இன்று தொடங்குகிறது. நள்ளிரவு 12:30 நடைபெறும் துவக்க ஆட்டத்தில் மெக்சிகோ தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. மெக்சிகோ, அமெரிக்கா மற்றும் கனடாவில் நடைபெறும் உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா, பிரேசில், ஜெர்மனி, ஸ்பெயின் உள்ளிட்ட 48 அணிகள் பங்கேற்கின்றன. இறுதியாட்டம் அடுத்த மாதம் ஜூலை 19 நடைபெறுகிறது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் எம் ஆர் அர்ஜுன் ஹரிஹரன் அம்சக்கருடன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பல்வேறு நாடுகளுடனான தடையற்ற வர்த்தகம் மூலம் ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். உணவு தானிய உற்பத்தியில் இந்தியா சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் வானொலி சேவையை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஓமன் கடற்பகுதியில் வர்த்தக கப்பல் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்த சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் துவக்க ஆட்டத்தில் மெக்சிகோ ஆப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25. நேர்கள் இனி கேட்கலாம் உழவர்களுக்கான அறிவிப்புகள். பப்பாளி சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து கள்ளக்குறிச்சி வேளாண்மை இணையக்குனர் தெரிவித்துள்ள செய்தி. இதன் ரகங்கள் கோ 1, கோ 2, கோ 3, கோ 4, கோ 5 மற்றும் கூர்கனி டியூ, ரெட் லேடி, பூசா நானா, பூசா டுவார்ப். இவற்றுள் கோ 2 மற்றும் கோ 5 ஆகியவை பப்பாளி பால் பப்பீன் எடுப்பதற்கும் உண்பதற்கும் உகந்தது. கோ 3, கோ 7 ஆகியன இருபால் ரகங்கள், அதாவது ஆண் மற்றும் பெண் பூக்கள் ஒரே மரத்தில் இருக்கும். மண் மற்றும் தட்ப வெப்பநிலை. பப்பாளி பயிர் பல வகைப்பட்ட மண்ணிலும் வளரக்கூடியது, எனினும் களிமண் நிலம் சாகுபடி செய்ய உகந்ததல்ல. சமவெளி பகுதிகளில் மிதமானது முதல் சற்றே வெப்பம் அதிகமாக நிலவும் இடங்களில் நன்கு வளரும். மலைப்பகுதிகளில் சுமார் 1200 மீட்டர் வரை உயரம் வரை வளரும். பருவம் வருடம் முழுவதும் பயிர் செய்யலாம். இருந்தாலும் ஜூன் முதல் செப்டம்பர் வரை உள்ள காலங்கள் மிகவும் ஏற்றது. நடவு பருவத்தில் அதிக மழை இல்லாமல் இருப்பது நல்லது. நிலம் தயாரித்தல். நிலத்தை 2 அல்லது 3 முறை உழுது சமன் செய்து கொள்ள வேண்டும். பிறகு 1.8 மீட்டர் இடைவெளியில் 45 சென்டிமீட்டர் நீளம், 45 சென்டிமீட்டர் அகலம் மற்றும் 45 சென்டிமீட்டர் ஆழத்தில் குழிகள் எடுக்க வேண்டும். பின்பு குழிகளில் மண் மற்றும் தொழு உரம் நிரப்பி நாற்றுகளை குழியின் மத்தியில் நட வேண்டும். விதையும் விதைப்பும். விதைப்பு ஒரு ஹெக்டருக்கு 500 கிராம் விதைகள் தேவைப்படும்.

நாற்றாங்கால் ஒரு கிலோ விதைக்கு 2 கிராம் கேப்டான் கொண்டு விதை நேர்த்தி செய்ய வேண்டும். நேர்த்தி செய்த விதைகளை தொழு உரம் மற்றும் மண் நிரப்பிய பாலித்தீன் பைகளில் 1 சென்டிமீட்டர் ஆழத்தில் விதைக்க வேண்டும். ஒரு பாலித்தீன் பையில் 4 விதைகள் விதைக்க வேண்டும். பிறகு பைகளை நிழல்படும் இடத்தில் வைத்து பூவாளி கொண்டு தண்ணீர் தெளிக்க வேண்டும். நாற்றுகள் 60 நாட்களில் நடவுக்கு தயாராகிவிடும். பின்சை நேர்த்தி. செடிகள் பூக்க ஆரம்பிக்கும் போது 15 முதல் 20 பெண் செடிகளுக்கு ஒரு ஆண் செடியை விட வேண்டும். ஒரு குழியில் செழித்து வளரும் ஒரு பெண் செடியை விட்டுவிட்டு இதர ஆண் மற்றும் பெண் செடிகளை நீக்க வேண்டும். கோ 3 மற்றும் கோ 7 போன்ற இருபால் ரகங்களில் இருபால் பூக்கள் கொண்ட மரங்களை மட்டும் வைத்து கொண்டு பெண் மரங்களை நீக்கிவிட வேண்டும். ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை. ஒவ்வொரு செடி

செடிக்கும் அடிவுரமாக 10 கிலோ தொழு உரம் இடவும். செடி ஒன்றிற்கு 50 கிராம் தழை, மணி மற்றும் சாம்பல் சத்துக்களை 2 மாதத்திற்கு ஒரு முறை நடவு செய்த 3 மாதத்திற்கு பிறகு கொடுக்க வேண்டும். மேலும் செடி ஒன்றிற்கு 20 கிராம் அசோஸ்பைரிலம் அல்லது பாஸ்போபாக்டீரியா நடவு செய்யும் போது மற்றும் நடவு செய்த 6 மாதங்களுக்கு பிறகும் கொடுக்க வேண்டும். ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு. நூற்புழு. நாற்றாங்காலில் நூற்புழு தாக்குதலை தடுக்க ஒரு பாலித்தீன் பையில் 1 கிராம் கார்போயூரான் 3G குறுணை மருந்தை இட வேண்டும். கட்டுப்பாடு. இதனை கட்டுப்படுத்த 0.1% போர்ட்டோ கலவை வேர்கள் நனையுமாறு ஊற்ற வேண்டும். 15 நாட்கள் இடைவெளியில் 2 அல்லது 4 முறை ஊற்ற வேண்டும். பப்பாளியில் பால் எடுத்தல். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியிடப்பட்டுள்ள கோ 2 மற்றும் கோ 5 ரகங்கள் பால் எடுப்பதற்கு உகந்தவை. இதில் கோ 2 என்ற ரகத்திலிருந்து கிடைக்கும் பாலில் அதிக நொதித்தரன் அடங்கியுள்ளது. எனவே பால் எடுக்க கோ 2 ரகம் சிறந்தது. பால் எடுத்த பிறகு இந்த ரகங்களில் பழங்களை உண்ண உபயோகப்படுத்தலாம். முதிர்ந்த காய்களில் இருந்து பால் சேகரிக்க வேண்டும். காய்களின் மேல் 2 முதல் 3 மில்லிமீட்டர் ஆழத்திற்கு 4 இடங்களில் நீள்வட்டில் கீறல் ஏற்படுத்த வேண்டும். இவ்வாறு சீறி விடுவதற்கு கூரிய பிளேடு, கூரான மூங்கில் தண்டு அல்லது துரு ஏறாத கத்தியை உபயோகப்படுத்த வேண்டும். கீரல்களிலிருந்து வடியும் பாலை அலுமினிய தட்டுகளில் சேகரிக்க வேண்டும். காய்களிலிருந்து பால் சேகரிப்பு அதிகாலையிலிருந்து காலை 10 மணிக்குள் செய்து முடிக்க வேண்டும். 3 அல்லது 4 நாட்கள் இடைவெளி விட்டு முன்பு பால் எடுத்த இடங்களை தவிர்த்து மற்ற இடங்களில் கீரல் ஏற்படுத்த வேண்டும். அதே காய்களில் 4 தடவைகள் வரை பால் சேகரிக்கலாம். இந்த செய்தியை கள்ளக்குறிச்சி வேளாண் இணை இயக்குனர் தெரிவித்துள்ளார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள் நேயர்களே. நேரம் 7:30. இனி வருவது

0: பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நூற்புழு மேலாண்மையில் புதிய தொழில்நுட்பங்கள் குறித்த உரை, நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறுகின்றன. முதலில் நூற்புழு மேலாண்மையில் புதிய தொழில்நுட்பங்கள் குறித்து கடலூர் கரும்பு ஆராய்ச்சி நிலைய நூற்புழுவியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் ஜே ஜெயக்குமார் அவர்களின் உரையினை கேட்கலாம்.
1: பல வகையான பயிர்களை நாம் பயிர் செய்கிறோம். பல வகையான தொந்தரவுகள் வந்து நம்ம பயிர்களுக்கு ஏற்படும். பயிர் பாதுகாப்பில் பார்த்தீங்கன்னா பூச்சிகள், நோய்கள், களைகள் மற்றும் நூற்புழுக்கள். இதில் முதல்ல மூணு பார்த்தீங்கன்னா பூச்சி, நோய்கள், களைகள் பற்றி பெரும்பாலும் எல்லா விவசாயிகளுக்கும் எல்லாரும் தெரியும். இந்த நூற்புழுன்றதை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியாது. இதை வந்து கண்காணா எதிரின்னு சொல்கிறோம். ஏன் இதை கண்காணா எதிரின்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு கண்ணுக்கு தெரியாது. இது மண்ணுக்குள்ளே இருந்து கொண்டு பயிர்களுக்கு சேதத்தை ஏற்படுத்தும். சரி, இப்போ அதை பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம மண்ணில் பார்த்தீங்கன்னா பல வகையான நன்மை செய்யும் உயிரினங்களும் தீமை செய்யும் உயிரினங்களும் இருக்கின்றன. தீமை செய்யும் நூற்புழுக்களும் பார்த்தீங்கன்னா மிக அதிகமாக மண்ணில் காணப்படுகின்றன. நாம் பயிர் செய்யக்கின்ற அனைத்து வகையான தாவரத்தையும் இந்த தாவர நூற்புழுக்கள் சேதத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன. பெரும்பாலும் இது விவசாயிகளுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. முன்னோக்கி அதில் ஆய்வு செய்து அதில் பார்த்தா தான் தெரியும் எந்த வகையான நூற்புழுக்கள் எப்படி வந்து பயிர்களை சேதத்தப்படுறது. மண்ணில் பார்த்தீங்கன்னாக்கா பல வகையான செல் உயிரினங்கள் எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா அடிப்படையில் அதிகமாக காணப்படும் ஜீவராசின்னு பார்த்தீங்கன்னா நூற்புழுக்கள் தான் சொல்லுவோம். அந்த நூற்புழுக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா கடற்பகுதியின் ஆழமான இடத்திலிருந்து உயரமான மலை வரையிலும், அதாவது வந்து அடியிலிருந்து மேலே வரையிலும் எல்லா இடத்துலையும் காணப்படும். வெந்நீர் ஊட்டிலிருந்து உறைய வைக்கும் பனிப்பிரதேசம் வரையிலும் இந்த இடத்துலையும் அதிகமாக காணப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புல்வெளியிலிருந்து அடர்ந்த காட்டு பகுதி வரையிலும், தரிசு நிலத்திலிருந்து சாகுபடிக்கு ஏற்ற விளைநிலம் வரையிலும் இந்நூற்புழுக்கள் பெரும்பாலும் காணப்படுகிறது. எங்கெங்கெல்லாம் மண் இருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நூற்புழுக்கள் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ மண்ணில் பார்த்தீங்கன்னாக்கா நூற்புழுக்கள் பயிர்களை அதிகளவு சேதத்தை ஏற்படுத்துகின்றன.

இந்நூறு பொருளை பொதுவாக பார்த்தோன்னாக்கா ரெண்டு வகையை நாம் வந்து பிரிக்கலாம். அங்கக பொருட்களை மற்றும் பிற நுண்ணுயிர்களை உணவாக உட்கொள்ளும் நூற்பொருட்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிற உயிரினங்களை சார்ந்து வாழும் நூற்பொருட்களை. தாவர நூற்பொருட்களை என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பயிரை தாக்கும் பகுதியை பொறுத்து மூன்று வகையாக பிரிக்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா வேருக்கு வெளியிலிருந்து பயிரை தாக்கும். பயிர் செய்கின்றோம், எந்த வகை பயிரினாலும் சரி, செடியாக கொண்டு போய் நட்டாலும் சரி, விதையாக போட்டு முளைய வச்சாலும் சரி, அப்போ அந்த வேருக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா வேரினுடைய வெளிப்பகுதியில் வந்து அதனுடைய ஈட்டி போன்ற ஒரு உறுப்பாக கொண்டு வேர் பகுதியை சாற்றை உறிஞ்சும். அந்த நூற்புழுவானது வேருக்கு உள்ளேயும் இருப்பார், வேருக்கு வெளியே, அதாவது தலைப்பகுதி வந்து வேருக்கு உள்ளேயும் வச்சிருப்பார், அதனுடைய வால் பகுதி பார்த்தீங்கன்னா வேருக்கு வெளியிலே இருந்துக்கிட்டு அப்படியே இருந்துகிட்டு இருப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மூன்றாம் வகை நூற்புழு எப்படி தாக்குன்னு பார்த்தீங்கன்னா வேருக்கு முழுவதுமாக உள்ளே சென்றும், அதாவது ஒரே இடத்துல இருந்தவாறு வேருக்கு உள்ளே போயிட்டு அங்கேயே அதனுடைய வாழ்க்கை சுழற்சியை முடித்துவிடும். இந்த நூற்புழுக்கள் எப்படி பாதிப்புகளை ஏற்படும் பார்த்தீங்கன்னா முதல்ல ரெண்டு வகையான பாதிப்புகளை ஏற்படுத்தும். முதல் வகை பார்த்தீங்கன்னா நேரடி பாதிப்பு, தாவர செல்களின் உட்புறமோ அல்லது அதனுடைய இடையிலேயோ ஊடுருவதால் ஏற்படும் காயங்கள். வாழையில் பார்த்தீங்கன்னா இந்த நூற்புழு என்ன பண்ணும், நேரடியாக போய் தாக்குதல் செய்வார். அடுத்தது தாவர செல்களில் உள்ள சாற்றை நூற்புழுக்கள் உறிஞ்சதால் செல்கள் ஒன்றின் பின் ஒன்றாக அழிஞ்சு கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த செடி காஞ்சிப்படும். அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அது வேரழுகள் நூற்புழுன்னு சொல்லுவாங்க. நூற்புழுவானது தாவர சாறு தொடர்ந்து கிடைக்கும் திசு மாற்றத்தினால் நீர் மற்றும் சத்து பொருட்கள் அதனுடைய தன்மை பார்த்தீங்கன்னா குறைஞ்சிவிடும். இதுதான் வந்து வேர் முடிச்சு நூற்புழுன்னு சொல்லுவாங்க. மறைமுகமாக எப்படி தாக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா மண்ணின் வேரிடையே சென்று தன்னுடைய வாய்ப்பகுதியில் ஊசி போன்ற ஒரு அலகு வச்சிருப்போம், அது வந்து வேர்பகுதியை காயத்தை ஏற்படுத்திட்டு அதுக்கு தேவையான சாற்றுகளை உறிஞ்சி எடுத்துடும். அப்போ அந்த மண்ணில் பார்த்தீங்கன்னாக்கா நன்மை செய்யும் உயிரினங்கள் சொல்லியிருக்கோம், அந்த தீமை செய்யும் உயிரினு சொல்லணும். சில வகையான பார்த்தீங்கன்னாக்கா இந்த தீமை செய்யும் உயிரினங்கள் பார்த்தீங்கன்னா நேரடியாக பயிர்களுக்கு சேதத்தை ஏற்படுத்தாது, யாராவது ஒருத்தரம் உதவி புரிஞ்சால் மட்டும்தான் பயிர்களுக்கு சேதப்படுத்துவோம். அப்போ யார் இதில் செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா இந்த நூற்புழு பயிர்களுக்கு சேதத்தை ஏற்படுத்துக்கு. பாக்டீரியாக்கள், பூஞ்சைகள், வைரஸ்கள் இதெல்லாம் மண்ணுக்குள்ளே இருக்கும், நேரடியாக உங்களால் போய் பயிர் தாக்க முடியாது. சில வகையான என்ன பண்ணுவார்னாக்கா இந்த நூற்புழுவானது வேர்பகுதியில் வந்து காயத்தை ஏற்படுத்துவார். அந்த காயத்தின் வழி என்ன பண்ணுவாங்க, மற்ற நுண்ணுயிர்களும் சேர்ந்து உள்ளே கொண்டு சென்று போயிட்டு பயிர்களை அதிகமாக சேதத்தை, என்னென்ன வகையான முக்கிய நூற்புழுக்கள் இருக்குது, அது எப்படி எந்த வகையான பயிர்களை தாக்குது. இவ்வுலகில் பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரக்கணக்கான நூற்புழு இனங்கள் உண்டு, அவற்றால் பாதிக்கப்படாத பயிர்களே இல்லைன்னு நம்ம சொல்லலாம். சில வகையான நூற்புழுக்கள் இனங்கள் மட்டும் சில பயிர்களை அதிக அளவு பாதிக்கப்படுகின்றன. அதில் என்னென்ன நம்ம பார்த்தோனாக்கா தோட்டக்கலை பயிர்களை தக்காளி மிக முக்கியமான பயிர், வேர் முடிச்சு நூற்புழுன்னு சொல்லுவோம், வேர் அழுகல் நூற்புழுன்னு சொல்லுவோம், சுருள் வடிவ நூற்புழுன்னு சொல்லுவோம், மொச்சை வடிவ நூற்புழு. இந்த நான்கு வகையான நூற்புழுக்கள் மண்ணுக்கு உள்ளே எழுந்துக்கிட்டு நாம் பயிர் செய்கின்ற இந்த தக்காளி செடியை அதிக அளவு சேர்த்து ஏற்படுது. அடுத்தது பார்த்தோன்னா கத்தரி, இதையும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வேர் முடிச்சு நூற்புழுக்கள், இந்த வேர் அழுகல் நூற்புழுக்கள் வந்து அதிக அளவு சேர்த்து ஏற்படும். அடுத்த காய்கறி பார்த்தோன்னா மிளகாய், இதுவும் வந்து மிக முக்கியமானது. வேர் அழுகல் நூற்புழு, வேர் முடிச்சு நூற்புழு, சுருள் வடிவ நூற்புழு, மூன்று வகையான நூற்புழுக்களும் மிளகாயில். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உருளைக்கிழங்கும் ஒரு முக்கியமான பயிர். இப்போ இந்த உருளைக்கிழங்கு எங்கே நம்ம பயிர் செய்கிறோம், கொடைக்கானல், நீலகிரி, ஊட்டி போன்ற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த உருளை முட்டை குடு நூற்புழுன்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து அதனுடைய கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி அங்கே அதிக அளவு பார்த்தீங்கன்னாக்கா காணப்படும். இந்த வாழையில் பார்த்தீங்கன்னாக்கா நான்கு வகையான நூற்புழுக்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வாழைப்பயிரை தாக்குகின்றன. ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த வேர் துளைப்பான் நூற்புழுன்னு சொல்லுவாங்க, வேர் அழுகல் நூற்புழு, வேர் முடிச்சு நூற்புழு, சுருள் வடிவ நூற்புழு, இதையும் வந்து அதிக அளவு தோட்டக்கலை பயிர்களில் அதிகமாக சாகுது. எலுமிச்சையில் பார்த்தீங்கன்னா இந்த எலுமிச்சை நூற்புழுன்னு சொல்லுவாங்க, இது வந்து அதிக அளவு சேதத்தை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த திராட்சை போன்ற பயிர்களும் இந்த வேர் முடிச்சு நூற்புழு, வேர் அழுகல் நூற்புழு போன இதுக்கும் இந்த சேதத்தை ஏற்படுத்துகின்றன. உணவு பயிரும் மிக முக்கியமானது நெல். இந்த நெல்லை பார்த்தீங்கன்னாக்கா மூன்று வகையான நூற்புழுக்கள் பார்த்தீங்கன்னா நெற்பயிர்களுக்கு சேதத்தை ஏற்படுத்துகின்றன. அவை பார்த்தீங்கன்னா இந்த நெல் வேர் நூற்புழுன்னு சொல்லுவாங்க, அடுத்தது பார்த்தீங்கன்னா வெண் நுனி இலை நூற்புழு, அடுத்தது வேர் முடிச்சு நூற்புழு. இந்த மூன்று வகையான நூற்புழுக்கள் நெற்பயிர்களுக்கு சேதத்தை ஏற்படுத்தும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பருத்தி பயிர்கள், பருத்தியில் பார்த்தீங்கன்னா இந்த மொச்சை வடிவ நூற்புழுன்னு சொல்லுவாங்க, அது வந்து பருத்தி பயிரிடப்படுகின்ற எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பாதிப்புகள். அடுத்தது கரும்பு மிக முக்கியமான பயிர், இந்த கரும்புலையும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வேரழுகள் நூற்புழு, வேர் முடிச்சு நூற்புழுக்கள் பாதிப்புகள் இருக்கின்றன. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பயர் வகை பயிர்கள் முட்டைக்குடு நூற்புழுன்னு சொல்லுவாங்க, இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா பயிர்களுக்கு சேதத்தை ஏற்படுத்துன. அடுத்து வந்து மலர்பயிர்கள், மலர்பயிர்கள் என்னென்னு பார்த்தா இந்த கனகாம்பரம், ரோஜா, முல்லை போன்ற பயிர்களை பார்த்தீங்கன்னாக்கா இந்த வேரழுகள் நூற்புழு, வேர் முடிச்சு நூற்புழு, இதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா விதமான பயிர்களுக்கும் சேதத்தை ஏற்படுத்தி கொடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வேர் முடிச்சு நூற்புழுக்கள். இது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னாக்கா பயிரினுடைய வேர்பகுதி என்னவா இருக்கும், சல்லி வேர் மாரி இருக்கும், அப்படி நீட் நீட்டாக குச்சிக்கு போடுற வேர்கள் இருக்கும்,

வேர் முடிச்சு நூறு பழம் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னாக்கா, வேர்பகுதியில் தாக்கத்தினால மண்ணுக்குள்ள நம்ம கொடுக்குற எந்த தண்ணியும் மேலே எடுத்துக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, வேரில் பார்த்தீங்கன்னா முடிச்சு போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும். எப்படி நம்ம பார்த்தீங்கன்னா குண்டு குண்டு குண்டாக இருக்கும், வேர் பகுதியில் பார்த்தீங்கன்னா முடிச்சு முடிச்சு முடிச்சு முடிச்சு போட்டமே இருக்கும். அப்படி நம்ம போட்டிருந்தோம்னாக்கா நாம் பயிர் செய்கின்ற எந்த பயிரும் தண்ணியும் எடுத்துக்காது, நம்ம வைக்கிற உரங்களையும் அது எடுத்துக்காது, அதனுடைய பயிரினுடைய வளர்ச்சிகள் வந்து ரொம்ப கம்மியாயிடும். இலைகள் பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சள் நிறமாக மாறிவிடும். வேர்பகுதி பார்த்தீங்கன்னா முடிச்சு போன்ற தோற்றத்தை ஏற்படுத்துகின்றன. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த வகையான நூற்பொழுகள் வந்து உழவியல் முறையில் பார்த்தீங்கன்னாக்கா நூற்பொழுகளையும் கட்டுப்படுத்தலாம். இந்த மண்ணில் மறைந்து இருந்து கொண்டு பயிர்களை தாக்கி சேதப்படுத்தும் நூற்பொழுகளை வழக்கமாக பின்பற்றப்படும் உழவியல் முறைகளை பின்பற்றி செஞ்சனாக்கா இந்த நூற்பொழுக்களை ஒருங்கிணைந்த நூற்பொழு கட்டுப்பாடுகளை வந்து நம்ம வந்து செய்யலாம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த நிலத்தை வந்து கொஞ்ச காலம் தரிசாக விட்டுடலாம். ஏன்னா தொடர்ந்து நம்ம பயிர் செஞ்சுக்கிட்டு இருந்தனா இந்த நூற்பொழுக்களினுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னாக்கா மண்ணுக்குள்ளே இருந்து கொண்டே இருந்துக்கு பயிர்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு. அதாவது நம்ம சாகுபடி செய்யும் நிலத்தை சுமார் ஒரு 2 முதல் 3 மாதத்துக்கு ஒரு தரிசாக விட்டுட்டோனாக்கா அந்த வயலில் உள்ள நூற்பொழுக்களுக்கு இறை செடி என்று பார்த்தோனாக்கா உணவுப் பொருட்களை கிடைக்காம அடிக்கப்படுகின்றன. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நூற்பொழுக்களை பயிர்களை தாக்கும் வீரிய திறனை இழக்கின்றன. இம்முறையில் பின்பற்றி தோட்டக்கலை பயிர்களை தாக்கும் இந்த வேர்முடிச்ச நூற்புகளை கட்டுப்படுத்துறது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 மாதத்துக்கு நிலத்தை நம்ம தரிசாக போட்டிருந்தாக்கா இந்த வேர்முடிச்ச நூற்பொழுக்களை நம்ம எளிதில் கட்டுப்படுத்தலாம் இயற்கை முறையில். அடுத்தது பார்த்தோன்னா கோடை உழவு. மார்ச் மாதம் கோடை உழவு செய்யும் போது மண்ணுக்குள்ளே இருக்கிற தீமை செய்யும் பூச்சிகளுடைய முட்டைகள், கூட்டுப்புழு பருவங்கள், நூற்புழுகளுடைய முட்டைகள் இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஆழ உழவு செய்யும் போது மண்பரப்புக்கு மேலே கொண்டு வரப்பட்டு சூரிய வெப்பத்தினால் எளிதில் அழிச்சிடலாம். அதாவது பார்த்தீங்கன்னா அதாவது சாகுபடிக்கு தெரிவு செய்யப்பட்ட வயலை கோடை காலத்தில் மார்ச் ஏப்ரல் மாதத்தில் ஒரு ஆழ உழவு செய்வதன் மூலம் வயலில் உள்ள நூற்புழுக்கள் மற்றும் முட்டைகள் அவற்றின் கூடிய வேறு துண்டுகள் மேற்பரப்பு மேலே கொண்டு வரப்பட்டு சூரிய வெப்ப கதிர்வீச்சிற்கு உள்ளாக்கப்பட்டு அழிக்கப்படுகின்றன. காய்கறி பயிர்களை தாக்கக்கூடிய இந்த வேர்முடிச்சு நூற்புழுகளை கோடை உழவால் சிறப்பாக கட்டுப்படுத்தலாம். ஏன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காய்கறி பயிர்களுக்கு அதிகமாக சேதத்தை ஏற்படுத்துவது வேர்முடிச்சு நூற்புழுக்கள். தற்கால சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னாக்கா நீர்ப்பாசனத்துக்கு தேவையான அளவு நீர் கிடைப்பது அரிதாக இருந்தாலும் அதிக அளவு பாசன நீர் கிடைக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா வயலில் சுமார் ஒரு 2 முதல் 5 சென்டிமீட்டர் அளவுக்கு உயரத்துக்கு நீரை கட்டி வைப்பதன் மூலம் வாழையில் கிடக்கூடிய அந்த நூற்புழுக்களை வெகுவாக கட்டுப்படுத்தலாம். ஏன்னா நம்ம பயிர் செய்கிற முக்கியமான அந்த முக்கணிகளில் வாழையில் நம்ம அதிக அளவு நூற்பொழுக்கள் தாக்குகின்றன. அதுக்கப்புறம் பார்த்தா எதிரி செடிகள், சாமந்தி வந்து பயிர்களுக்கு எதிரி செடிகள்னு சொல்லுவாங்க. அதனுடைய வேர்பகுதியிலிருந்து ஒரு விதமான திரவம் கசியும். அந்த திரவம் வந்து மண்ணுக்குள்ளே கசியும் போது அந்த மண்ணில் உள்ள நூற்பொழுக்கள் அதன் அருகே செல்வதற்கு அச்சப்படும். அதாவது வந்து அந்த ஸ்மெல்லுக்கு கிட்ட போகாத அந்த திரவத்தின் மூலம் அந்த நூற்பொழுக்களை எளிதில் கட்டுப்படுத்தலாம். அந்த சாமந்தி போன்ற செடிகள் வந்து தனி பயிர்களாகவோ அல்லது ஊடு பயிராகவோ வரப்பு ஓரத்தில் கூட செய்யலாம், அல்லது ஊடு பயிர்கள் சாகுபடி செய்வதன் மூலம் நூற்பொழுக்களை எளிதில் கட்டுப்படுத்தலாம். இது போன்ற செடிகளை பார்த்தீங்கன்னா பயிர் உருளைக்கிழங்கு தாக்கு முட்டை கூட நூற்பொழுக்களை நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம். அடுத்து பார்த்தோன்னா பயிர் சுழற்சி. ஒரே பயிரை நம்ம தொடர்ந்து பயிர் செஞ்சனாக்கா அந்த நூற்பொழுக்களினுடைய வாழ்க்கை வந்து முற்றிலுமாக அழிக்க முடியாது, அது தொடர்ந்து மண்ணில் இருந்து கொண்டே இருக்கும். மாற்று பயிர் சுழற்சி செய்வதன் மூலம் அத்தகைய நூற்பொழுக்களை அந்தந்த பகுதிகளுக்கு ஏற்றவாறு பயிரிடப்படும் பயிர்களில் நூற்பொழுக்கு உகந்த மற்றும் ஒவ்வாத பயிர்களை சுழற்சி முறையில் பயிரிடுவதன் மூலம் நூற்பொழுக்களை சிறப்பாக கட்டுப்படுத்தலாம். காய்கறி பயிர்களை அடுத்து தானிய பயிர், அல்லது வந்து தானிய பயிர் அடுத்து காய்கறி பயிர், இப்படி மாற்றி மாற்றி நம்ம பயிர் செய்வதன் மூலம் இத்தகைய நூற்பொழுக்களை கட்டுப்படுத்தலாம். உருளைக்கிழங்குகள் பார்த்தீங்கன்னா இந்த முட்டைக்கோசு, பூக்கோசு மற்றும் பயிரிடுவதன் மூலம் உருளைக்கிழங்கை தாக்கு முட்டைக்கூட நூற்பொழுக்களை கட்டுதலாம். அடுத்தது பார்த்தோன்னா அங்கக உரங்கள் பயன்பாடு. 12.5 டன் இந்த தொழு உரத்தை மற்றும் அது கூட வந்து எண்ணெய் பின்னாக்குகளான இந்த வேப்பம் புண்ணாக்கு, இழுப்பு புண்ணாக்கு மற்றும் பசுந்தால் உரங்களை தேவையான அளவுக்கு இந்த இடுவதன் மூலம் அதன் சிதைவினால் உண்டாகக்கூடிய நச்சு வேதிப்பொருட்கள் அதை நல்லா டீகம்போஸ் ஆகி அதிலிருந்து வரக்கூடிய அந்த நச்சு பொருட்கள் பார்த்தீங்கன்னாக்கா நூற்பொருட்களின் இயற்கை எதிரிகளாக அதிக அளவு பல்கி பெருகி நூற்பொருட்களை கட்டுப்படுத்த முடிகிறது. அதாவது வந்து தீமை செய்யும் நூற்பொருட்கள் நன்மை செய்யும், இந்த நன்மை செய்யும் நூற்பொருள் அந்த அங்கக உரங்கள் பயன்படுத்தும் போது அதனுடைய எண்ணிக்கை அதிக அளவு பெருகும் மண்ணுக்குள்ளே, அது எண்ணிக்கை அதிக அளவு பெருங்கி இந்த தீமை செய்யும் நூற்பொருட்களை எளிதில் அழிக்கின்றன. அடுத்து பார்த்தோன்னா விதை நடவு காலம் மாற்றத்தை செய்யலாம். நூற்புழுவிற்கு உகந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்து சாகுபடி செய்வதன் மூலம் இந்த நூற்புழுக்களை கட்டுப்படுத்தலாம். மண்ணில் குறைவான வெப்பநிலை உள்ள மாதங்களில் பயிர்களை நாம் சாகுபடி செய்வதன் மூலம் நூற்புழுக்களை எளிதில் கட்டுப்படுத்தலாம். அடுத்து வந்து பயிர் சுகாதாரம் பாதுகாத்துக்கணும். அதாவது நம்ம சாகுபடி செய்யப்படும் இந்த பயிரில் பார்த்தீங்கன்னாக்கா காணப்படும் களைகளும் அப்பயிர்கள் தாக்கக்கூடிய நூற்புழுக்களும் இறைச்செடியாக அமைய அதிக அளவு வாய்ப்பு உள்ளது. அதனால் களைகளை அவ்வப்போது அழிக்கிறது அவசியமாகும். நூற்பொழுக்கள் தாக்குதல் பொதுவாக ஆங்காங்கே காணப்படுவதாக இருப்பதால் ஆரம்ப நிலையிலேயே அந்த நூற்பொழுக்களை பாதிக்கப்பட்ட பயிர்களை அகற்றி பிறகு அதை அழித்து விடுவதன் மூலம் பயிர் சுகாதாரம்

தரத்தை காக்கலாம். தரமான விதைகள் அல்லது நடவு பொருட்களை தேர்வு செய்து பயிர் செய்வதன் மூலம் அந்த நூற்புழு கட்டலாம். அதை பார்த்தீங்கன்னாக்கா அதை விதை மூலமாக பரவக்கூடிய இந்த வெண்ணுணிலை நூற்புழு மற்றும் தரமான விதைகளை தேர்ந்தெடுத்து பயன்படுத்துவதன் மூலம் கட்டுப்படுத்தலாம். குறுகிய கால பயிர்கள் காய்கறி நாட்டுகளில் பார்த்தீங்கன்னாக்கா நூற்புழுக்களாக உண்டாக்கப்படும் அந்த வேர் முடிச்சு அறிகுறிகள் உபயோகப்படுத்தாமல் தவிர்ப்பது நலமாகும். பல்லாண்டு கால பயிர்களான இந்த வாழை, எலுமிச்சை, திராட்சை, பாக்கு போன்ற நாற்றுகளில் காணப்படும் நூற்புழு பார்த்தீங்கன்னா நடவு வயலுக்கு அதிக அளவு பெருகி பெருத்த சேதாரத்தை உண்டு பண்ண வாய்ப்புள்ளது. எதிர்ப்பு தன்மை கூடிய நடவு பொருட்களை நாம் அந்த அளவுக்கு தேர்ந்தெடுத்து செய்வதன் மூலம் நூற்புழுக்களை பெரும்பாலும் நாம் வந்து கட்டுப்படுத்தலாம். உயிரியல் முறையில் எவ்வாறு நூற்புழுக்களை கட்டுப்படுத்தலாம்? அந்த காலத்தில் என்ன பண்ணிட்டு இருப்போம், நூற்புழுக்களை கட்டுப்படுத்த பல ஆண்டுகளாக ரசாயன நூற்புழு கொல்லிகளை அதிக அளவுக்கு நம்ம பரிந்துரை செய்ய போறோம். ரசாயன முறைகளை பயன்படுத்தினால பயிரில் நூற்புழு தங்கி எஞ்சிய நச்சு மனுஷங்களுக்கும் கால்நடைகளுக்கும் அதிகமாக தீங்கு விளைக்கிறேன்னா, அதனால நாம் பார்த்தோன்னா உயிரியல் முறையில் நூற்புழுக்களை எளிதில் நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம். தாவர நூற்புழு கொல்லின்னு பார்த்தீங்கன்னாக்கா பாக்டீரியாக்கள்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தா இந்த பேச்சுரே பெனிட்ரான்ஸு, பேசில சப்டிலிஸு, இந்த பூஞ்சானங்கள் ட்ரைகோடர்மா விரிடி, பொக்கோனியா, கிளாமிடோஸ்போரியா, பேச்சுரே பெனிட்ரான்ஸு, பொக்கோனியா, பர்புரிசம், லில்லாசனம் போன்ற இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா உயிரியல் முறையில் நூற்புழுக்களை கட்டுப்படுத்துக்க செய்யலாம். இதில் பார்த்தீங்கன்னா வேர்ப்பாகத்தின் மேற்பகுதியில் இந்த உயிரினங்கள் எல்லாமே பல்கி பெருகி போர்வை போன்று ஆக்கிரமித்து நூற்புழுக்களை உட்புகாமல் செய்கின்றன. நாம் இது வந்து மண்ணில் செய்யும் போது வேர்ப்பகுதிக்கு இது ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கும். இத்தகைய உயிர்கொல்லிகள் பார்த்தீங்கன்னா பயிரில் ஏற்படுத்தும் ரசாயனம் மற்றும் நூற்புழுக்களால் கவர்ந்து இழுக்காமல் செய்கிறது. உயிர்கொல்லிகள் செல்களிலிருந்து சுரக்கும் ஒருவித திரவம் நூற்புழுக்களின் நரம்பு மண்டலத்தை பாதித்து செயற்கை செய்கிறது உயிரியல் முறையில். அடுத்து பார்த்தா நூற்புழுக்களின் இனப்பெருத்தை பாதிக்கின்றன. அடுத்து இந்த உயிர்கொல்லிகள் நூற்புழுக்களின் முட்டைகளை தாக்கி அவற்றின் மீது வளர்வதால் இளம் பருவ நூற்புழுக்கள் முட்டைகளிலிருந்து வெளிவருவது தடுக்கப்படுகிறது. இதனால் பார்த்தீங்கன்னாக்கா பயிர் சேதத்திலிருந்து நாம் வந்து பாதுகாக்கலாம். நூற்புழுக்கு ஊடுருவும் எதிர்ப்பு தன்மையை தூண்டு விடுதும். நூற்புழுக்களின் உடற்பகுதியில் ஒட்டிக்கொள்ளும் பாக்டீரியா வித்துக்கள் வளர்ச்சி அடைந்து நூற்புழுக்களுக்கு ஊடுருவி அவற்றை அழிக்கின்றன. அப்புறம் பயிரில் மணிச்சத்தை அதிகரிப்பதன் மூலம் தாவரங்களை நூற்புழுக்கள் தாக்குதலை தாங்கும் வல்லமை பெறுகின்றன. பொதுவாக பார்த்து இந்த பயிரின் வளர்ச்சி ஊக்கிகள் உற்பத்தி அதிகரிப்பதால் நூற்புழுக்களை ஏற்படுத்தும் இழப்பு வந்து சமன் செய்யப்படுகிறது. உயிரியல் முறைகள் என்ன பண்ணுனாக்கா வேர் முடிச்சு நூற்புழுக்கு என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பெண் நூற்புழுக்களின் முட்டைகளை அடிச்சுவிடும். நெல்லில் பார்த்தீங்கன்னா இந்த நெல் வேர் முடிச்சு மற்றும் வெண் நுண்ணிலை புழுனா பயிர் வகைகளை போலாம் இந்த முட்டைக்குடன் நூற்புழு, காய்கறி பயிர்களில் பார்த்தீங்கன்னா இந்த வேர் முடிச்சு நூற்புழு போன்றவற்றை நம்ம எளிதில் வந்து கட்டுப்படுத்தலாம். அடுத்து பார்த்தா நூற்புழுக்கு எதிர்ப்பு தன்மையுடைய பயிர் ரகங்கள். நம்ம இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமான இந்த ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆய்வகத்தில் வந்து அதிக அளவு நம்ம வந்து பயன்படுத்தி எதிர்ப்பு தன்மை கொண்ட ரகங்களை நம்ம அந்த அதிக அளவு நம்ம பயன்படுத்தி பயிரின் சேதாரத்திலிருந்து காக்கலாம். முறை மூலம் சிக்கனமாக இருக்கும், சுற்றுச்சூழல் கேடு விளைவிக்காதது மற்றும் நூற்புழு கட்டுப்பாட்டிற்கு முக்கியமான முறையாகும். எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்களை பார்த்தோன்னா இப்போ நெல்லில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெண்ணுணில நூற்புழு, வேர் நூற்புழுக்கள் இது பார்த்தா இந்த TPS 1 மற்றும் TKM 9 TPS 1, 2 போன்ற ரகங்கள். வாழைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த வேரழுகள் நூற்புழு, வேறு துளைப்பா நூற்புழுக்கு எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்கள் வந்து இந்த மட்டி வாழைன்னு சொல்லுவாங்க. தக்காளியில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த லலித்துன்னு சொல்லக்கூடிய ஹிசார் அந்த எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வேர் முடிச்ச நூற்புழுக்களுக்கு எளிதில் கட்டுப்படுத்தக்கூடியதாக வச்சுருப்பாங்க. பப்பாளி பயிர் வகை பயிர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வம்பன் வெரைட்டி K3, K6 போன்ற ரகங்களும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பப்பாளிக்கு எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்களாக செஞ்சுக்கிட்டு இருப்போம். இயற்கை வழியில் நூற்புழு நிர்வாகம், வெப்பமூட்டுதல் அதாவது சூரிய வெப்பமூட்டுன்னு சொல்லுவோம், சுற்றுச்சூழல் கேடு, பயிர்களுக்கு எஞ்சும் நஞ்சு, நன்மை செய்யும் ஜீவராசிகள் அழிவு, நூற்புழுக்கள் எதிர்ப்பு திறன் மற்றும் அதிக செலவு போன்றவை ஏற்படாத வண்ணம் பயிர்களுக்கு நாம் வந்து தாக்கும் நூற்புழுக்களை எளிய வகையில் இயற்கை வழியில் கட்டுப்படுத்துவது சாத்தியம்தான். சூரிய வெப்பமூட்டல் அடிப்பட்ட காய்கறி பயிர்களுக்கு தேவையான வந்து நாற்றுகளை வந்து 1 மீட்டர் அகலமும் தேவைக்கேற்ப நீளத்துடன் நம்ம தயார் செய்வதன் மூலம் பிறகு சூரிய வெப்பம் அதிகமாக உள்ள மார்ச் முதல் மே மாதம் காலங்களில் பார்த்தீங்கன்னாக்கா 1-8 காஜ் பருமனுள்ள நிறமற்ற பாலித்தீன் விரிப்பை காற்று வீசும் திசையிலிருந்து அதுக்கு இறுக்கமாக மூடிய பிறகு 4 பக்க முனைகளும் மண் கொண்டு 1 மூடி 1 மாசத்துக்கு வச்சுட்டுனாக்கா இந்த முறையில் பார்த்தீங்கன்னா மண்ணில் உள்ள ஈரப்பதம் ஆவியாதல் தடுக்கப்படுவதாலும் சூரிய வெப்பம் பாலித்தீன் விரிப்பு மூலம் வந்து மண்ணில் ஊடுருவதாலும் மண்ணில் உள்ள வெப்பநிலை 10 முதல் 15 டிகிரி சென்டிகிரேட்ல அதிகமாகுது. இவ்வாறு வந்து என்ன பண்ணால் வெப்பம் அதிகரிக்கப்படுவதால் மண்ணில் உள்ள கேடு விளைவிக்கும் ஜீவராசிகள் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த நூற்புழுக்கள், களை செடிகளின் விதைகள் முளைப்பு திறன் பெரும்பாலும் பாதிக்கப்படும். அப்போ மண்ணில் உள்ள தீமை செய்யும் நுண்ணுயிரினங்கள், பாக்டீரியா இனங்கள், பூஞ்சை இனங்கள், வைரஸ் இனங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா
முடிச்சிடலாம்.

0: இது எல்லாமே வந்து அதிக அளவு வெப்பம் தாக்கிறதுனால நம்ம வந்து இயற்கை முறையில் செய்யலாம். பயிர் மற்றும் மிருக எச்சம், அதாவது இந்த கரும்பு ஆலைக்கிழக்கூட இந்த பிரஸ்மெண்ட், யூக்கலிப்டஸ் இலைகள், பசுஞ்சாணம், ஆட்டு புழுக்கை, கோழி மற்றும் வளர்ப்பு பறவையின எச்சங்கள் தேவையானதை வந்து நம்ம பயன்படுத்தி நூற்புகளை எழுந்து கட்டுவிடுதான். நகராட்சி கழிவுப் பொருட்கள், தொழு உரம் ஹெக்டேருக்கு 12 டன், பிண்ணாக்கு வகைகள் 1 டன், வேப்பம் புண்ணாக்கு ஹெக்டேருக்கு 1 டன்னுக்கு வந்து நம்ம வயலிருந்து போதுமான அளவு நம்ம இட்டு அதை நல்லா மக்க செய்து அதன் மூலம் வந்து நூற்பொருட்களை எளிதில் கட்டுப்படுத்திக்கலாம். நூற்பொருட்களை கவர்ந்து இழுக்கும் பயிர்கள், இயற்கையாக பார்த்தீங்கனாக்கா நூற்பொருட்களை உகந்த பயிரான தட்டை பயிர், பயிர் சாகுபடிக்கு முன்பு விதைத்து மண்ணில் உள்ள நூற்பொருட்களை அப்பயிரால் கவர்ந்து இழுக்கப்பட்டு பிறகு 1 மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த நூற்பொருட்களின் ஆயுள் காலம் முடிவதற்குள் அதை வந்து அப்புறப்படுத்தி விட்டலாம். சணப்பு பயிரை சாகுபடிக்கு முன்பு விதைப்பதன் மூலம் நூற்பொருட்களை கவர்ந்து இழுக்கலாம். இந்த பயிர் வந்து நூற்பொருட்களை பெரும்பாலும் வளர விடுவதில்லை. ஆகையால் வந்து இந்த பயிர் வளர்ந்த பிறகு நிலத்தின் உள்ள மக்கி உழுவதன் மூலம் பசுந்தாள் பயிராகவும் இதை வந்து உபயோகித்துக் கொள்ளலாம். என்னென்ன பார்த்தீங்கன்னாக்கா அந்த அதாவது கொளிஞ்சி, கிளைரிசிடியான் போன்ற பயிர்கள் சாகுபடிக்கு முன்பு தனி பயிராக வளர்ந்த பிறகு மடக்கி உழுது, அல்லது வந்து பார்த்தா அத்தகைய பசுந்தாள் பயிர்களை சேகரித்து வயலிலிருந்து இடுவதன் மூலமும் இந்த நூற்புழுக்களை நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம். நூற்புழு கொல்லிகள்னு சொல்லுவோம், ஃப்ளோ பயர்ன்னு சொல்லுவாங்க, வேலும் பிரைம்னு சொல்ல, ஏக்கருக்கு 500 மில்லி, அதாவது வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 2 மில்லி மூலம் சொட்டு நீர் பாசனமும் அல்ல மண்ணின் மூலம் நினைக்கிறது அரிப்பு அல்லது ட்ரென்ச்சிங் மூலம் செய்வதனால பார்த்தீங்கன்னாக்கா அந்த நூற்புழுக்களை கட்டுப்படுத்தலாம். அடுத்து இந்த ஃப்ளோ அண்ட் சல்பான்னு சொல்லுவாங்க, 2% இந்த கிரானியூல்னு சொல்லுவாங்க, ஹெக்டேருக்கு 20 கிலோ நூற்புழுக்களை எண்ணிக்கை அதிகமாக ஆயிடுச்சுனாக்கா ஃப்ளூயன் சல்பான் என்ற கெமிக்கலை நம்ம பயன்படுத்தி நூற்புழுக்களை நாம் வந்து எளிதில் கட்டுப்படுத்தலாம்.
1: இதுவரை நூற்புழு மேலாண்மையில் புதிய தொழில்நுட்பங்கள் குறித்து கடலூர் கரும்பு ஆராய்ச்சி நிலைய நூற்புழுவியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் ஜே ஜெயக்குமார் அவர்களின் உரையினை கேட்டீர்கள். தொடர்வது நாட்டுப்புற பாடல்.

0: நாட்டுப்புற பாடல் கேட்டீர்கள். இனி பண்ணை செய்தி.
1: இன்றைய பண்ணை செய்தியில் கரிம வேளாண்மை அல்லது உயிர்ம வேளாண்மை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். தற்காலத்தில் பரவலாக மேற்கொள்ளப்படும் விவசாய முறைகளில் அதிக அளவில் ரசாயன உரங்களும் பூச்சிக்கொல்லி மருந்துகளும் பயன்படுத்தப்படுகின்றன. ரசாயன முறையில் விளைவிக்கப்பட்ட பொருள்களில் தரம் குறைந்த புரதச்சத்து அதிகமாக இருக்கும். இந்த தரம் குறைந்த புரதச்சத்துகளினால் புற்றுநோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. இவற்றில் மாவுச்சத்து, கொழுப்பு, அமிலம் போன்ற சத்துக்கள் இருக்கலாம். ஆனால் மற்ற சத்துக்களான சுண்ணாம்பு சத்து, உயிர் சத்துக்கள், நுண்ணூட்ட சத்துக்கள் ஆகியவை குறைவாக இருப்பதினால் இரத்த கொதிப்பு, நீரிழிவு நோய் போன்றவை ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். இந்த பிரச்சனைகளை தவிர்க்க இயற்கை வேளாண்மை அல்லது கரிம வேளாண்மைக்கு மாற வேண்டிய சூழல் உள்ளது. கரிம வேளாண்மை அல்லது உயிர்ம வேளாண்மை என்பது இயற்கை வேளாண்மையிலிருந்து சற்று விலகியது எனலாம். இயற்கை வேளாண்மையின் இயல்புகள். இயற்கை வேளாண்மைக்கு மண் உழப்படாமல் இருப்பது அடிப்படை. தாவர வேர்கள் மண்ணில் நுழைவதன் மூலமும் நுண்ணுயிர்கள், சிறு விலங்குகள், நன்மை பயக்கும் மண்புழுக்கள் ஆகியவற்றின் நடவடிக்கைகள் காரணமாகவும் மண் தன்னைத்தானே பதப்படுத்திக் கொள்ளும். வேதியியல் உரங்களோ தனியாக உருவாக்கப்பட்ட தழை உரமோ பயன்படுத்தாமல் நிலத்தை அதன் போக்கில் விட்டுவிட்டால் மண் தனக்கு தேவையான சத்தை இயற்கையாகவே நிர்வகித்துக் கொள்ளும். களையெடுப்போ களைக்குள்ளியோ பயன்படுத்தாமல் களையை கட்டுப்படுத்த தீவன பயிரை பயிர்களுக்கிடையில் விதைப்பது, தற்காலிகமாக வயலில் நீரை தேக்கி வைப்பது ஆகியவற்றின் மூலம் களைகளிலிருந்து பயிரை காப்பது, வேதியியல் பொருட்களின் சார்புத்தன்மை இல்லாமல் நோய் மற்றும் பூச்சி கட்டுப்பாட்டிற்கு ஏற்ற அறிவியல் பூர்வமான அணுகுமுறை, சுகாதாரமான சுற்றுச்சூழலை பயிருக்கு ஏற்படுத்துதல் ஆகியவை, செயற்கை உரங்கள், செயற்கை பூச்சிக்கொல்லி மருந்துகள், செயற்கை வளர்ச்சி ஊக்கிகள் ஆகியவற்றை தவிர்த்தல், பஞ்சகாவியா தெளித்தல் போன்ற இயல்புகள் கரிம வேளாண்மை இயற்கை வேளாண்மையுடன் ஒத்துப்போனாலும் சில இயல்புகள் வேறுபடவே செய்கிறது. உரமிடுதல். உயிர் உரங்கள், பசுந்தால் உரங்கள், பசுந்தழை உரம், மக்கிய இயற்கை உரம் போன்ற உரங்களை இட்டு சுய தேவைக்கு மட்டுமல்லாமல் சந்தை சார்ந்த வேளாண்மைக்கு ஏற்ற நோக்கில் இந்த வகை சாகுபடி உழவர்களுக்கு நல்ல வருமானத்தை தரக்கூடியது. இந்த வேளாண்மை பழமரங்கள் சாகுபடியிலும் காய்கறி பயிர்களிலும் தற்பொழுது பரவலாக சிறுதானியங்கள், நெல், பயிறு வகை பயிர்களிலும் பயன்படுத்தப்பட்டு விளைபொருள்கள் சந்தைக்கு வருகின்றது. எனவே கரிம வேளாண்மை அல்லது உயிர்ம வேளாண்மை செயற்கை உரங்கள், செயற்கை பூச்சிக்கொல்லி மருந்துகள், செயற்கை வளர்ச்சி ஊக்கிகள் ஆகியவற்றை தவிர்த்தாலும் உயர் விளைச்சல் பெறுவதை முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது. இம்முறை மண்வளம் மனித உழைப்பை அதிகப்படுத்தி நிலையான சுற்றுப்புறத்தை மாசுபடுத்தாத சிறந்த வேளாண்மை முறை. கரிம வேளாண்மை என்பது மண்ணையும் மனிதனையும் காப்பது மட்டுமல்லாமல் இந்த உலகில் வாழும் பல்வகை உயிர்களை பாதுகாக்கவும் அவசியமாகும். இவ்வாறு கரிம வேளாண்மை அல்லது உயிர்ம வேளாண்மை பற்றி தற்பொழுது பண்ணை செய்தியில் தெரிந்து கொண்டோம்.
0: பண்ணை செய்தி கேட்டீர்கள்.
1: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. வணக்கம் நேயர்களே.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் அழகென்ற சொல்லுக்கு முருகா. தினந்தோறும் காலை 6:15
1: கர்த்தரை என்றும் நம்பிக்கையாக கொண்டவனெவனோ பாக்கியவா.
0: தெய்வீக ராகம் தினந்தோறும் காலை 6:15 தெய்வீக ராகம்.
2: நேர்கள் கவனத்திற்கு, இப்பொழுது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8648. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. நேரம் 8:00. நேர்களை இனி கேட்கலாம் திரை இசை. திரை இசை நிகழ்ச்சியில் முதல் பாடலாக ஒலிக்க வருவது பிரதீப் குமார் குரலில் மரகத நாணயம் திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு.

நேரம் 8:12 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி திர இசை ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு. உறங்கும் போது கனவிலும் விடிந்தவுடன் நினைவிலும் வாழும் வரை உயிரிலும் நீயே. தொடர்ந்து பாடல் கேட்கலாம். மயக்கம் என்ன திரைப்படத்திலிருந்து ஜி வி பிரகாஷ்குமார் இசையில், சைந்தவி குரலில்.

நேரம் 8:11 13 நொடிகள். காற்றை கண்டவுடன் நடனமாடும் மரங்களைப் போல அவனை கண்டதும் என் மனமும் நடனமாடுகிறது. நேர்களை தொடர்ந்து பாடல் கேட்கலாம். அச்சம் என்பது மடமையடா திரைப்படத்திலிருந்து ஏ.ஆர். ரஹ்மான் இசையில், விஜய் யேசுதாஸ் குரலில்.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்றிரவு 9:30 மணிக்கு நாடக மலர் சின்னஞ்சல் அமுதக்கணி நாடகம். எழுதியவர் சேலம் கா ஜெகநாதன். அமைப்பு எஸ் பெரியசாமி, லக்ஷ்மி பாஸ்கரன். படைப்பு திருச்சி வானொலி நிலையம். நேரம் 8:16. திரை இசை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது பாரிஜாதம் திரைப்படத்திலிருந்து, ஹரிச்சரண் மற்றும் ஸ்ருதி குரல்களில். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மலை அலைவரிசையோடு. என்றும் உங்கள் மனதோடு.

நேரம் 8:41:40. திரையிசை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது வடசென்னை திரைப்படத்திலிருந்து சந்தோஷ் நாராயணன் இசையில் ஸ்ரீராம் பார்த்தசாரதி, விஜய் நரீன், அனந்து மற்றும் பிரதீப் குமார் குரலில்

எனக்குள் தனிமையை தவிடுபொடியாக்கி விடுகிறது உன் நினைவுகள். திரை இசை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது சிலம்பாட்டம் திரைப்படத்திலிருந்து இளையராஜா மற்றும் பாலா ஷிண்டே குரலில்.

நேரம் 8:31. உன்னை மட்டுமல்ல, உன் நினைவை சுமப்பதும் வரமே எனக்கு. அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது காவிய தலைவன் திரைப்படத்திலிருந்து, பா விஜய் அவர்களின் வரிகளில், ஏஆர் ரஹ்மான் இசையில், ஸ்வேதா மோகன் மற்றும் ஸ்ரீனிவாஸ் குரல்களில். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு, என்றும் உங்கள் இதயத்தோடு.

மௌனமாயிருந்தே மனதை கொள்ளையடித்தாய். திரைசை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். விக்ரம் வேதா திரைப்படத்திலிருந்து சி எஸ் சாம் இசையில், பிரதீப் குமார் மற்றும் நேஹா வேணுகோபால் குரலில்.

திரை இசை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது நிமர் திரைப்படத்திலிருந்து தார்முகா சிவா மற்றும் பி அஜனேஷ் லோக்நாத் அவர்களின் இசையில், ஹரிச்சரண், ஸ்வேதா மோகன் குரல்களில்.

நேரம் 8:46. திரைசி நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது முண்டாசுப்பட்டி திரைப்படத்திலிருந்து. சந்தோஷ் நாராயணன் இசையில், பிரதீப் குமார் மற்றும் கல்யாணி நாயர் குரலில்.

0: திரை இசை கேட்டீர்கள் நேயர்களே. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் மலர்விழி. பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் 14 முதல் 18 தேதி வரை பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். வரும் 15 தேதி பிரான்ஸ் நாட்டின் எவியான் நகரில் 52வது G7 உச்சி மாநாட்டில் அவர் கலந்து கொள்கிறார். உலக அளவிலான நிச்சயமற்ற சூழலுக்கு இடையிலும் இந்தியா மிகுந்த நம்பிக்கையுடன் வளர்ச்சி பாதையில் தொடர்ந்து பயணித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுடெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று நடைபெற்ற 11வது நிதி ஆயோக் நிர்வாக குழு கூட்டத்திற்கு அவர் தலைமையேற்று பேசினார். 2014-15 ஆண்டில் 8.5 லட்சம் கோடி ரூபாயாக இருந்த இந்திய ஜவுளி சந்தையின் மதிப்பு தற்போது 16 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரித்திருப்பதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். வேளாண் துறைக்கு அடுத்தபடியாக அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் ஜவுளித்துறையின் வளர்ச்சி அரசின் சாதனைகளில் முக்கியமானது என்றும் அவர் கூறியுள்ளார். சென்னையில் நேற்று காலமான திரைப்பட இயக்குனர் பாரதி ராஜாவின் உடல் இன்று தேனி மாவட்டம் வத்தலகுண்டு காட்ரோடு அருகே அவரது பண்ணை இல்ல தோட்டத்தில் முழு அரசு மரியாதைகளுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. புதுச்சேரியில் கிராமப்புற இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கான இந்தியன் வங்கியின் திறன் மேம்பாட்டு பயிற்சி வகுப்புகளுக்கு தனி கட்டிடம் கட்ட ஊரக வளர்ச்சித்துறைக்கு சொந்தமான 1 ஏக்கர் நிலம் பிரத்யேகமாக ஒதுக்கீடு செய்யப்பட்டு இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகியுள்ளது. புதுச்சேரியில் பிள்ளையார்குப்பம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் பிரத்யேகமாக விளையும் முத்து மல்லிப்பூவிற்கு புவிசார் குறியீடு பெற வேளாண் துறை தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது.

0: இதற்கென முத்துமல்லி பயிரிடும் விவசாயிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது. முத்துமல்லி சாகுபடி குறித்து வரலாற்று குறிப்புகளை கண்டெடுக்கவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வேளாண் துறை தெரிவித்துள்ளது. காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டி இன்று தலத்தெரு மற்றும் புறவழி சாலையில் கள ஆய்வு மேற்கொண்டார். புறவழி சாலையில் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் கட்டுமான பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். அதனைத் தொடர்ந்து 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல்.
2: குட் ஈவினிங், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. ஐ எம் அனுஜா குமார் வித் நியூஸ் அட் 9. The headlines. Prime Minister Narendra Modi says India's growth story continues to inspire the world as major economies are facing uncertainty. Chairs 11th Governing Council meeting of Niti Aayog in New Delhi. Center and governments of Assam and Nagaland ink an MOU for exploration and production of crude oil and natural gas. New Delhi strongly condemns US strikes on oil ship which killed 3 Indian sailors off the coast of Oman. Summons US Charge d'Affaires to lodge protest. In badminton, PV Sindhu and Tanvi Sharma advanced to women's singles quarterfinals of Australian Open, and FIFA World Cup 2026 to kick off tonight. Mexico to take on South Africa in the opening encounter at Estadio Azteca in Mexico City. And now the news in detail. Prime Minister Narendra Modi has said when many major economies are facing uncertainty and economic challenges, India's growth story continues to inspire the world. Chairing the 11th Governing Council meeting of Niti Aayog at Rashtrapati Bhavan in New Delhi, he emphasized the need to further strengthen the nation's resolve towards self-reliance and highlighted the importance of adopting and implementing global best practices, particularly in the renewable energy sector. Mr. Modi said, as India progresses towards achieving the vision of Viksit Bharat, the collective responsibility of the centre and states becomes even greater. The Prime Minister urged states to focus on One District, One Product initiatives and develop export-oriented strategies around it. He also identified defence manufacturing as an emerging sector where India is establishing a distinct identity and encouraged the states to formulate policies to leverage the opportunities arising from its growth. The theme of this year's meeting is Inclusive Human Development for Viksit Bharat at 2047. Briefing media after the conclusion of the Governing Council meeting, Niti Aayog Vice Chairman Ashok Kumar Lahiri said the topic of the meeting was Inclusive Human Development for Viksit Bharat at 2047, and it covers all aspects of life, including education, health and employment. Mr. Lahiri emphasized that a well-educated and skilled population is the key to success.
3: The topic for the Governing Council meeting was Inclusive Human Development for Viksit Bharat 2047. And it was about details. The states talked about what they are doing. Inclusive Human Development covers all the 4 stages of life, from childhood to youth to working life to old age. A skilled population is the key to success.
2: A tripartite memorandum of understanding, MOU, was signed between the centre and the governments of Assam and Nagaland for exploration and production of crude oil and natural gas along the Assam-Nagaland border. The MOU was signed in New Delhi in the presence of Union Home Minister Amit Shah, Assam Chief Minister Himanta Biswa Sarma and Nagaland Chief Minister Nifio Rio. Speaking on the occasion, Mr. Shah termed it a historic moment as this initiative will enhance the prospects of oil and natural gas exploration and opens up possibilities for mineral mining as well. Mr. Shah informed that a single field alone holds the potential for recoveries exceeding 15,000 crore rupees.
4: आज हम सब एक ऐतिहासिक क्षण के साक्षी हो रहे हैं।
5: टुडे वी आर विटनेसिंग अ हिस्टोरिक मोमेंट। दिस विल एनहांस द प्रोस्पेक्ट्स फॉर ऑयल एंड नेचुरल गैस एक्सप्लोरेशन। दिस पैटर्न ओपन्स अप पॉसिबिलिटीज फॉर मिनरल माइनिंग एज वेल। बोथ स्टेट्स डिसाइडेड नॉट टू लेट कंसर्न्स हैंडल द एक्सट्रैक्शन ऑफ इंडियाज ऑयल रिसोर्सेज, एग्रीइंग इंस्टेड टू

0: நேரம் 9:30.
1: ஆல் இண்டியா ரேடியோ அமுதக்கனி நாடகம். எழுதியவர் சேலம் கா. ஜெகநாதன் அவர்கள். இதில் நடித்திருப்பவர்கள் எம் வி சபரிதாசன், எம் கே மூர்த்தி, முத்துப்பேட்டை என் ராஜ்மோகன், டி என் மங்களம், எஸ் வசந்த மீனாட்சி ஆகியோர்.

0: தேவி நாகம்மா, விளைந்து நிற்கும் இந்த கரும்பு தோட்டத்தை பார்த்தாயா? ஒரு காலத்தில் அரண்மனை சுவருக்குள்ளே வளர்ந்து வந்த கரும்பு இன்று குடிமக்கள் குடிசையோரம் எல்லாம் விளைந்து நிற்கிறது. இந்த பெருமையெல்லாம் தமிழ் மூதாட்டி அவையாரையே சார்.
1: கரும்பு பயிர் மட்டுமா அரசே? இன்று மக்கள் போற்றும் மன்னராக நீங்கள் விளங்குவதற்கே அந்த அம்மையார் தானே காரணம்.
0: உண்மைதான் தேவி, உண்மைதான். புலவர் பெருஞ்சித்திரனாரை காசு கொடுத்து அவமானப்படுத்தினேன், அவையாரை பரிசு கொடுக்காமல் அவமானப்படுத்தினேன். இருந்தாலும் அந்த அம்மையார் தன் பண்பட்ட அறிவினால் மெல்ல மெல்ல என்னை அணுகி கொஞ்சம் கொஞ்சமாக என்னை திருத்தி இன்று ஊர் மக்கள் வள்ளல் அதிகமான் என்று போற்றுவதற்கு காரணமாக இருந்தவர் அந்த தெய்வம்தானே?
1: ஆமரசே, அண்டை நாடுகளோடு அடிக்கடி முரண்பட்டு நீங்கள் போரிடுவதை அடியோடு தவிர்த்தவர் அவ்வையார் தானே? அன்பு வழி அமைதி வழி என்னும் பேர் உண்மையை போதித்தவர் அந்த அம்மையார் தானே?
0: தேவி, அன்பு வழி அமைதி வழி என்று நாம் சொன்னாலும் விதி என்னவோ நம்மை போருக்கு அழைக்கிறதே.
1: அரசி, என்ன சொல்கிறீர்கள்? என்ன, போருக்கு அழைப்பா?
0: ஆம் தேவி, நம் ஒற்றர்கள் செய்தி மேல் செய்தி அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள்.
1: என்னவென்றே?
0: தொண்டைமான் படை திரட்டி வருகிறானாம். வெகு விரைவில் நம் தகடூர் மீது பெரும்படை தாக்குதல் நடத்தப் போகிறானாம்.
1: இறைவா, இது என்ன சோதனை?
0: நாம் திருந்தினாலும் நம்மை திருந்த விட மாட்டார்கள் போலிருக்கிறது. சரி, நாமும் போருக்கு தயாராக வேண்டியதுதான். இன்று இரவே அமைச்சரவையை கூட்டுவோம்.
1: கடவுளே, கரும்பு வெட்டுவதற்கு நாள் குறிக்கலாம் என்று இருந்தோம், போருக்கு நாள் குறிக்க வேண்டியதாயிற்றே. இறைவா, போர் மூளாமல் தடுக்க வழியே இல்லையா?

0: அரசே, இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு அவசியமே இல்லை. நல்லது நினைத்தால் நல்லதே நடக்கும். இது ஆன்றோர் வாக்கு. நல்லதே நடந்திருக்கிறது, மகிழ்ச்சி அடைவோம்.
1: அமைச்சரே, என்ன சொல்கிறீர்கள்?
0: போர் தொடுக்கும் எண்ணத்தை அடியோடு கைவிட்டு விட்டானாம் தொண்டைமான்.
1: என்ன, போர் தொடுப்பு இல்லையா? ஏன், இது யார் சொன்னது?
0: தொண்டைமானே சொன்னது. இதோ அவரே கைப்பட எழுதிய ஓலை.
1: எங்கே கொடு ஓலையை? நானே படித்து பார்க்கிறேன். தகடூர் மன்னன் அதியமானுக்கு
2: திருக்கோவலூர் மன்னன் தொண்டைமான் எழுதுவது. தங்கள் மீது போர் தொடுக்க தற்கொலையாக முயற்சி மேற்கொண்டேன். அது எவ்வளவு பெரிய தவறு என்று நம் தாய்

0: போன்ற ஒரு பெண் தெய்வம் அருளை கேட்டு நான் திருந்தி விட்டேன். இனிமேல் பழிக்கு பழி என்னும் எண்ணத்தை கைவிட்டு விட்டேன். உன்னை இகழ்ந்து என்னை புகழ்ந்து ஒரு கவி பாடினார்களே, ஆஹா, அப்படியே திக்குமுக்காடி போய்விட்டேன். அதியமானே, என்னையும் உன் நண்பனாக ஏற்றுக்கொள். ஆம், நண்பனாக ஏற்றுக்கொள். நீவி வாழ்க பல்லாண்டு, வாழ்க பல்லாண்டு.
1: இப்படிக்கு மன்னர் தொண்டைமான். அமைச்சரே,
2: அரசே,
1: எனக்கு எல்லாம் புதுமையாகவே இருக்கிறது. ஆமாம், தொண்டைமானுக்கு அறிவுரை எடுத்து சென்றவர் யாராக இருக்க முடியும்?
2: அரசே, இன்னுமா புரியவில்லை? நாடும் மக்களும் நல்வாழ்வு வாழ வேண்டும் என்று சதா சிந்தித்துக் கொண்டிருப்பவர், நாம் தூது அனுப்பாமலேயே தூது போகும் தன்மை படைத்தவர், தம் புலமையால் உலகையே வெல்லும் ஆற்றல் படைத்தவர். ஆம், அந்த பெண் தெய்வம் தமிழ் மூதாட்டி ஔவையாராகத்தான் இருக்க முடியும்.
1: அமைச்சரே, அது முற்றிலும் உண்மை. சமாதான தூது சென்ற அந்த வெள்ளைப்புறா ஔவையாராகத்தான் இருக்க முடியும். அம்மா தாயே, என் உடம்பெல்லாம் புல்லரிக்கிறது. என் நிலைமையை புரிந்து கொண்டு செயல்பட்டிருக்கின்றீர்கள். ஆஹா, தாயே, நீங்கள் இப்பொழுது எங்கிருக்கிறீர்கள்?
2: அரசே, ஔவையாருக்கு நன்றி கூறி சபையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றினால் என்ன?
1: கண்டிப்பாக. ஆமாம் அமைச்சரே, தொண்டைமான் மனம் மாற அப்படி என்ன கவி பாடி இருப்பார்?
2: தொண்டைமானைத்தான் கேட்க வேண்டும், அல்லது ஔவையாரை அழைத்து கேட்டு பார்க்க வேண்டும்.

0: அரசி நாகம்மாள், ஆண்டவன் நம்பக்கன்தான் இருக்கின்றான். நீ வேண்டியபடியே போர் தவிர்க்கப்பட்டு விட்டது.
1: ஆம் அரசி, அனைத்தும் கேள்விப்பட்டேன். தொண்டைமான் மிகவும் மென்மையானவன், அவன் நல்ல மனம் வாழ்க. அரசே, இதற்காக பாடுபட்ட அவ்வையாரை நாம் அழைத்து கௌரவிக்க வேண்டாமா?
0: என்ன செய்யலாம்? சமாதானத்திற்காக பாடுபட்ட அவருக்கு நல்லதொரு நினைவு பரிசை தர வேண்டும்.
2: கபிலருக்கு செல்வக்கடுங்கோ வாழியாதன் நன்றாயின்னும் குன்று ஏறி கண்டீரா, இந்த நிலமெல்லாம் உமக்கே என்றாரா. அதுபோல அந்த அம்மையாருக்கு ஊர்களை தானமாக கொடுங்கள்.
0: இந்த தமிழ் கூறும் நல்லுலகமே அவருக்கு சொந்தம். நாம் கொடுக்கும் இந்த ஊர்கள் எல்லாம் பெரிதா? வேறு ஏதாவது இருந்தால் சொல்.
1: அரசே, சேரமான் பெருஞ்செயலல் இரும்புரை புலவர் அரசியல் கிழாருக்கு 900,000 பொற்காசுகளை படியளந்து கொட்டினார்களாம். அது போல நீங்களும்
0: பைத்தியக்காரி. காசா பெரிது? செய்யாமல் செய்த உதவிக்கு இந்த வையகமும் வானகமும் ஆற்றலரிது என்பார் வள்ளுவர். நாகம்மாள், நாம் தூதுபோ என சொல்லவில்லை. இருந்தாலும் நம் எண்ணத்தை புரிந்து கொண்டு செயல்பட்ட அந்த அம்மையாருக்கு அரியதொரு பரிசு தர வேண்டுமே. அதை இந்த உலகம் உள்ளளவும் மக்கள் பேசிக்கொண்டே இருக்க வேண்டுமே.
1: அரசே, அப்படி என்ன பரிசை நம்மால் தர முடியும்?
0: யோசிப்போ. முதலில் அவ்வையாரை அரண்மனைக்கு அழைக்க வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை துவக்க வேண்டும்.

0: ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.
1: யாரது? ஒரு சிவனடியார் வருவது போல் தெரிகிறது.
2: ஆம் சுவாமி.
1: வாருங்கள் சுவாமி, வாருங்கள், வணங்குகிறோம்.
2: வணக்கம் சுவாமி.
0: வாழ்க பல்லாண்டு, தகடூர் மன்னன் அதியமானே, தங்களை காணவே யாம் வந்தோம்.
1: அப்படியா சுவாமி? யார் நீங்கள், எங்கிருந்து வருகிறீர்கள்?
0: கஞ்சமலையிலிருந்து வருகிறேன். கஞ்சமலை கருவேலங்காட்டு சித்தன் என்பார்கள் என்னை.
1: அப்படியா சுவாமி? சுவாமி, தங்கள் வருகையால் என் அரண்மனையே புனிதமடைகிறது.
0: அதியமானே, தங்கள் பண்பும் மக்கள் மீது கொண்ட அன்பும் ஆட்சி திறமும் கண்டு கஞ்சமலை சித்தர்கள் மிகவும் மகிழ்ந்து உம்மை பாராட்டுகிறார்கள்
1: சுவாமி.
0: அதன் விளைவாக யாருக்குமே எளிதில் கிடைக்காத அரிய நெல்லிக்கனி ஒன்று இந்த ஆண்டு மலையில் கிடைத்தது. அதை தாங்கள் உண்டால் நல்லது என கொண்டு வந்திருக்கிறேன் உமக்காக.
2: சுவாமி, என்ன சொல்கிறீர்கள், அரிய நெல்லிக்கனியா?
0: ஆம் தாயே, சூரிய சக்தி நிரம்பிய

0: அரிநெல்லிக் கனி இது. இதை உண்டால் மூப்பு நரை திரை எதுவுமின்றி இளமையாக நல்ல உடல் நலத்தோடு இருப்பார்கள்.
1: சுவாமி, அதற்கு நான் தகுதி உடையவன் தானா?
0: நிச்சயமாக, அதை உண்ணும் தகுதி உமக்கே உள்ளது. இதோ பெற்றுக்கொள் மன்னா.
1: சுவாமி, இதை நான் மட்டுமே உண்ண வேண்டுமா அல்லது?
0: அதியமானே, நீங்கள் அரசியார் மற்றும் இளவரசர் எல்லோரும் கூட பகிர்ந்து உண்ணலாம். முழு பழமாக சாப்பிட்டால் முழு பலனும் கிட்டும், அவ்வளவுதான்.
2: சுவாமி வாருங்கள், உணவருந்தி செல்லலாம்.
0: மன்னிக்க வேண்டும் தாயே, அரண்மனையில் உண்டு பழக்கமில்லை எமக்கு. வருகிறேன்.
1: சுவாமி, ஏதேனும் நினைவு பரிசு தரட்டுமா?
0: அரசே, நல்லாட்சி நடத்துங்கள், அதுவே எங்களுக்கு போதும். வருகிறேன்.
1: நாகம்மாள்.
2: அரசே.
1: யார் இவர்? திடீர் என்று வந்தார்.
2: ஆமா,
1: கனியை தந்தார், உடனே சென்று விட்டாரே.
2: அரசே, நம் தேவையை புரிந்து கொண்ட இறைவனே சித்தர் வடிவாக வந்து இந்த கனியை தந்துள்ளார் போலும்.
1: இறைவா, வந்தது நீயா, கனியை தந்ததும் நீயா? நாகம்மாள்
2: சொல்லுங்கள்,
1: இந்த கனியை நாம் உண்பதை விட?
2: ஆம் அரசே, நீங்கள் நினைப்பதே சரி, அதை அப்படியே செய்வோம்.

0: ஔவையார் அவர்களே, நீவீர் வாழ்க வாழ்க, தங்கள் வரவு நல்வரவாகட்டும்.
1: தாயே, தமிழே, அருந்தமிழ் மூதாட்டியே, வருக வருக.
2: அதியமானே, என்ன இது? வழக்கத்திற்கு மாறாக ஆடம்பர வரவேற்பு.
1: இதுவரை வந்ததற்கும் இப்போது வருவதற்கும் வேறுபாடு உண்டு தாயே.
2: என்ன வேறுபாடு? சோழ நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த வேளையில் தொண்டைமானின் போர் முயற்சி காதில் விழுந்தது. என்னால் பேசாமல் இருக்க முடியவில்லை. போய் அவனை பார்த்தேன், பேசினேன். இது என் கடமை தானே. அதியமானே, எவ்வளவோ பெரிய காரியங்களை நீ செய்து கொண்டிருக்கிறாய், அதற்கு முன் இது?
1: சரி, அது இருக்கட்டும் தாயே. தொண்டைமான் மனம் மாற அப்படி என்னதான் கவி பாடினீர்கள்? அவனை புகழ்ந்தும் என்னை இகழ்ந்தும்.
2: அதுவா? நீ பெரிய வீரன், சூரன் என்றெல்லாம் சொல்லி பார்த்தேன், அவன் மாறவில்லை. உன் தோள் வலிமை, படை வலிமை என அடுக்கிக் கொண்டே போனேன், அவன் மாறவே இல்லை.
1: தாயே, இதையெல்லாம் அவன் ஏற்கனவே அறிந்ததுதானே. இதை கேட்டால் அவன் பயந்து விடுவானா என்ன?
2: உண்மைதான், அவன் கோழையல்ல, பெரிய வீரன் தான். பேசிக்கொண்டே அவனது படை வீட்டை அடைந்தோம். அங்கே அணியணியாக வைக்கப்பட்டிருந்த போர் ஆயுதங்கள், ஈட்டி, வாள், வில், அம்பு, கேடயம் என பல பல ஆயுதங்கள் நீ பூசி மயிலிறகு மற்றும் மலர் சூட்டி வைக்கப்பட்டிருந்தன. இதையெல்லாம் பெருமையாக எனக்கு சுற்றி காட்டினான்.
1: பிறகு நீங்கள் என்ன சொன்னீர்கள் அவை முதாட்டியே?
2: ஆஹா, எவ்வளவு அழகாக, பத்திரமாக, புத்தம் புதிதாக உன் ஆயுதங்கள் உள்ளன. ஆனால் அதிகமான ஆயுதங்களோ முனை மழுங்கி, சுடர் ஒடிந்து, ஆணி கழன்று கொல்லன் வீட்டின் மூலையில் கிடக்கின்றன. நீயோ உன் வீரர்களோ எவ்வளவு அழகாக உள்ளீர்கள், ஆனால் அவர்களோ போரில் ஏற்பட்ட விழுப்புண்களோடு கிடக்கின்றனர். ஆஹா, நீ போர் தொடுத்தால் வெற்றி யாருக்கு என்று நான் சொல்லவும் வேண்டுமோ என்ற பொருளில் கவி பாடி முடித்தேன்.
1: அப்படியே ஆடி போயிருப்பானே, பேச்சு மூச்சே நின்றிருக்குமே அவை முதாட்டியே.
2: அதியமானே, தொண்டைமான் மிகவும் நல்லவன். என் கவியின் ஊடே ஒளிந்திருந்த உண்மையை புரிந்து கொண்டான். போர் தொடுக்க ஆயுதம் மட்டும் போதாது, அனுபவம் வேண்டும், ஆற்றல் மிக்க வீரர்கள் வேண்டும். இதை தெளிவாக தொண்டைமான் உணர்ந்து விட்டான்.
1: ஆமாம் தாயே, ஆமாம். சற்றேறக்குரிய 10 ஆண்டுகளுக்கு முன் நான் போரிட்டு தொண்டைமானை தோற்கடித்தேன். இப்போது உங்கள் அறிவுரையை கேட்டு போர் தொடுப்பதையே தவிர்த்து விட்டார். அவன் இன்று வெற்றி பெற்றதாகவே நான் உணர்கிறேன்.
2: இதுதான் வாழ்க்கையின் தத்துவம் அதியமானி.
1: மிக்க நன்றி தாயே. உணவு

0: வந்தும் நேரம் வந்துவிட்டது. எங்களோடும் சேர்ந்து உணவருந்தலாமே.
1: என்னுடன் வந்த பாணர்கள் விரலியர்களுக்கு உணவு பரிமாறுங்கள், எனக்கு வேண்டாம்.
0: தாயே, பழங்களாவது உண்டலாமே. தேவி நாகம்மா,
2: பிரபு,
0: அந்த பழத்தட்டை கொண்டு வா.
1: ஆகட்டும். அரசி நாகம்மாளா, என்னம்மா நலம் தானே?
2: தாயே, தங்கள் ஆசியால் பரிபூர்ண நலமே.
1: எங்கே இளவரசன் எழினி?
2: படைவேட்டில் உள்ளான், போர் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளான்.
1: பலே பலே, போர் பயிற்சியும் தேவை, நூல் பயிற்சியும் தேவை. எதிர்காலத்தில் இந்த அப்பனையே மிஞ்சும் பிள்ளையாக அவன் விளங்க வேண்டும்.
0: மிக்க நன்றி தாயே, மிக்க நன்றி.
1: மா, பலா, வாழையோடு நெல்லிக்கனியும் உள்ளதே, முதலில் நெல்லிக்கனியை சுவைப்போம். சுவையாக உள்ளதே. அமைச்சரா, வாருங்கள் வாருங்கள், கரும்பு விளைச்சல் எப்படி உள்ளது?
3: எதிர்பார்த்ததை விட சிறப்பாக வளர்ந்துள்ளது தாயே. நாளை அறுவடை திருநாள், தாங்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும்.
1: அதற்குத்தான் அழைத்து வந்து விட்டீர்களே. கண்டிப்பாக கலந்து கொள்கிறேன். அப்பா அதியமானி, தவமிருந்து உன் முன்னோர்கள் தேவர்களிடமிருந்து கரும்பு விதை கரணைகளை பெற்றார்களாம். நான் தவம் ஏதும் செய்யவில்லை, இருந்தாலும் கேட்கிறேன், கொஞ்சம் விதைக்கரணைகளை கொடேன். என்ன இப்படி என்னையே பார்த்து சிரிக்கிறீர்கள்? நெல்லிக்கனியை மென்று விழுங்கியதற்கா, அல்லது கரும்பு விதை கரணை கேட்டதற்கா?
0: அது அது வந்து தாயே, இரண்டிற்கும் தான்.

0: அவை பிராட்டியே வணங்குகிறேன். நலம்தானே?
1: யாரது? கஞ்சமலை சித்தரா? வணக்கம் வணக்கம், நலமாக உள்ளேன்.
0: அதியமானை சந்தித்து விட்டு வருகிறீர்கள். கண்டிப்பாக நலமாகத்தான் இருப்பீர்கள். கை கால் குடைச்சல் மூட்டு வலி இருக்காது. தோள்பட்டை வலியும் மாயமாக மறைந்திருக்குமே. மேலும் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கிறீர்கள். என் வாழ்த்துக்கள். இது எதனால் ஏற்பட்ட மாற்றம் என்று தெரியுமா உங்களுக்கு?
1: தெரியவில்லையே. நான் இப்போது அதியமானை பார்த்துவிட்டு வருகிறேன். அதனால் ஏற்பட்ட தெம்பு என்று நம்புகிறேன்.
0: அது மட்டுமல்ல, அதற்கு மேலும் ஒரு உண்மை புதைந்திருக்கிறது. அதை வெளிக்கொணர வேண்டியது என் கடமை.
1: புதைந்திருக்கும் உண்மையா? அது என்ன?
0: சொல்கிறேன் சொல்கிறேன். அதற்கு முன் இதற்கு பதில் கூறுங்கள். சந்தித்தவுடன் தெம்பு தரும் அளவிற்கு அதியமான் என்ன அவ்வளவு புனிதமானவனா?
1: சித்தரே, என்ன சொல்கிறீர்?
0: அதியமான் உங்களை பொறுத்தவரை நல்லவனாக இருக்கலாம், என்னை பொறுத்தவரை அவன் ஒரு நம்பிக்கை துரோகி.
1: சித்தரே, நீர் என்ன பித்தராகி விட்டீரோ? இப்படி உளறுகிறீர்கள். ஊர் மக்கள் இதை கேட்டால் உம்மை கல்லால் அடித்து துரத்துவார்கள்.
0: என் நியாயத்தை கேட்டுவிட்டு துரத்தட்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசி என்னை ஏமாற்றியவன் அந்த அதியமான்.
1: மன்னர் அதியமான் மாண்புடையவர், யாரையும் ஏமாற்ற மாட்டார். நடந்தது என்ன விளக்கமாக கூறுங்கள்.
0: தகடூர் மக்களே, நீங்களும் கேளுங்கள். அவ்வையே, யாருக்குமே கிடைக்காத அரிய பொருள் கஞ்சமலையில் கிடைத்தது. அதை மன்னர் பயன்படுத்த வேண்டும் என்று காடும் மலையும் கடந்து வந்து கொடுத்தேன். அதை அவரோ அரசியாரோ இளவரசரோ பயன்படுத்தாமல் வேறு யாருக்கோ கொடுத்திருக்கிறார், அதுவும் ரகசியமாக. இதைத்தான் என்னால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. மகா கேவலம்!
1: அது என்ன பொருள்?
0: அது அது அது அதோ அரசரே வந்து விட்டாரே.
2: சித்தரே, நிறுத்துங்கள். தயவு செய்து கூட்டத்தை விட்டு இப்படி வாருங்கள். நான் விளக்கமாக கூறிவிடுகிறேன்.
1: அதியமானே, என்ன இது? சித்தர் கண்டபடி உளறுகிறார். நடந்தது என்ன?
2: அது வந்து தாயே, ஒன்றுமில்லை. நீங்கள் புறப்படுங்கள்.
1: முடியாது. நடந்தது என்ன? விவரம் அறியாமல் இங்கிருந்து நான் நகர மாட்டேன். சித்தரே, நீங்கள் சொல்லுங்கள்.
0: இது நல்லது. ஓயே, நீங்கள் தெய்வத்தன்மை உள்ளவர்கள். என் வழக்கை விசாரித்து தீர்ப்பு கூற வேண்டும்.
2: சித்தரே!
1: அதியமானே, பேசாதே. சித்தரே, நீங்கள் சொல்லுங்கள்.
0: சொல்கிறேன் அம்மையாரே, சொல்கிறேன். இரும்பு சத்து நிரம்பிய அரியதொரு கனியை கொண்டு வந்து கொடுத்தேன். அதை உண்டவர்கள் நரை திரை மூப்பின்றி நெடுநாள் உயிர் வாழ்வார்கள். அத்தகைய அபூர்வ கனியை, அமுத கனியை அரசர் உண்ணாமல் அவருக்கு வேண்டிய ஒரு பெண்ணிடம் கொடுத்திருக்கிறார். இது என்ன அநியாயம் அவ்வையே? என்னை ஏமாற்றிய அதியமானுக்கு தக்கதொரு தண்டனையை கொடுங்கள்.
1: சித்தரே, கனி என்கிறீர்கள்,

0: கனி?
1: அது அது நெல்லிக்கனி தாயே, நெல்லிக்கனி.
0: என் தலையே சுற்றுகிறது சித்தரே, கருநெல்லிக்கனியா?
1: ஆம் ஒளவையே, ஆம் கருநெல்லிக்கனிதான். நீங்கள் அதை பார்த்தீர்களா
0: சித்தரே? உங்களை சாதாரண சித்தராக நான் கருதவில்லை, சித்தர்களுக்கே தலைவனான அந்த சித்தேஸ்வரனாகவே கருதுகிறேன், வணங்குகிறேன் சுவாமி. என் பாலுள்ள அன்பின் காரணமாக அந்த அரிய கனியை தான் உண்ணாமல் எனக்கு கொடுத்து உண்ண வைத்து விட்டான் அதியமான். என் பொருட்டு அவனை மன்னியுங்கள் சித்தரே.
1: ஔவையே, நாங்கள் மதித்து வந்ததை விட 100 மடங்கு, ஏன் 1000 மடங்கு உயர்ந்து விட்டார் அதியமான். ஔவையே, நீங்கள் அரண்மனைக்கு வந்ததும் கனி கைமாறி போயிருக்கும் என்று சந்தேகித்தேன். உண்மையை வெளிக்கொணரவே விசாரணையை சற்று கடுமைப்படுத்தினேன். அரசே, வாழ்க பல்லாண்டு! நீர் வாழ்க பல்லாண்டு, பலகோடி நூற்றாண்டு! யாம் வந்த காரியம் இனிதே முடிந்தது. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.
0: அதியமானே, வா இப்படி தலை நிமிர்ந்து என்னை பார்.
2: தாயே, என்னை மன்னித்து விடுங்கள். நான் நெடுநாள் உயிர் வாழ்ந்து என்ன செய்ய போகிறேன்? தகடூர் மக்களுக்கு நல்லாட்சி தருவேன் என்பது உண்மையானாலும், நீங்கள் நெடுநாள் உயிர் வாழ்ந்தால் இந்த நாடே நலம் பெறும். தாயே, தொண்டைமானுக்கும் அதியமானுக்கும் நல்வழி காட்டியது போல இன்னும் எத்தனையோ மன்னர்களுக்கு நல்வழி காட்டுவீர்களே.
0: உலகையே கடல் கொண்டு சென்றாலும் உன் தியாகம் அழியாது நிற்கும். நஞ்சும் அமுதமும் ஒரு சேர கிடைத்த போது அமுதத்தை உலகோர்க்கு கொடுத்து விட்டு நஞ்சை தானுண்ட அந்த சிவனை போல் அமுத கனியை எனக்கு கொடுத்த நீவீர், நீடூழி வாழ்க, நீடூழி வாழ்க, வாழ்க பல்லாண்டு, வாழ்க பல்லாண்டு!
3: நேயர்கள் இதுவரை கேட்டது அமுதக்கனி நாடகம். எழுதியவர் சேலம் கா. ஜெகநாதன் அவர்கள். இதில் நடித்தவர்கள் எம் வி சபரிதாசன், எம் கே மூர்த்தி, முத்துப்பேட்டை என் ராஜ்மோகன், டி என் மங்களம், எஸ் வசந்த மீனாட்சி ஆகியோர். அமைப்பு எஸ் பெரியசாமி, லக்ஷ்மி பாஸ்கரன். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

நொடிகள் நேர்கள் இனி கேட்கவிருப்பது தேன்மழை. இன்றைய தேன்மழை நிகழ்ச்சியில் மறைந்த பாரதி ராஜா அவர்கள் இயற்றிய படங்களிலிருந்து பாடல்களை கேட்கலாம் நேர்களே. முதல் பாடலாக ஒலிக்க வருவது சிகப்பு ரோஜாக்கள் திரைப்படத்திலிருந்து, கமலஹாசன் மற்றும் எஸ் ஜானகி குரல்களில். இணைந்து மகிழுங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு.

நேரம் 10:05:39. இன்று தேன்மழை நிகழ்ச்சியில் பாரதி ராஜா அவர்களின் பாடங்களில் உள்ள பாடல்களை தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நேர்களே. அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது இவரது முதல் திரைப்படம். 1977 தமிழ் சினிமாவின் போக்கையை மாற்றிய ஒரு மைல்கல் என்றே கூறலாம். ஆம் நேர்களே, 16 வயது நிலை திரைப்படத்திலிருந்து வரும் பாடல் எஸ் ஜானகி குரலில்.

0: மண் வாசனையும் மண் செறிவும். கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்திலிருந்து. மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகி குரல்களில். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலை
1: வரிசையோடு. கேட்டதாரோ இங்கு வந்ததாரோ.
2: பாஞ்சாலி பாஞ்சாலி.
3: கோவில் மணியோ செய்தன்னை செய்ததா.

நேரம் 10:09. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி தேன்மழை. இன்றைய தேன்மழையில் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களின் பாடல், திரைப்படங்களில் உள்ள பாடல்கள். அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது கிராமிய பின்னணியில் அமைந்த ஒரு அழுத்தமான காதல் கதை.

நேரம் 10:15. தேன்மழை நிகழ்ச்சியில் இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் திரைப்பட பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். 1985 வெளிவந்த முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து, சிவாஜி கணேசன் மற்றும் ராதா நடிப்பில் நடுத்தர வயது காதல் மற்றும் கிராமத்து வாழ்வியலை உன்னதமாக காட்டிய காவியம். பாடல் கேட்கலாம் முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து, மலேசிய வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகி குரல்களில்.

நேரம் 10:20. மதம் மற்றும் சமூக கடமைகளை தாண்டி காதலை பேசிய படங்கள் பாரதி ராஜாவின் படங்கள் வரிசையில் கடலூர் கவிதைகள் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம் நேர்களே. பி. ஜெயச்சந்திரன் மற்றும் எஸ். ஜானகி குரல்களில்

மன்மனம் மாறா திரைப்படங்களை உலகிற்கு அளித்த இயக்குனர் இமயம், தங்கள் படைப்பு என்றென்றும் எங்கள் இதயத்தில். தேன்மழை நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது நேர்களே.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது மத்திய அரசின் 12 ஆண்டுகால நிறைவையொட்டி புதுதில்லி செய்திப்பிரிவு வழங்கும் பல்வேறு கருப்பொருட்களின் சிறப்பு தொடர். இனி கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க நன்றி மறவாமை நன்றி வழங்குபவர் பாப்பாக்குடி ஆ முருகன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம் சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராகம் மற்றும் சேவை செய்தி. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். பாலக்கீரை சாகுபடி முறைகள் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள், கருத்தமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:55 சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் ஆர்வலர் வந்தனா ஸ்ரீனிவாஸ் சிவா வழங்குபவர் கே ஆர் ரவிச்சந்திரன் அவர்கள். 7:00 புதுவை புதுமை சிந்தனை மலர். 7:02 வாழ்விக்க வந்த காந்தி அண்ணலன் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி வாசிப்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ மாரடைப்பு குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் அமராவதி உதயகுமார் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருளா 8:02 முதல் 8:15 வரை 8:30 முதல் 9 மணி வரை தகவல் தளம். 9:00 அரங்கி இசை சென்னை அஞ்சல் பி வரமூர்த்தி மற்றும் குழுவினரின் நாகஸ்வர இசை இடம்பெறும். காலை 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். 11:02 இலக்கியம் பேசுவோம். தஞ்சாவூர் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தின் தலைவர் சுவாமி விமூர்த்தானந்தர் அவர்களுடன் நேர்முகம். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி சென்னை அஞ்சல். நண்பகல் 12:00 உயர்ந்த உள்ளங்கள் நாடகம். எழுதியவர் கள்ளை கோவிந்தராஜன் என்கிற வி கோவிந்தராஜலு. அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை மாம்பலம் சகோதரிகள் அவர்கள் பாடல் இடம்பெறும். 12:50 புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர் வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:00 மகளிர் நேரம் இதில் +2 பிறகு என்ன படிக்கலாம் குறித்த புதுவை பல்கலைக்கழகத்தின் சமுதாய கல்லூரியின் உயிர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் திருமதி டி வரலட்சுமி அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே ஆஷா. 2:15 என்றும் இனியவை. 2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி இதில் கன்னட மொழி பாடல் இயற்றியவர் துர்கா ரங்கே கவுடா அவர்கள் சென்னை அஞ்சல். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். நேர்களே, வாராந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக புதுச்சேரி முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் பிற்பகல் 3:10 முதல் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு மீண்டும் மாலை 5:00 தொடங்கும். 5:00 பொன் மாலை பொழுது மயில் என்னும் தலைப்பில் திரை இசை பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 7:00 முதல் 7:15 வரை திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் உழவருடன் சந்திப்பு கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் மூங்கில்பாடி கிராம இயற்கை விவசாயி பி சுமதி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 8:00 முதல் 8:58 வரை திரை இசை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 தேன்மழை. 10:25 மத்திய அரசின் 12 ஆண்டுகால நிறைவையொட்டி பல்வேறு கருப்பொருட்களின் புதுதில்லியிலிருந்து செய்தி பிரிவு வழங்கும் சிறப்பு தொடர். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 முதல் பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும் காலை 6:05, 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள் நேர்களே. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: This is Akashwani, the news read by R.S. Raghu. Prime Minister Narendra Modi has said, when many major economies are facing uncertainty and economic challenges, India's growth story continues to inspire the world. Chairing the 11th Governing Council meeting of Niti Aayog at Rashtrapati Bhavan in New Delhi, he emphasized the need to further strengthen the nation's resolve towards